நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 15 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 7 தேதி இன்று புதன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல் அதிகாரம் ஈகை. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். விளக்கம்: தவ வலிமை உடையவரின் வலிமை பசியை பொறுத்து கொள்ளலாகும். அதுவும் அப்பசியை உணவு கொடுத்து மாற்றுகிறவரின் ஆற்றலுக்கு பிற்பட்டதாகும். ஆற்றுவர் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்.
1: நினைவலைகள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
5: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
5: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
5: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
7: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
8: என்னடா சொல்ற?
7: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
8: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
7: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
9: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8
10: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02 இருக்கு.
1: நேயர் விருப்பம்.
11: பாட்ட சொல்லி பாட சொல்லி,
1: பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: FM ரெயின்போக்கு
12: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
13: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
14: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
15: அப்படியே பேசிட்டாலும்
13: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
16: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
14: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
13: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
16: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம், ரொம்ப ஜாலியா இருக்கும். தாத்தா
14: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ரெயின்போவுக்கு
16: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர் FM ரெயின்போ புதுவை 102.8.
17: மன்னா மன்னா, என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்? நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் மன்னா.
18: என்ன, இனிவரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
17: கவலை வேண்டாம் மன்னா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
18: என்ன வழி?
17: இத கேளுங்க மன்னா.
5: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 இருக்க வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.

0: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
1: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
1: ஹாய் ஸ்நேகிதியே.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் தமிழ் பொன் கனிமொழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:02 தமிழமுது, சங்கத்தமிழின் தலைமை புலவன் என்பது குறித்து சிதம்பரம் டி. புன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். மணிக்கு வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், மீண்டும் 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். தலைப்பு நானும் என் காலை நேரமும். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி. நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். இரண்டு 15 காலத்தை வென்ற கானங்கள். 3 ஹலோ டாக்டர். முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அவசர மருத்துவம் மற்றும் விபத்து சிகிச்சைத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமிர்தவதி உதயகுமார் அவர்கள். 4 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர். ஜே. அன்பரசி மற்றும் ஆர். ஜே. புவனேஷ். 6:20 மனோரஞ்சிதம். நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையும், 7:25 முதல் 8 வரையும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 வரை தேன் சிந்துதே வானம். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலி எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்றைய நிகழ்வுகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 முதல் 1 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையில்

அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்காட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02-8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 6 சதீஷ்குமார் அவர்களின் வயலின், MS வரதன் அவர்களின் மிருதங்கம். சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு, சூழல் காப்பதில் உடைகள். நெறிப்படுத்துகிறார் திருமறை செல்வி அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். மீன்பொடி தொழில் செய்யும் புதுச்சேரி நல்லவாடு வி தாஸ் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பனிரெண்டு பன்னிசை மாலை. சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்களின் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினி தொடர். வசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் குறித்து குழந்தை நல மருத்துவர் டாக்டர் பி நளினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை. சென்னையஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். சங்கரன் நம்பூத்திரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 குப்பத்து ராஜா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை MS விஸ்வநாதன். திரைக்கதை வசனம் AL நாராயணன். இயக்கம் ராமண்ணா. மாலை 5:00 பொன்மாலை பொழுது கவிதை என்னும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை. 7:00 முதல் 7:15 வரையிலும் திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், மா சாகுபடி அனுபவங்கள். கடலூர் மாவட்டம் விளங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும்.

8 மணி முதல் 8:10 வரையிலும், பின்னர் 8:16 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தையொட்டி இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்களுடன் விடுக்கும் செய்தி. டெல்லி அஞ்சல். ஒன்பது 15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையின் 25 நிறைவு செய்வதை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:03 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள்.

சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் சென்னை அஞ்சல்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
2: நன்னிலை கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலை கலக்கி கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான். ஒருவரின் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவரவர் அறிவின் செயல்பாடுகளே காரணங்களாக அமைகின்றன என்று நாலடியார் பாடல் நவல்கிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்கிறார் திருவள்ளுவர். தோற்றமும் மறைவும் தொடர் நிகழ்வாகிப் போன இந்த உலகில் வாழும்போதே செயற்கரிய சீரிய செயல்களைச் செய்தால் மறைந்த பின்னும் நிலைத்த அழியாத புகழை பெறலாம். உலகம் தோன்றியது முதல் இன்று வரை அறிவியல், அரசியல், வானியல், மண்ணியல், சமூகவியல் போன்ற எந்த துறையாக இருப்பினும் அந்த துறையில் உச்சம் தொட்டவர்கள் காலம் கடந்தும் சாதனைகளால் புகழுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். தடைகளை உடைத்து எல்லைகளை கடந்து இலக்குகளை எட்டியவர்கள் இன்றும் பேசப்படுகின்றனர். ஈடு இணையற்ற உயர்ந்த புகழை தவிர இவ்வுலகில் அழியாது நிற்பது வேறொன்றும் இல்லை என்பதை, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்ற குறள் பதிவு செய்கிறது. கல்லணையை கட்டிய கரிகாலன், கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வஉசி, முல்லை பெரியார் அணையை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்விக், போக்குவரத்து வசதி கூட இல்லாத காலத்தில் ஓலைச்சுவடிகளை தேடி தேடி அலைந்து திரிந்து சேகரித்து தொண்டாற்றிய தமிழ்தாத்தா ஊவேசா போன்ற தன்னலமற்ற சமூக சிந்தனைகளோடு வாழ்ந்தவர்களின் பட்டியலை கூறினால் நீண்டு கொண்டே போகும். பலனை எதிர்பார்க்காமல் மகத்தான பணிகளை மக்களுக்காக செய்யும் நல்லவர்களின் புகழ் நானிலத்தில் எப்போதும் நிலைத்து நிற்கும். இலக்கின்றி வெற்று வாழ்க்கை வாழும் வீணர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று பாரதியார் பாடுகின்றார். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என வாழும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளமின்றி கால வெள்ளத்தில் கரைந்து விடுகின்றனர். செல்லும் ஊர் தெரிந்து பயணித்தால் பயணம் இனிதாகும். அதுபோல நம் இலக்குகளை அறிந்து பயணித்தால் செயற்கரிய செயல்களும் சாத்தியப்படும். மண்ணுலக எல்லை முழுவதும் அழியாத புகழை நிலைக்கச் செய்பவர்களையே தேவருலகமும் போற்றும் என்பதை நிலவரை நீழ்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேள் உலகு என்ற குரல் உணர்த்துகின்றது. சாக்ரட்டிஸிடம் ஓர் இளைஞன் வெற்றிக்கான ரகசியம் என்ன என்று கேட்டபோது சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். இருவரும் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் நடந்தனர். ஆழமான பகுதிக்கு சென்றவுடன் சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனை தண்ணீருக்குள் அழுத்தி பிடித்துக் கொண்டார். அவன் மூச்சு திணறி தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வர கடுமையாக போராடினான். சிறிது நேரத்திற்கு பின் சாக்ரட்டிஸ் அவனது தலையை பிடித்து தண்ணீரிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். சாக்ரட்டிஸ் அந்த இளைஞனிடம், தண்ணீருக்குள் இருந்தபோது உனக்கு மிக மிக அதிகமாக தேவைப்பட்டது எது என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன் காற்று என்று பதிலளித்தான். தண்ணீருக்குள் இருக்கும்போது காற்றை எவ்வளவு தீவிரமாக விரும்பினாயோ அதே போன்ற விருப்பமும் தேடலும் முயற்சியும் வெற்றியின் மீது இருந்தால்

0: அதை நீ நிச்சயம் அடைவாய். இதுதான் வெற்றியின் ரகசியம் என்றார். உங்களால் முடியும் என்றால் முடியும், முடியாது என்றால் முடியாது, இரண்டுமே உண்மைதான் என்கிறார் ஹென்றி ஃபோர்ட். என்னால் முடியும் என்ற மன உறுதியும் சவால்களும் தான் நம்மை உலகிற்கு அடையாளம் காட்டும். இலக்குகளை அடையும் போது அது இனிய அனுபவமாக அமையும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 6:15. கேட்கலாம் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் முதலாவது பாடல் SPB அவர்களது குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 20 நாள் புதன்கிழமை. நேரம் 6:35. கேட்கலாம் உழவர்களுக்கான செய்திகள். இதில் எலுமிச்சை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்துமுத்து, ஏப்பா கருத்துமுத்து, நில்லுப்பா நில்லுப்பா.
1: கருத்துமுத்தா இருப்பா இருப்பா இருப்பா, சைக்கிள் நிறுத்துறான்.
0: என்னப்பா காலையிலேயே டவுன்ல இருந்து நம்ம ஊரை நோக்கி வந்துட்டு இருக்க?
1: ஆமா கருத்துமுத்தா, ஊருக்கா போறதுக்காக என் பொஞ்சாதி டவுனுக்கு போயிட்டு ஒரு 3 கிலோ எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு சொன்னான். சரி, அதான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறான்.
0: எப்பா எலுமிச்சையெல்லாம் நம்மளே பயிர் பண்ற பயிர்ப்பா, அத போய் டவுன்ல போய் வாங்கிட்டு வர. நீ
1: நம்ம ஊர்ல எலுமிச்சம்பழம் கிடைக்கல.
0: எப்பா நஞ்ச புஞ்சன்னு 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்க, நீ வந்து எலுமிச்சை சாகுபடி செய்யக்கூடாதா?
1: ஆமா கருத்துமுத்து, 4 எலுமிச்சம்பழம் 20 ரூபா, ஆனா சின்னதா தான் இருக்குது.
0: எப்பா எலுமிச்சை சாகுபடி செஞ்சா 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் பெற முடியுமாப்பா?
1: ஆமா கருத்துமுத்து, நீ சொல்ற மாதிரி தான் எலுமிச்சம்பழம் விக்கிற விலையில நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: ஆமாப்பா, நம்ம பகுதிக்கு ஒரு ஏற்ற பயிர்னு சொன்னோம்னா எலுமிச்சையையும் நம்ம சொல்லலாம்ப்பா. வண்டல் கலந்த செம்மண் நிலம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அதான நம்ம நிலம்.
1: ஆமா,
0: அதுக்கு ஏற்ற ஒரு பயிர்ப்பா எலுமிச்சை சாகுபடி.
1: ஓ சரி சரி. அப்பா 1.5 ஏக்கர்ல மரவள்ளி போட்டுக்கிறான்.
0: ஆமா,
1: அது பக்கத்துல 1.5 ஏக்கர் அப்படியே விட்டுருக்கிறான்.
0: அதுல போடுப்பா, நல்ல மண்ணு நல்லா வரும்பா.
1: சரி சரி.
0: இப்ப எல்லாம் நாட்டு ரகத்தையும் ஒட்டு ரகத்தையும் கலப்பு செஞ்சு இப்ப சாகுபடி செய்யறாங்கப்பா. இந்த மாதிரி எலுமிச்சை சாகுபடி செஞ்சினா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்பா.
1: ஓ, ஆனா ஒரு சில எலுமிச்சை மரம் ஊட்டி ஆப்பிள் சைஸ்ல இருக்குதுப்பா.
0: எப்பா கொடி எலுமிச்சைன்னு ஒண்ணு இருக்குது,
1: சரி,
0: அது ஊறுகாய் போறதுக்கு நல்ல ஏற்ற ரகம். ஆனா மற்றபடி அந்த ஜூஸ் எல்லாம் அதிகமா இருக்காது. நீ அதை விட்டுருப்பா.
1: சரி,
0: நம்ம ரகம் இருக்குல்ல நாட்டு ரகம்.
1: ஆமா,
0: அது கூட இப்ப அந்த ஒட்டு ரகமா கிடைக்குது இல்லையா, அது காயும் நல்லா பெருசா இருக்கும்.
1: ஆமா,
0: சாரும் நல்லா இருக்கும்பா,
1: ஊறுகாவும் டேஸ்டா இருக்கும்.
0: ஆமா, பாக்குறதுக்கே ஒரு பளபளப்பா இருக்கும்பா அந்த எலுமிச்சம்பழம்.
1: ஆமா காத்துமுத்தா, எலுமிச்சம்பழம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே.
0: ஆமா
1: காத்துமுத்தா, இப்ப எலுமிச்சங்கன்னு நடுறதா இருந்தா எப்படி நடுறது? செடிக்கு செடி இடைவெளி எவ்வளவு, உரம் எவ்வளவு போடுறது, அதுக்கு உண்டான அந்த வழிமுறைகள் சொல்லுப்பா.
0: கருத்துமுத்து, செடிக்கு செடி 12 முதல் 15 அடி இடைவெளி இருக்கணும்.
1: சரி,
0: அப்புறம் நாட்டு ரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4வது வருஷத்திலிருந்து நம்ம காய்க்க விடணும்.
1: ஓஹோ,
0: ஒட்டு ரகம்னா 2வது வருஷத்திலிருந்தே காய்ப்புக்கு வந்துரும்பா. செடிகளுடைய வளரும் பருவத்துல எலுமிச்சை செடிகளுக்கு இயற்கையான உரங்களான அப்பயே பயன்படுத்தக்கூடிய ஆட்டு சாணம்,
1: ஓஹோ,
0: அப்புறம் 1 வருஷம் வச்சிருந்து பயன்படக்கூடிய மாட்டு சாணம், இது போக மண்புழு உரம், அப்புறம் மக்கிய உரம், எது கிடைச்சாலும் சரி இதெல்லாம் போடலாம்ப்பா.
1: சரி,
0: காய்களுடைய நிறம் மற்றும் மனம் நாம எவ்வளவு உரம் கொடுக்கறோமோ அதை பொறுத்துதான் இருக்குது.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா, நல்ல மண் இருந்துச்சுன்னா காய் நல்லா பளபளப்பா இருக்கும், பெருசா இருக்கும்பா. தண்ணி அதிகமா தேவைப்படாது எலுமிச்சை மரத்துக்கு.
1: ஆமா,
0: 4 நாளைக்கு 1 தடவை தண்ணி காட்டினா போதும்.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: கதமுத்த, என் நிலத்துல புதுசா நீர் மோட்டர் போட்டு வச்சிருக்கான்.
0: அதிகமா தண்ணி நிக்காம பாத்துக்க, கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறப்ப தண்ணி பாய்ச்சினா போதும். நம்ம மற்ற பயிருக்கு தான் தண்ணி அதிகமா தேவைப்படுது.
1: ஆமா ஆமா.
0: அப்புறம் செடிகள்ல காய் பிடிக்கிற நிலையில இல சுருட்டு புழு, அப்புறம் இலப்புள்ளி நோய், இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. இத தொடக்க நிலையிலேயே கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளை விவசாய அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை பயன்படுத்தி நம்ம கட்டுப்படுத்தணும்.
1: சரிப்பா,
0: காய்ப்புக்கு வந்த பிறகு எலுமிச்சை மரம் 1 ஆண்டு முழுக்க காய்க்கும்பா.
1: ஓஹோ,
0: ஒரு பக்கம் பழம் இருக்கும், இன்னொரு பக்கம் காயா இருக்கும், இன்னொரு பக்கம் பிஞ்சு இருக்கும், இன்னொரு பக்கம் பூ விடும், சுத்தி சுத்தி காய்ச்சிட்டே

0: சம்பா இருக்கும், நிரந்தர வருமானம் கொடுக்கக்கூடியது. மழை காலத்துல மட்டும் கொஞ்சம் சரியா இருக்காது காய்ப்பு,
1: ஓஹோ
0: மத்த நாள் எல்லாத்துலயும் நல்லா காய்க்கும்.
1: அறுவடை எல்லாம் எப்படிப்பா பண்றது?
0: ஒண்ணு இல்லப்பா, பழமா மாறி அது மஞ்ச கலர் ஆயிடுதுல்ல,
1: ஆமா,
0: அது தானாவே உழுந்ததுன்னா அதை நம்ம பொறுக்கி அதை சேகரிச்சு அந்த பழம் தான் நல்ல பழம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் செங்காயா இருக்கும் போதே பச்சை காயா இருக்கும் போதே அதை பறிக்கிறது, அதெல்லாம் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி வேணா செய்யலாம. ஒழிய நம்ம விற்பனை ரீதியா பார்க்கும் போது
1: பழுத்த பழம்,
0: பழுத்த பழம் தான் நம்ம வந்து விற்பனைக்கு கொண்டு போகணும்பா. எலுமிச்சைக்கு சந்தையில எப்போதும் ஒரு நல்ல விலை இருக்கு. நீனே பாரு, எம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்க.
1: ஆமாங்க தம்பு, எலுமிச்சை பழம் அதிக விலை விக்குதுப்பா.
0: ரொம்ப விளைச்சல் அதிகமாயி சரியான விலை கிடைக்கல அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அத வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நம்ம சொல்றாங்க இல்லையா,
1: மதிப்பு கூட்டிய பொருட்களை,
0: அந்த மாதிரி ஒரு ஊறுகாயோ இல்ல வேற ஏதாவது அந்த எலுமிச்சம்பழத்துல இருந்து நம்ம தயார் பண்ணி விக்கணும்பா.
1: ஓஹோ,
0: அப்ப நம்ம டிமாண்ட் வரும்போது அதை வித்தோம்னா நமக்கு லாபம் கிடைக்கும்.
1: காதமுதா, இப்ப எலுமிச்சம்பழம் நல்லா பிஞ்சு வைக்குதுப்பா, நிறைய வைக்குது. ஆனா சில பிஞ்சுகள்லாம் கீழே கொட்டின்னு கிடக்குது, நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன். அது எப்படி? அது
0: சத்து குறைவு இருந்ததுன்னா பிஞ்சு கொட்டிடும். பொதுவா எலுமிச்சை வந்து ஆண்டுக்கு ரெண்டு முறை பூ பூத்து காய் காய்க்கும்பா. இத நம்ம வந்து எப்போதும் பாத்துக்கணும். இப்ப நீ என்ன கேட்ட, அதாவது எலுமிச்சையில பிஞ்சுகள் உதிருது, அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது மண்ணுல வந்து ரொம்ப ஈரம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாதுப்பா. கொஞ்சம் காய்ச்சலும் பாய்ச்சலுமா அப்படிதான் இருக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் இருக்க கூடாது. இன்னொன்னு என்னன்னா, பிஞ்சு அப்புறம் வந்து காயா இருக்கும் போது உதிருது அப்படின்னா, பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை பரிந்துரைக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா சின்ன சின்ன சத்துக்கள் எல்லாம் கூட எலுமிச்சைக்கு ரொம்ப தேவை. பிஞ்சு உதிர்வது நுண்ணூட்ட சத்து குறைபாடு காரணமாகவும் இருக்கலாம்.
1: ஓஹோ,
0: மாங்கனீஸ் சத்து குறைவு இருந்துச்சுனாலும் இளம் தளிர்கள் அந்த இலையெல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும் போது பச்சையும் குறைஞ்சு அப்படியே சின்ன சின்ன இலையாயிடும். நாளடைவுல நரம்புகள் நீங்களாக அனைத்து பகுதிகளிலும் பச்சையை மறைஞ்சு அப்படியே மஞ்ச கலர்ல பழுத்துப்படும். இந்த இலையெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு ஒரு சந்தேகம் வரணும், என்னடா அது எலுமிச்சம்பரம் வந்து இயற்கையா இல்லையே, கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு இலையில எல்லாம் அப்படின்னா, அப்ப ஏதோ சத்து குறைவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்.
1: ஓஹோ,
0: துத்தநாக சத்து குறைபாடும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். துத்தநாக பற்றாக்குறை ஏற்படும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இலை அப்படியே சிறுத்து போயிடும் அப்படின்னு.
1: ஆமா,
0: பச்சையை மறைஞ்சு அந்த ஒளிச்சேர்க்கையும் பாதிக்கப்பட்டு வேலைச்சலும் குறைஞ்சு போடும்பா. இதுக்கு துத்தநாக சத்து நம்ம கட்டாயம் கொடுக்கணும்.
1: சரி சரி.
0: இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும் போதும் மரங்களுடைய இலைகள்ல பச்சையம் இல்லாம ஒரு வெளிர் தன்மையா ஆயிடும்.
1: ஓஹோ,
0: மஞ்சள் கலந்த ஒரு வெள்ள தன்மையா இலைகள் மாறிடும். இதனை தவிர்க்கவும் நம்ம இரும்பு சல்பேட்டு ஒரு 0.5% அப்படிங்கிற அளவுல நாம செடிகள் மேல தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: பொதுவா எலுமிச்சையில வந்து இலைகள்ல ஏதாவது மாற்றம் இருக்கு, இலைகள் சிறுத்து போகுது இல்ல கலர் மாறுது நார்மலா இல்ல அப்படின்னாவே
1: சரி,
0: சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை உடனே போக்கிடணும்பா.
1: ஓஹோ,
0: இல்லன்னா பூ பிஞ்சியும் உதிர்ந்துரும், மகசூலும் நமக்கு சரியா கிடைக்காது.
1: ஓஹோ, நோய் எதனா தாக்கினா மருந்து எதனா அடிக்கிற மாதிரி என்ன இருக்கா?
0: இப்ப அதிகமா நோய் தாக்காது, அப்படியே நோய் தாக்குற மாதிரி இருந்தாலும் இந்த தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள்ட்ட போய் கேளுப்பா.
1: சரி,
0: அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரி நம்ம பயன்படுத்தணும். முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாவே நம்ம எலுமிச்சை சாகுபடி செஞ்சு நல்ல லாபம் அடையலாம்பா.
1: ஆமாம்பா, எலுமிச்சை மரம் நம்ம சாப்பிட்ற பொருள், அப்ப இயற்கையான உணவு தான் நம்ம முக்கியம்.
0: ஆமாம்பா, அதனால இப்ப நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சு
1: சரி சரி
0: நீ அந்த 1/2 ஏக்கர்ல எலுமிச்சை சாகுபடி செய்ப்பா.
1: கண்டிப்பா செய்யறேன்பா.
0: சரி கதமுத்து, நான் கிளம்பட்டுமா?
1: கதமுத்த நில்லுப்பா, நில்லுப்பா.
0: சொல்லுப்பா.
1: கொலையில அங்கங்க மனத்தை கழிக்கிற முளைச்சு கிடந்ததுப்பா, அதான் பறிச்சுட்டு வந்தேன். ஒரு 2 கத்தை வந்தத, நீ 1 கத்தை வச்சுக்கப்பா. இந்த
0: சரிப்பா சரிப்பா, குடுப்பா. மணத்தக்காளி எவ்வளவு முக்கியமான ஒரு கீரை தெரியுமா?
1: ஆமா,
0: வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, அப்புறம் சளி, ஆஸ்மா இதெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு அருமையான கீரைப்பா இந்த மணத்தக்காளி. வாரத்துல 1 நாளாவது நம்ம மணத்தக்காளி கீரையே சாப்பிடணும். ஆனா எங்க சாப்பிடுறோம்?
1: ஆனா நான் சாப்பிட்டுன்னு வரேன் பாண்ணே.
0: ஓஹோ, அதனாலதான் அப்படி நல்லா தெம்பா இருக்கிறியா? ஓஹோ, சரிப்பா சரிப்பா, கொண்டப்பா நான் எடுத்துட்டு போறேன்.
1: சரி, இந்த மணத்தக்காளி கீரைய எடுத்துட்டு போயிட்டேன். சூப் வச்சு சாப்பிட, சாம்பார் வச்சு சாப்பிட.
0: சரிப்பா சரிப்பா, கொண்டப்பா கர்த்தமுத்து. சரி, கிளம்பட்டுமாப்பா?
1: சரி கர்த்தமுத்து, பாத்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றவுள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரையில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பிரதமர் நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவை மற்றும் தேசப்பணியை கொண்டாடுவதுடன் 2047 இந்தியாவை ஒரு வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை இன்று நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக உதகை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் முதல் காஃபியோஸ் ஜங்ஷன் வரை சேவை ஜோதி பேரணி நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொள்கிறார். முன்னதாக காலை 10 மணி அளவில் பாரத பிரதமர் உரை உதகை தேவாங்கர் மண்டபத்தில் எல்இடி ஸ்கிரீன் மூலமாக ஒளிபரப்பப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இந்த துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தங்களின் செயல்பாடுகளை விரிவுபடுத்தவும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்ளவும் உற்பத்தி திறனை அதிகரித்து உலக அளவிலான சந்தையில் போட்டியிடவும் அமைச்சரவையின் முடிவு வாய்ப்புகளை அளிப்பதாக பிரதமர் அதில் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து மற்றும் தளவாட ஆணையம் அமைப்பதற்கான அமைச்சரவையின் முடிவு நாட்டின் போக்குவரத்து மற்றும் தரவு சார்ந்த திட்டமிடல் ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சிப்பாதையில் மிகப்பெரிய ஊக்கத்தை இது ஏற்படுத்தும் என கூறியுள்ளார். இதேபோல் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி நிதியத்திற்கு 10,000 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது இந்த துறையின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க முயற்சியாக இது அமைந்துள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர், தட்டச்சர், கிராம நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட பணியிடங்களுக்கான குரூப் 4 தேர்வு குறித்த அட்டவணையை TNPSC வெளியிட்டுள்ளது. குரூப் 4 கீழ் மாநிலம் முழுவதும் 6,574 காலி பணியிடங்கள் உள்ளதாகவும், இந்த தேர்வுக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை தேர்வர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி பிரதமர் திரு நரேந்திர

0: மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தாராபுரம், மதுராந்தகம் மற்றும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிகளின் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும், மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இந்த இரு தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை தொடர்ந்து 320 வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளில் முறையாக மூடி முத்திரையிடப்பட்டு மத்திய துணை ராணுவ படையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டன. அனைத்து இயந்திரங்களும் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அறை மூடி முத்திரையிடப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்பு படையினர், ஆயுதம் ஏந்திய போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பாதுகாப்பு அறை மற்றும் மைய வளாகம் தொடர்ந்து சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்படும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறை மூடப்பட்டுள்ளதால் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் அக்டோபர் 9 வரை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பாதுகாப்பாக வைக்கப்படும். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் நேற்று நிறைவடைந்ததை அடுத்து மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு கட்சி முகவர்களின் முன்னிலையில் வாக்கு எந்திரங்கள் வாகனங்களில் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் 86.26% வாக்கு பதிவாக உள்ளது. மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் அக்டோபர் 9 தேதி எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணும் மையத்தில் பாதுகாப்பு இரும்பு கம்பிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் கண்காணிப்பு கேமராக்களை கண்காணிக்கும் வகையில் அதற்கான கண்காணிப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு வரும் முகவர்களுக்கான தனி வழியும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: இந்த இரு தொகுதிகளிலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேற்று நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை மறுநாள் எண்ணப்படுகின்றன. இருவரிச் செய்திகள். ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. கஜகஸ்தானின் ஒஸ்க்மெனில் இந்தியா கஜகஸ்தான் கூட்டு ராணுவ பயிற்சி நேற்று நடைபெற்றது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கானாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக் கொண்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் காலாகோட், ரஜௌரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினரின் தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு பிராந்திய ராணுவ கமாண்டர் லெப்டினன்ட் ஜெனரல் பிரதீக் சர்மா நேற்று ஆய்வு செய்தார். சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிக் கிளைகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் சிறப்பு கடன் முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உண்டியல் வருவாய் 1,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பிரியாங்குப்பம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி கவிதா நேற்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்தி. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னுக்கும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டம் இழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் தொடருக்கு பின்னர் நியூசிலாந்து அணியுடனான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.

ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையங்களில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4ஆம் நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:55. கேட்கலாம் ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
5: வணக்கம். ஒரு சாதாரண குடிமகனால் அறிவியல் ஆராய்ச்சியில் பங்களிக்க முடியுமா? ஆம், முடியும். பொதுமக்களை கொண்டு அவதானிப்புகளை சேகரித்தல், தகவல்களை பதிவு செய்தல், இயற்கையை கண்காணித்தல் மற்றும் சில சமயங்களில் தரவுகளை பகுப்பாய்வு செய்ய விஞ்ஞானிகளுக்கு உதவுதல் ஆகியவற்றின் மூலம் குடிமக்கள் அறிவியல் இதை சாத்தியமாக்குகிறது. இது அறிவியலை சமூகத்துடன் இணைப்பதோடு மாணவர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், சமூகத்தினர் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் என பலருக்கும் அறிவியல் அறிவு உருவாக்கத்தில் தீவிர பங்கேற்பாளர்களாக மாறுவதற்கு வாய்ப்பை வழங்குகிறது. குடிமக்கள் அறிவியல் என்பது பொதுவாக ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அறிவியல் நிறுவனங்களுடன் இணைந்து அறிவியல் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் பங்கேற்பதாகும். மக்கள் பறவைகள், பட்டாம்பூச்சிகள், தாவரங்கள், மழைப்பொழிவு, நீரின் தரம், காற்று மாசுபாடு அல்லது உள்ளூர் பல்லுயிர் பெருக்கத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து பொருத்தமான அறிவியல் திட்டங்கள் அல்லது டிஜிட்டல் திட்டங்கள் மூலம் தங்கள் அவதானிப்புகளை சமர்ப்பிக்கலாம். பல்லுயிர் பாதுகாப்பிற்கு குடிமக்கள் அறிவியல் பயனுள்ளதா? மிகவும் பயனுள்ளது. விஞ்ஞானிகளால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது. வெவ்வேறு இடங்களில் இயற்கையை உற்று நோக்கும் ஆயிரக்கணக்கான குடிமக்கள் உயிரினங்களின் பருவகால மாற்றங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைமைகள் பற்றிய மதிப்புமிக்க தகவல்களை உருவாக்க முடியும். முறையாக வடிவமைக்கப்பட்ட அறிவியல் ரீதியாக சரிபார்க்கப்படும் பொழுது இந்த உற்று நோக்கல்கள் தொழில்முறை ஆராய்ச்சிக்கு துணை புரிந்து பல்லுயிர் மேலாண்மைக்கு ஆதரவளிக்க முடியும். விவசாயிகளும் பொதுமக்களும் என்ன செய்ய முடியும்? பயிர்கள், மகரந்த சேர்க்கையாளர்கள், மண் உயிரினங்கள், மழைப்பொழிவு மற்றும் உள்ளூர் பயிர் பெருக்கம் ஆகியவற்றில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்வதன் மூலம் விவசாயிகள் பங்கேற்கலாம். மீனவ சமூகங்கள், நீர்வாழ் சூழ்நிலைகள், அமைப்புகள் மற்றும் உயிரினங்களில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து அவதானிப்புகளை பங்களிக்கலாம். பொதுமக்கள் பறவைகள், பட்டாம்பூச்சிகள், ஆக்கிரமிப்பு இனங்கள் அல்லது சாதாரண சுற்றுச்சூழல் நிகழ்வுகள் ஆகியவற்றை கண்டால் தெரிவிக்கலாம். ஒரு தாவரம் அல்லது பறவையை புகைப்படம் எடுத்து அது எங்கே எப்போது காணப்பட்டது என்பதை பதிவு செய்வது கூட பொருத்தமான ஒரு மென்பொருள் மூலம் சமர்ப்பிக்கப்படும் போது பயனுள்ள அறிவியல் தகவலாக மாறும். குடிமக்கள் அறிவியல் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா? ஆம். சூழலியல், கண்காணிப்பு, பல்லுயிர் ஆவணப்படுத்துதல், சுற்றுச்சூழல் தரவு மேலாண்மை, புவியியல் தகவல் அமைப்பு, புகைப்படம் எடுத்தல், செயற்கை நுண்ணறிவு மற்றும் எண்ணிம பயன்பாடுகள் ஆகியவற்றில் திறன்களை வளர்த்துக் கொள்ள இது மாணவர்களை ஊக்குவிக்கும். இந்த திறன்கள் உயர்கல்வி, ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல், ஆலோசனை மற்றும் பசுமை வேலைவாய்ப்புகளுக்கு ஆதரவளிக்க முடியும். இந்திய அரசின் அணுகுமுறை என்ன? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பல்லுயிர் ஆவணப்படுத்துதல் மற்றும் அறிவியல் மனப்பான்மை ஆகியவற்றில் குடிமக்கள் பங்கேற்பு ஒத்துப்போகிறது. தேசிய கல்விக் கொள்கை 2020 அனுபவ கற்றல், அறிவியல் மனப்பான்மை, திறனாய்வு சிந்தனை மற்றும் உள்ளூர் சூழல்களுடன் இணைந்து கற்றல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. குடிமக்கள் அறிவியல் இந்த நோக்கங்களை அடைவதற்கு ஒரு நடைமுறை தளத்தை வழங்க முடியும். குடிமக்களும்

0: விஞ்ஞானிகளும் இணைந்து செயல்படும் பொழுது பல்லுயிர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான வலுவான ஆதார தளத்தை நம்மால் உருவாக்க முடியும். எனவே குடிமக்கள் அறிவியல் ஆர்வத்தை அறிவாகவும் அறிவை செயலாகவும் மாற்றுகிறது. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: ராம்தாங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். மக்கள் பங்கேற்பு அறிவியல் வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் 6.6% கணிப்பு 7.1%

0: சுருக்கம்
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறித்த உலக வங்கியின் 6.6% கணிப்பு 7.1% உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதை விட அதிகமாக 7.8% அளவில் இந்தியா வளர்ச்சியடைந்திருப்பதை கருத்தில் கொண்டு முழு ஆண்டிற்கான கணிப்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியத்தில் பிறந்த அமெரிக்க விஞ்ஞானி பிரான்சிஸ் ஹால்ஜன் நடப்பாண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் காலியாக இருந்த 5 சட்டசபை தொகுதிகள் மற்றும் அசாம் மாநிலத்தின் ஒரு லோக்சபா தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. இவற்றுக்கான ஒட்டுப்பதிவில் கடந்த பொது தேர்தலை விட குறைவான ஓட்டுகளே பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்குப்பதிவு எவ்வித அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் நடைபெற்றது. நேற்றைய வாக்குப்பதிவின் போது ஒரே ஒரு வாக்குச்சாவடியில் மட்டும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பழுதடைந்த விவிபேட் கருவி உடனடியாக மாற்றப்பட்டு வாக்குப்பதிவு தொடர்ந்து நடத்தப்பட்டது. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு முகவர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டு லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள வலுவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டன. வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பை வாக்காளர்கள் மற்றும் அவர்களின் முகவர்கள் நேரடி ஆய்வு மூலம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் 9 எண்ணப்படும். நேற்று லக்னோவில் நடைபெற்ற 20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 8 வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை வெற்றி கொண்டது. முதலில் ஆடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 171 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. தொடர்ந்து விளையாடிய இந்திய அணி 14.4 2 விக்கெட் இழப்பிற்கு 172 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 வணக்கம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:50.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது
5: தங்கே முழங்கு.
4: தமிழ் அமுது. இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
6: தமிழகத்தில் பழங்காலந்தொட்டே பக்தி மார்க்கம் உன்னத நிலை அடைந்துவிட்டது. தமிழ் மொழியும் தமிழ்கலையும் தமிழர் பண்பாடும் மூவேந்தர்களாலும் நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் சிறந்து விளங்கின. தத்துவங்களில் கூட தென்னாடுதான் உலகிற்கே வழிகாட்டியது என்று சொல்லலாம். தமிழகத்தில் பக்தி மார்க்கம் உயர்ந்த நிலை அடைந்து கிட்டத்தட்ட 1000 பிறகுதான் பாரத பூமியின் பிற பகுதிகளிலே பக்தி சுவையே அரும்பியது என்று சொல்லலாம். பரிபாடல் காலத்திலேயே வரம் வாங்குவதற்காக வழிபடுதல் என்ற நிலை மாறிவிட்டது. வழிபடுவதையே வரமாக கேட்ட உயர்ந்த உச்சநிலை பக்திக்கு தமிழன் சொந்தக்காரனாக ஆகிவிட்டான். முருகப்பெருமானே, உன்னிடம் யாம் வேண்டும் வரம் ஒன்று உண்டு. ஆம், உன்னை தொடர்ந்து வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதனையே எமக்கு வரமாக தந்தருள்க. உம்மை அடுத்து அடுத்து வழிபடுவதன் பயன் அவ்வழிபாடுகள்தாமே. இன்னும் இன்னும் நின் புகழினும் பலவாக எங்களுக்கு பெருக என்பதாகும். இதனை பரிபாடல் அமர்ந்தியாம் நின்னை துண்ணி துண்ணி வழிபடுவதன் பயம் இன்னும் இன்னும் இன்னும் அவையாகுக நின் தொன்முதிர் மரபின் புகழினும் பலவே என்று பதிவிட்டுள்ளது. கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினான் என்று பெரிய புராணப்பாட்டு இவன் ஒப்பு நோக்கத்தக்கதான். பானுகோபனை வென்று வெற்றி வீரராய் முருகப்பெருமான் முன்னே சென்று நிற்கிறார் வீரபாகு தேவர். அவரை மெச்சிய பரம்பொருளாயிருக்கிற தமிழ் முருகன் வீரபாகு என்ன வரம் வேண்டும் கேள் என்று திருவருள் செய்தார். அதற்கு வீரபாகதேவர், பெருமானே, நான் பொன்னும் பொருளும் இந்திர பதவியும் எதுவும் வேண்டுவதில்லை. உன்னை எப்பொழுதும் வழிபட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதிலே மாறா நிலை வேண்டும். இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காது விற்றிருக்க வேண்டும்

அதுதான் நான் வேண்டும் வரம் என்று சொல்வதாக கந்தபுராணம் சொல்லுகிறது. அதனால இந்த சிறந்த ஒரு பக்தியின் உச்சநிலை சங்க காலந்தொட்டே தமிழ்நாட்டில் முருக வழிபாட்டில் நிலை பெற்றது என்று நாம் கொள்ளலாம். இறைவனை குமரப்பெருமானை முன்னிடம் ஏதேனும் வேண்டித்தான் ஆக வேண்டுமானால் யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, நின்பால் அருளும் அன்பும் அரணும் மூன்றும் உருளினற்கடம்பின் ஒலி தாரோயே என்று கடுவ நீளநாயினார் பரங்குன்றத்து முருகனை நோக்கி விண்ணப்பிக்கிறார். இறைவா, உன்னிடம் யாம் வேண்டுவது உலக வாழ்வில் அனுபவத்திற்கு உரிய நுகர்பொருள்களும் அவற்றை அடைவதற்கு உரிய பொன்னும் அவ்விரண்டாலும் அனுபவிக்கத்தக்க நுகர்ச்சியும் அல்ல, நின் திருவருளையே வேண்டுகிறேன். அன்பு அருள் அறம் ஆகிய மூன்றையும் எமக்கு தந்தருள்க. இவ்வேண்டுதல் பத்திமையையும் தொண்டு மனப்பான்மையும் வேண்டுதலை காணலாம். கச்சியப்ப முனிவர் காஞ்சி மாநகரிலே கந்தபுராணம் எழுதும் போது தினந்தோறும் எழுதிய ஓலைச்சுவடிகளை குமரகோட்டத்து முருகப்பெருமான் திருவடிகளிலே கோயில் அர்த்தஜாமை பூசைக்கு பின் வைத்து நடையை சாத்து விடுவார். மறுநாள் காலை பள்ளி எழுச்சி முடிந்தவுடன் முதல் நாளில் தாம் வைத்த அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் எடுத்து பார்ப்பார். எடுத்து பார்த்தால் அதில் சில கடினமாத பதங்களை பிரித்து எழுதியும் சில பல நல்ல திருத்தங்களை எல்லாம் செய்தும் முருகப்பெருமான் திருத்தியிருப்பார். தமிழ் புலவனாயிருந்து மெய்ப்பு பார்த்து திருத்தி அருள் புரிவார். தமிழ் கந்தபுராணத்தை மெய்ப்பு திருத்தி வெளியிட்ட பெருமையால் எந்தை கண்டவள் சங்கப்புலவராக மதிக்கப்படுவார். இதனை திருமுருக கிருபாந்தவாரியர் அவர்கள் சரித நாயகன் சரிபார்த்த கதை என்று எடுத்து போற்றுவார். பண்டை நாளில் ஒரு நூல் வெளியிடப்படுகிறது என்றால் அது சான்றோர் அவையிலே அரங்கேற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது மரபு. ஆன்றவிந்து அடங்கிய சான்றோர் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நூலை ஆராய்ந்து குறை நிறைகளை எல்லாம் எடுத்து சொல்வார்கள். குறைகள் நீக்கப்பட்டு செம்மையாக நூல் பயன்பாட்டுக்கு வரும். இப்போது அந்த நிலை இல்லை. அதனால்தான் மறுபதிப்பு முதற்பதிப்பின் குறைகள் பிழை திருத்தம் செய்யப்பட்டு வெளிவருகிறது. பிழையின்றி நூல் படைப்பு நிகழ அரங்கேற்றம் தேவை. ஆயின் பண்டை காலத்து புலவர்களில் சிலரின் காழ்ப்புணர்ச்சியால் அரங்கேற்றத்தின் போது விதண்டாவாதங்கள் எல்லாம் செய்து வெளியீடு தடைப்பட்டுவிட காண்கிறோம். கச்சியப்பரின் கந்தபுராண அரங்கேற்றத்தின் போது இத்தகைய இடையூறு ஏற்பட்டது. கந்தபுராண ஆசிரியர் மீது சிலர் பொறாமையால் கேள்வி கணகளை தொடுத்தார்கள். திகடசக்கர செம்முகமைந்துள்ளான் என்ற விநாயகர் வணக்க பாடலை சொல்லித் தொடங்குகிறார் புலவர் பெருந்தகை. கல்வி செருக்கால் நானே பெரியவன் என்ற எண்ணம் கொண்ட புலவர்கள் அந்த அவையிலே இருந்தார்கள். அவர்கள், ஐயா நிறுத்தும் நிறுத்தும், திகடசக்கரம் என்பதிலே இலக்கணம் இருக்கிறதா? புணர்ச்சி விதி தடுமாறுகிறதே. திகழ் கூட்டல் தசம் கூட்டல் கரம் என்பதற்கு எங்கே இலக்கணம்? தொல்காப்பியத்தில் இருக்கிறதா? நன்னூலே இலக்கணம் இருக்கிறதா? காட்ட முடியுமா என்று தடை கூறினார்கள். கச்சியப்பர் அதிர்ந்து போனார். குமரகோட்டத்து முருகப்பெருமானை, நீங்களே சரிபார்த்து திருத்திய நூலில் இப்புலவர்கள் குறைகண்டனரே என்று குறையிறந்து வருந்தினார். செந்தமிழ் செவ்வேளின் திருவடிகளை நினைத்து உருகினார். அப்போது சபையிலே கையில் ஓலைச்சுவடியை ஏந்தியவாறு ஒரு புலவர் தோன்றினார். இலக்கணமா கேட்கிறீர்? இதோ இருக்கிறது இலக்கணம் என்று வீரசோழியம் என்ற ஏட்டுச்சுவடியை எடுத்து காட்டினார். இழுமுன் இட்டு வந்தால் இத்து ஆகும் என அதிலே புணர்ச்சி விதி கூறப்பட்டிருந்தது. தொடை சொன்ன புலவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது சபையிலே ஒரு பேரொளி தோன்றியது. அவ்வொளியிலே வந்த புலவர் மறைந்து போனார். நம் தடைக்கு விடை தந்தவர் செந்தமிழ் குமரனை அறிந்து அனைவரும் கந்தன் கருணையை வியந்து போற்றினார்கள். சங்கப்புலவனாயிருந்து முருகன் தமிழாய்ந்த வரலாறு இதன்கண் தெரிய காணலாம். இறையனார் களவியல் உரை அடுக்கு மொழியுடன் ஓசை நயம் மிக்க உரை நடை, மிகச்சிறந்த ஓமைகளுடன் கூடிய எழில் நடை, தமிழில் தோன்றிய முதல் உரை என அறிஞர் கருதுவர். இதன்கண் 60 நூற்பாக்கள் உள்ளன. ஒட்டக்கூத்தர் அமுத சூத்திரம் 60 சமய நூல் என்று போற்றியுள்ளார். இறையனார் களவியல் என்ற அகப்பொருள் நூலை பேராளவாய் சொக்கநாத பெருமானே இயற்றி தந்தனன் என்பது மரபு வழியாக சொல்லப்படும் செய்தி. மதுரை பாண்டியன் சங்கப்புலவர்களை அழைத்து இறையனார் களவியலுக்கு உரை வரையுமாறு வேண்டினான். சங்கப்புலவர்கள் அனைவரும் உரை எழுதினார்கள். ஒவ்வொருவரும் தாம் தாம் எழுதிய உரைதான் சிறந்தது என்று வாதிட்டார்கள். எந்த உரை சிறந்தது என்று மன்னனும் தடுமாறினான். பெருமானே, சிறந்த உரை எது என காட்டி அருள்க என்று ஆலமாய் அவிர்சடை கடவுளை வேண்டினான். திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளும் அசரீரியாக மதுரை உபூரிக்கடிக்குழார் மகன் உருத்திர சன்மன் 5 வயது நிரம்பிய பாலகன், வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி,
அவனை

0: நிறைவான சிறந்த உரை இது என்று எடுத்து காட்டுவான் என்று முடிந்தார். சங்கத்தார் கல்மா பலகையிலே, அதாவது சங்கப்பலகையிலே உருத்திர சன்மனை வீற்றிருக்க செய்தனர். தத்தம் உரைகளை புலவர்கள் படித்து கூறினார்கள். உருத்திர சன்மன் புலவர் பலரும் உரைத்த உரையை கேட்டு ஒன்றும் செய்யாமல் சும்மா இருந்தான். மதுரை மருதநலநாகனார் உரைத்த போது சிற்சில நேரங்களிலே கண்ணீர் சொரிந்து மயிர் மயிர் சிலிர்த்து நின்றான். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரர் உரை சொன்ன போது சொல்தோறும் சொல்தோறும் கண்ணீர் பெருக்கி மெய்மயிர் பொடிப்ப நின்று அவ்வுரைக்கு தாம் அன்பராகிய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். இதுவே சிறந்த உரை என அறிஞர் உலகம் ஏற்று போற்றியது. இறையனார் களவியல் உரையை திறனாய்ந்து தேர்வு செய்தவன் வெற்றிவேற்றடக்கை குமரப்பெருமானே என திருவிளையாடல் புராணம் கூறுகிறது. இவ்வாறு சங்க இலக்கியம் தொடங்கி இக்கால இலக்கியங்கள் வரை இனிவரும் இலக்கியங்களிலும் தமிழின் இனிமையோடு பிரிக்க இயலாத தொடர்பு எந்த கந்தவெளுக்கு உண்டு எனலாம். திருமுருகாற்று படை முருகனை வணங்கும் புலவர் பெருமக்களை கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் என போற்றுகின்றது. மாலை மார்ப நூலறி புலவ பலர்புகழ் நன்மொழி புலவர் ஏரே புறையுணர் இல்லா புலமையோய் என்றெல்லாம் போற்றப்பெறும் செந்தமிழ் குமரனை சங்கத்தமிழின் தலைமை புலவா தாலோ தாலேலோ என குமரகுருபுரர் பாடுவதை நினைவு கூறுவோம். தமிழே முருகன், முருகனே தமிழ், உலகம் உவப்ப வலநேர்வு திருதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு பேரழியாய் தோன்றும் தமிழ் முருகன் போற்றி தமிழ் வாழ்க, வாழ்க வையகம்.
1: தங்கே முழங்கு
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தமிழமுது. இதில் சங்கத்தமிழின் தலைமை புலவன் சிதம்பரம் டி பொன்னம்பலம் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
4: என்னடா சொல்ற?
3: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
4: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
3: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
5: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல. இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா,
6: சொல்லு, நீதான் தைரியமா நடந்து சொல்லு.
5: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
7: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
5: சொல்லவே சொல்லாதீங்க.
7: சொன்னா
5: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
7: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
5: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: மன்னா, மன்னா,
8: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
8: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
8: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12:02 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
9: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தியா மொபைல் மாநாடு புதுதில்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் நேற்று கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக வளரும் நாடுகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் எளிதில் அணுகக்கூடியதாகவும் குறைந்த கட்டணத்திலும் கிடைப்பதன் அவசியத்தை பிரதமர் வலியுறுத்தினார். டிஜிட்டல் உட்கட்டமைப்பை பொறுத்தவரை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதையொட்டி அவரை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், குஜராத் மாநில முதலமைச்சராக 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் திரு நரேந்திரமோடி பதவியேற்றதாகவும் அவருடைய அர்ப்பணிப்பு மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை என்ற சேவை குறிப்பிடத்தக்கது என்று கூறினார். கடந்த 2014 ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற 3 மக்களவைத் தேர்தல்களிலும் பிஜேபி வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவி வகித்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 17ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை சேவை ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. 25 ஆண்டுகால சேவை குறித்த கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்ற உள்ளனர். பிரதமர் ஆற்றும் இந்த உரை நாடு முழுவதும் காணொலி மூலம் ஒலிபரப்பப்படுகிறது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்கிறார்கள். நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் பிரதமரின் பொது சேவை பயணத்தை கொண்டாடும் வகையில் இன்று நடைபெறவுள்ள சேவை ஜோதி யாத்திரை தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்கிறார். இதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த யாத்திரையில் பங்கேற்பது தமக்கு பெருமை அளிப்பதாகவும் பிரதமரின் 25 ஆண்டுகால அர்ப்பணிப்புடன் கூடிய சேவை உறுதிப்பாடு மற்றும் தேச கட்டமைப்பிற்கான கொண்டாட்டமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று சுவிட்சர்லாந்து அதிபர் கை பார்மலினுடன் திருமதி நிர்மலா சீதாராமனின் சந்திப்பு குறித்து நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் நன்மை அளிக்கக்கூடிய வகையில் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடுகளை அதிகரித்து ஊக்குவிப்பது மற்றும் இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். நேற்று பிலாஸ்பூர் சென்றடைந்த குடியரசுத் தலைவர் எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். தமது பயணத்தின் 2ஆம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோத்தங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப்பாலத்தை பார்வையிடுகிறார். எல்லை சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழிபாடு செய்கிறார். இதையொட்டி அங்கு பலத்த

பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட இஎஃப்டிஏ நாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் முதலாம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பார்மலினும் இன்று உரையாற்ற உள்ளனர். இஎஃப்டிஏ நாடுகளுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்பு உள்ளிட்ட துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்தும் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய விமானப்படையின் புதிய தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் வரும் 31 தேதியுடன் ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீக்ஷித் நியமிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை இவர் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலம் நகாவுன் மக்களவை தொகுதிக்கும் மேற்குவங்கம் தமிழகத்தில் தலா 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கும் நேற்று இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. தமிழகத்தில் தாராபுரம் மதுராந்தகம் தொகுதிகளில் மேற்குவங்க மாநிலத்தின் நந்திகிராம் ரெஜிநகர் தொகுதிகளும் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்பட்டு அந்தந்த வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டன. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. நகாவுன் மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் 76.2% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாராபுரத்தில் 80.31% வாக்குகளும் மதுராந்தகத்தில் 86.26% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. நந்திகிராம் தொகுதியில் 79.39% ரெஜிநகரில் 78.42% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மாலை 4 மணிக்கு பின்னர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் தில்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூ ஜெர்சியை சேர்ந்த ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் கோத்திமர் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். ஸ்மித் மச்சாருடன் விமான ஊழியர்கள் மற்றும் பயணிகளும் இணைந்து அந்த விமானத்தை பாதுகாப்பான முறையில் தரையிறக்கியதை பாராட்டுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட் அரசுகள் விரைவான விசாரணை நடத்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு அதுகுறித்த தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்தது. 172 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 14.1 ஓவரில் 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து இலக்கை எட்டியது. தொடக்க ஆட்டக்காரர்கள் சஞ்சீவ் சாம்சன் 11 ரன்னும் அபிஷேக் சர்மா 21 ரன்னுக்கும் ஆட்டம் இழந்தனர். எனினும் ஸ்ரேயாஸ் ஐயர் 43 பந்துகளில் 102 ரன்னும் இஷான் கிஷன் 27 பந்துகளில் 37 ரன்னும் சேர்த்து ஆட்டமிழக்காமல் அணியை வெற்றிக்கு அழைத்துச் சென்றனர். சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவக் டி ஜோகோவிச் 7வது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினாவுர் காயம் காரணமாக விலகியதால் நோவக் டி ஜோகோவிச் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஒரு கருவியாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்தியுள்ளார். ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 778-99-778-99.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு வந்து பார்க்க போறது ஸ்டேஜிங், என்ன ஸ்டேஜ் பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் ஆயிருக்கு, என்ன ஸ்டேஜ் சொல்லிப்போம். ஸ்டேஜ் ஜீரோன்றது டிசிஐஎஸ் சொல்லுவோம், அதாவது பிரஸ்ட் கேன்சர் டெக்டல் கார்சினோமா இன்சிட்டு அப்படின்னு பயாப்சி ரிப்போர்ட்ல வந்திருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ப்ரீ இன்வேசிவ் லீசன் சொல்லுவோம், கேன்சரா உருமாறதுக்கு முன்னாடியான லீசன்ஸ். ஸ்டேஜ் ஒன்னுன்றது 5 சென்டிமீட்டர் சைஸுக்கு கீழே சின்ன டியூமர், நெறிக்கட்டிலாம் ரொம்ப பரவி இல்லைன்றதான் அர்த்தம். ஸ்டேஜ் டூன்னும் போது நெறிக்கட்டியோட பரவி இருக்கும். ஸோ ஸ்டேஜ் த்ரீ தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜ், லோகோரிஜினலி அட்வான்ஸ் ஸ்டேஜ். ஸோ மார்பகத்திலையும் நெறிக்கட்டிலையும் கொஞ்சம் நிறையவே பரவி இருக்கும். ஸ்டேஜ் ஃபோர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடத்துலயும் பரவி இருக்கும். ஸோ எலும்புல, கல்லீரல்ல, நுரையீரல்ல, மூளையில இதெல்லாம் பரவி இருந்தா ஸ்டேஜ் ஃபோர்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்ன்றது 0, 1, 2 சொல்லுவோம். இது எல்லாமே முழுமையா கியூர் ஆகுது. ஸோ 5 ஆண்டு காலம் வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. ஏர்லி டயக்னோஸ் ஆகி நம்ம வைத்தியம் கம்ப்ளீட்டா எல்லா வைத்தியமும் கம்ப்ளீட் பண்ணோம்னா 95% வரையும் நல்லாவே இருப்பாங்க. ஸோ அதே 3வது ஸ்டேஜின் வரவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கீமோ தெரப்பி எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆபரேஷன், கதிர்வீச்சுன்னு எல்லாமே கொடுத்த பிறகும் வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 70-80% வந்து 3வது ஸ்டேஜ்ல இருப்பாங்க. இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில நோய் வீரியம் அதிகமா இருக்கிற கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 50-60% பேர் தான் உயிரோடு இருப்பாங்க 3வது ஸ்டேஜ்ல. 4வது ஸ்டேஜ்ல வந்து யூஸ்வலா வந்துட்டு பாத்தீங்கன்னா மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்லுவோம், அதாவது எலும்பு இல்ல நுரையீரல் கல்லீரல்ல மற்ற இடத்துல பரவி இருக்கும். 4வது ஸ்டேஜ்ல ஆபரேஷன் யூஸ்வலா பண்ண மாட்டோம், இல்ல ப்ளீடிங் ரொம்ப வந்து அட்வான்ஸ் ஆகி மார்பகத்துல இருந்து ரத்தப்போக்கு அதிகமா இருக்குன்னா மட்டும்தான் வந்துட்டு மார்பகத்தை மட்டும் எடுத்துட்டு கீமோ தெரப்பி தான் கொடுப்பாங்க, இல்ல டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மருந்தோ இல்ல மாத்திரைகளோ தான் கொடுக்கற மாதிரி இருக்கும். ஸோ ஆபரேஷனுடைய பங்கு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ 4வது ஸ்டேஜ்ல டயக்னோஸ் ஆகிறவங்களுக்கு வந்து 5 ஆண்டுகாலம் எவ்வளவு நாள் இருப்பாங்க, எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 30-35% சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்துட்டு அக்ரஸிவ் டியூமர்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர், ஹார்மோன் நெகட்டிவ் டியூமர். ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர் ஒரு 40-50% கூட நல்லா இருப்பாங்க, பட் ஹார்மோன் நெகட்டிவ் டியூமர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25%-30% தான் வந்துட்டு அவங்க 5 ஆண்டு வாழ்றவங்களுடைய பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 25% மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்டேஜிங் பொறுத்து. ஏன் ஸ்கிரீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது நமக்கு தெரிய வருது. அது மாதிரி நம்ம வந்து ஏன் சீக்கிரமா வந்து டாக்டர்ஸை வந்து பார்க்கணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா வைத்தியம் நம்ம கொடுத்தாலும் முக்கியமா டிட்டர்மின் பண்றது நம்ம என்ன ஸ்டேஜ், நோய் கண்டறியும் போது என்ன ஸ்டேஜில் இருக்கும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ யாரும் வந்துட்டு அலட்சியப்படுத்தாம சீக்கிரமா வந்துட்டு நோய் அறிகுறி இருக்கும் போதே வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம வைத்தியம் பண்ணிட்டா நல்லாவே வந்து குணமாயிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜிங்க்கு என்னென்ன ஸ்கேன் யூஸ் பண்றாங்க, முன்னாடி வந்துட்டு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் மேமோகிராஃபி, அல்ட்ராசவுண்டு அது மாதிரி சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டேஜிங்க்கு மற்ற இடத்துல பரவி இருக்குன்றதுக்கு என்னென்ன பார்க்கணும்னா, இல்ல ஹார்மோன் நெகட்டிவ் டியூமர் அந்த மாதிரி 2வது ஸ்டேஜ்ல இருந்தே நம்ம வந்துட்டு போன் ஸ்கேன் இல்ல சிடி ஸ்கேன் அப்படின்னு பண்ற மாதிரி இருக்கும். போன் ஸ்கேன் வந்துட்டு போன்ல வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு பாக்குறது, சிடி ஸ்கேன் வந்துட்டு கல்லீரல் நுரையீரல் அந்த மாதிரி ஏதாவது மூளையில பரவி இருக்கான்றது பாக்குறதுக்காக பார்ப்போம். ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னா நம்ம ஆபரேஷன் பண்ணிட்டு கீமோ மருந்து போடுறது இல்ல ரேடியோ தெரப்பி அதுக்கப்புறம் வச்சுப்போம். நம்ம 4வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்துட்டு கியூரபிள் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்னு ஒரு எலும்புல மட்டும் பரவி இருக்கு வேற எங்கேயும் பரவல அப்படின்னா அவங்க மட்டும்தான் வந்து கொஞ்சம் கியூரபிள் ஸ்டேஜ்ல. மற்ற ஹார்மோன் ரிசெப்டார் நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்குன்னா அவங்கள வந்துட்டு நோய் வந்து கியூரபிள் ஸ்டேஜ்ல இல்ல கண்ட்ரோல் பண்றதுதான் நம்மளுடைய கோலா இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
6: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம், 24 மணி நேரமும் உங்கள் நலனை காக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோயின் நிலைகள் குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர்

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க மக்களே.
4: நேரம் 7:32 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான குட் மார்னிங் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே சாண்டி. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சிக்காக வணக்கம் மக்களே. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இனிய நாள் சூப்பரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில சூரியன் உதிச்சாச்சு, உங்க அலாரம் அடிச்சாச்சு, ஆனா உங்க எனர்ஜி இன்னும் ஆனாகல போல இருக்கு. கரெக்டா, உங்க தூக்கத்துக்கு ஒரு கிக் ஸ்டார்ட், உங்க மனசுக்கு ஒரு ஸ்மைல், இந்த நாளுக்கான ஒரு சூப்பர் ஸ்டார்டோட வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்கு நான் உங்களார் ஜே சாண்டி அதிரடி சரவடி. வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்கு என்ன பண்ணணும் மறந்துட்டீங்களா? நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண போறீங்க. இன்னைக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா எரிசக்தி வாரம் 2027 எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா எரிசக்தி வாரம் 2027 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல போறீங்க. எஃபில ஆகாஷ்வாணி புதுச்சேரி பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்க போஸ்டுக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட ஊரு பேரு கரெக்டான ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க போஸ்ட் பண்ண போறீங்க. யாரு கரெக்டா அதை நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ டோன்ட் வெயிட், கிக் ஸ்டார்ட் யுவர் டே வித் யுவர் லவபிள் சாங்ஸ். ஸ்டே டியூன் வித் எஃப்எம் ரெயின்போ 102.8.
5: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

நேரம் 7:38. இப்ப மக்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 7/10/2026 புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை அறிவிப்பு விட்டிருக்காங்க. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளூர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்தம் நகர், தேவகி நகர், ஆர்கே நகர், சங்கரதா சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன் ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், தெபேசன்பேட், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி பகுதிகள், ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதி பராசக்தி கோயில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த் சாலை, சாரம், ராஜா ஐயர் தோட்டம், காமராஜ் வீதி, சக்தி நகர், லெனின் வீதி, சக்தியா நகர் பகுதிகளுக்கு வந்து அறிவிப்பு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நேயர்கள் வந்து உங்களுடைய பிளானிங்கை வந்து இதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நேரம் 7:39. வணக்கம் மகளே, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. ஏற்கனவே நிறைய பேர் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எஃபி பேஜில் கேட்கப்பட்டிருக்கிற கேள்விக்கு கரெக்டான பதிலை, உங்களோட ஊர் பேர் என்ன கரெக்டான பதில் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியோட நிறைவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய எரிசக்தி வாரம் 2027 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்றதான். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த டேக்கான சூப்பரான வைப் தான் Subrana Starte. Body, body, body, body.

0: நேரம் 7:43. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8ல. கேட்கப்பட்ட கேள்வி, இந்திய எரிசக்தி வாரம் 2027 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்ற கேள்விக்கு அடடடா ஏற்கனவே நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. சரி, இன்னும் பண்ணாதவங்க ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எஃபி பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பேஜ்ல இன்னையோட போஸ்ட் போட்டிருப்பாங்க, வணக்கம் மக்களை போஸ்ட். அது கேட்ட கேள்விக்கு உங்களோட ஆன்சரை கரெக்டா சொல்லுங்க, யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க அப்படின்றத நிகழ்ச்சியோட இதுல தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இது உங்க டேவோட ஸ்டார்ட்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 7:49 எஃப்எம் ரெயின்போ 102.8 வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. சோ எஃபி பேஜ்ல போடப்பட்ட போஸ்டுக்கு சோ கமெண்ட்ஸ் தேறி பறந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னும் போடாதவங்க போடுறதுக்கு ரெடியா இருங்க. இப்ப மக்களுக்கு இன்னொரு ஒரு செய்தி அப்படின்னா வேலை வாய்ப்பு செய்திகள் தான். என்ன அப்படின்னா, மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் டெக்னிக்கல் காலி இடங்கள் அறிவிப்பு வந்திருக்கு. மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் அட்டெண்டன்ட் 37, அசிஸ்டன்ட் 29, எம்டிஎஸ் 14, டெக்னீஷியன் 9, இன்ஜினியரிங் ஆபிசர் 8, இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 11 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 110 இடங்கள் வந்து இருக்கு. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, ஐடிஐடிஐ

ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரி, பிஇ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. வயது 18 முப்பத்தி 5 வயதுக்குள்ள இருக்கணும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பிக்கும் முறை, ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும், கட்டணம் ₹1,000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 12/10/2026. விவரங்களுக்கு cpri.res.in என்ற இணையதளத்தை சரிபார்த்து கொள்ளவும்.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரிய அவன மதிப்பே அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:55 கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட அப்படின்னே சொல்லலாம். சோ கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியா எரிசக்தி வாரம் 2027 எங்கு நடைபெற உள்ளது அப்படின்ற கேள்விதான் வந்து கேட்டிருந்தேன். சோ அதுக்கு ஆன்சர் பத்தி

அப்படி கட்ட கட்ட கடன் வந்திருக்கு. என்ன கரெக்டான ஆன்சர் அப்படின்னா, இந்திய எரிசக்தி வாரம் 2027 மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள நியூ டவுன் கன்வென்ஷனல் சென்டரில் நடைபெற உள்ளது அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எல்லாரையும் டீட்டெயிலாக வந்து எல்லாரும் சொல்லியிருக்கீங்க. ஸோ யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து புதுச்சேரி, கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், அன்பு ராணி, அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து, அடுத்து கொடிக்கல் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, அவங்களும் கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், பொன்னியன்மேடு வண்ணை கணேசன், வீரதுரை, இன்பா இலக்கியா, அன்பு எம் கெடாலிருந்து, மதுரை சோ சண்முக சுந்தரம், ஜான் ஹஜா நஜமுதீன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க கொடிக்கல் பாளையம்லேருந்து. அதுக்கடுத்து பொன்னியன்மேடு வண்ணை கணேசன், ஆண்டிமடம் கார்த்திகேயன், பாபு முள்ளக்காட்டிலிருந்து, இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத் சொல்லியிருக்காங்க, பிரபு வீரா சொல்லியிருக்காங்க ராஜபாளையம்லேருந்து, பெரியவளையம் கி ரவிச்சந்திரன் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, பட்டாளம் அப்துல் ஜலீல் சொல்லியிருக்காங்க, விஜயராகவன் சொல்லியிருக்காங்க மேலு ஓடுதுறையிலிருந்து, புவனகிரியிலிருந்து சுமதி பாபு சொல்லியிருக்காங்க, மயிலை பட்டாபி சொல்லியிருக்காங்க, அடுத்து கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலமுருகன், ஜனனி எல்லாரும் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ யுக ராஜேஷ், தனுஷ், சரவணன், ராஜா முகமது சொல்லியிருக்காங்க, கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சோம சுந்தர பிரபு, வீரபாண்டியன் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருக்கலாம் போல, அவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்தமுருகன் சொல்லியிருக்காங்க, அந்தோனி ராஜா சொல்லியிருக்காங்க, சோமசுந்தர பிரபு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் கரெக்டான ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி, நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னே சொல்லிட்டு, ஸோ அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது. ஸ்டேடியன் வித் எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்க ஆர்ஜே சாண்டி. அடுத்த நிகழ்ச்சிக்கு பேசுறதுக்கு ஆர்ஜே ரெடியா வந்துட்டாங்க. ஸோ டாடா பை பை ஃப்ரம் ஆர்ஜே சாண்டி.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் பங்கு முதலீட்டு தேவைகளுக்கு தனி நிதி அமைப்பதான மத்திய அமைச்சரவையின் முடிவு இத்துறையை பெருமளவில் ஊக்குவிக்கவும் நாட்டின் அடுத்த தலைமுறை

வர்த்தகத்தை தலைவர்களை உருவாக்கவும் பேருதவியாக இருக்கும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடக பதிவு ஒன்றில் கூறியுள்ளார். இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அசிதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இம்மாதம் 31 பணி ஓய்வு பெறுவதையொட்டி அசிதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் காலியாக இருந்த 5 சட்டசபை தொகுதிகள் மற்றும் அசாம் மாநிலத்தின் ஒரு லோக்சபா தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. இவற்றுக்கான ஒட்டுப்பதிவில் தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் 86.26, தாராபுரத்தில்

தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு, மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் காலியாக இருந்த 5 சட்டசபை தொகுதிகள் மற்றும் அசாம் மாநிலத்தின் ஒரு லோக்சபா தொகுதிக்கான இடைத்தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. இவற்றுக்கான ஒட்டுப்பதிவில் தமிழ்நாட்டில் மதுராந்தகத்தில் 86.26, தாராபுரத்தில் 80.31, மேற்குவங்கம் நந்திகிராமில் 80.67, ரெஜி நகரில் 79.85, புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் 80.81% வாக்குகள் பதிவாகின. இது கடந்த பொதுத் தேர்தலை விட குறைவான வாக்குப்பதிவாகும். நேற்றைய தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் 9ஆம் தேதி எண்ணப்படும். புதுச்சேரி வேளாண் துறை சார்பில் எண்ணெய் வித்து மற்றும் பயறு வகை பயிர்களுக்கு மானியத்தில் விதைகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பயனடைய விரும்பும் விவசாயிகள் அருகிலுள்ள உழவர் உதவியகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று வேளாண் துறை இயக்குநர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கட்டாநகர் துணைமின் பாதையில் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சீமோன்பேட், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், திபசன்பேட், மகாத்மா காந்தி வீதி, ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, சித்தன்குடி, நேருநகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம் ராஜா ஐயர் தோட்டம், காமராஜ் வீதி, சக்தி நகர், சத்யாநகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 டைம் இப்போ 8:33 நொடிகள் ஆகுது. இனிய நேரம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் அர்ச்சனா. காலை வெயில் கண் விழிக்கும், பறவைகள் பாடும் பாடலில் என் மனது லேசாகிறது. யாருமில்லா அமைதியில் நான் இன்னோடு பேசுகிறேன். நேற்றைய கவலைகள் மறந்து இன்றைய நாளை ரசிக்கிறேன். இந்த காலை பொழுது எனக்கு மட்டும் சொந்தமானது. எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் சொந்தமான இந்த காலை பொழுது நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா உற்சாகமா அமையணும் அப்படின்னா அந்த காலை நேரம் நமக்கு சரியா அமையணும். சோ இந்த காலை நேரம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மியூசிக் கேட்பாங்க, சில பேர் மெடிடேஷன் பண்ணுவாங்க, சில பேர் வாக்கிங் போவாங்க, சில பேர் யோகா பண்ணுவாங்க. சோ நீங்க எப்படி இன்னைக்கு பேசலாமே, நானும் என் காலை நேரமும். நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி பேச போறீங்க. 2271760 மற்றும் 2271770 நானும் என் காலை நேரமும்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய நேரம் கேட்டுங்க. நம்ம நிகழ்ச்சியில நானும் என் காலை நேரமும் இது குறித்து நம்ம கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, எப்படி பேச போறாங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம், எப்படி
0: நலமா இருக்கும்? நீங்க யார் பேசுறீங்க?
1: எப்படி
0: இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, உங்க காலை நேரத்தை நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? நானும் என் காலை நேரமும் சொல்லுங்க.
1: எனக்கு தினமுமே பார்த்தாக்க எனக்கு 4 மணிக்கு 4:30 முழிப்பு வந்துடும் கண்டிப்பா. அப்ப ஏச்சா ஃபர்ஸ்ட் இறை வணக்கம் முதலில் சரியா, அப்புறம் காஃபி டம்ளரோட எடுத்து என் பெட்ல வளர்க்கறேன், அது சாப்பாடு வச்சுட்டு நேரம் மொட்டை மாடி போயிடுவேன். மொட்டை மாடிப்ப நாங்க நிறைய பறையிடும் அந்த சாப்பாடு வச்சுட்டு, அது கொஞ்சம் அப்படியே சுத்தேன் அந்த நேரம் சூரிய அழகாக உதயம் அந்த பாக்கத்து ரொம்ப ரம்யமா இருக்கும் அந்த காட்சி. அந்த நேரம் பறவை பறக்கிறது, இந்த காத்து, ஒரு பனி, இப்ப கொஞ்சம் லேசா ஜில்லுனா சிக்க காலில எங்க ஊர்ல இப்போ. அப்புறம் 10 மணிக்கு வெயில் வந்துருக்கு இல்லைங்களே, அந்த தினமுமே என்ன ரசிப்பேன், எனக்கு ஒரு நாள் மிஸ் பண்ணால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தோணும் எனக்கு. அது அடுத்தது அந்த மொட்டை மாடி முடிச்சு கீழே கார்டன் வருவேன், அங்க இருக்க வெள்ளம் ஃபுல்லா முடிச்சிருக்கா அப்படியே அந்த மனசுல அந்த நாள் ஃபுல்லா அப்பதான் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். அதை தவிர்த்து நான் வேற மாத்து வேலை ஏதாவது பண்ணிட்டேன்னு ஒரு டென்ஷன், ஒரு தலைவலி, ஏன்டா என்ன மிஸ் பண்ணும், என்ன மிஸ் பண்ணும் அப்படியே தோணுமே தவிர எனக்கு உண்டான நாட்கள் ஏன்டா நான் வந்து அதை எழுதி வச்சிட்டேன். என்னோட பொழுது இப்படிதான் விடியும், இப்படிதான் இருக்கணும்.
0: ஏன்னா
1: வந்து நான் கண்டாச்சும் என்ன யாரும் எழுப்பு கூட, நானே எழுச்சி நானே போயிருந்தேன், யாரும் காலையில எழுப்பிட்டாக்கா அன்னைக்கு அச்சு செத்தேன்
0: நான். உங்க டேவை சூப்பரா பிளான் பண்ணி அந்த டே முழுக்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படிதானே?
1: கண்டிப்பா.
0: ஓகே ஓகே ஃபர்வின், தேங்க்யூ.
1: தேங்க்யூமா.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் நானும் என் காலை நேரமும் நேரோடு பேசினாங்க. இப்ப ஒரு நேரம் வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், சிறுமர் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: ஓகே, சொல்லுங்க, உங்க காலை நேரத்தை நீங்க எப்படி பிளான் பண்றீங்க?
2: டெய்லி செய்யக்கூடிய விஷயம் தாங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சதுமே வாக்கிங் தாங்க.
1: ஓகே,
2: சிதம்பரம் நடராஜர் கோயில நாலு வீதி சுத்தி வந்தேன்னு வச்சுங்க, அன்னைக்கு பொழுது பூராமே நமக்கு ஒரு சந்தோஷமான நாளாதான் இருக்குங்க. ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துருவோங்க. போயிட்டு வந்து பேப்பரை முடிச்சுட்டு குளிச்சுட்டு உடனே கடைக்கு வந்துருவோங்க. கடைக்கு வரும்போது இனிய நேரம் ஆரம்பிச்சிட்டீங்களா, இனிமேல் இனிமையா தான் இருக்கும்.
1: இனிய நேரம் ஆரம்பிச்சதுனால உங்க டே ரொம்ப இனிமையா

0: இனிமையா போகும் அப்படின்னு சொல்றீங்க.
1: இனிமேல ரொம்ப இனிமையா போயிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் இனிமே கம்மியா இருந்துச்சு, இனிமேல இனிய நேரம் நமக்கு ஒரு இனிமையான நேரமா ஆயிடுச்சு.
0: சோ நேர்களுக்கு வேண்டுகோளுக்கு இணங்கதான் இனிய நேரம் உங்களுக்காகவே வந்திருக்கு. சோ இனிய நேரம் உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும் நாங்களும் நம்புறோம். வாக்கிங் போறீங்க, உங்க டேவை நீங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலா அமைச்சிக்கிறீங்க வாக்கிங் போயிட்டு, அப்படிதானே?
1: ஆமாங்க மேடம். அதனால எப்பயுமே காலையில எந்திரிச்சுமே சுறுசுறுப்பாயிட்டேன்னு வச்சுங்க, அன்னைக்கு நாள் பூராமே சுறுசுறுப்பா தான் நமக்கு இருக்குங்க.
0: சோ காலை நேரத்தை நாம ஜெயிக்கணும், அப்பதான் அந்த நாள் நாம ஜெயிக்க முடியும், அப்படிதானே? நானும் என் காலை நேரமும்

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் VIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது

0: தரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: வெல்கம் பேக் டு இனிய நேரம். ஒவ்வொரு நாளும் காலையில எழுபதுனால அந்த நாள் மன அழுத்தம் இல்லாம போகும். எஸ், இன்னைக்கு என்ன வேலை, இந்த நேரம் என்ன வேலை, இதுக்கு பிறகு என்ன வேலை அப்படின்னு நம்ம கரெக்டா பிளான் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம் உடல் நலத்திற்காக ஒரு மணி நேரம் நம்ம ஒதுக்கி யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணலாம். சோ நேர் வந்திருக்காங்க, அவங்க காலை நேரத்தை எப்படி பிளான் பண்றாங்க கேட்கலாம். நானும் என் காலை நேரமும் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
2: எங்கள் அறிவிப்பாளருக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: காலகட்டத்துல சோம்பல்ங்கிறது என்ன முழுமையா தொற்றாம ஒரு சுறுசுறுப்பாளனாவே நான் வாழ்வேன். அதுல 5 மணிக்கு நான் படிக்க விட்டு எழுந்திருக்க சொன்னேன். காலை கடன்களை முடிச்சுட்டு வார இதழ்களை படிக்கிறது, அதுல இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றப்பட்ட மிக சிறப்பான செய்திகளை படிச்சு உள்வாங்கிறது. அதுக்கடுத்து 4 வரி 5 வரியில இந்த சமுதாயத்துக்கு தேவையான கவிதைகளை எழுதுறது. இதை ஒரு வழக்கமாச்சுக்கிற இதே காலகட்டத்துல வானொலி அப்படிங்கிற ஊடகம் அந்த 1980ல இருந்து இன்னமும் ஒரு இணை பிரிக்க முடியாத அளவுக்கு என்னோட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கு.
1: சரி,
2: அதுல 10 மணி தொடக்கம் கண்டாச்சி போயிட்டு சொன்னீங்கன்னாக்கா நூல் நிலையம் போனாங்க, 4 இதழ்களை படிப்பேன். நடைப்பயிற்சிங்கிறது அது வழக்கத்துல வச்சுக்கலாம். அந்த நடைப்பயிற்சி பண்ற நேரங்கள்ல உடலுக்கு ஒரு மனசுக்கு ஒரு மென்மையா போயிடுது. அதுவும் இந்த மாதிரி வானொலியில வரக்கூடிய அந்த சுழலான பாடல், அந்த இயற்கையை ரசிக்கக்கூடிய அந்த பாடல்கள், மலை அருவிகளை ரசிக்கக்கூடிய பாடல்கள், காலை நேர உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பாடல்கள், அது இந்த செந்தாழம் புவியில் அந்தாடும் செந்தல் மாதிரி வரக்கூடிய பாடல்லாம் வந்து மனசு ரொம்ப
1: மென்மையாக்குது.
2: ஆமா, அது மாதிரி பாடல்கள், தொழிலான பாடல்கள் எல்லாம் என்ன வந்து மறுபடியும் மறுபடியும் உற்சாகத்தை கொண்டு வர மாதிரி இருக்க சொன்ன, இதுக்கு அடிப்படை காரணம் அகில இந்திய வானொலி. இது ஒரு பெருமைக்காக சொல்லுங்க. இதை தாண்டி இந்த ஒரு போன் வச்சுட்டு எழுப்பு பிடிச்சு உங்ககிட்ட பேசுறது, இந்த மாதிரி இந்த பாடல்களை கேட்கறதுலாம் என்னுடைய தனித்திறமை.
1: சென்னை
2: வானொலி, திருச்சி வானொலி, விருது பாரதி அப்படி சொல்லி பல்வேறு வானொலிகள் என்னுடைய படைப்புகள் ஒளியேறி இருக்கு.
1: ஓகே, காலை நேரத்துல வானொலி கேக்குறதும் உங்களுக்கு ஹாப்பியான ஒரு வேலைன்னு சொல்லிருக்கீங்க.
2: அதிகமான வேலை வானொலி தான், அதிகமா என் கூட இணைச்சிட்டே இருக்கு. கூட வானொலி பற்றிய கூட கையில எடுத்துட்டு போய் அங்க வானொலி கேட்பேன்.
1: ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி,
2: நன்றி.
1: தேங்க்யூ. நிறைய பேர் பாத்தீங்கன்னா காலையில எழுந்த உடனே இந்த எக்ஸசைஸ் பண்றவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, பட் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த போன் பாக்குற பழக்கம் வச்சிருப்பாங்க. காலையில எழுந்து ரொம்ப நேரம் நம்ம ஒரு 8 hours தூங்கிட்டு ஸ்கிரீன் பார்க்கும்போது கண்களுக்கு நல்லதில்ல அப்படின்னு தான் டாக்டர்ஸ் சொல்றாங்க. சோ நானும் என் காலை நேரமும் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனி நேரத்துல பேசிட்டு இருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், சொல்லுங்க, உங்க காலை நேரத்தில் உங்க பிளான் எப்படி? நானும் என் காலை நேரமும் நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: கண்டிப்பா மேம், காலை நேரம் எழுத்துடனே பாத்தீங்கன்னா ஒரு 30 to 45 minutes உடற்பயிற்சி செய்வேன்
1: மேம்.
3: கொஞ்சம் யோகா பண்ணுவேன், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவேன். அப்புறமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், அதுவும் நான் செய்வேன் மேம். அப்புறமா காலம்புரை எழுந்த உடனே இயற்கைய கொஞ்சம் ரசிப்பேன் மேம். அந்த செடிகள் கொடிகள் எப்படி வளர்ந்துருக்கு, பூக்கள் எல்லாம் பூத்திருக்கா, அப்புறமா குட்டி குட்டி பறவைகள் அதெல்லாம் அழகா இருக்கும், அதை நான் கண்கூடாகவே பார்த்து ரசிச்சேன். அப்புறமா கொஞ்ச நேரம் ஆன உடனே எனக்கு காலை வேலைகள் அப்படிங்கறது இருக்கும் மேம். உதாரணத்துக்கு பூக்களை பறிக்கிறது, அதுக்கப்புறமா காலையில வந்து வீட்டுக்கு சப்போர்ட்டிவா காய்கறிகள் பால் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அப்படின்னு இருக்கும். அப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் ஒரு 20 minutes கேட்டுட்டு அப்படியே நான் ரெடி ஆகுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தோட மேம் அந்த ஒரு புத்தகம் அப்படிங்கறத அந்த சிந்தனை துளிகள் அப்படின்னு இருக்கு மேம். அந்த ஒரு டே ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கறதுனால ஒரு 10 நிமிஷம் அந்த வாசகங்களை வாசிப்பேன். மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு தெம்பு, ஒரு உத்வேகம் அப்படிங்கறது கிடைக்கும். கிடைச்ச உண்மையுமே நானு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட அந்த நாள் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணுவேன் மேம்.
1: சோ 24 hours கரெக்டா போகணும் அப்படின்னா மார்னிங் செஷன் கரெக்டா அமையணும் அப்படிதானே?
3: எக்ஸாக்ட்லி மேம். அது மட்டும் இல்லாம சில விசேஷ நாட்கள் முடியும் பொழுது, அது சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் இருந்ததுன்னா கோவிலுக்கு போய் அட்லீஸ்ட் 1 hour 1.5 hour டைம் அப்படிங்கறது ஸ்பெண்ட் பண்ணுவேன். சோ அந்த நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த நாள் சூப்பரா ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த சேம் ரிதம்லயே அந்த ஃபுல் டே சூப்பரா இருக்கும் இல்லையா மேம்?
1: எஸ் எஸ், காலையில உங்க டேவை நீங்க சூப்பரா பிளான் பண்றீங்க, தொடர்ந்து பண்ணுங்க சந்திரசேகர்.

0: டாக்டர். தேங்க்யூ.
1: ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாய்ப்பு நமக்கு. சோ மக்களே, உங்க காலை நேரத்தை நீங்க எப்படி பிளான் பண்றீங்க? நானும் என் காலை நேரமும் நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இனிய நேரம் உங்களோட நான் அர்ச்சனா.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இனிய நேரம் கிடைச்சிக்க டைம் இப்ப 8:39 51 ஆகுது. சேவல் கூவும் சத்தம் கேட்டு செவ்வானம் சிரிக்கும் நேரம். தென்றல் வந்து தலையதொட விடியல் வந்து கதவு தட்டும். கதிரவன் மெல்ல எட்டி பார்க்க பனித்துளில் மின்னி மறைய பறவைகள் இசைப்பாட புதுநாள் பிறக்குது பாதை. இது உன் நாள், இது உன் நேரம். சோ உங்க காலை நேரத்தை நீங்க எப்படி மக்களை பிளான் பண்றீங்க? நானும் என் காலை நேரமும் நேர் வந்திருக்காங்க. என்ன சொல்றாங்க கேக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: வாழப்பட்டாம்பாளையம் கலா பேசுமா. எப்படி மேம் இருக்கீங்க?
0: கலா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் மேம். கவிதை சூப்பரா இருக்கு மேம். நல்ல ஒரு ரைமிங்கான ஒரு கவிதை மேம். தினசரி நடக்கிறதே அதை அழகா சூப்பரா சொன்னீங்க.
0: தேங்க்யூ கலா. சொல்லுங்க, உங்க காலை நேரத்தை எப்படி பிளான் பண்றீங்க?
1: மேம் காலையில 5 மணிக்கு எல்லாரும் வச்சு எழுந்துருவோம் மேம். எழுந்து தினசரி காலை வேலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிருவேன்.

0: உடனே ப்ரேயர் பண்ணிட்டு இந்த நாள் நல்லா போகணும், எல்லாரும் நல்லா இருக்கும், நம்ம இந்தியா ஃபுல்லா நல்லா இருக்கும்னு ப்ரேயர் பண்றேன். நான் டெய்லி
1: பண்ணிடுவேன்.
0: அப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாக்கிங் போவேன் மேம். ஹாஃப் அவர் பாத்தீங்கன்னா மெத்தையில வாக்கிங் போவேன். அங்க நிறைய செடி, மூலிகை செடி எல்லாம் நிறைய இருக்கும் மேம். இங்க கரண்ட செடி, தூதுவலை, கற்பூர வலை எல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து துளசி எல்லாம் வச்சிருக்கோம். அதுல நடக்கும் போது அந்த ஒரு மாதிரி ஆக்சிஜன் கிடைக்குது, நம்மளுக்கே ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கப்புறம் வீட்டு வேலையை ஆரம்பிப்போம் மேம். நான் ஒரு மணி நேரத்துல இருந்து முடிச்சு ஆரேகள் எல்லாம் வீட்டு வேலையை தண்ணி பிடிப்பேன். முதல் பாத்திரங்களுக்கும் தண்ணி பிடிப்பேன், சமையல் வேலையை ஆரம்பிச்சேன். டக்கு டக்குன்னு பசங்க கிளப்பி விட்டுட்டு 7:30 ஒரு பாவை போயிடுவாங்க, 8:00 ஒரு பாவை போவாங்க. இடையில என்ன பண்ணுவோம்னா 6:30 வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து யார் வராங்க நம்ம ஆர்டியன்ஸ் சொல்லிட்டு டியூன் பண்ணி பாத்துருவேன். பாப்பா 8:00 எட்டேகளுக்கெல்லாம் அனுப்பி விட்டுட்டு திரும்ப உட்காந்து இது மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் எடுத்துட்டு ஏதாவது வேலை எதாவது செய்வேன். ஒரு 8:00 இருந்து 8:30 வரைக்கும் நியூஸ் இங்கிலீஷ் நியூஸ் போடும் போது மட்டும் ஒரு நேரத்துல கேப்பேன் மேம். இங்கிலீஷ் வாசிக்கிறத கேப்பேன். ஒரு நேரத்துல எனக்கு புரியலாம் நிறுத்திடுவோம் நானு. அதுக்கப்புறம் இல்லன்னா வெளியில வந்து ஏதாவது கொஞ்சம் வெளியில வேலை செய்யுங்க. எஃப்எம் கேட்க நேரத்துல சில வேலை செய்ய மாட்டேன், அந்த வேலை பெண்டிங் வேலை மிஸ்
1: பண்ணுவேன். பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணிருக்கீங்க கலா, தொடர்ந்து அந்த மாதிரி.
0: தேங்க்யூ மேம். ஒவ்வொரு டைமும் இந்த ப்ரோக்ராமோட இந்த ப்ரோக்ராமோட நான் வாட்ச் பண்ணிட்டே ஈவினிங் நைட் தூங்குற வரைக்கும் மேம் என்ன ப்ரோக்ராம் சொல்றாங்க, என்ன நிகழ்ச்சி சொல்றாங்க, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம் மேம். எங்களுக்கு கண்டிப்பா எஃப்எம் கேட்கறது
1: அலாரம் வைப்பாங்க, பட் அலாரம் மண்டையில ஒரு தட்டு தட்டி அவங்க தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ மக்களே, நீங்க எப்படி நானும் என் காலை நேரமும் பேசிட்டு இருக்கோம், நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க,
2: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்க, நலம் விசாரிக்கிற, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா? வெண்ணிலா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் பேசணும் ஆர்ஜி கிட்ட அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வாழ்க்கை ஓடுது. சூப்பர் சூப்பர் வெண்ணிலா, தேங்க்யூ. நானும் என் காலை நேரமும் இங்கிலாந்து அரசி விக்டோரியா பேரரசி மகாராணி, விக்டோரியா மகாராணி, இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காலையில எழுந்த உடனேயே திருக்குறள் புத்தகத்தை தான் படிப்பாங்களாமா, திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்ப படிப்பாங்களாம். சோ மக்களே, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கிறது ஒரு காலையில ஒரு நல்ல பழக்கம், அதை செய்யக்கூடிய நிறைய நபர்கள் இருப்பாங்க. நீங்க எப்படி காலை நேரத்துல புத்தகம் படிப்பீங்களா, யோகா பண்ணுவீங்களா, தியானம் பண்ணுவீங்களா, எப்படி உங்க நாளை நீங்க பிளான் பண்றீங்க? நானும் என் காலை நேரமும் நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, 2271760 மற்றும் 2271770.
3: நீ சொன்னா போதும், ஒரு போத ஒன்னு ஏறும்.
4: கல்யாணம் போ, கல்யாணம்.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: நானும் என் காலை நேரமும் இனி நேரம் கிடைச்சிருக்கேன். உங்களோட நான் அர்ச்சனா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நானும் என் காலை நேரமும் இது குறித்து பேசிட்டு இருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம்.
2: இனிய காலை நேர வணக்கம்.
3: இனிய நேரத்தில் என் இனிய காலை நேரம்.
2: ஓகே, சூப்பர். யார் பேசுறீங்க?
3: என் காலை நேரம் எப்படி போகிறது என்றால்,
2: உங்கள் பேரை சொல்லாமே.
3: நான் ஆசை தம்பி பேசுகிறேன்.
2: ஓகே, என்ன ஊர்?
3: பாண்டிச்சேரி.
2: ஓகே, இப்ப சொல்லுங்க.
3: அது என் காலை நேரம் எப்படி போயிருந்தால், இன்றைய போனதை பத்தி மற்ற நாள் இப்படிதான் போயிருந்த விவரிக்கிறேன். சேவல், சேவலின் கூவல். எழுந்து பார்த்தேன், மணி 5. மெதுவாக எழுந்து வந்து ஜன்னல் கதவுகளை திறந்தால் மெல்லிய காற்று இதமாக இருந்தது. அப்படியே சென்று முகம் அலம்பி பல் துளைக்கி விட்டு வெந்தய கதவுகளை திறந்தால் சரக் சரக் சரக் என்ற ஓசை. அனைவரும் சுத்தம் செய்து கோலம் இடுகிறார்கள். என் மனைவி அழகாமா கோலம் இடுவார்கள், இருந்தும் என் தம்பி அழகா கோலம் இடுவார். வண்ண கோலங்கள் அவர் கோலத்துக்கு வந்து வாட்ஸ்அப்ல எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸு டெய்லி அவருக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ். இன்னைக்கும் கோலம் விட்டார், அழகிய கோலம் தான், ஆனால் மழை வந்து விட்டது. அப்படியே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இப்படி திரும்பி பார்த்தேன், பகலவன் பளபளவென்று செவ்வானத்திலே மேலே எழுந்து கொண்டு இருந்தார். சிறு நேரத்தில் காண மழை வந்ததால் இன்றைய பொழுது இப்படி. மற்ற நேரத்தில் நான் அவரை ரசிப்பேன், அவரின் தோற்றம் அனைவருக்கும் இனிமையாக இருக்கும்.
2: சரி, வேற என்னலாம்?
3: நான் வாக்கிங் செல்வேன்.
2: ஓகே,
3: வாக்கிங் செல்வது அனைவருக்கும் நல்லது. அது இப்பொழுது வந்து காலையில என் குழந்தைகள் பேர குழந்தைகளுடன் விளையாடுவேன். இந்த நேரம் என்பது அனைவருக்கும் ஒரு சுறுசுறுப்பான நேரம். மழலைகள் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க, அதன் பெற்றோர்கள் அவர்களுக்காக தயார் செய்கிறார்கள். இந்த இனிய நேரம் என்பது காலையில இருக்கிற இந்த பொழுது வந்து இப்படியே இருந்து விடாத ஒரு கூலிங்கான காற்று. பொழுது பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது. காலையில பார்த்தா பறவைகளின் ஓசை, இப்படியே இந்த பொழுது போய்விடாதா என்றுதான் நினைப்போம். அதுதான் இனிய காலை.
2: ஓகே, ஓகே, சூப்பரா பிளான் பண்றீங்க காலை நேரத்தை.
3: ஆமா, இந்த இனிய காலை நேரம் நீண்டு கொண்டே இருந்தால் நன்றாக இருக்கும். இனிய காலை நேரம் எல்லோருக்கும் நீ நல்ல இது போன்ற நல்ல நேரமாக இருக்கட்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. உங்களுக்கும் இது இனிய காலை நாளாக அமையட்டும்.
2: தேங்க்யூ. நன்றி, நன்றி. தேங்க்யூ சோ மச்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு

0: வெள்ளி நாணயமும் ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில நானும் என் காலை நேரமும் குறித்து பேசிட்டு இருந்தோம். நிறைய நேர்கள் அவங்க எப்படி உங்க நாளை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், காலையில சீக்கிரம் எழுவதனால மன அழுத்தம் குறையும். ஒரு நாளை வந்து நம்ம அவசரம் இல்லாம நம்ம துவங்கலாம். அது மட்டும் இல்லாம அதிக நேரம் கிடைக்கும் படிக்க, யோசிக்க, உடற்பயிற்சி செய்யறது போல. உடல் ஆரோக்கியம் அதிகமாகும், நம்ம மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். சோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கும்போது நம்ம காலையில எந்திரிக்காம இருக்கலாமா? சோ மக்களே, நானும் என் காலை நேரமும் உங்க காலை நேரத்தை நீங்க ரொம்ப பெஸ்டா பிளான் பண்றீங்க அப்படின்னு மக்கள் பேசும்போது தெரிஞ்சது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்கு கொண்டு பேசின நேர்களுக்கும் கேட்டு அத்தனை நேர்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக நன்றி. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நேரம் 8:55 நிமிடம். எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நண்பர் வந்தார், என்ன ஆச்சுன்னு பரபரப்போட கேட்டேன். ஒண்ணும் இல்லைங்க, வர்ற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட், அதுதான் அப்படி ஆயிட்டதுன்னார். சாவகாசமா சின்ன ஆக்சிடென்ட் தான், அப்படி உடம்பு பூரா கட்டுன்னு. சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி கட்டு போட்டிருக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னார். அவர் ஒரு மாதிரியான ஆள், அப்படிதான் பேசுவார். சரி என்ன நடந்தது விவரமா தான் சொல்லுங்களேன். கூட்டல

0: வேகமா வந்துகிட்டு இருந்தேன்னா எதிரில ஒரு எருமை மாடு மெதுவா வந்துகிட்டு இருந்தது, ரெண்டும் மோதிக்கிட்டது. நான் எட்டத்துல போய் விழுந்தேன். எருமைக்கும் ஒன்னும் ஆகல, கூட்டுறக்கும் ஒன்னும் ஆகல, நான் தான் அப்படி ஆயிட்டேன். கண்ணை திறந்துகிட்டு வரணும்னு, கண்ணை திறந்துகிட்டு வந்து இது நடந்து போச்சே அப்படின்னாரு. அது எப்படிங்க நடக்கும், நீங்க ஒதுங்கி போக வேண்டியது என்ன அப்படின்னா, கண்ணை திறந்துகிட்டு வந்தது நான் இல்ல சார், எருமை மாடுன்னாரு. இப்படிதான் அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, அதனாலதான் அவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னேன். அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம், ஆனா எல்லாரும் இப்படி அலட்சியமா இருந்துட முடியுமா? விபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது, விபத்துகளை தவிர்க்கறதுக்கு வேணும்னா விலை கொடுக்கலாம். அது எப்படி விலை கொடுக்கறதுன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்ட வாங்கி வாகனங்கள்ல பொருத்தலாம். நம்ம ஊர்ல எல்லாம் பேருந்தும் லாரியும் வேகத்தை குறைச்சாவே பல விபத்துகளை தடுத்துட முடியும். எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்றோமே, இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணும் தெரியுமா, அளவுக்கு மீறி ஒரு பேருந்து வேகமா போகுதுன்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்க, உடனே அந்த கருவி என்ன செய்யும்னா பீ பீப்னு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வண்டியை ஓட்டுறவங்க வேகத்தை குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்காம இன்னமும் வேகமா போறோம்னு வச்சுங்க, இன்ஜின் வந்து தானாவே நின்றுடும். அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அங்கேயே நிக்க வேண்டியதுதான், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியும். அதனால ஓவர் ஸ்பீடு போறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால இது ஒரு பெரிய அசௌகரியமா யாரும் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே கூட நம்மூர் பேருந்துகள்ல இதை வச்சு பாத்துருக்காங்க ஒரு கட்டத்துல. ஆனா சில பேர் ரொம்ப சாமர்த்தியமா இந்த கருவியோட கனெக்ஷனை எல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டு வழக்கம் போலவே படு ஸ்பீட்ல ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். கார்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ரோட்ல போறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதை கொஞ்சம் நினைச்சு பாக்கணும். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவிய யாரும் சுலபமா எதுவும் பண்ணிட முடியாத அளவுக்கு அதை பொருத்தறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பாக்கணும். ரொம்ப தூரம் போற பஸ்ல எல்லாம் ஏர் கண்டிஷன் பண்றோம், வீடியோ வசதி எல்லாம் பண்றோம். அதுகளில் செலவு பண்ற பணத்தை இது மாதிரி ஸ்பீடு மானிட்டர் அப்புறம் VHF டிரான்ஸீவர் இதுகளுக்காக செலவு பண்ணலாம். வண்டி நடுவழியில எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா, அல்லது எதிர்பாராம விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா, உடனே தகவல் கொடுக்கறதுக்கும் உயிரை காப்பாத்துறதுக்கும் இந்த ஒயர்லெஸ் வசதி உதவியா இருக்கும். செலவையெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம இதையெல்லாம் செஞ்சா விபத்துக்களை பெருமளவுக்கு தவிர்க்கலாம். விபத்துகளுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே கவனிச்சு சரி பண்ணணும். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவர் ஒரு பேருந்துல டிரைவரா இருக்கார். அவர்கிட்ட ஒரு நாள் இந்த சாலை விபத்துக்களை பத்தி சாவகாசமா பேசிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர், அதனால அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இனிமே உங்க சுபாவத்தை நீங்க மாத்திக்கணும் சார், ரோட்ல போறவங்களும் மனுஷங்க தான், பஸ்ல வர்றவங்களும் மனுஷங்க தான், மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனேன். நீங்க சொல்ற மாதிரி ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க போய் தான் ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னாரு அவர். அது எப்படின்னு, ஒரு நாள் நான் வந்து டிரைவ் பண்ணிட்டு போன பஸ்ல ஒரு வயசான தாத்தா நின்றுகிட்டே வந்தார். பஸ்ல இருக்கிறவங்க யாருமே அவர் பேர்ல இறக்கப்படல, நான் தான் இறக்கப்பட்டேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு, நான் எழுந்திரிச்சுக்கிட்டு அவரை என் இடத்துல உட்கார வச்சேன் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
3: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் FM ரெயின்போவில்
3: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
3: FM ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
9: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
9: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
10: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
11: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகளில் நிறைவு செய்திருப்பதையொட்டி பிஜேபி சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிரதமரும் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றவுள்ளனர். இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பிஜேபி மூத்த தலைவர்கள் காணொலி வாயிலாக பங்கேற்க உள்ளனர். பிரதமரின் 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் நடைபெறவுள்ள யாத்திரையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்க

உள்ளார். ஃபிளை துபாய் விமான பயணிகளை பத்திரமாக மீட்டதற்காக இந்திய வம்சாவளி விமானி ஸ்மித் மச்சாரை பாராட்டும் தீர்மானம் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் கொண்டுவரப்பட்டது. அறிவியல் ஆராய்ச்சி, கல்விசார் நடவடிக்கைகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்தியாவும் கனடாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொண்டுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் கடந்த தேர்தலை விட 6.29% வாக்குகள் குறைந்துள்ளதாகவும், வாக்குப்பதிவு குறைந்ததற்கு காரணம் வெளி மாநிலங்களில் படிப்பிற்காகவும் வேலைக்காகவும் சென்றிருப்பவர்கள் விடுமுறை கிடைக்காததால் வாக்களிக்க வராமல் இருந்திருக்கலாம் எனவும் தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நாளில் கட்சி சின்னம் பொறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் 2 பேர் மீது FIR பதிவு செய்யப்பட்டு இருவரையும் தனிப்படை அமைத்து தேடி வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில்

வைத்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் இரண்டு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இருவரையும் தனிப்படை அமைத்து தேடி வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4 நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி நடைபெறும் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் நவம்பர் மாதம் 5 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:12 12 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணும் உங்களுக்கு தெரியாத ஒன்னும் இல்ல. 7598510505 நம்பருக்கு உங்களுக்கு என்ன ஃபேவரேட்டான சாங்கோ உங்க கூட நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு உங்க பேரு, ஊரு, படம், எந்த படத்துல இருந்து என்ன பாடல் அப்படிங்கறத நீங்க வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். அந்த வகையில முதல் பாடல் யாருக்கு அப்படின்னா, வடவள்ளி கோவிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் கேட்டிருக்காரு, விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து. வருவாங்களா வருவாங்களான்னு தெரியாது, ஆனா சூப்பரான சாங் வருது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர் விருப்பம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 9:30 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. எப்படி வின்னி தாண்டி வருவாயில இந்த சூப்பரான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். அடுத்து சூப்பரான சாங் கேட்டிருக்காங்க விடுதலை திரைப்படத்திலிருந்து. யார் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சிமங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் கேட்டிருக்காங்க. சோ அடுத்து சூப்பரான சாங் வருது, கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸ் உங்க கூட நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 7598510505 என்ற நம்பருக்கு எந்த திரைப்படம் எந்த பாட்டு அப்படின்றத உங்க பேரு ஊரோட எங்களுக்கு அனுப்ப போறீங்க. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ண போறோம்.

0: பூடி, நான் வர. கூ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திருப்பி திரும்பி வர.

0: எந்த வீடு?
1: சொல்றேன்.
0: பாட்டி உடம்புக்கு எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கேன்பா.
0: டாக்டர் எப்ப வர சொல்லிருக்காரு?
2: அடுத்த வாரம். எங்க ஊருக்காரு?

0: சார் கேம்புக்கு தானே போறீங்க, இது கொடுத்துட்டீங்களா?
1: வரேன்
2: பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 9:15, 7 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்கு. அது நம்மளோட சாங்ஸ் மட்டும் இல்ல, அடுத்தவங்களோட ஃபேவரட்டான சாங்கும் கூட. அத மாதிரி உங்களோட ஃபேவரட் சாங்க உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 7598 51 0505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க பேரு, ஊரு, எந்த திரைப்படத்துல இருந்து எந்த பாடல்னு. அடுத்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா, அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்துல இருந்து சூப்பரான சாங் சரஸ்வதி பத்மநாபன் மாதவரம் பால் பணியில இருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வருது, கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தான் போடணும். என்னடா சொல்லிக்கின்னு இருக்க, தாளமா போடுற?
3: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுற.
2: கண்ண வரைக்கும் கீழிது, வாய் துடுக்கு,
3: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
2: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாதே, பொக்கே ஆயிடுவேன்.
2: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
3: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பனா
2: பம்பு பண்ணுன பொண்ணு புடுவேன்.

0: நீ வளர்த்தத அப்படி நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
0: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா போடுமாடாச்சி. நான் பூடுன்றீங்களா போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போ.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:42 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம். உண்மையொன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க 7598510505 என்ற நம்பருக்கு. இதே மாதிரி உங்களோட ஃபேவரட்டான சாங் வந்து பிளே ஆகணும்னா நீங்களும் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களோட பேரு, ஊரு, என்ன படம், படத்திலிருந்து என்ன பாடல் அப்படின்னு. ஸோ அடுத்து சூப்பரான சாங் கேட்டிருக்காங்க யாரு அப்படின்னா, சீமராஜா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா. அவங்களுக்கான சூப்பரான சாங் வருது, வாங்க அவங்க கூட கேட்டு சேர்த்து என்ஜாய் பண்ணலாம்.

நேரம் 9:28 நேர விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 சூப்பரான சாங்ஸ் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அடுத்து சூப்பரான சாங் யாரு கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்டிருக்காங்க, சரஸ்வதி மூலச்சத்திரம் சென்னையிலேருந்து. இந்த பாட்டை கேட்கும் போது தான் நமக்கே பல விஷயம் ஞாபகம் வரும். வாங்க சேர்ந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்குது எஃப்எம் ரெயின்போ 102.8. இதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸை கேட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 9:35 நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்து சூப்பரான சாங் யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? செல்வம் பொம்மிநாயக்கன் பட்டி தேனியிலிருந்து கேட்டிருக்காங்க, பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து. ஸோ அவங்களுக்கான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட ஃபேவரேட்டான சாங்கும் உங்க கூட சேர்ந்து நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்றதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். 7598510505 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போறீங்க. உங்க பேரு, ஒரு எந்த திரைப்படத்திலிருந்து எந்த பாடல்னு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு.

புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு மற்றும் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. என்னென்ன இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் நகர், முத்தியால்பேட்டை, சூரியகாந்தி நகர், எழில் நகர், வசந்தம் நகர், தேவகி நகர், ஆர் கே நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், செயின்ட் சிமோன்பேட், ஜெகராஜ் நகர், கருவடிக்குப்பம் சாலை, வெள்ளவாரி வீதி, கர்மேல் மடம், திபேசன்பேட், விஸ்வநாதன் நகர், மகாத்மா காந்தி வீதி, ரெயின்போ நகர், 9வது குறுக்கு வீதி, ஆதிபராசக்தி கோயில் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் சித்தன்குடி, நேரு நகர், ராஜீவ்காந்தி நகர், இளங்கோ நகர், காமராஜ் சாலை, சாந்தி நகர், கோவிந்த சாலை, சாரம், ராஜா ஐயப்பன் தோட்டம், காமராஜ் வீதி, சக்தி நகர், லெனின் வீதி, சத்யா நகர் போன்ற இடங்களில வந்து புதன்கிழமை காலை 10 மணி முதல் 4 மணி வரை மின்தடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு விடுத்திருக்காங்க. சோ நேயர்கள் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நேரம் 9:42, 40 நொடிகள்ல நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க FM Rainbow 102.8ல. அடுத்து யாருக்கான பாடல் வருது அப்படின்னு கேட்க ஆவலா இருக்கீங்க அப்படின்னு தெரியும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கனகவள்ளி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் கேட்டிருக்காங்க ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல். வாங்க அவங்க கூட சேர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:48, 18 நொடிகள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8 7598510505 நம்பருக்கு. இதுவரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்க அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்ஸையும் நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னா நீங்க சென்ட் பண்ண வேண்டியது பேர், ஊர், எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல்னு. அடுத்து ஒரு சூப்பரான சாங் வருது. இந்த பாடலை கேட்டிருக்காங்க தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன், கஜினி திரைப்படத்திலிருந்து. வாங்க கேட்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 102.8.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
1: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
1: சொல்றதுன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
1: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
5: நேரம் 9:55, 11 நொடிகள்ல நேயர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் 9:55 நம்மதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் யாருக்காகலாம் என்னென்ன படத்துல இருந்து என்னென்ன பாடல்னு கேட்டிருப்பீங்க. யார் யார் கேட்டு பாடல் கொடுக்க முடியலையோ ஸோ அவங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். எதற்காக அப்படின்னா, ஒரு நேரமின்மை காரணமாக மட்டும்தான் வந்து பாடல் வந்து வழங்கப்படலை, வேற ஒரு ரீசனும் கிடையாது. நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், சென்னை அடைக்கலம்பட்டு ஆசிர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், நிஷார், ராகுல், ஹன்சிகா, ஹரிணி, ராமகிருஷ்ணன், கொழுமகுண்டானிலிருந்து பழனி வட்டம், ஓடி சுரேஷ், புவனா, கார்த்திகேயன் ஃப்ரம் நெய்னார் மண்டபம், திட்டக்குடி செல்வராசு, வில்லிவாக்கம் குபேந்திரன், பொன்னியன் மேடு வண்ணை கணேசன், திருமிசை மணிவண்ணன், முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், வாரியங்காவல் கதிரவன், நன்னை ஐயப்பன், சந்திரமோகன், மஞ்சக்குப்பம் கடலூர்லேருந்து நிரஞ்சன், சோனாட்சி சிவகுமார், கூத்தப்பாக்கம் கடலூர்லேருந்து கோவை மாவட்டம்,

புதூர் சிவசுப்பிரமணியன், பொன்னியன்மேடு வன்னி கணேசன், சுகன்யா பரத் சென்னையிலிருந்து, வேதாரண்ய வட்டம் செட்டிபுலம் மணிகண்டன், குனிஷா மணிகண்டன், தூத்துக்குடி சி சீதாலட்சுமி, கும்பகோணம் ஜெயந்தி ரமேஷ், செஞ்சி பெரிய அக்ரகாரம் சுதாகர், மஞ்சுளா லோகேஷ், ராமு ராம்பாக்கம், மகேந்திரன் மனோ, சோபனா திகழினியன், திகழிசை சுரேந்திரன், காயத்ரி நெல்லிக்குப்பம்லேருந்து, தெற்கிருப்பு மணிகண்டன், லூர்தன் அத்வா, பிரின்சிகா ஜோயல், ஜொனத்தான் பாண்டிச்சேரியிலேருந்து. ஸோ உங்களுக்கான பாடல் வந்து எங்களால் வழங்க முடியல. ஸோ வரும் பாடல் எல்லாருக்காகவும் நான் இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ணுறேன். இந்த பாடல் யார் யார் கேட்டிருக்காங்கன்னா, ராதாபிரியா தேனி மாவட்டத்திலிருந்து, ஆண்டிப்பட்டி செந்தில் குமரன், அப்புறம் நாகப்பட்டினம் நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகாவுக்கு சேர்த்து இந்த பாடல் வழங்குகிற என்ன திரைப்படம் அப்படின்னா சுல்தான் திரைப்படத்திலிருந்து. சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி உங்களோட எல்லா ஷோக்கும் ரெடியாக கேட்டுட்ருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சிக்கு டாடா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி.

0: நேரம் 10 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நேற்று முதல் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 2ம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோட்டங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப்பாதையை பார்வையிடுகிறார். எல்லைச் சாலைகள் நிறுவனத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பணியாக விளங்கும் இந்த சுரங்கப்பாதையின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை அவர் பார்வையிடவுள்ளார். இன்று பிற்பகல் மணாலியில் உள்ள புகழ்பெற்ற ஹிடிம்பா கோவிலில் குடியரசுத் தலைவர் வழிபாடு செய்யவுள்ளார். இதனையொட்டி ஹிமாச்சல பிரதேசத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை எடுத்துள்ள முடிவு இத்துறைக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு இந்திய வர்த்தகத்துறையில் அடுத்த தலைமுறையினரை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கையாக அமைந்துள்ளது என்று தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட எஃப்டா நாடுகளுடன் வர்த்தக மற்றும் பொருளாதார பங்களிப்பு ஒப்பந்தம் ஏற்பட்டதன் 1ம் ஆண்டு நிறைவு நாளையொட்டி நடைபெறும் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சுவிட்சர்லாந்து அதிபர் திரு கை பெர்மலினும் இன்று உரையாற்றவுள்ளனர். இரு நாடுகளின் உயர் அதிகாரிகள், தொழில் நிறுவனங்கள், தலைவர்கள் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் பங்கேற்கவுள்ளனா்.

இந்தியா சுவிட்சர்லாந்து இடையே பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலின் வாக்குப்பதிவு எந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையத்தின் வலுவறையில் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. மத்திய ராணுவப்படை மற்றும் இந்திய காப்புப்படையுடன் உள்ளூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை 24 மணி நேரமும் உயர் அதிகாரிகள் தலைமையில் தீவிர பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

உள்ளூர் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வரை 24 மணி நேரமும் உயர் அதிகாரிகள் தலைமையில் தீவிர பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. டைம் இப்போ 10:03 நொடிகள் ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா. கெட் செட் கோ நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே நிறைய பொது அறிவு கேள்விகள் தான் இடம்பெறுது. சோ அந்த வரிசையில இன்றைக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், வன உயிர் வாரம், வைல்ட் லைஃப் வீக் இந்த வாரம் வந்து அனுசரிக்கிறாங்க. சோ அதனையொட்டிய கேள்விகள் தான் உங்களுக்காகவும் காத்துட்டு இருக்கு. அந்த வரிசையில என்ன கேள்வி முதல் கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? வன உயிர் வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது? வைல்ட் லைஃப் வீக். சோ இதை செலிப்ரேட் பண்ற அந்த வீக் என்ன அப்படின்றது இங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், வன உயிர் வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றது மேஃபம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்ல போறீங்க. 2271760 மற்றும் 2271770 இந்த நேரம் பாட்டு உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. விக்ரம் வேதா படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை இருக்கீங்க, உங்களோட நான் அர்ச்சனா. வன உயிர் வாரம் இதனையொட்டிய கேள்விகள் உங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த வரிசையில வன உயிர் வாரம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம், நேர்ந்திருக்காங்க. என்ன பதில் சொல்றாங்க கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வெள்ளியனூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேன்.
1: ஓகே சொல்லுங்க, அதே ஹாப்பியோட ஆன்சர் சொல்லலாமா?
2: இது அக்டோபர் 2ல இருந்து அக்டோபர் 8ஆம் தேதி வரையும் செலிப்ரேட் பண்றாங்க மேடம்.
1: எஸ், அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரைக்கும் வன உயிர் வாரம் செலிப்ரேட் பண்றாங்க. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
2: நன்றி நன்றி நன்றி,
1: தேங்க் யூ. வைல்ட் லைஃப் வீக் இதனை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. இந்த வன உயிர் வாரத்தின், அதாவது இந்த ஆண்டு 2026 ஆண்டின் வன உயிர் வாரத்தின் கருப்பொருள் என்ன, தீம் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். 2026 ஆண்டு வன உயிர் வாரத்தின் கருப்பொருள் என்ன? நீங்க வாட்ஸ்அப் பண்ற, நான் வாட்ஸ்அப் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 7598510505க்கு.

0: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.
0: மேலும் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளுடன் இன்றே விண்ணப்பித்து பயனடையுங்கள். சூரிய சக்தி, சேமிப்பின் சக்தி.
2: கெட் செட் கோ கிளர்ச்சிக்கிங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில வைல்ட் லைஃப் வீக் வன உயிர் வாரம் இதனை ஒட்டிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில 2026 வன உயிர் வாரத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சந்திரசேகர் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கு. நல்லமா இருக்கும் சந்திரசேகர். ஓகே சொல்லுங்க, என்ன
3: பண்ணுவீங்க? வாரத்தை நம்ம சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாழ்விடங்களை இணைப்போம், வன விலங்குகளை நாம் பாதுகாப்போம். அதுதான் 2026 கான தீம் மேம், இல்லையா?
2: எஸ் எஸ், கனெக்டிங் ஹேபிட்டட்ஸ், த்ரைவிங் வைல்ட் லைஃப் அப்படின்றதுதான் இந்த ஆண்டுக்கான தீமா இருக்கு.
3: ஒரு சின்ன விஷயம் என்னன்னா மேம், நம்ம வன விலங்குகளை சூப்பரா பாதுகாக்கணும் அப்படிங்கற எண்ணம் இருக்கு. நம்ம வந்து நிறைய பேரு வன விலங்குகள் சார்ந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து வீடுகள் கட்டுவாங்க. அப்புறமா வன விலங்குகள் என்னோட பகுதியில வந்துருச்சு, என்ன இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம தான் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கிறோம். எனவே அந்த சார்ந்த இடங்கள்ல வீடு கட்டாம சேஃபான இடங்களை நம்ம புதிய புகுந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வனவிலங்குகளுக்கும்
2: நமக்கும் ஒரு பயம் இல்ல. சரியான பதில் சொல்லிருக்கீங்க சந்திரசேகர். நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: மிக்க மகிழ்ச்சி.
2: 2026 ஆண்டின் கருப்பொருள், வாழ்விடங்களை இணைப்போம், வன விலங்குகளை

செழிக்க வைப்போம் என்பதாக தான் இருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, காடுகள் புல்வெளிகள் இதற்கிடையே விலங்குகள் நடமாட பாதுகாப்பா போக நம்ம வழித்தடங்களை அமைக்கணும். சோ அதனால்தான் இந்த தீமை செலக்ட் பண்ணிருக்காங்க. தேசிய வன உயிர் வாரம் சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில் இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு தெரியுமா? வன உயிர் வாரம் ஏன் அக்டோபர் 2 துவங்குகிறது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம், வன உயிர் வாரம் ஏன் அக்டோபர் 2 துவங்குகிறது? உங்க பதிலை நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், நீங்க கால் பண்ணியும் சொல்லலாம். 2271760 மற்றும் 2271770.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தேசிய வன உயிர் வாரம் இதனை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. வன உயிர் வாரம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 ஸ்டார்ட் ஆகி அக்டோபர் 8 வரைக்கும் அந்த வீக்கை நம்ம செலிப்ரேட் பண்றோம். சோ இந்த அக்டோபர் 2 ஏன் ஸ்பெஷலைஸ்டா இந்த டேவை செலக்ட் பண்ணாங்க, என்ன காரணம் கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
3: பாபு எப்படி இருக்கீங்க பாபு சார்?
4: நல்லா இருக்கிற மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பதில் தெரியுமா?
4: ஆமாங்க மேடம், இது வந்து அக்டோபர் 2 முதல் 8 முதல் வனவிலங்கு வாரம் கொண்டாடப்படுகிறது. அதாவது நல்லிணக்கம் வளர்க்கிறதுக்காக.
3: நல்லிணக்கம் வளர்ப்பதற்காக அப்படின்னாலும் என்ன ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர்? இன்னைக்கு வந்து காந்தி ஜெயந்தி.
4: காந்தி ஜெயந்தி, அதனால அந்த காரணமும் ஒரு காரணம்.
3: எஸ், உயிர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல.
4: ஆமா, மனிதர்களுக்கு விலங்குகளை உடையில இடைவெளியை குறைக்கிறதுக்காக இது பண்றாங்க.
3: எஸ் எஸ், சரியான பதில்.
4: இந்த அகிம்சை போதித்தாரலாம் அதே மாதிரி, அதனால அதை சேர்த்து இதை கொண்டாடுறாங்க.
3: ஓகே ஓகே, சரியான பதில் சொல்லிருக்கீங்க பாபு. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்காக. தேங்க்யூ. வைல்ட் லைஃப் வீக் இதனை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கு. முன்னால பாம்பே ஜெயஸ்ரீ கிருஷி உங்க குரல்ல உங்களுக்காக ஒரு சுபை சாங் வந்துட்டு இருக்கு. தாம் தூம் திரைப்படத்திலிருந்து என்ன கேள்வி இந்த நேரம் கெட் செட் கோ நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாமா? எஸ், இந்த வன உயிர் வாரத்தை துவங்கியது யார், எந்த அமைப்பு? சோ அதை நீங்க தான் சொல்ல போறீங்க, எந்த ஆண்டு எந்த அமைப்பு அப்படின்றத. இந்த வனவிலங்கு வாரத்தை துவங்கியது எந்த அமைப்பு, எப்போது துவங்கப்பட்டது அப்படின்றது FM ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: யார் அழைப்பது இந்த பாடல் உங்களுக்காகவே ஸ்ரீராம் குரல்ல காத்துட்டு மாறா படத்துல இருந்து கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. தேசிய வன உயிர் வாரம் இதனை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காகவே அந்த வரிசையில. இந்த வன உயிர் வாரத்தை முதலில் துவங்கிய அமைப்பு எது, எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டுக்கோம். நேர் வந்திருக்காங்க, பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சென்னையில இருந்து அந்தோனி ராஜ் பேசுறேன். மேடம்
0: அந்தோனி ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? அனைவரும்
0: ரொம்ப சூப்பரா இருக்கும் எல்லாருமே.
1: இந்திய வனவிலங்கு வாரியத்தால் தொடங்கப்பட்டது. 1952 உருவாக்கப்பட்டு 55 கொண்டாடப்பட்டு 1957 ஆண்டுல இருந்து முழுமையா நடைமுறை கொண்டு
0: வந்தாங்க. வந்து வனவிலங்கு வாரியம் ஏற்படுத்தப்பட்டது. பட் இது வார விழாவாக 1957 முதல் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியான பதில் சொல்லிருக்கீங்க அந்தோனி ராஜ். இது எத்தனாவது வருஷம் தெரியுமா உங்களுக்கு? 72. சரியான பதில் சொல்லிருக்கீங்க, நிலையத்தின் வாழ்த்துக்கள் உங்களுக்காகவே.
1: நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: தேங்க்யூ. இங்க நமக்கு சரியான பதில் நமக்கு ஆன்சர் பண்ணிருக்காங்க செஞ்சி சிங்காவரம், கலைவாணி கனிஷ்மா இவங்களுக்கு இந்த நேரம் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த நேரம் என்ன கேள்வி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், வன உயிர் வாரம் இந்தியால பார்த்தாச்சு, பட் உலக அளவுல சர்வதேச வன விலங்கு தினம், உலக வன விலங்கு தினம், சர்வதேச வன விலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க. நேரம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம் வாங்க.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உலக வனவிலங்கு தினம் அதாவது சர்வதேச வனவிலங்கு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேரம் பேசலாம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
1: எல்லாரும் நல்லமா இருக்கும் கலைவாணி. நீங்க எப்படி இருக்கீங்க? சரியான பதில் சொல்லிருக்கீங்க கலைவாணி. தேங்க்யூ சோ மச். எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
2: காட்டு விலங்குகள் மற்றும்
1: தாவரங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே என்னோட நோக்கம். மக்கள் கிட்ட அந்த வனவிலங்குகள் பற்றிய விழிப்புணர்வு வரணும். கலைவாணி, வாழ்த்துக்கள் உங்களுக்காக. தேங்க்யூ. நன்றி நன்றி. கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை நேஷனல் வைல்ட் லைஃப் வீக் நாம் அனுசரிக்கிறோம். சோ அந்த வரிசையில அதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காகவே கேட்டுருக்கோம். இந்த நேரம் என்ன கேள்வி உங்களுக்காக காத்துட்டு தெரிஞ்சுக்கலாமா? வன உயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வன உயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணி சொல்லுங்க. இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ஆடுகளம் படத்திலிருந்து நீங்க கேட்டு எஃப்எம் ரெயின்போ புதுவை 90.8.

0: விஜய் பிரகாஷ் சின்மை இவங்க குரல்ல ஒரு சுபஹிட் சாங் உங்களுக்காகவே நண்பன் படத்துல இருந்து வெயிட்டிங்ல இருக்கு. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தேசிய வன உயிர் வாரம். அதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக அந்த வரிசையில. வன உயிர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்கோம். நேரம் வந்திருக்காங்க, பேசலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சுரேந்தர் பேசுறேன்.
0: சுரேந்தர் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கும் சுரேந்தர். என்ன ஆன்சர் தெரியுமா?
1: தெரியும் மேடம்.
0: சொல்லுங்க என்ன பதில்.
1: செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 1972 அதே போல வந்து அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா, அதாவது 1973 வந்து பாத்தீங்கன்னா புலிகள் பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில கொண்டு வந்தாங்க.
0: ஒரு ஆன்சர் சொல்லி அதுக்கு இன்னொரு பதிலும் சார்ந்த தகவலும் சொல்லிருக்கீங்க சுரேந்தர். நிலையத்தின் சார்பாக எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக. புலிகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டும். சோ இந்த ஆண்டை தெரிஞ்சுக்கும் போது இதையும் சார்ந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டலாம் அப்படின்ற எண்ணம் எனக்கு. அந்த வரிசையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களுக்காக இந்த கேள்வி மீண்டும் உங்களுக்காக நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகம் என்னென்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 2271760 மற்றும் 2271770.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.
6: அக்டோபர் 2 முதல் அக்டோபர் 8 வரை தேசிய வன உயிர் வாரம் அனுசரிக்கப்பட்டு வருது. எஸ், நேஷனல் வைல்ட் லைஃப் வீக். சோ அதை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக கெட் செட் கோ நிகேஷ்ல அந்த வரிசையில நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகள் காப்பகத்தின் பெயர்கள் என்னென்ன, எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் வந்திருக்காங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க கேட்கலாம். வாங்க, வணக்கம்.
7: வணக்கம் மேடம், புதுவிலிருந்து ஆசித் தம்பி பேசுறேன்.
6: ஓகே, சொல்லுங்க ஆசித் தம்பி, எப்படி இருக்கீங்க?
7: எனக்கு தெரிஞ்சதுல வந்து முதுமலை புலிகள் காப்பகம்
6: எப்படி இருக்கீங்க?
7: நல்லாமா இருக்கு மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
6: ஆன்சர் சொல்ல அதுக்குள்ள போயிட்டீங்களே அப்படின்றது. ஓகே, ஹாப்பி தான்,
7: சந்தோஷமா இருக்கு. அதான் காலையிலயும் பேசுனேன் இல்லையா?
6: எஸ் எஸ்,
7: அது இனிய நான் நேரம்.
6: இது கெட் செட் கோ.
7: இது கெட் செட் கோ.
6: சொல்லுங்க என்ன பதில் தெரியுமா?
7: அது அதாவது முதுமலை காடுகள் ஒண்ணு, முண்டந்துறை புலிகள் காப்பகம் களக்காடு, அது வந்து நல்ல சவுத்துல இருக்கு.
6: அங்க

0: மேற்கு அங்க வந்து சிங்கவால் குரங்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. சிங்கவால் வால்ல வந்து அந்த சிங்கவால் குரங்கு அது பேரு, அது அங்க மட்டும்தான் இருக்கு.
1: சூப்பர். சோ நீங்க போயிருக்கீங்க?
0: போயிருக்கேன் மேடம்.
1: அங்க ஓகே, எனிவே ரெண்டு பதில் சொல்லிருக்கீங்க, பட் இன்னும் இருக்கு. உங்க சரியான பதிலுக்கு எஃப்எம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள் உங்களுக்காக.
0: ரொம்ப நன்றி மேடம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், முண்டந்துறை களக்காடு இது முதுமலை இது மட்டும் இல்லாம இன்னும் புலிகள் காப்பகம் என்ன அப்படின்னா, ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சியில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம NTCA இவங்க மதிப்பிட்ட 90% மேல மதிப்பெண் வாங்கி ஒரு சிறந்த காப்பகமா தேர்வாயிருக்கு ஆனைமலை புலிகள் காப்பகம். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஈரோடு. சோ அது மட்டும் இல்லாம ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் இது வந்து 2021 புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் 5வது காப்பகமாக இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தேசிய வன உயிர் வாரம் சார்ந்த நிறைய கேள்விகள் நம்ம கேட்டிருந்தோம். இந்த நேரம் பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. ராஜா ராணி படத்திலிருந்து நீங்க கேட்டிருக்கிறது ரொம்ப புதுவை 102.8.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: தேசிய வன உயிர் வாரம் கடைபிடிக்கப்பட்டு வருது. சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக கேட்டதும் நிறைய நேர்கள் சரியான பதில சொன்னாங்க. நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நாம நிறைவு செய்துக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். கடந்த 2001 ஆம் ஆண்டு இதே நாளில்தான் முதன் முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சரானார். பிரதமரின் இந்த 25 ஆண்டுகால பொது சேவையை பாராட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தனது சமூக வலைதள பதிவில் அவரை வாழ்த்தியுள்ளார். இதனை பாராட்டி மத்திய அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்தியா மொபைல் மாநாடு புதுடெல்லியில் இன்று தொடங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநாட்டுடன் தொடர்புடைய பிரதிநிதிகளுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று கலந்துரையாடினார். தொழில்நுட்பத்தின் பயன்கள் அனைவரையும் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். எந்தவொரு அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திப்பது குறித்து நேற்று மாலை 4 மணி வரை கோரிக்கை வைக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் மாலை 4 மணிக்கு பின்னர் 240 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் ஆணையர்களை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற வளாகத்தில் இந்த சந்திப்புக்கு அனுமதி கோரியிருப்பதாகவும் டெல்லி காவல்துறையினர் தெரிவித்ததாக தேர்தல் ஆணையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எந்தவொரு சந்திப்பானாலும் தேர்தல் ஆணைய வளாகத்திலேயே நடைபெற வேண்டும் என்பதால் அதனை தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2020 தொடரில் பங்கேற்கும் இந்திய கிரிக்கெட் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான அணியில் வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அணியில் இடம்பெற்றுள்ளார். இதனிடையே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சீன ஓபன் டென்னிஸ் சாம்பியன் பட்டத்தை செர்பியாவின் நோவாக் ஜோகோவிக் 7வது முறையாக வென்றுள்ளார். நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினார் காயம் காரணமாக விலகியதால் நோவாக்

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03, 7 எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே சாண்டி. பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கனால கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்து இருங்க, நான் கொஞ்சம் மெலடி கேட்டு வரேன் அப்படின்னு நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி தான் மெலடி மேஜிக். மேஜிக்கலான சாங்ஸ், மனதை வருடும் அழகான பாடல்கள் வரிசையா வந்துட்டு இருக்க. அந்த வகையில முதல் பாடல் வருது பீமா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:10 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்தாச்சு பீமா திரைப்படத்துல இருந்து. அடுத்து சூப்பரான சாங் வருது தென்னாலே திரைப்படத்துல இருந்து. இந்த பாட்டை கேட்டீங்கன்னா மூச்சு விடுறதே நிக்கும், அந்த மாதிரியான பாடல் வருது. கேட்கலாம் மெலடி மேஜிக் எஃப்எம் ரெயின்போ 102.8.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 11:16:25 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 வரிசையான பாடல்கள், மனதை வருடும் மேஜிக்கல் சாங்ஸ் உங்ககிட்ட. இப்போ அடுத்ததாய் வரும் பாடல் கோப்ரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:21:30 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 பரபரப்பா ஓடிட்டு இருக்க இந்த நாள கொஞ்ச நேரம் நிதானமா மெதுவா நில்லுங்க ரசிங்க அப்படின்னு சொல்ற இந்த நிகழ்ச்சியில அடுத்ததாய் வரும் பாடல் மெதுவாகத்தான் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 11:27:30 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனதை

வருடம் மெலடி அண்ட் மேஜிக்கல் சாங் அவங்களோட அடுத்ததாய் வரும் பாடல் வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 11:33, 17 நொடிகள்ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8 மனதை வருடும் அழகான மேஜிக்கல் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் வாகை சூடவா திரைப்படத்திலிருந்து.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேரம் 11:39, 3 நொடிகள்ல கேட்டுட்டு இருக்கீங்க மெலடி மேஜிக் நிகழ்ச்சி FM ரெயின்போ 102.8. மேஜிக்கல் சாங்ஸ் உங்கள் மனதை வருடும் அழகான சாங்ஸ் வரிசையில அடுத்ததாய் வரும் பாடல் லிங்கா திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: நேரம் 11:45. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க FM ரெயின்போ 102.8. அடுத்து ஒரு சூப்பரான சாங், SPB மற்றும் சாதனா சர்கம் குரலில் மனசுக்குள் புயல் அடிக்குதாம்பா, வாங்க கேட்கலாம்.

நேரம் 11:50. மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.8. அடுத்ததாய் வரும் பாடல் எஸ்பிபி மற்றும் சுஜாதா மோகன் குரலில்.

நேரம் 11:55. கிட்டத்தட்ட மெலடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த வருகிற பாடலோட மெலடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு பெறுது. அடுத்து சூப்பரான கண்டென்ட்டோட வெயிட் பண்றாங்க ஆர்ஜி அர்ச்சனா. நான் இப்போ டாட்டா பை பை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னொரு நாள் இன்னொரு இசை பயணத்துல வந்து உங்களுக்கு ஹாய் சொல்ற வரைக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்புற நான் உங்கள் அதிரடி சரவிடி ஆர்ஜி சாண்டி. வருகிற பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான உறுதிமொழி நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில், இன்று காலை ஸ்ரீ விநாயகர் கோவிலுக்கு சென்று நாட்டின் நன்மைக்காகவும் 140 கோடி குடிமக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்ததாக குறிப்பிட்டார். மக்களின் நம்பிக்கையும் கோடிக்கணக்கான கட்சித் தொண்டர்களின் அர்ப்பணிப்புமே தமக்கு மிகப்பெரிய ஆற்றல் மூலமாக இருந்து வருகிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மேலும் குறிப்பிட்டார். கடந்த 25 ஆண்டுகளில் மக்கள் தன்மீது வைத்துள்ள நம்பிக்கையும் இக்காலங்களில் பெற்ற அனுபவங்களும் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த 25 ஆண்டுகால வரலாற்று பயணம் மக்களின் மாறாத ஆசைகளாலும் ஆதரவாலும் சாத்தியமானது என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்ட அவர், பாரதத்திற்குரிய பெரிய இலக்குகளை நிர்ணயிப்பதற்கான சரியான நேரம் இதுவே என்றும் வலியுறுத்தினார். இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை தளபதி ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இம்மாதம் 31ஆம் தேதி பணி ஓய்வு பெறுவதையொட்டி புதிய தளபதியாக அசுதோஷ் தீட்சித் நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானப்படையில் பல்வேறு பொறுப்புகளை தீட்சித் வகித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜிப்மர் பிளாஸ்டிக் சர்ஜரி துறை, உதடுப்பிளவு மற்றும் அன்னப்பிளவு அறுவை சிகிச்சைகளில் நவீன 3D காட்சியமைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அறுவை சிகிச்சை துறையில் புதிய அணுகுமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த எக்ஸோஸ்கோப் காட்சி அமைப்பு உதடு மற்றும் அன்னப்பகுதியில் உள்ள மிக நுண்ணிய உடற்கூறு அமைப்புகளில் பெரிதாக்கப்பட்ட 3D காட்சியாக வழங்கியது. இம்முறையை பயன்படுத்தி பேராசிரியர் டாக்டர் தினேஷ்குமார் தலைமையில் மருத்துவக் குழுவினர் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்தனர். டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நேற்றிரவு 10:24 நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.9 பதிவானது. உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் சுமார் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தின் மையப்புள்ளி அமைந்திருந்ததாக தேசிய நிலநடுக்கவியல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை முதல் அடுத்த 4 நாட்களுக்கு இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் இன்று உங்களோடு நான் அர்ச்சனா, இப்போ ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 12:03:41 நிமிடம் ஆகுது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் இன்று உங்களோடு நான் அர்ச்சனா, இப்போ ரெயின்போ புதுவை 92.8 கேட்டிருக்கீங்க. டைம் இப்போ 12:03:41 ஆகுது. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரலாற்றில் இன்றைக்கான நிகழ்வுகள் என்னென்ன, ஒரு தொகுப்பே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்னென்ன அந்த தொகுப்பில் இடம்பெறப்போகும் நிகழ்வுகள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரம் பாட்டு உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. சுப்பீந்தர் சிங், அனுபமா, தேஷ்பாண்டே, எஸ்பிபி சரண், இவங்க குரல்ல அப்பு படத்துல இருந்து

எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. இன்று அக்டோபர் மாதம் 7 இன்றைக்கான நிகழ்வுகள், வரலாற்றின் நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ், தமிழ்நாட்டின் மூத்த தலைமுறை கவிஞர் முடியரசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று. கவிஞர் முடியரசன் அவர்கள் 1920 அக்டோபர் மாதம் 7 தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்திருக்காரு. இவர் பெற்றோர் சுப்பராயலு சீதாலட்சுமி. இவரின் இயற்பெயர் துரைராசு அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் வந்து எங்க பணிபுரிந்தார் அப்படின்னா, காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக இருந்திருக்காரு. பாரதிதாசன் அவர்களின் மூத்த வழி தோன்றல் முடியரசன் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். பாரதிதாசன் அவர்கள் எனக்கு பின் கவிஞன் முடியரசன் அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இவர் பெற்ற சிறப்பு பட்டங்கள் என்ன, இவர் எழுதிய நூல்கள் என்ன, இது போன்ற தகவல் உங்களுக்கு அவையை காத்துட்டு இருக்கு. இந்த நேரம் பாட்டு வர்றது கேட்கலாம் வாங்க.

எஸ்பி பாலசுப்ரமணியம் ஹரணி இவங்க குரல்ல ஒரு சுபஹிட் சாங் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. உல்லாசம் படத்துல இருந்து வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 பாரதிதாசன் அவர்களால் பாராட்டப்பட்ட, எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்ட கவிஞர் முடியரசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்த இவர் நிறைய பட்டங்களை பெற்றிருக்காரு. திராவிட நாட்டின் வானம் பாடி இந்த சிறப்பு பெயர் 1957 அறிஞர் அண்ணாவால வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கவியரசு இந்த சிறப்பு பெயர் 1966 பரம்புமலை பாரி விழாவில் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டிருக்கு. கவிஞர் முடியரசன் அவர்கள் முக்கிய நூல்கள், அதாவது நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல முக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்ல போனா பூங்கொடி, காவிய பாவை, வீர காவியம், முடியரசன் கவிதைகள், ஊன்றுகோல், இது போன்ற பல நூல்களை நம்ம சொல்லலாம். 1966 பூங்கொடி காவியத்திற்கு தமிழக அரசு பரிசும் தந்திருக்காங்க. முடியரசன் அவர்களின் நூல்கள் அத்தனையுமே கிபி 2000 நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கு. பாரதிதாசன் அவர்களால் புகழப்பட்ட, எனக்கு பின் கவிஞன் என்று பாராட்டப்பட்ட கவிஞர் முடியரசன் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று

0: நேயர்களே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் பற்றிய தகவல். மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை 8 காலை 10 முதல் மதியம் 1 வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளகுப்பம், புதுச்சேரி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை.

0: Chỉ mà chút xe là
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் ரெண்டு பிளேட்டில் வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. இன்று உலக விண்வெளி வாரம். இன்று மட்டும் இல்லைங்க, அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 தேதி வரை இந்த ஒரு வாரம் முழுக்க உலக விண்வெளி வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ராக்கெட் புரட்சி அப்படின்னு இந்த ஆண்டிற்கான தீமா இருக்கு. எதனால இந்த தினம் அனுசரிக்கப்படுது அப்படின்னா, 1957 அக்டோபர் 4 அன்றைக்கு தான் முதல் செயற்கைக்கோள் ஸ்புட்னிக் ஏவப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1967 அக்டோபர் 10 அன்று விண்வெளி ஒப்பந்தம் ஒன்று வந்திருக்கு. சோ இதனை நினைவு கூறும் வகையில ஐநா சபை இந்த வாரத்தை அறிவிச்சிருக்காங்க. அதற்கு முன்னதாகலாம் பாத்தீங்கன்னா ராக்கெட் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த காலங்களில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகள் வந்ததுனால விண்வெளி பயணம் மிக எளிமையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4 முதல் அக்டோபர் 10 வரை வரலாற்றில் இன்று

வரலாற்றில் இன்று கிடைச்சிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 டைம் இப்போ 12:28:49 ஆகுது. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி உலக பருத்தி தினம். இன்று இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னவாக இருக்குன்னா, நன்மைக்கான பருத்தி. இதுதான் இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக இருக்கு. ஏன் இந்த பருத்தி தினம் எதற்காக கொண்டாடுறாங்க? பருத்தி உலகின் மிக முக்கியமான ஒரு இயற்கை இழை. அது மட்டும் இல்லாம 100 மில்லியன் குடும்பங்கள் இதை நம்பி இருக்காங்க. சோ பிளாஸ்டிக்கு பதிலாக பருத்தியை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கணும். இதன் கூடவே விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணும். சோ இந்த காரணத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி உலக பருத்தி தினம் கொண்டாடப்பட்டு வருது. இன்று அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி உலக பருத்தி தினம் வரலாற்றில் இன்று

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 92.8 கேட்டிருக்கீங்க. சுதந்திர போராட்ட வீராங்கனை துர்காவதி தேவி அவர்கள் பிறந்த தினம் இன்று. துர்காவதி தேவி அவர்கள் 1907 அக்டோபர் 7 உத்தரப்பிரதேசத்துல காசியாபாத்ல பிறந்திருக்காங்க. இந்திய அக்னி என்று போற்றப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை துர்காவதி தேவி அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. அணு அமைப்பு ஆராய்ச்சி மேற்கொண்ட அறிவியல் அறிஞர் நீல்ஸ் போர் அவர்கள் பிறந்த தினம் இன்று. அணு அமைப்பு ஆராய்ச்சிகள முன்னோடியாக இருந்த நீல்ஸ் போர் அவர்கள் 1885 அக்டோபர் 7 டென்மார்க்ல பிறந்திருக்காரு. முதன் முதலாக 1913 எலக்ட்ரான்கள் அணுக்களின் உட்கருவை சுற்றி வட்டப்பாதல சுத்துது அப்படின்னு சொன்னவரே இவர்தான். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர் நீல்ஸ் போர் அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இன்றைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி இடம்பெற்ற தகவல் அத்தனையுமே உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் மற்றும் ஒரு நாள் காற்றலை வழி உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறும் நான் அர்ச்சனா. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 92.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 25 ஆண்டுகள் பொதுச் சேவையின் நிறைவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியா மாபெரும் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், விநாயகர் கோயிலுக்கு சென்று 140 கோடி மக்களுக்காக வழிபாடு செய்ததாக கூறினார். மக்களுக்காக இரவும் பகலும் தொடர்ந்து சேவையாற்ற தமக்கு வலிமை அளிக்க பிரார்த்தனை செய்ததாக அவர் தெரிவித்தார். கடந்த 25 ஆண்டுகளில் மக்களின் நம்பிக்கையை பெற்றது மிகப்பெரிய சொத்து என்று திரு நரேந்திர மோடி கூறினார். மக்களின் நலனுக்காக கொள்கை அளவில் பல்வேறு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைபேசிகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது உலக அளவில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கைபேசிகள் பிரபலமாகியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் நிலையான வேளாண் வளர்ச்சியில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியலை நாட்டு சேவைக்காக பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். ஏழைகள், இளையோர், விவசாயிகள், மகளிருக்காக பிரதமர் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். கடந்த 25 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடி 140 கோடி இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். இந்நிலையில் இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பாராட்டியுள்ளார். 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது அவரது மிகப்பெரிய சாதனை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள செய்தியில், பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசியல் சாசனத்தை எப்போதும் பின்பற்றிய தலைவர் என்று பாராட்டியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2001 ஆம் ஆண்டு இதே நாளில் திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவியேற்றதை நினைவு கூர்ந்துள்ளார். ஏழை மக்களின் நலனுக்காகவும் இளையோர் மகளிர் மேம்பாட்டுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் திரு

0: நரேந்திர மோடி என்று அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் முதலமைச்சராக 13 ஆண்டுகளையும் பிரதமராக 12 ஆண்டுகளும் திரு நரேந்திர மோடி பதவி வகித்ததாக தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகள் பொதுச் சேவை நிறைவையொட்டி தமிழகத்தின் உதகையில் நடைபெற்ற சேவை ஜோதி யாத்திரையில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார்.
1: 7 அக்டோபர் 2026 ஆண்டுகள் கடந்து மக்களுக்காக, மக்களுடைய மேம்பாட்டிற்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தேசத்தினுடைய மேம்பாட்டிற்காக குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும், அதைத் தொடர்ந்து இப்பொழுது பாரத தேசத்துடைய பிரதமராகவும் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் 2047 வரலும் விக்சித் பாரத் என்ற அந்த இலக்கு, பாரத தேசம் வளர்ச்சியடைந்த தேசம், பாரத தேசம் இந்த நாட்டிற்கு, உலகத்திற்கு முதல் நாடாக, இந்த உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த உறுதிமொழியை இன்றைக்கு ஏற்றிருக்கிறோம். பாரத தேசம் தொழில்துறையாகட்டும், அல்லது எந்த துறையாக இருந்தாலும் கூட, அந்த துறையில முதன்மையாக நம்முடைய ஆத்ம நிர்பர் பாரத், சுயசார்பு பாரதம் முன்னிலையில இருக்க வேண்டும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக கடல்சார் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று கோவாவில் செயல்படுத்தப்படும் சாகர்மாலா திட்டம் இடம்பெறுகிறது.
3: நாட்டின் வர்த்தக வளர்ச்சியில் கடல்சார் துறையின் பங்கு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் 11,000 கிலோமீட்டர் நீளமான கடலோர பகுதிகளும் 14,500 கிலோமீட்டர் நீர்வழிப்பாதையும் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தை பாதுகாக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2015 சாகர்மாலா திட்டத்தை தொடங்கி வைத்தார். துறைமுகங்களை நவீனமயமாக்குவது, வர்த்தக கப்பல் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவது, கடலோர சமூகத்தினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு சாகர்மாலா திட்டம் உதவும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கோவா போன்ற மாநிலத்தின் வளர்ச்சிக்காக சாகர்மாலா திட்டம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அம்மாநிலத்தின் துறைமுக கட்டமைப்பு, நீர்வழித்தடம், படகு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் சாகர்மாலா திட்டம் உதவும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவாவில் இதுவரை 840 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கோவா துறைமுகத்துறை தலைவர் ஆக்டேவியோ ரோட்ரிகஸ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் கடல்சார் கட்டமைப்பை மேம்படுத்துவதுடன் துறைமுகங்களை இணைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்ததாக அவர் கூறியுள்ளார். 980 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 சாகர்மாலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கோவாவில் சாகர்மாலா கடல்சார் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார்.
0: ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் அதிகரித்து 5.5% உயர்த்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்டுள்ள நிதிக் கொள்கையில் வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.25%லிருந்து 5.5% அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணவீக்க விகிதம் அதிகரித்து வருவதை அடுத்தும் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்து வருவதன் மூலமும் ரெப்போ வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். கானா நாட்டின் அக்ராவில் வெளியுறவு சேவை கல்விக் கழகத்தில் உரையாற்றிய அவர், திறன் பயிற்சி பெற்ற இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானவர்கள் என்று கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகள் இடையேயான உறவுகள் மிக பழமையானது என்று தெரிவித்தார்.

அவர், இந்தியா கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறைகளில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுடன் வணிகம், பேரிடர் மேலாண்மை, வேளாண், சுகாதாரம், பசுமை எரிசக்தி துறையில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இத்துறையைச் சார்ந்த அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பருத்தி விவசாயிகள், ஜவுளி தொழிலாளர்கள், பின்னலாடை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். கைத்தறி தொழில்துறையுடன் இணைந்து ஏராளமான சிறிய ஜவுளி நிறுவனங்கள் செயல்பட்டு வருவதையும் திரு கிரிராஜ் சிங் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ம் நாளான இன்று 11 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டியது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 151 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மனவ் தாக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-5, 11-6, 2-11, 7-11, 12-10 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-17 என்ற செட் கணக்கில் தைவானின் சியான் சியூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் அன்பு மற்றும் நம்பிக்கையின் காரணமாக 25 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச் சேவையில் தலைமை பொறுப்பை தாம் வகித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தை 5.5% ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். உலக பருத்தி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:50, எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நீங்களும் நானும் இவனுக்கு படுக்கை அருகே மாறி மாறி துணைக்கு இருக்கலாமா என்று தனது கரிய கண்களால் தாயை பார்த்து கொண்டே கேட்டாள் லுத்மிவா. உங்களுக்கு சம்மதம்தானே? சரி, இப்போது எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக போய் வாருங்கள். அவள் அதிகாரம் கலந்த அன்போடு தாயின் கரத்தை பற்றி அவளை வாசல் நடைக்கு கூட்டி சென்றாள். வாசல் நடையை கடந்து வெளியே வந்ததும் லுத்மிவா நின்று கொண்டே பேசினாள். நான் உங்களை இப்படி வெளியே விரட்டி அடிக்கிறேன் என்பதை எண்ணி மனம் புண்பட்டு போகாதீர்கள். அவனோடு பேசிக் கொண்டிருப்பது அவனுக்கு ரொம்ப ஆபத்து. அவன் பிழைக்கக்கூடும் என்றே நான் இன்னும் நம்புகிறேன். அவள் தன் கரங்களை இறுக பற்றி அழுத்தினாள். அவள் பிடித்த பிடியில் எலும்புகளே நொறுங்கும் போல் இருந்தது. கைகளை பிடித்தவாறே அவள் கண்களை மூடினாள். இந்த பேச்சு தாயை கலவரப்படுத்தியது. அடக்கடவுளே, என்ன சொல்லுகிறீர்கள் என்று குழறினாள் தாய். சரி, போகிறபோது எங்கேயாவது ஒற்றர்கள் நிற்கிறார்களா என்று பார்த்து கொண்டு போங்கள் என்று மெதுவாக சொன்னாள் லுத்மிவா. அவள் தன் கரங்களை தன் முகத்துக்கு நேராக உயர்த்தி நெற்றி பொருத்துக்களை தேய்த்து விட்டுக் கொண்டாள். அவளது உதடுகள் துடித்தன, முகம் சாந்தமடைந்தது. எனக்கு தெரியும் என்று பெருமிதத்தோடு சொன்னாள் தாய். வெளிவாசலுக்கு சென்றவுடன் அவள் ஒரு நிமிஷம் அங்கேயே நின்று தன்னுடைய துப்பட்டியை சரி செய்து கொண்டே சுற்றுமுற்றும் கூர்மையோடு எனினும் வெளிக்கு தெரியாமல் கவனித்துக் கொண்டாள். கூட்டத்தில் கூட ஒற்றர்களை அடையாளம் கண்டு தீர்மானிப்பதில் அவள் அநேகமாக தவறுவதே இல்லை. அவர்களது எடுப்பாய் தெரியும் கவனமற்ற நடை, அவர்களது அசாதாரணமான பாவனைகள், சோர்வும் எரிச்சலும் நிறைந்த அவர்களது முகபாவம், இவற்றிற்கெல்லாம் பின்னால் மோசமாக ஒளிந்து கொண்டிருக்கும் அவர்களது கரிய கண்களிலே மறைந்து கிடக்கும் குற்றம் நிறைந்த அச்சம் கொண்ட நோக்கு, அவை அனைத்தையும் அவள் நன்கு தெரிந்து வைத்திருந்தாள். ஆனால் இந்த

தேவையோ அவள் அந்த மாதிரி முகங்கள் எதையும் காணவில்லை. எனவே தெரு வழியாக அவசர அவசரமாக நடந்து சென்றாள். அவள் ஒரு வண்டியை வாடகைக்கு பிடித்துக்கொண்டு வண்டிக்காரனை மார்க்கெட்டுக்கு ஓட்டி செல்லும்படி உத்தரவிட்டாள். மார்க்கெட்டில் அவள் நிக்கலாய்க்காக வாங்க வேண்டிய துணிமணிகளை தேர்ந்தெடுப்பதில் விடாப்பிடியாக பேரம் பேசி விலையை குறைத்து கேட்டாள். அத்துடன் தன்னுடைய குடிக்கார கணவனால்தான் இந்த மாதிரியான நிலைக்கு தான் வந்துவிட்டதாகவும், அவனுக்கு மாதா மாதம் ஒவ்வொரு புதுச்சட்டை துணிமணி எடுத்துக் கொடுக்க நேர்ந்து விட்டதாகவும் ஒரு பொய்க் கதையையும் கடைக்காரனிடம் கூறினாள். அவளது கட்டுக்கதையை கேட்டு கடைக்காரர்கள் கொஞ்சம் கூட மசியவில்லை. இருந்தாலும் அதுவே அவளுக்கு ஒரு பெரும் ஆனந்தத்தை தந்தது. வழியிலே அவளுக்கு இன்னொரு எண்ணம் உதித்தது. நிக்கலாய்க்கு புதிய துணிமணிகள் வாங்க வேண்டிய அவசியத்தை போலீஸ்காரர்களும் உணரக்கூடும் என்றும், எனவே அவர்கள் தங்களது ஒற்றர்களை மார்க்கெட்டுக்கும் அனுப்பியிருக்கக்கூடும் என்றும் அவள் நினைத்தாள். எனவே புறப்பட்டு சென்றது போலவே மிகுந்த ஜாக்கிரதையோடும் கவனத்தோடும் அவள் இகோரின் அறைக்கு திரும்பி வந்தாள். பிறகு அவள் நிக்கலாயிடம் நகரின் எல்லை வரை காவலாக சென்றாள். அவர்கள் தெருவில் ஆளுக்கு ஒரு பக்கமாக நடந்து சென்றார்கள். நிக்கலாய் தலையை தாழ்த்திக் கொண்டு தத்தி தத்தி நடந்து செல்வதையும், அவன் அணிந்திருந்த நீளமான பழுப்பு நிற கோட்டினால் அவனது கால்கள் அடிக்கடி முட்டிக்கால் தட்டிக் கொள்வதையும், மூக்கின் மீது வந்து விழுந்து மறையும் தொப்பியை அவன் அடிக்கடி பின்னால் தள்ளி வைத்துக் கொள்வதையும் கண்டு தாய்க்கு சிரிப்பாயும் மகிழ்ச்சியாயும் இருந்தது. ஆள் நடமாட்டமே அற்ற ஒரு சந்தில் அவர்கள் சாஷாவை சந்தித்தார்கள். நிக்கலாயை பார்த்து தலையை அசைத்து விடைபெற்றுக் கொண்டு தாய் வீட்டுக்கு திரும்பினாள். ஆனால் பாவல் மட்டும் இன்னும் சிறையிலேயே இருக்கிறான், ஆந்திரேயும் என்று துக்கத்தோடு நினைத்துக் கொண்டாள் அவள். நிக்கலாய் அவளை உணர்ச்சி வெறியோடு வந்து சந்தித்தான். இகோரின் நிலைமை மோசமாயிருக்கிறது என்றான் அவன். ரொம்ப மோசமான நிலை. அவர்கள் அவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் விட்டார்கள். லுத்மிலாய் இங்கு வந்திருந்தாள், உங்களை வர சொன்னாள். ஆஸ்பத்திரிக்கா? பதறிப்போன உணர்ச்சியோடு நிக்கலாய் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டே ரவிக்கே அணிந்து கொள்வதில் தாய்க்கு உதவினான். இதோ இந்த கட்டையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று தனது வெதுவெதுப்பான ஈர பசையற்ற கரத்தால் தாயின் கை விரல்களை அழுத்தி பிடித்துக் கொண்டு நடுநடுங்கும் குரலில் சொன்னான் அவன். நிக்கலாய் வெசோவ்ஷிக்கோவுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து முடித்து விட்டீர்களா? ஆமாம், இகோரை பார்க்க நானும் வந்திருக்கிறேன். தாய் களப்பினால் மயங்கி போயிருந்தாள். நிக்கலாயின் பதைப்பதைப்பு அவளது உள்ளத்தில் ஏதோ வரப்போகும் ஒரு ஆபத்தை அறிவுறுத்தும் பயத்தை எழுப்பிவிட்டது. அவன் செத்துக்கொண்டிருக்கிறான் என்று இருண்ட எண்ணம் அவளது மனதுக்குள்ளே துடித்துடித்துக் கொண்டிருந்தது. வெளிச்சம் நிறைந்து சுத்தமான அந்த சிறு அறைக்குள்ளே நுழைந்ததுமே வெள்ளை நிறமான தலையணைகளின் மீது சாய்ந்து கொண்டு நிக்கலாய் கரகரத்த குரலில் சிரித்துக் கொண்டிருப்பதை தாய் கண்டாள். கண்டவுடன் அவளுக்கு ஒரு பாரம் நீங்கியது போல இருந்தது. அவள் வாசற்படியிலேயே நின்று ஈகோர் டாக்டரிடம் என்ன சொல்கிறான் என்பதை கேட்டாள். நோயாளிக்கு வைத்தியம் பார்ப்பது என்பது சீர்திருத்தம் பண்ணுவது மாதிரிதான். உன் அசட்டு பேச்சை விடு ஈகோர் என்று கலங்கிய குரலில் சொன்னார் டாக்டர். ஆனால் நானும் புரட்சிக்காரன், சீர்திருத்தங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. டாக்டர் இகோரின் கையை மீண்டும் அவனது மடி மீது மெதுவாக வைத்துவிட்டு எழுந்து நின்றார். ஏதோ சிந்தித்தவாறே தமது தாடியை தடவி விட்டுக் கொண்டார். இகோரின் முகத்தில் உள்ள வீக்கத்தை கவனித்து பார்த்தார். தாய்க்கு அந்த டாக்டரை தெரியும். அந்த டாக்டர் நிக்கலாயின் நெருங்கிய நண்பர்களில் ஒருவர். அவரது பெயர் இவான் தனிலவிச். அவள் இகோரிடம் சென்றாள். அவன் தன் நாக்கை நீட்டி அவளை வரவேற்றான். டாக்டர் அவள் பக்கம் திரும்பினார். அதென்ன நிலவ்னா, உங்கள் கையில் இருப்பது என்ன? புத்தகங்களா இருக்கும் என்றான் இகோர். இவன் படிக்கக்கூடாது என்றார் அந்த குட்டி டாக்டர். இந்த டாக்டர் என்னை முட்டாளாக்க பார்க்கிறார் என்றான் இகோர். அவனது நெஞ்சிலிருந்து குறுகிய ஈரமான மூச்சு கரகரப்புடன் மோதிக்கொண்டு வந்தது. அவனது முகத்தில் துளி துளியாய் வியர்வை பூத்திருந்தது. தனது கையை உயர்த்தி நெற்றியை துடைத்துக் கொள்வதே அவனுக்கு பெரும் சிரமமாயிருந்தது. விசித்திரமாய் அசைவற்றிருந்த அவனது வீங்கி போன கண்ணங்கள் அகன்ற அன்பு ததும்பும் முகத்தை விகாரப்படுத்தி அவனது முக வடிவை உயிரற்ற முகமூடியைப் போல் உணர்வற்று போக செய்தன.
அவனது கண்கள் மட்டும்

0: அந்த வீக்கத்திற்குள்ளாக புதைந்து போய் தெளிவாக இரக்கம் ததும்பும் புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்தான்.
1: ஓ விஞ்ஞானியே, எனக்கு ஒரே களைப்பாயிருக்கிறது, கொஞ்சம் கீழே படுத்துக்கொள்ளலாமா என்று டாக்டரை பார்த்து கேட்டான் அவன். கூடாது, நீ படுக்கக்கூடாது என்று விரைப்பாக பதில் சொன்னார் டாக்டர். நீ வெளியே போன நிமிஷத்திலேயே நான் படுத்துக்கொள்ளப் போகிறேன். அவனை படுக்க விடாதீர்கள் நிலவனா, தலையணைகளை ஒழுங்காக வையுங்கள், அவனை தயை செய்து பேச விடாதீர்கள், பேசுவது மிகவும் ஆபத்தானது. தாய் தலையை அசைத்தாள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் நேற்று முதல் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இரண்டாம் நாளான இன்று குடியரசுத் தலைவர் ரோஹ்டங் பகுதியில் உள்ள அட்டல் சுரங்கப்பாதையை பார்வையிடுகிறார். பருத்தியின் உலகளாவிய பொருளாதாரம், சமூகம் மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் அக்டோபர் 7 உலக பருத்தி தினமாக கொண்டாடப்படுகிறது. இத்துறையைச் சேர்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தனது வாழ்த்துக்களை வீடியோ பதிவு மூலம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் கடந்த தேர்தலை விட 6.29% வாக்குகள் குறைந்துள்ளதாக தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நாளில் கட்சி சின்னம் பொறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் 2 மீது FIR பதிவு செய்யப்பட்டு இருவரையும் தனிப்படை அமைத்து தேடி வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் தெரிவித்தார். மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் நாளை காலை 10 முதல் பகல் 1 வரை சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் தவளக்குப்பத்தில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெறவுள்ளதாகவும் இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 4 நிலை பணியிடங்களுக்கான தேர்வு அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 10 நடைபெறவுள்ள தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் நவம்பர் மாதம் 5 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று TNPSC வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளை நாளை நடைபெறும்

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03, 7 நொடிகள்.
2: நேர்களுக்கு வணக்கம். இது FM ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகதியே, இந்த நிகழ்ச்சியில சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11 கொண்டாடப்பட இருக்கிறது. நாள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது? அப்ப இத பத்தி பேசுறதுக்கு மிக சிறந்த ஒரு நபர், குழந்தை நல மருத்துவர், பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் பி நளினி அவர்கள் என்னோட கூட வந்திருக்காங்க. மருத்துவ துறையில மாத்திரம் இல்லாம பல்வேறு ஆராய்ச்சி பணியிலையும் அவங்க மிகச்சிறந்த அளவுல புதுச்சேரி மாநில மக்களுக்கும் சரி, இந்திய நாட்டின் மக்களுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து அது மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் பெற்றது, புகழ்பெற்ற என்னோட கூட இன்னைக்கு நிலையத்தில் இருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
3: வணக்கம், நீ பேசுகிறேன்.
2: பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பார்வை நம்ம இருந்து வரவேண்டி இருக்கு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் நாளைய தலைமுறைகளை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரு கவனிப்பு அதிகப்படியா இருக்கு. சர்வதேச அளவிலையும் யுனைடெட் நேஷன்ஸும் ஒரு நாளில்
3: கொண்டாடுகிறார்,
2: பெரிய அளவுல அவங்க இதை வந்து ஒரு முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த

0: கண்டுபிடித்து அது மிகப்பெரிய அளவுல அங்கீகாரம் பெற்றது. புகழ்பெற்ற என்னோட கூட இன்னைக்கு நிலையத்துல இருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம், நீ பேசுகிறேன்.
0: பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பார்வை நம்ம இருந்து வர வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் நாளைய தலைமுறைகளை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரு கவனிப்பு அதிகப்படியா இருக்கு. சர்வதேச அளவிலயும் யுனைடெட் நேஷன்ஸும் ஒரு நாள்
1: கொண்டாடுகிறார்.
0: பெரிய அளவுல அவங்க இதை வந்து ஒரு முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த ஆண்டு ஒரு சிறப்பு தலைப்போட குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பெண் குழந்தைகளோட உரிமைகள்ல முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நாளோட முக்கியத்துவத்தை பத்தி நீங்க சொல்லுங்க, குழந்தைகளை பத்தியும் சொல்லுங்க.
1: எல்லாருக்கும் தெரியும் பெண் குழந்தைகளை பேணி காக்க வேண்டும் என்பது எல்லா இடத்துலயும் தெரியும். இருந்தாலும் இந்த நாள் கொண்டாடுவதற்கு முக்கியம் என்னவென்றால், இதை வந்து நினைவுபடுத்துவதற்காக நாம் என்ன செய்கிறோம், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைவுபடுத்துவதற்காக தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு என்று சொல்கிறோம். ஏனால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. முன்னேறி இருக்கிறோம், ஆனால் இன்னும் முன்னேற வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இப்பொழுது அந்த முக்கியத்துவம் கொடுத்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு என்பதை கொண்டாடுகிறோம்.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பெண் குழந்தைகளோட உரிமைகள்ல முதலீடு செய்யுங்கள். இப்போ இந்த தலைப்பை பற்றிய பார்வை என்னவாக இருக்கும்? குழந்தைகளை பத்தியும் சொல்லுங்க.
2: முதல்ல வந்து இந்தியால பெண் குழந்தைகள்னா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முதல் குழந்தை பிறந்தா ஐயோ பொண்ணா அப்படின்னு இழுப்பாங்க. ஆனா இப்பொழுது ஓரளவு ஏற்றுக்கொள்கிறார்கள். முதல் குழந்தை பெண்ணாக பிறந்தார்கள், அவ பொண்ணு பிறந்திருக்கு நல்லது அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. முக்கியமாக அப்பாக்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இரண்டாவது குழந்தையும் பெண்ணாக பிறந்து விட்டால் அப்பொழுதுதான் ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்குது. ஏன்னா அடுத்த குழந்தை ஆணா இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க பிறக்கிறதுலேருந்தே. ஏன்னா சில இடத்துல இன்னும் கூட குழந்தைகள், அதுவும் இந்தியால குழந்தை ஆணா பெண்ணா என்று வயிற்றில் இருக்கும் பொழுது தெரியக்கூடாது. ஆனாக்க இப்பொழுதும் தவறான முறைகள்ல போய் பெண்ணா ஆணான்னு கண்டுபிடிச்சு அதை வந்து கலைக்கும் நிலை இன்னும் கூட இருக்கிறது. நாம வந்து ஓரளவு கவர்மெண்ட்ல இருந்து அதை வந்து கண்டுபிடிச்சு அவர்களுக்கு தண்டனை கொடுத்து எல்லாம் பண்றாங்க. இருந்தாலும் இந்தியா எவ்வளவு பெருசு நமக்கு தெரியல. அதுல வந்து சில இடங்கள்ல இன்னும் நடக்கிறது. தவறான முறையில நடந்து அந்த குழந்தைகள் சில சமயம் ஆணா கூட இருக்கு, பெண்ணா இல்ல. வயிற்றுல இருக்கும் போதே கலைத்தா கூட அந்த குழந்தை சில சமயம் ஆணா எழுத தப்பா செய்யறாங்க. பெண் குழந்தைகள் அதுல இருந்து ஆரம்பிச்சு பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கனாக்க அம்மாக்களே, தாய்மார்களே, சில தாய்மார்கள் ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் தாய்ப்பால் கொடுப்பதிலேயே வித்தியாசம் கண்டுபிடிக்கிறார்கள். அதாவது ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக தாய்ப்பால் கொடுக்கிறார்கள், பெண் குழந்தைக்கு குறைவாக தாய்ப்பால் கொடுக்கிறார்கள். நான் மருத்துவராக இருக்கும் போது ஒரு இரட்டை குழந்தை என்னிடம் எடுத்து வந்தார்கள். அந்த பெண் குழந்தை ரொம்ப மெலிந்து சின்னதா இருந்தது, ஆண் குழந்தை நல்லா இருந்தது. அப்ப பார்க்கும் பொழுது எவ்வளவு தடவை தாய்ப்பால் கொடுக்கறாங்க பார்க்கும்போது ஆண் குழந்தை கொடுப்பதை போல பாதி அளவு தான் அந்த பெண் குழந்தை கொடுப்பாங்க அந்த தாயார். அது ஏன்னா அந்த மனசுலயே அவங்களுக்கு வந்து ஒரு ஐயோ பெண்ணா அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை வந்து விட்டது அப்படி. ஆனால் இப்பொழுது பரவாயில்ல, இப்ப வந்து ஓரளவு பெண் குழந்தையை பார்த்து கொள்கிறார்கள். இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. முதல்ல தடுப்பூசி கூட சரியா போட மாட்டாங்க பெண் குழந்தைக்கு, ஆண் குழந்தையானா தடுப்பூசி போடுவாங்க. ஒரு இடத்துல போயிருக்கும் பொழுது நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது பெண் அவளுடைய குழந்தையை அட்மிட் ஆயிருந்து அந்த குழந்தைக்கு நான் கேட்டேன் தடுப்பூசி போட்டுங்களாமா. அந்த குழந்தை வந்து மூன்றாவது குழந்தையோ நான்காவது குழந்தையோ பெண் குழந்தை, குழந்தைக்கு தடுப்பூசி போடவில்லை. குழந்தை பெரிய குழந்தைகளுக்கு எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன் போடல, இது பெண் குழந்தைனால போடலையா அப்படின்னு கேட்டா உடனே அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. நான் கஷ்டப்பட்டு பெண் குழந்தை பெற்றுட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க, இது மாதிரி எங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. அது மாதிரி ஒரு ஆட்டிடியூடே வந்து தவறா இருக்கு. பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறது டிலே பண்றாங்க, ஆண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி ரெகுலரா போட்டுறாங்க, அந்த மாதிரி இருக்கு. இப்போது இல்ல பரவாயில்ல மாறி இருக்கு, இப்போ முன்னைக்கு இப்போ மாறி இருக்கு. அந்தாலும் அது வந்து அதிகமாக மாற வேண்டும். அப்புறம் வளர வளர இந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பதிலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஆண் குழந்தைகளுக்கு அதிகமாக உணவும் பெண் குழந்தைகளுக்கு கடைசியில உணவு கொடுக்கும் முறையும் இருக்குது. இது வந்து பெண்கள்லாம் கடைசியில சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் கடைசியில் சாப்பிடுவாங்க. அது என்ன மிச்சம் மீதி இருக்கோ சாப்பிடுவாங்க. அதுதான் அந்த தாயார் வந்து உட்கொள்ளும் உணவை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஒன்றும் சத்தே இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி பெண் குழந்தைகளும் தன்னோட உட்காத்தி வச்சு சாப்பாடு போடுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு போதிய சத்துணவு கிடைப்பதில்லை. சத்துணவு கிடைப்பதில்லை என்பதை கொண்டுதான் சத்துணவு திட்டமே கொண்டு வந்தது. நம்ம மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததே அதுதான். பாத்தீங்கன்னாக்க இந்த குழந்தைகள்லாம் வீட்டில் வேலை செய்கிறாங்க, பெண் குழந்தைகள்லாம் வேலை செய்யறாங்க, ஆண் குழந்தைகள் அதிகமாக வேலை வாங்குவதில்லை. எங்கேயாவது வீட்டுல தண்ணி இல்லைன்னா குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துனது பெண் குழந்தைகள் தான். வீட்டுல வேலை செய்யறது பெண் குழந்தைகள் தான். வீட்டுல வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போறாங்க. ஏதாவது யாருக்காவது

0: அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு இல்லைன்னா வேற ஏதாவது அடுத்த குழந்தை பிறந்திருக்கேன் என்றால் பள்ளிக்கு செல்லாமல் நிறுத்தப்படுகிறாள். ஏன்னா வீட்டு வேலையை பார்த்துக்கணும்,
1: அல்லது அடுத்த குழந்தைய பார்த்துக்கணும்,
0: அடுத்த குழந்தைய பார்த்துக்கணும். அடுத்த குழந்தை பார்க்கறதோட அம்மா குழந்தை சரியில்லை, அவன் இருந்தாலும் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு பெண் குழந்தை தான். அதே மாதிரி தாயார் இறந்து விட்டால் பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் பெண் குழந்தை தான், வீட்டில் சமையல் பண்ணி எல்லாம் பார்த்து தம்பிகளையும் பார்த்து முடிந்தால் பள்ளிக்கு செல்கிறார், இல்லை என்றால் பள்ளியை நிறுத்தி விடுகிறார். இந்த நிலை இன்னும் கூட இருக்கிறது கிராமப்புறங்களில்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசுவோம்.
1: பெண் குழந்தைகளிடையே ரத்த சோகை நோய் அதிகமாக இருக்கிறது. ரத்த சோகை நோய் ஏனென்றால் அவர்களுக்கு போதிய உணவு போதிய அளவு சத்துகள் கிடைப்பது இல்லை. அது வந்து நிச்சயம் இருக்கிறது, எல்லா குழந்தைகளுக்கும் அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரி சர்வே பண்ணிருக்கோம், ஹீமோகுளோபின் பண்ணிருக்கோம் குழந்தைகளுக்கு, பார்த்தா அது குறைவாகத்தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் வளர வளர இந்த குழந்தைகளை என்னன்னாக்க, நீ வந்து கல்யாணம் ஆகி போறவ தானே, இங்க என்ன உனக்கு ஒண்ணும் வேலை கிடையாது, அதனால அப்படின்னு சொல்லி சொல்லியே வளர்க்கறாங்க. திருமணம் ஒன்றுதான் அந்த பெண்கள் தொழில் அப்படின்ற மாதிரி நடத்துறாங்க. அந்த குழந்தைகளை படிக்க வைப்பது, படிக்க வைக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பது தந்தை தான். கேக்குறீங்க, இப்போ நிறைய இடத்துல பெண்கள் வந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் அப்புறம் செக்ரட்டரி ஆயிருக்காங்க, அதுவாயிருக்காங்க இதுவாயிருக்காங்க, ஸ்போர்ட்ஸ்ல முன்னுக்கு வராங்க. இப்ப நிறைய ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நடந்த ஏசியன் கேம்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா பெண்கள் தான், கிரிக்கெட் கூட பெண்கள் முன்னிலை, அதுக்கப்புறம் கபடியில பெண்கள் முன்னிலை, அது மாதிரி நிறைய பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க. ஆனா அதற்கு ஊக்கம் கொடுப்பது தந்தையர். இது வந்து இதையும் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். கிராமத்தில் இருக்கும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா வீடுகள் இப்ப ரொம்ப சின்னதா போயிடுச்சு. அந்த பெண்களுக்கு ஒரு பிரைவசியே இருக்க மாட்டேங்குது. அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு தனிமை, அந்த ஆண் குழந்தைகள் இருக்கு பெண் குழந்தைகள் இருக்கு, ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டி கிடையாது இல்லையா, கழிப்பிடம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. இது பார்த்தாக்க காலங்காலத்தால் எழுந்து அம்மா பெண்கள் எல்லாம் வெளியில போய் தான் கழிப்பிடத்துக்கு போயிட்டு வராங்க. அப்புறம் வந்து அவர்களுக்கு பீரியட்ஸ் வரும்பொழுது ஃபெசிலிட்டி இல்லை. அதே தான் நான் சொல்றது, பிரைவசி இல்லை. அதே தான் ஸ்கூல்லையும், இதுவே டாய்லெட்ஸே கிடையாது. இப்பதான் பார்த்து பார்த்து டாய்லெட் கட்டுறாங்க. ஆனா பெண்களுக்கு தனியா அது டாய்லெட்டே கிடையாது, டீச்சர்ஸ்க்கே கிடையாது. அதே மாதிரிதான் பெண் குழந்தைகளுக்கும் பீரியட்ஸ் வந்தாலும் இல்லை எதுவாக இருந்தாலும் கழிப்பிடமே சரியாக இல்லை. இதெல்லாம் தான் நான் சொல்றது, பெண்களுக்கு இன்னும் வந்து முன்னேற்றம் வேண்டும் அப்படின்றது நான் சொல்றேன். ஓரளவு இருக்கு, இருந்தாலும் அது போறல. அதுவும் இன்னும் போனீங்கன்னாக்கா மலை ஏரியாலாம் ட்ரைபல் குழந்தைகள் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெண்களை வந்து நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க. வடநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பள்ளிக்கூடமே போறது இல்லை, மலை ஏரியால இருக்கவங்கலாம். ஏன்னு கேட்டா பசங்களை ரொம்ப தூரம் அனுப்ப வேண்டியிருக்கு, தனியா அனுப்ப வேண்டியிருக்கு, போறதுக்கு வெளியில கொண்டு போறதுக்கு அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டி இல்லை, பஸ் சர்வீஸோ இல்லை, அதனால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் துன்புறுத்தல் இது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ பாக்குறோம் இல்லைங்களா. முன்னையும் இருந்திருக்கும், அது நமக்கு தெரியல, இப்ப வந்து அதிகமாக நமக்கு தெரிகிறது. பாலியல் துன்புறுத்தல் எல்லா லெவல்லையும் இருக்கு, குழந்தை சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் பாலியல் துன்புறுத்தல் இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சொந்தக்காரங்க கிட்டேயே கூட பாலியல் துன்புறுத்தல் இருக்கு. அவங்களுக்கு சொந்தம் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கூட, அவர்கள் மூலமாக கூட அவர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் இருக்கிறது. நிறைய இடத்தில் தந்தையே அந்த குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். அப்புறம் ஸ்கூல்ல போனா ஸ்கூல்ல கூட ப்ரொடெக்ஷனே இல்லை குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீர்களா என்றால் எல்லா விதத்திலையும் ஓரளவு. எப்படி அந்த குழந்தைகளை இது பண்றது அப்படின்னு தான் பாக்குறாங்க.
0: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: இப்போ நீங்க சொன்ன பல விஷயங்கள்ல வந்து குறிப்பா மனசுல வரக்கூடிய விஷயம் வந்து பாதுகாப்புன்றது. இப்ப இந்த பாதுகாப்பு எல்லா நிலைகள்லயுமே அவங்களுக்கு கிடைக்க பெறல அப்படிங்கிற

0: அதுதான் உண்மை. வளர்ற இடத்துல, வீட்டிலயும், விளையாடுற இடத்துல, பள்ளியிலயும், கல்லூரியிலயும், சோ அந்த பெண் குழந்தைகளுக்கு பாலியல் அச்சுறுத்தல்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கு.
1: படித்து விட்டு வேற இடத்துல வேலைக்கு போறாங்க, அவர்களுக்கே ப்ரொடெக்ஷன் போறல. பஸ்ல ஏறி போறதுக்கு அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இல்ல. தனியா டாக்ஸில போனா அதுலயும் நிறைய இடத்துல சாப்ட்வேர் கம்பெனிக்கெல்லாம் போறாங்களே அவங்க, அதுல கூட சில இடத்துல பாலியல் வன்கொடுமைகள் நடக்கின்றன. இது மாதிரி எல்லா இடத்துலயுமே ஆன் த ஹோல் பெண்களுக்கு இப்ப நம்ம தனியா போறதுக்கே ஒரு இடத்துல போனா தனியா போனோமா இல்லையா, இத்தனை வயசுக்கு அப்புறமும் நான் யோசிப்பேன் அந்த இடத்துக்கு தனியா போலாமா, சேஃப்டி இருக்கா இல்லையா அப்படின்றது நம்ம பார்த்துன்னு தான் போக வேண்டியிருக்கு. எல்லா லெவல்லையுமே பாலியல் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த கல்யாணம், இந்த கல்யாணத்தை தான் முன்னிறுத்தி பெண்களை வளர்க்குறாங்க. குழந்தை சின்னதா இருக்குச்சியே அவங்களுடைய அத்தை பையன் தான், இவன் தான் அவனுக்கு மரப்பையன், இவன் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இப்படி இருப்பான் என்னன்றது தெரியாது. அப்புறம் வந்து உங்க மாமா, மாமாக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பேன். தமிழ்நாட்டுல இது ரொம்ப காமன், மாமன் முறை, மாமன் முறைன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாமாக்கு இந்த பொண்ணுக்கும் 20 வயசு வித்தியாசம் இருக்கும், கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. 15 வயசு ஆன உடனே ஒரு 35 வயசு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ அந்த பெண்ணுக்கு வேற வழியே கிடையாது. அது மாதிரி நிறைய இடத்தில் இருக்கிறது. இது வந்து ஒண்ணு. இரண்டாவது, பெண்ணுக்கு தன்னுடைய கணவனை சூஸ் பண்ணக்கூடிய உரிமையே இல்லை. படித்தவர்கள் கூட நான் இவரை தான் திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமை இல்லவே இல்லை. சொன்னாக்க உடனே வந்து ஒரு பெரிய கலவரம் நடக்கிறது, நிறைய ஆணவ கொலைகள் கூட நடக்கிறது. இதனால ஒரு பெண்ணுக்கு தனக்கு என்ன வேணும்ன்றத சூஸ் பண்றதுக்கு கூட உரிமை இல்லை. ஒரு பெண்ணு நான் படிக்கணும் இத அப்படின்னு சொன்னாங்கன்னா படிக்கலாமா இல்லையான்னு டிசைட் பண்றதே அவ இல்லை, அவங்க குடும்பத்தவர், தந்தை அப்புறம் பாட்டி அவங்க தான் டிசைட் பண்றாங்க. எதுக்காக நீ படிக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்ப வேண்டாம் படிப்பு அப்படின்னு சொல்ற அந்த பாட்டிகள் நிறைய இருக்காங்க. அதுலயும் சில பேர் நல்லா படிச்சு முன்னுக்கு வரவங்க இருக்காங்க. ஆனாக்க இன்னும் பெண்ணுக்கு தனக்கு என்ன வேண்டும் என்பதை, ஈவன் கல்யாணம் ஆன பெண்களுக்கு கூட உரிமை இல்லை, தனக்கு என்ன வேண்டும் என்பதை சூஸ் பண்ணக்கூடிய உரிமை இல்லை. நிறைய பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள்.
0: வளர்ந்த பெண்களுக்கே அப்படி ஒரு சூழல் இருக்கும் போது பெண் குழந்தைகளுக்கு வந்து தங்களுடைய எதிர்காலத்தை சூஸ் பண்ணக்கூடிய அந்த சுதந்திரம் வந்து இல்ல. ரெண்டு விஷயங்கள் நீங்க இப்ப பாயிண்ட் அவுட் பண்ணீங்க, ஒன்னு பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து தன்னிச்சையாக முடிவு எடுக்கக்கூடிய திறன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல அல்லது அதற்கு எதிரான விஷயங்கள் தான் நடைபெறுது அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்ப பெண் குழந்தைகள் வளரும் போதே அந்த மாதவிடாய் காலங்கள் இருக்கு, அவங்களுக்கு அந்த பருவத்திற்கான வளர்ச்சிகள் இருக்கு, அந்த சமயத்துல அவங்களுக்கு ஒரு பிரைவசி கொடுக்கப்பட்டிருக்கு.
1: இன்னொன்னு சொல்லணும் என்னன்னாக்கா, மாதவிடாய்ன்றது என்னவோ தீண்டத்தகாத ஒன்று அப்படின்னு இன்னும் கூட இருக்கு, ஃபேமிலிஸ்ல அப்படிதான் இருக்கு. அதாவது ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்தாக்க அவங்கள வந்து தண்ணி தள்ளி வச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கூல்ல கூட நடந்திருக்காது, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய்ன்றதுனால அவளை எக்ஸாம் எழுதுறதுக்கு வெளியில உட்காத்தி வச்சு எக்ஸாம் எழுத வச்சாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய ரிப்போர்ட் வந்துருச்சு அதை பத்தி. அது மாதிரி பெண்ணுக்கு முதல் பருவம் வரும்பொழுது அதை வந்து பெருசா கொண்டாடுறது, பணம் செலவழிச்சு, அது எதுக்காகதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி பணம் செலவழிச்சு அதை கொண்டாடி, கடன் வாங்கி அதை கொண்டாடி, அது எதற்காக, அதை வந்து போஸ்டர் வேற அடிச்சு போட்டு, அது எதற்காகன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதுதான், அதுக்காக அதை வந்து ஒரு பெருசா கொண்டாடணும்ன்றது அவசியம் கிடையாது. அப்புறமா எல்லாருக்கும் நம்ம உடம்புல இருக்க பிசியலாஜிக்கல், அதாவது பசி எடுத்தா உணவு சாப்பிடுறது, அப்புறம் சிறுநீர் கழிப்பது, இதெல்லாம் வந்து நார்மல் பிசியோலாஜி. அதை மாதிரி இதுவும் ஒரு பிசியோலாஜிக்கல் திங் தான். அதை வந்து என்னத்துக்கு இது வந்து தனியா உட்காரணும், இது வந்து அப்நார்மல், இது வந்து இதை தொடக்கூடாது, வீட்டுக்கு வரக்கூடாது, கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்வது ஐ திங்க் அது வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னாக்க எல்லா இடத்துக்கும் பெண்கள் போக வேண்டியிருக்கு, இப்போ வேலைக்கு போக வேண்டியிருக்கு. யாரோ வந்து பைலட்டா இருக்காங்க, அவங்க வந்து போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா, வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு? அது மாதிரி இது வந்து நார்மல்னு அதை எடுத்துக்கணும். அது வந்து இன்னுமே தெரியல நிறைய பேருக்கு, அது வந்து நார்மல்னு தெரிய மாட்டேன்றது, ஏதோ அப்நார்மல் நினைச்சுக்கிறாங்க. அதனால அந்த குழந்தைகளும் பயப்படுறாங்க, மனநிலையில வளர்க்கப்படுகிறார்கள். நிறைய குழந்தைகளுக்கு திளி பிரச்சனைகள் இருக்கின்றன. சில குழந்தைகளுக்கு அதிகமாக போகும், சில குழந்தைகளுக்கு குறைவாக போகும், சில குழந்தைகளுக்கு அது மாதிரிலாம் இருக்கும்போது அதை மறைத்து அது ஒன்றும் இல்லை அது சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நாள் மறைச்சு அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து வெளியில சொல்றதே கிடையாது, அதுவும் தவறு. திருமணம் என்பது நம்ம இந்தியாவில 18 வயது மேல்தான் திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நிறைய திருமணங்கள் 14-15 நடக்குது, 12 வயதுல கூட நடக்குது. வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா 12 வயசுக்கே திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: சர்வதேச பெண் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறதுக்கான முக்கிய நோக்கம் வந்து இந்த ஆண்டு பெண் குழந்தைகள் திருமணத்தை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்ப இந்த திருமணத்துக்கு ஒரு பெண் தயாரா இருக்கிறா அப்படின்னும் போது உடல் அளவுல எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு வலிமை தேவைப்படுகிறது?
3: உடல் அளவுல வலிமைன்றது உடல் நல்லா சோகை அதெல்லாம் இல்லாத வெயிட் நல்ல கூடி ஓரளவு பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வந்து அந்த மாதிரி இருந்தா, ஏன்னா மனதளவுல ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்றது 18-20 வயசு ஆகும். மனதளவுல ப்ரிப்பரேஷன் வேணும். ஃபர்ஸ்ட் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மனதளவுல ஒரு ப்ரிப்பரேஷன் வேண்டும். ரெண்டாவது உடல் அளவுல அந்த பெண் உடல் நலம் நன்றாக இருக்கிறார்களா, எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி எல்லாம் நார்மலா இருக்கா, ஏதாவது வேற ஏதாவது இது இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் திருமணம் பண்ணணும். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இப்போ வந்து கர்ப்ப பை வாய் தடுப்புக்காக 14 வயசுல தடுப்பூசி போடுறாங்க. ஏன்னா இது வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால ஃப்ரீயாக தடுப்பூசி ஒரு ஊசி போடுறாங்க, கர்டாசில்ன்ற ஒரு ஊசி போடுறாங்க. 14 வயது குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு போடுகிறார்கள். இது எதற்கு என்றால் ஆணில் உள்ள சீமன்லேருந்தான் அந்த வைரஸ் வருது. அது வரும்பொழுது பெண்ணுடைய கர்ப்பை வாயில் அது வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து கர்ப்பப்பை வாய் கேன்சர் வருகிறது, அதிகமாக வருகிறது. 25-26 வயசுலேயே கூட வந்துடுது பெண்களுக்கு. அதனால அதை தடுப்பதற்கு தான் இப்பொழுது இந்தியன் கவர்மெண்ட்டு இந்த கர்டசில்ன்ற இன்ஜெக்ஷன், ஒரு இன்ஜெக்ஷன் 14 வயசில் போடுறாங்க. இப்போ ஃப்ரீயாக போடுறாங்க. ரொம்ப அதிக விலை அது, 3000-4000 ரூபாய் ஆகும் ஒரு ஊசி. ஆனால் அவங்க வந்து அதை ஃப்ரீயாக போடுறாங்க. அது வந்து எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது.
2: சரி, இப்போ உடல் அளவில் நான் கேட்ட கேள்வியில் வந்து அவங்களுக்கு எந்த விதமான உணவு முறைகள், எந்த விதமான வளர்ச்சி தேவைப்படுது, அதை பற்றி சொல்லுங்க.
3: உணவு முறைன்றது நம்ம சாப்பிட்ற உணவு சாப்பிட்டா போகிறோம், போதிய அளவு காய்கறிகள், அப்புறம் வந்து முட்டை இதெல்லாம் சாப்பிட்டா, நம்ம சாப்பிட்ற நார்மல் டயட்டே சாப்பிட்டா போதும், நல்லா சாப்பிடணும். அதுதான் சாப்பிடாம இத்தினோண்டு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா பட்டினி இருப்பது. நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், 12th ஸ்டாண்டர்ட் பசங்க ஆக்சுவலாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி பேசுறதுக்காக போயிருந்தேன். போயிருந்த போது நான் சும்மா, இத்தனை பேர் காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால், 3 பேர்தான் கை தூக்கினாங்க, 40 கேர்ள்ஸும் 50 கேர்ள்ஸும் இருந்தாங்க. எத்தனை பேர் சாப்பிடாம இருந்தீங்கன்னா பாக்கியெல்லாம் காலையில சாப்பிடாமே வந்திருக்காங்க. அது மாதிரி காலை உணவு உட்கொள்வதில்லை. அதுக்கப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதை பார்த்து வேண்டியதை அந்த இதெல்லாம் சாப்பிட்றது, பாக்கி வந்து நல்ல உணவுகள் உட்கொள்வதில்லை. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். போதிய அளவு ரெகுலராக சாப்பிட்டுன்னு வந்தாங்களாலே போகிறோம், அவங்களுக்கு போதிய அளவு சத்து வந்துவிடும். நம்ம வீட்டில் சமைக்கிற உணவே போறோம் அவங்களுக்கு.
2: ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஒரு பெரிய வேல்யூ சிஸ்டம் சிதைஞ்சு போயிருக்கிற ஒரு சூழ்நிலையே தான்.
3: வேல்யூ சிஸ்டமே ரொம்ப சிதைந்து போயிருக்குது பெண்ணை பற்றி. சோசியல் மீடியா என்று சொல்கிறோமே, அதையெல்லாம் பெண்கள் பார்த்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அதை பார்த்து ஓ இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. தவறான சில விஷயங்கள்லாம் வந்து பரப்புகிறார்கள், அதையெல்லாம் பார்த்து இவங்க வந்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அது வந்து தவறுவதற்கும் ஒரு முறையாக இருக்கிறது. ஒருத்தரை பற்றி நாம் சரியாக அறிந்து கொண்டு தான் அந்த 13-14 வயசில் ஆண் பெண்ணுக்கு அட்ராக்ஷன் நார்மல். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்ல ஹையாக இருக்குது, அவங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக ஹார்மோன்ஸ் இருக்குது. ஆனாக இவங்க வந்து அதை தவறாக பயன்படுத்தி கொண்டு தவறான முறைகளில் செய்வது இதெல்லாம் வந்து தவறு என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் ஈடுபடுவதில்லை, 3-4 பேர் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்கிறார். முன்னெல்லாம் இது மாதிரி கிடையாது, யாரோ ஒருத்தரோட போவாங்க, ஏதோ ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாலியல் வன்கொடுமை

0: என்றது ரொம்ப வன்கொடுமையாக இருக்குது. ஏன்னா 3-4 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்வது என்பது ரொம்ப காமனாக போயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த சோஷியல் மீடியா, இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கிறது. அப்புறம் சில சைட்ஸ் இருக்கு, வெப்சைட்ஸ், அது வந்து தவறான எண்ணங்களை எல்லாம் உண்டாக்கும். அந்த மாதிரி வெப்சைட்லாம் இந்த சில ஆஸ்திரேலியா நாட்டில் 18 வயதுக்கு உட்பட்ட பசங்க வந்து இந்த மாதிரி வெப்சைட்லாம் மொபைலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து இந்த வெப்சைட்டெல்லாம் சோஷியல் மீடியாலாம் குறைச்சா தான் இந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் சினிமா, சினிமாவில் என்னன்னாக்கா 12 வயசுலேயே போய் ஒரு பையனோட போய் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஊர் சுற்றுறது, அந்த மாதிரிலாம் தவறான இதெல்லாம் காட்டுறாங்க. நல்ல விஷயங்களும் வருது சினிமாவில், ஆனால் அதுவும் இந்த பெண்களுக்கு அது மனதில் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குகிறது. இதை மனதில் கிளர்ச்சியை உண்டாக்கும் இதையெல்லாம் செய்யக்கூடாது. இரண்டாவது, ஆண்கள் செய்கிறார்கள் நாமும் ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ஹேபிட்ஸ், அதாவது ஆண் குழந்தைகள் ஆண்கள் குடிக்கிறார்கள் நாமளும் ஏன் குடிச்சு பார்க்கக்கூடாது. நிறைய பெண் குழந்தைகள் இது மாதிரி இப்போ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸ்மோக் பண்ணுறது, குடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கெட்ட வழக்கங்கள்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. நாம் வந்து படித்து முன்னேற வேண்டும் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர, அது வரைக்கும் இந்த கெட்ட பழக்கங்கள் அப்புறம் இந்த காதல் இதெல்லாம் வந்துடுச்சுன்னா மேலே முன்னேறுவதற்கே வழி மிக குறைவு அப்படின்றது இவர்களுக்கு தெரிய வேண்டும். எங்கு சென்றாலும் அவர்கள் நாம் செல்லும் இடம் நமக்கு பத்திரமாக இருக்குமா, சேஃப்டியாக இருக்குமா அப்படின்றத இன்னும் கூட பெண்கள், என்ன படித்த பெண்கள் கூட அந்த இடம் சேஃப்டியாக இருக்குமான்னு பார்த்துன்னெலாம் போனமே தவிர, தைரியம் இல்லாமல் எல்லா இடத்திலும் சென்று மாட்டிக்கொள்வது என்பது ரொம்ப தவறான விஷயம். இதை தவிர நிறைய பெண்களை ஏமாற்றி, நான் உனக்கு வந்து செல்ஃபோன் வாங்கி தரேன், அப்புறம் ஸ்காலர்ஷிப் தரேன், பெண்களை நிறைய ஆண்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் வா நீ உனக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டுன்னு வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதை நாம் பார்க்கிறோம். சேஃப்டி வந்து எப்போ வரும் அப்படின்றது தான் எனக்கும் தெரியல. திருடன் வந்து அவனுடைய திருட்டை உணர்ந்து மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் இது வந்து ரொம்ப கஷ்டம். பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்க்காமல், ஒரு விளையாட்டு பொருளாக பார்க்காமல், ஓ நம்முடைய தாய், நம்முடைய தங்கை, நம்முடைய மனைவி என்பதை போல பார்க்கும் எண்ணம் வரும்பொழுதுதான் இதையெல்லாம் ஓரளவு சரி செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: குழந்தை திருமணத்தை தாண்டி குழந்தை பருவத்திலே ஏற்படக்கூடிய கர்ப்பம், அது வந்து கிட்டத்தட்ட 10 to 19 வயதுக்குள்ளான குழந்தைகள் அதிகப்படியாக கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. என்னென்ன பாதிப்புகளை அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தும் அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே பேட் டச், குட் டச் சொல்லி கொடுக்கணும். யாராவது வந்து இந்த இடத்துல தொட்டாக்க இது தவறு அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு சொல்லணும், அத்துமீறி நடந்தால் கர்ப்பம் தரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 12 வயசு குழந்தைகள் கூட வயிற்றுல, ஆனாக்கா அந்த கர்ப்பப்பை வந்து இன்னும் ரொம்ப சிறியது. 18 வயசுக்கு ஏன் சொல்றோம் நம்ம, அது வரைக்கும் கர்ப்பப்பை வந்து இன்னும் வளருது. 18 வயது வரைக்கும் வளரும் பருவம், அப்ப வந்து அந்த வயிற்றுல இருக்கும் கர்ப்பப்பை வளரும். அது வந்து குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அதற்கு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு முக்காவசி என்ன நடந்ததுன்னு கூட தெரியறது இல்லை. அதுக்கப்புறம் வயிறு வலி அப்படின்னு போகும்பொழுது எத்தனையோ தடவை குழந்தை உண்டாகி இருப்பது. ஆனால் அந்த குழந்தைகள் வந்து பிழைக்காது, பிழைப்பதற்கு ரொம்ப அரிது. மனதிற்கு ஏற்படும் அந்த காயம் மாறவே மாறாது லைஃப் முழுக்க. அந்த சின்ன வயசில் ஏற்பட்ட காயம் அது மறக்கவே மறக்காது, மாய மாறவே மாறாது அவர்களுக்கு. அது ஒரு பெரிய வடுவாக இருக்கும்.
1: இளைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த புதன்கிழமை கேட்கலாம்.

ஏய், இங்க நான் தான் கிங். கண்ணா, இது FM Rainbow 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: also projects GDP growth rate at 7.1% for current financial year. IMD forecasts heavy rainfall over Nagaland, Manipur, Mizoram and Tripura today, and India calls for stronger climate action and faster implementation of Paris Agreement at pre-COP31 meeting in Fiji today. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: நேரத்தை திட்டமிடுவதை பற்றிய சிந்தனையிலே நாம் இருக்கிறோம். ஒரு சென்னை வாசியை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால், காலையிலே சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் 6:30 கோவை எக்ஸ்பிரஸ் புறப்படுகிறது. சென்னை சென்ட்ரலில் மிக நீளமான பிளாட்ஃபாரங்கள், எல்லா பிளாட்ஃபாரங்களிலும் நீங்கள் நடுவிலே நுழைவீர்கள். சென்னை பிளாட்ஃபாரத்திலே மட்டும் நீங்கள் தலைப்பகுதியில் நுழைவீர்கள். அப்படியானால் நீங்கள் குறைந்தபட்சம் 20 நிமிடங்கள் முன்னதாக அந்த ரயில் நிலையத்திலே போய் இறங்க வேண்டும். அதுவும் ஒருவேளை நீங்கள் பயணிக்கிற கம்பார்ட்மெண்ட் இன்ஜினுக்கு மிக அருகில் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் நடந்துதான் அந்த பெட்டியிலே நீங்கள் ஏற முடியும். இதையெல்லாம் சிந்திக்காமல் அறக்க பறக்க ஓடி வருகிற பல பயணிகளை நான் பார்க்கிறேன். அதிலேயும் குழந்தைகள், வயதிலே பெரியவர்கள், முழங்கால் பாதிப்பும் இடுப்பு பாதிப்பும் உள்ளவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் வைத்து கொண்டு சில பயணிகள் படுகிற துன்பங்களை பார்க்கிற போது, ஏன் இவர்கள் சரிவர திட்டமிடாமல் போனார்கள் என்று எனக்கு தோன்றும். முதலிலே எந்த நடைமேடைக்கு நாம் போக வேண்டும் என்பதை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நடைமேடை அருகே நாம் வருகிற வாகனத்தை அனுப்பிவிட்டு 10th-11th மேடைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், அதிலே இன்னும் கூடுதலான நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய கைபேசி வழியாக நீங்கள் எந்த பிளாட்ஃபாரத்திலிருந்து உங்களுடைய ரயில் புறப்படுகிறது என்பதை இப்பொழுதெல்லாம் சுலபமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த பிளாட்ஃபாரத்திற்கு நேராக போய் இறங்குவது என்பது மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆக 6:15 ரயிலுக்கு நீங்கள் 5:55 அங்கே நீங்கள் இறங்கிவிட வேண்டும். நீங்கள் புறப்படும் இல்லம் உங்களுடைய ரயில் நிலையத்திலே இருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது, அல்லது நீங்கள் விடுதியிலே தங்கியிருந்தால் அது எவ்வளவு தூரத்தில் அது இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். பயண நேரம் எவ்வளவு ஆகும் என்ற சிந்தனை உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அரை மணி நேரம் தான் பயண நேரம் என்று சொன்னால், 40 நிமிடங்களே அதற்காக ஒதுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை அது விடிகாலை என்றால் மிகச்சரி, ஆனால் அதுவே அலுவலக நேரம் என்றால் அதை 1 மணி நேரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே 5:20 இருக்க வேண்டிய நீங்கள் 4:20 வீட்டை விட்டு புறப்பட்டிருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் 4:55 வாகனத்திலே ஏறி அமர்ந்து விட வேண்டும். நீங்கள் பல் துலக்கி காலை கடமைகளை முடித்து குறித்த நேரத்துக்கு தயாராக எவ்வளவு நேரம் ஆகும் என்று உங்களுக்கு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. அது என்ன, ஒரு 10 நிமிஷத்துல அது ரெடி ஆயிடுவேன் சொல்வார்களே தவிர, குளிப்பார்கள் குளித்துக் கொண்டே இருப்பார்கள். வீட்டிலே இருக்கிறவர்களாம் எப்படா கதவை திறக்கும் என்று கேட்கிற அளவிற்கு இவர்கள் குளிப்பார்கள். சரி, 4:25 எழ வேண்டும் என்று திட்டமிட்டால், 4:20 நாம் அலாரம் கடிகாரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அதை செல்போனில் இருக்கலாம், அல்லது நல்ல பெரிய கடிகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் என்ன முக்கியமான குறிப்பு என்றால், வெகு தூரத்திலே தான் அந்த கடிகாரமோ அல்ல கைத்தொலைபேசியோ வைக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நேரத்திற்கு எழுந்திருக்க மாட்டீர்கள். எனவே நீங்கள் சரியாக திட்டமிட்டால் பரபரப்பில்லாத பயணத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். பரபரப்பில்லாத பயணம் ஏன் அவசியம் என்பதற்காக ஒரு முக்கியமான காரணத்தை சொல்கிறேன். நாடி துடிப்பு அதிகமாக, இரத்த கொதிப்பு அதிகமாக, அப்படியெல்லாம் ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டுமா? சரியாக திட்டமிட்டால் பயணத்தை மிக அமைதியான, அருமையான பயணமாக நாம் அமைத்துக் கொள்ள முடியும். பார்ப்போம்.
2: ஆளுமை சிறக்க. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 2:19 நொடிகள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

92.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரில் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:25:38. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: காலத்தை வென்று காணுங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து

நேரம் 2:35 3 நொடிகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:43:17. காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் நடந்த பாடல் கேட்கலாம். அன்பே வா திரைப்படத்தில் இருந்த

0: நேரம் 2:45 நொடிகள். காலத்தி வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் இருந்து.
1: தரகடதாம் தரகடதாம் தரகடதாம் தரகடதாம்

தலைவர்

Nagata, Nagata, Nagata.

நேயர்களே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேரம் 3:01 பத்து நொடிகள்.

0: நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் சார்.
0: சார், இன்னைக்கு நிறைய நேர்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். நேர்களே உங்களுக்கும் இது சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கால் பண்ணலாம். 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. வெளியூர் நேரா இருக்கீங்க இல்ல மொபைல் இருந்து கால் பண்றீங்களா, 0413 இந்த புதுவையோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதியோர்களுக்கு விபத்து ஏற்படும் போது இளம் வயதினரை விட காயத்தோட தாக்கம் வந்து அதிகமா இருப்பதுக்கு முக்கிய காரணம் என்ன டாக்டர்?
1: இதற்கு முக்கிய காரணங்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல அவங்களுக்கு பிசியாலஜிக்கல் ரிசர்வ்னு சொல்லுவோம், அது ரொம்ப கம்மியாகுது. நமக்கு வயது அதிகமாக அதிகமாக நம்மளுடைய ஆர்கன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு இருக்கு. அவர்கள் வயதானவர்களுக்கு பார்வை திறன் கம்மியாகுது, செவித்த கேட்கும் திறன் கம்மியாகுது, பேலன்ஸ் கம்மியாகுது. இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன தவறி விடும்போது நம்ம ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், மேஜர் ஆர்கன்ஸ்க்கு அடிபடாமல் இருக்கிறதுக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்களோட ரிஃப்ளெக்ஸ் ரொம்ப கம்மியாகுது. அதை தாண்டி அவர்களுடைய உறுப்புகள் எல்லாமே வயசாக பலவீனமாகிட்டே இருக்கு. அதனால சின்ன அளவில் ரத்த கசிவு ஏற்பட்டால் கூட அவர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பு ஏற்படலாம். இது ஒரு காரணம். இரண்டாவது, வயதாக அவர்களுடைய எலும்பினோட சக்தி கம்மியாயிட்டு இருக்குது, ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எலும்புகள் வீக்காக ஆரம்பிக்குது. அதை தாண்டி மசில்ஸ், அந்த தசைகளும் சார்கோபீனியான்னு சொல்லுவோம், தசைகளும் சுருங்க ஆரம்பிக்குது, எலும்புகளும் வீக்காக ஆரம்பிக்குது. இதனால சின்ன காயம் கூட ஃப்ராக்சர்னு சொல்கிற எலும்பு முறிவை ஏற்படுத்தலாம். மூன்றாவது, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து பல மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும், டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி, ஹைப்பர் டென்ஷன், சில பேருக்கு வந்து இருதய பிரச்சனைகள் இருக்கும், இதுக்காக மருந்துகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சில பேர் பிளட் தின்னர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் ஆகும்போது என்னென்னா, சின்ன இன்ஜுரிஸ் கூட காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி அவங்க லங்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால என்ன ஆயிடுனா, அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சுகர் இருக்கிறதுனால வந்து காயங்கள் சீக்கிரமாக குணமாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் இளைஞர்களை கம்பேர் பண்ணும்போது முதியவர்களுக்கு ஒரு சின்ன அடி கூட இம்பாக்ட் கூட பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்.
0: ஓகே டாக்டர், தெளிவாக சொல்லிருந்தீங்க டாக்டர். நேர்களே உங்களுக்கும் முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. டாக்டர், அதே மாதிரி வந்து முதியோர்களுக்கு அதிகமாக ஏற்படும் விபத்துகள் வந்து என்னென்ன டாக்டர் மேஜராக அவங்களுக்கு அடிப்படை?
1: இப்போ நம்ம WHO டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முதியோர்களுக்கு எதனால விபத்துகள் ஏற்படுது அப்படின்னா, நிறைய நேரம் அவங்க வந்து தவறி விழுறதுனால தான் ஏற்படுது. இதுதான் அதிகமான ரீசனாக இருக்குது. அதை தாண்டி சில பேருக்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் கிராஷ்னு சொல்ல சாலை விபத்துகள். இதை இளைஞர்களுக்கு பார்த்தோம்னா, சாலை விபத்தினால ஏற்படுற பாதிப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இது ஏன் முதியவர்களுக்கு ஈவன் சிம்பிள் ஃபால்ஸ் கூட இன்ஜுரி காஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த டேட்டா பார்க்கும்போது என்னென்னா, இந்த சில பேர் வந்து நிற்கிற இடத்துலேருந்தே விழுந்துறாங்க, சில பேர் மாடி படிக்கட்டு இதுகள்லேருந்து தவறி விழுந்துறாங்க. இந்த ஃபால்ஸ்ன்னு சொல்கிற தடுக்கி விழுறது தான் வந்து அதிகமாக இருக்குது. இது எப்போல்லாம் காமனாக இருக்குன்னா, அவங்க பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது அங்கே வழுக்கி விழுந்துறாங்க, சில சமயம் லூஸ் மேட்ஸ் போட்டிருப்பாங்க அதில் கால் வச்சப்போ வழுக்கி விழுந்துறாங்க, நைட்டு வந்து பாத்ரூம் யூஸ்

0: பண்ணுறக்கா நடந்து போகும்போது வழி விழுந்துறாங்க. சில சமயம் குழந்தைகள் இருப்பாங்க, சின்ன ஃப்ளோரில் ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அதை அவங்க கவனிக்காமல் தவறி விடுறாங்க. சில சமயம் அவங்களுடைய ஸ்பெக்டக்கிள்ஸை போடுறதில்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களால் தவறி விடுறது அதிகமாக இருக்குது. நார்மலாக இளைஞர்கள் வந்து தவறி விடும்போது ஒரு சின்ன இன்ஜுரியோடு நம்ம வெளியில் வந்துடலாம். பட் முதியவர்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால சின்ன விபத்து கூட வந்து பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: ஓகே டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

0: நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். டாக்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாதாரணமா கீழே விழுந்தா கூட, இந்த படிக்கட்டிலயோ இல்ல தவறி விழுந்தா கூட முதியோர்களுக்கு வந்து எலும்பு முறிவு வந்து ஏற்படுதுல டாக்டர், அதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
1: இதுக்கு ரெண்டு மேஜர் ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எலும்பு தேய்மானம், வயதாக எலும்பு தேய்மானம் அடையுது. இது ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்றாங்க. இந்த கால்சியம் அளவு கம்மியாகுது, எலும்பு தேய்மானம் ஆகுது. இது பெண்களுக்கு எஸ்பெஷலி மெனோபாஸை தாண்டும் போது இன்னும் கூட இந்த ரிஸ்க் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சின்ன இம்பாக்ட் கூட ஒரு பெரிய ஃப்ராக்சராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ரெண்டாவது, நார்மலாக இளைஞர்களுக்கு வந்து எலும்பில் அடிபடாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் குஷன் இருக்கு. முதல்ல ஸ்கின் தோல் இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேட், சப்கியூட்டேனியஸ் ஃபேட் இருக்கு, அதுக்கப்புறம் தசைகள் சொல்ற மசில்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் தான் எலும்பு இருக்கு. இப்போ முதியவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இந்த சப்கியூட்டேனியஸ் ஃபேட்டுங்கிறதே பல பேருக்கு இல்லாமல் இருக்கு. அடுத்து அந்த மசில்ஸ் நாளாக சுருக்கமாக ஆரம்பிக்குது. இதை சார்கோபீனியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குஷன் என்ன ஆயிடுது அப்படின்னா, ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அதை தாண்டி போனும் வீக் ஆகுது, இந்த நார்மல் ப்ரொடெக்டிவ் குஷனும் கம்மியாகுது. இதனால ஒரு சின்ன இம்பாக்ட் கூட பெரிய ஃப்ராக்சர்ஸை காஸ் பண்ணலாம். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காமனாக எங்கெங்கெல்லாம் ஃப்ராக்சர்ஸ் வருது அப்படின்னா, இந்த மணிக்கட்டுங்கிற ரிஸ்ட் ஏரியாவில், இடுப்பு பகுதிகளில், ஷோல்டர் ஜாயின்ஸில், இதெல்லாம் சிம்பிளாக அவங்க கீழே விழுந்தாலும் ஒரு ஃப்ராக்சர் ஆகிட்டு வந்துடுறாங்க.
0: ஓகே டாக்டர். டாக்டர், அதே மாதிரி வந்து முதியோர்கள் வந்து கீழே விழுந்த பிறகு வெளியில காயம் தெரியாமல் இருந்தாலும் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூப்பிட்டு போகணுமா டாக்டர்? இந்த மாதிரி காயம் இல்லை இருந்தாலும் விழுந்துட்டாங்க அப்படின்னும் போது நம்ம ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடலாமா, இல்லை எப்படி டாக்டர்?
1: கண்டிப்பாக அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகணும். ஏன் கூட்டி போகணும் அப்படின்னா, வெளியிலேருந்து பார்க்குறப்போ வந்து அவங்களுக்கு பெருசாக காயங்கள் ஏற்படாமல் இருக்கலாம். சின்ன அப்ரேஷன் சொல்லுவாங்க, சின்ன சிராய்ப்பு மட்டும்தான் இருக்கலாம், தலையிலையோ இல்லது எலும்புகள்லையோ வந்து சிராய்ப்பு மாதிரி தோணலாம். பட் அவங்களுக்குள்ளே என்ன எக்ஸாக்டாக நடந்துட்டுருக்கு, உள்ள ரத்த கசிவு எதுவும் இருக்கா, உள்ள இருக்க ஆர்கன்ஸ்க்கு இன்ஜுரி எதுவும் இருக்கான்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனைக்கு அவர் கூட்டு போய் ஒரு அவசர சிகிச்சை மருத்துவர்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா, ஒன்று, அவங்களுக்கு சில சமயம் ஃப்ராக்சர்ஸ் இருந்தால் கூட அவங்களால நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியாது. சின்ன வீக்கம் இருக்கும், நம்ம ட்ரீட் பண்ணுறப்போம், அப்புறம் அவங்க நாளடைவில் அவங்களால யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், நடக்கவே முடியாமல் கூட போயிடலாம். இன்னொன்று, சில பேர் வந்து இந்த பிளட் தின்னர்ஸ்ங்கிற மெடிக்கேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுனா சிம்டம்ஸ் உடனே தெரியாது, கொஞ்சம் நேரம் கழித்து பிளட் கலெக்ட் ஆக அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் தெரியலாம். நீங்கள் சிம்டம்ஸ் தெரியும் போது ஹாஸ்பிட்டல் கூட்டும்போது ஆல்ரெடி இட்ஸ் டூ லேட்டு. ஸோ உடனடியாக அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை அசஸ் பண்ணுறதுக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும்.
0: டாக்டர், ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள் சார், உங்களோட சந்தேகங்கள் டாக்டர் இருக்காங்க, நீங்கள் கேட்கலாம் சார்.
2: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. வயதானவர்கள் கீழே விழுந்த உடனேயுமே இந்த மூட்டு தொடர்பான பிரச்சனைகள், அதாவது மூட்டு உடைஞ்சது, எலும்பு உடைஞ்சது, அது கூடுறதுக்கு டைம் அப்படிங்கறது ஆகுது, சிலருக்கு கூடவே மாட்டேங்குது. இதனால இந்த காரணம், மூட்டு தொடர்பான பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை முறைகள் முதியவர்களுக்கு எப்படி இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெரியவர்களுக்கான அந்த நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்ட்டு மூட்ட மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மூட்ட மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது எவ்வளவு காலத்துக்குள்ள பண்ணணும், ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு எலும்பு அப்படிங்கறத உடனே ஆப்ரேஷன் பண்ணுமா, அல்லது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் பொறுக்கலாம் அப்படிங்கறத எந்த ஃபேக்டர்ஸ் வச்சு டிசைட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ்? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: இப்போ நீங்க கேட்ட முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, அடிபட்டப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து
0: அவர் நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி கேட்டுப்பாங்க டாக்டர், நம்ம பேசலாம் டாக்டர், நீங்கள் சொல்லலாம் டாக்டர்.
1: ஸோ இப்போ அவங்களோட முதல் கேள்வி வந்து, எதுக்காக இவங்களுக்கு வந்து அதிகமாக ஃப்ராக்சர்ஸ் ஏற்படுது அப்படின்னா, அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒன்று, அவங்களுடைய தசைகள் கம்மியாகுது, இன்னொன்று அந்த எலும்பில் இருக்க தேய்மானம் அதிகமாகுது, இதனால சின்ன இன்ஜுரி கூட ஃப்ராக்சர் காஸ் பண்ணலாம். ரெண்டாவது, நிறைய நேரம் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஈவன் ஃப்ராக்சர்ஸ் இருந்தால் கூட நேட்டிவ் போன் செட்டஸ் கிட்டையோ இவங்களோட நேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டோ பண்ணிட்டு லேட்டாக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த டைமில் வந்து இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகிடுது. முடிஞ்ச வரைக்கும் ஏர்லியாக ஹாஸ்பிட்டல் போனாங்க அப்படின்னா, ஒரு ஆர்த்தோபெடிஷியன், ஒரு எலும்பு சிகிச்சை நிபுணர் அசஸ்

0: பண்ணிவிட்டு தேவையானவர்களுக்கு ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள், சில சமயம் 24 மணி நேரத்துக்கு கூட சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. மற்ற இன்ஜுரி சம்டைம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்து வெறும் எலும்பு இன்ஜுரி மட்டும் இருக்கா இல்லை தலை இன்ஜுரி இதெல்லாம் இருக்கான்னு. ஸோ முதல்ல என்ன ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னா உயிர்காக்கும் சிகிச்சைக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஒன் ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து எலும்புகள் மற்றும் லிம்ஸை சேவ் பண்ணுற சர்ஜரிஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க.
1: டாக்டர் இன்னொரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதியோர்கள் வந்து தலையில் அடிபடுறது வந்து ரொம்பவே அடிக்கடி நடந்துட்டுருக்கு. ஸோ தலையில் அடிபடுறதுனால அதில் எந்த அறிகுறி வந்து ரொம்பவே டேஞ்சரஸான விஷயம்னு சொல்கிறீங்க டாக்டர்?
0: தலையில் அடிபட்டப்புறம் முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க சுயநினைவை இழந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சுயநினைவை இழந்தாங்க ஈவன் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் இருந்தால் கூட அது வந்து ஒரு டேஞ்சர் சைட் தான். அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து என்ன நடந்ததுன்னே தெரியாது, நடக்கிறதுக்கு ஈவன் நடந்ததுக்கு முன்னாடி பின்னாடி வந்து அவங்களுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது, அது ஒரு சைன். சில பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, கான்ஷியஸாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அவங்க பேசுறதுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, இதுவும் ஒரு டேஞ்சர் சைன். சில பேருக்கு வந்து தலைவலி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும், சில பேருக்கு வாந்தி மயக்கம் வரலாம், ஒரு முறைக்கு மேலே வாந்தி வரலாம். இன்ஜுரி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா சில பேருக்கு வலிப்புங்கிற சொல்கிற ஃபிட்ஸ் கூட வரலாம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகும், சிடி ஸ்கேன் தேவைப்படுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: டாக்டர் அதேமாதிரி வந்து இந்த தலையில் அடிபட்ட போது வந்து நீங்கள் சொன்னீங்களா அவங்க கான்சியஸாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு பர்சனலாக இன்சிடென்ட்டில் வந்து பார்க்கும்போது அந்த பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து அவங்க கான்சியஸாக இருக்காங்க பட் நம்ம சொல்ல வரதை அவங்க கேட்கல, நம்ம வந்து உட்காருங்க அப்படின்னு அமைதியாக சொன்னால் கூட அவங்க கேட்க முடியல. அந்த டைமில் வந்து நம்ம சொல்கிறத கேட்காம அவங்க ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இது இதுக்கும் அந்த அடிபடுறதுக்கும் சம்பந்தம் இருக்கா டாக்டர்? அதனால தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி?
0: டெஃபினட்டாக ஹெட் இன்ஜுரியில் இந்த கன்ஃபியூஷனுங்கிறது கூட தலை காயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுது. இந்த கன்ஃபியூஷன் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் நிறைய ரீசன்ஸ்லாம் இருக்கலாம், சில சமயம் பிளட் ப்ரெஷர் கம்மியானாலும் இருக்கலாம், சில சமயம் சுகர் லெவல்ஸ் கம்மியாகனா இருக்கலாம், சில சமயம் தலை காயத்தினாலையும் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் இந்த கன்ஃபியூஷனை அட்ரஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நீங்கள் மருத்துவமனைக்கு போகிறதுங்கிறது ரொம்பவே வைட்டல் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு.
1: டாக்டர் இது மாதிரி வந்து பார்த்தா அடிபட்டுருக்கு ஆனால் காயம் பெருசாக இல்லைனாலும் சரி இன்றைக்கி வேணால் நாளைக்கு போகலாம் அப்படின்னு வந்து சில பேர் ஸ்கிப் பண்ணுவாங்கல்ல, ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணாமல் வரணும் அப்படின்றதுக்கு வேறு எதாவது சொல்லலாமா டாக்டர்?
0: என்ன காரணம் அப்படின்னா வயதாக என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து சுருங்க ஆரம்பிக்கும், அப்போது நம்ம ஸ்கல்லுக்கும் பிரெயினுக்கும் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த இந்த இதுக்கு வழியாக வந்து ரத்த குழாய்கள் பாஸ் ஆகும். இந்த பிரெயின் சுருக்கமானதுனால என்ன ஆகிடும்னா ஒரு சின்ன தலை இம்பாக்ட் கூட என்ன ஆகிடும்னா இந்த வெசல்ஸை வந்து இன்ஜூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ளீடிங் என்ன ஆகிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு ரெண்டு நாளையோ சில பேருக்கு வாரக்கணக்குள்ளோட ஆகலாம் இந்த சிம்டம்ஸ் தெரியாது. சில பேர் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, சில பேர் மாத்திரை எடுக்காதவங்களுக்கு கூட இந்த ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கை கால் வராமல் போயிடும், திடீர்னு நினைவில்லாமல் போயிடுவாங்க. ஸோ அந்த டைமில் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வயதானவர்களுக்கு வந்து உடனே சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எல்லா நேரமும் தெரியணும்னு அவசியம் இல்லை, அதனால தான் நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறது முக்கியம்.
1: ஓகே டாக்டர். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
2: புதுச்சேரி சாரம்.
1: ஓகே சார், உங்கள் டாக்டர் இருக்காங்க, உங்களை சந்தேகங்களை கேட்கலாம் சார்.
2: ஹலோ
0: சொல்லுங்கள் சார்.
2: இந்த எலும்பு சம்பந்தப்பட்டதாங்க பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது நடுவு முதுகெலும்பு அந்த தேவரஞ்சி போயிடுச்சு, ரொம்ப நாளாக சிரமப்படுறாங்க எங்கள் வீட்டம்மா.
1: ஓகே சார்.
2: 65 வயசாகுது அவங்களுக்கு. அவங்க அவங்களும் இட்டும் போயிட்டு பிரைவேட்டில் காமிச்சாங்க, அதன் பிறகு என் மருமகட்டும் போய் சென்னை பாண்டிச்சேரியும் காமிச்சாரு, எந்த விதத்துல அவங்க சரியாகிட்டு படுக்க முடியல உட்கார முடியல சாப்பிட முடியல சமையல் பண்ண முடியலன்னு சித்திரவதை படி சாகுறாங்க வீட்டிலே. அவங்களுக்கு ஜிப்மர் லைசன்ஸ் சேர்த்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா?
0: நீங்கள் டெஃபினட்டாக கூட்டு வரல சார். நீங்கள் ஜிப்மர் மருத்துவமனையில் ஆர்த்தோபெடிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு இருக்குது. நீங்கள் அவர் ஓபிடி டேஸில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களோட பிரச்சனைக்கு என்ன
2: சார்.
1: நீங்கள் ஜிப்மரே கூப்பிட்டு வரலான்னு சொல்கிறாங்க சார்.
0: எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு இருக்கு, ஆர்த்தோபெடிக்ஸ் சொல்லுவாங்க, 64 அந்த நம்பருக்கு நீங்கள் டோக்கன் போட்டு அவங்க ஓபிடியிலே காட்டலாம் சார்.
2: 64 நம்பருங்களா? ஓகே சார், நன்றி சார்.
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை

0: மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 3:15, 16 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். டாக்டர், அதே மாதிரி தலைக்காயத்தை பத்தி பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடுப்பு எலும்பு முறிவு, அதாவது ஹிப் ஃபிராக்சர் வந்து முதியோர்கள்ட்ட வந்து அதிகமா இருக்குல்ல டாக்டர், சோ அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்?
3: இந்த ஹிப் ஃபிராக்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த சிம்பிள் ஃபால்ஸ்னாலேயே வந்து முதியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வாய்ப்புகள் அதிகம். இந்த ஹிப் ஃப்ராக்சரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஹிப் இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களால நடக்க முடியாது, பெட்டிடன் ஆயிடுவாங்க. நார்மலாகவே இந்த ஃப்ராக்சருங்கிறதே ஒரு பிரச்சனை வயசானவங்களுக்கு. இதை தாண்டி இந்த ஃப்ராக்சர்னால நடக்க முடியாததுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். என்ன ப்ராப்ளம்னா அவங்க படுத்த நிலைமையில் இருக்க போகிறாங்க, அதனால லங் இன்ஃபெக்ஷன்ஸ் நிமோனியா வரக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், யூரின் பாதையில் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, காயங்கள் ஆறுறது டிலே ஆகலாம். பெட் சோர்ஸ்னு சொல்ல ரொம்ப நேரம் படுத்துறதுனால வந்து பெட் சோர்ஸ் வரும், அது இன்ஃபெக்ட் ஆகும், அதை ட்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதுக்கான நெசசிட்டி இருக்குது. இதை தாண்டி ரொம்ப நேரம் வந்து இம்மொபிலைஸ்டாக ஃபுட்டை வந்து அசைக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆயிடலாம், ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படலாம். இந்த அடைப்புகள் நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாய்களுக்கு பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு பரவச்சுன்னா அது உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம். அது பல்மரி எம்போலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு சிம்பிள் ஃப்ராக்சன் விடுறது இவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விடலாம். நம்ம டேட்டாலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 5 ஏற்படுற இந்த ஹிப் ஃப்ராக்சர், 5 ஒருத்தர் என்ன ஆயிடுறாங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஹிப் ஃப்ராக்சர் ஆகும்போது நிறைய பேரால் பழையபடி நடக்க முடியாமல் ஆயிடுது.
2: ஸோ
3: இந்த ஹிப் ஃப்ராக்சர்ஸை சாதாரணமாக விட்டுட்டு வீட்டில் ட்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்க முடியுமோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறபடி சர்ஜரியை பண்ணிக்கிறது நல்லது.
2: டாக்டர் சம்மந்தமாக தொடர்ந்து பேசுகிற ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வணக்கம் சார், ஜெயா பேசுகிறேன்.
2: ஜெயா மேடம், டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம்.
4: வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம்மா.
4: இப்ப எங்க பாட்டிக்கு 75 டாக்டர். அவங்க சொன்ன மாதிரிதான் சேர்ல கீழே வந்து இடுப்பு முறிஞ்சிச்சு, அவங்க இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு. ஆனா சர்ஜரி ஆபரேஷன் பண்றேன் டாக்டர். ஆனா அவங்க எப்ப எத்தனை மாசத்துல நடப்பாங்க?
3: இந்த ரெக்கவரி வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்குமா? இப்போ நார்மலாக யங் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 8 இருக்குங்கும்போது இவங்களுக்கு வந்து அப் டு 12 வரைக்கும் ரெக்கவரி ஆகலாம். இதுக்கு வந்து சர்ஜரியை விட சர்ஜரி தாண்டி இந்த போஸ்ட் ஆஃப் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, இந்த ஃபிசியோதெரப்பி, இந்த சப்போர்ட்டிவ் கேர். இது
4: ரொம்ப
3: இப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்குமா சர்ஜரி பண்ணி?
4: ஒரு மாசம் ஆகுது டாக்டர்.
3: ஓகே, 8 to 12 ஃபுல் நம்ம பெட்டர் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் கண்டினியூடு ஃபிசியோதெரப்பி சப்போர்ட் அண்ட் ஆர்த்தோபெடிக் கன்சல்டேஷனை மெயின்டைன் பண்ணுங்க.
2: நன்றிமா கால் பண்ணதுக்கு. நேர்களே, நீங்களும் டாக்டர்கிட்ட சந்தேகங்கள் கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் ஒரு எண் 2271770. டாக்டர், இப்ப இந்த இடுப்பு எலும்பு வந்து முறிவு பத்தி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். சோ இவங்க ஸ்பீடா ரெக்கவர் ஆறதுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, இன்னும் அவங்க ரெக்கவர் ஆறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணலாம் டாக்டர்?
3: அவர்களுக்கு சத்து குறைபாடு இதெல்லாம் இருக்குதுன்னா அவங்களுக்கு வந்து சத்து குறைபாடுக்கான மருந்துகள் கொடுக்கப்படும். அதை தாண்டி வந்து சில பேருக்கு சர்ஜரி தேவைப்படும், அதை ஆர்த்தோபெடிஷன் தான் டிசைட் பண்ணுவாங்க. யாருக்கு சர்ஜரி தேவைப்படுதோ அந்த ஏர்லி சர்ஜிக்கல் ஃபிக்ஸேஷன் டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். இந்த சர்ஜரி மட்டும் போதாது, இந்த போஸ்ட் சர்ஜரி ரெக்கவரி ரொம்ப முக்கியம். இந்த ரீஹபிலிட்டேஷன் வந்து நம்ம சரியாக நிலத்தில் பண்ணுறதில்ல. ஸோ ஸ்ட்ராங் ஃபிசியோதெரப்பி சப்போர்ட், ரீஹபிலிட்டேஷன், இந்த டிவைசஸ்லாம் கொடுத்தா தான் பழையபடி அவங்களால வாக்கிங் ஸ்டேஜுக்கு வர முடியும். இன்னொன்று, இந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி இந்த மாதிரி பல மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. சைட் பை சைடு அந்த மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸை அட்ரஸ் பண்ணும், இல்லைனா இந்த வூண்ட் ஹீலிங் ரெக்கவரி எல்லாமே டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
2: டாக்டர் தெளிவாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தவறி விழுந்துட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு உடனடியாக நம்ம என்னென்னலாம் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம் டாக்டர்? முதல்ல என்ன பண்ணணும் அவங்கள?
3: முதல்ல அவங்க பக்கத்தில் போய் பார்க்கணும், இப்போ வீட்டில் தவறி விழுந்துட்டாங்களா இல்லை ரோட்டில் விழுந்துட்டாங்களான்னு பார்க்கணும். ரோட்டில் விழுந்துட்டாங்களா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களோட செக்யூரிட்டியும் உங்களோட சேஃப்டியும் என்ஷூர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள அசஸ் பண்ணலாம். வீட்டில் விழுந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள போய் பாருங்கள், பக்கத்தில் ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. உடனே ட்ரை பண்ணி அவங்கள லிஃப்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. முதல்ல போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுங்க, நீங்கள் நான் இருக்கேன், நீங்கள் பையன் அப்படின்னா நான் இருக்கம்மா, என்னாச்சு அவங்க பேரை கேளுங்க, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்கள பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு முதல்ல ரீஅஷூரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்க கான்ஷியஸ், இதை நீங்கள் பேசும்போது அவங்க ரெஸ்பான்ஸை வச்சு அவங்க கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குது இல்லைன்னு தெரியும். கான்ஷியஸ்னஸ் இல்லைன்னா உடனடியாக 108 கால் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அவங்கள எந்த இடத்துலையும் புஷ் பண்ணவோ புல் பண்ணவோ கூடாது, லிஃப்ட் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து கான்ஷியஸாக பதில் சொல்லுவாங்க, பதில் சொல்லும் போது அவங்களுக்கு எப்படி விழுந்தீங்க, எங்க வலி இருக்குது அப்படின்னு கேட்கணும். சில பேர் வந்து எனக்கு தோள்பட்டையில் வலி இருக்குது, இடுப்பில் வலி இருக்குது, கழுத்தில் வலி இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் கை அசைக்க முடியல அப்படிம்பாங்க. இந்த சிம்டம்ஸை நோட் பண்ணிக்கணும். டெஃபினட்டாக இந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து அவங்களே எழுந்திருக்கிறேன்னு சொன்னால் கூட அது வந்து அட்வைசபிள் கிடையாது. அவங்கள ஃப்ளாட்டாக இருக்காங்க.

0: அப்படியே ஃப்ளாட்டாக மட்டும் வச்சுட்டு நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணிவிட்டு 108 கால் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ரெஸ்க்யூ பண்ணுற வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் சரியான முறை.
1: டாக்டர் ஒரு நேர் வராங்க, அவங்களோட சந்தேகங்கள் கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம், நான் முத்தரசன் ஏழுமலை பேசுகிறேன்
1: சார். உங்களோட சந்தேகங்களை டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம் சார்.
0: சொல்லுங்க சார்.
1: சார் உங்களோட சந்தேகம் கேட்கலாம் சார், டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: காலை மடக்கி உக்காந்தா அந்த இடது காலில் முத்தியில வலி. ஹலோ.
1: சொல்லுங்க சார். இது எப்பயிலிருந்து அது மாதிரி இருக்கு சார்?
2: கொஞ்ச நாளா இருக்கு. எனக்கு வயசு 60 ஆகுது.
1: ஓகே சார்.
2: உக்காந்தாக்க இந்த காலை மடக்கி உக்காந்தா இடது காலில் முத்தியில வலிக்குது.
0: இல்ல, இது எலும்பு தேய்மானமா இருக்கலாம். நீங்க அது வரைக்கும் ஆர்த்தோபெடிக் டாக்டர் யாராவது பாத்திருக்கீங்களா சார்?
2: இல்ல, நான் இது எலும்பு டாக்டர் யாரும் போல.
0: இல்ல, எலும்பு டாக்டர் போய் பாருங்க. அவங்க தேவைப்பட்டா எக்ஸ்ரே இல்ல ஸ்கேன் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கும். அதை பண்ணிட்டு அவங்க உங்களுக்கான மருந்துகளை பரிந்துரைப்பாங்க. என்ன பிரச்சனைன்னு பண்ண அவங்க அனலைஸ் பண்ணாதான் நம்மளால சொல்ல முடியும்.
2: சரி, கையை மடக்கணும். அந்த கத்திய கத்தி எட்டி பிடிச்சி வெட்டினாலே தனியாக கைக்கும் ஓடுற மாதிரி வலிக்கும்.
0: இல்ல, இப்போ ஒரு ஜாயிண்ட்ல மட்டும் பிரச்சனை இருக்குன்னா அது வேற மாதிரி ட்ரீட் பண்ணணும். நிறைய ஜாயின்ஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேற எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இம்யூனாலஜிக்கல் ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது நீங்க மருத்துவரை பார்த்தா மட்டும்தான் நம்மளால அதுக்கான காரணத்தை சொல்ல முடியும். நீங்க உடனடியாக ஒருத்தர் மருத்துவரை பார்க்கறது நல்லது. ஜிப்மர்லேயே வந்து பார்க்கலாம்.
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விபத்துலேயே அவங்களோட கான்சியஸ் இல்லாமல் இருக்கும்போது வந்து நம்ம அந்த பப்ளிக்ஸ் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்.
0: இப்போ ஒரு சாலை விபத்து நடக்குது, ஒரு முதியவர் வந்து அடிபட்டு கிடக்குறாங்க அப்படின்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி அந்த சீன் சேஃப்டின்னு சொல்லுவாங்க, அவருக்கு பாதிப்பு ஏற்படாமல் டிராஃபிக்கை ஸ்டாப் பண்ணணும். நமக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அந்த டிராஃபிக்கை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணும். முதல்ல அவர் பக்கத்தில் போயிட்டு அவரோட ஷோல்டரில் ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு அவங்க பேரை தெரிஞ்சால் கூப்பிடலாம். இல்லை ஐயா நீங்கள் ஐயா அப்படின்னு தட்டி கூப்பிடலாம். அவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்துலேயே வெயிட் பண்ணலாம். 108 உடனடியாக அழைச்சிட்டு லவுட் ஸ்பீக்கரில் போட்டுருங்க. எந்த இடத்துல இந்த இன்சிடென்ட் நடந்தது, இவர் எவ்வளோ வயது மதிக்கத்தக்கவராக இருக்காரு, என்னென்ன இன்ஜுரிஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பிரீஃபாக சொல்லுங்கள். உடனே அவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்து அதுக்கான முதலுதவியை அவங்க கொடுப்பாங்க. இல்லை அவங்க நினைவு இல்லை, அன்கான்ஷியஸாக இருக்காங்க, நீங்கள் தோளில் தட்டி எழுப்பும்போது அவங்க வந்து பேச மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து மூச்சு இருக்கான்னு பார்க்கணும். நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஒரு 10 செகண்டில் ஒரு 2 முறையாவது மூச்சு விடணும். அவங்க மார்பு பாருங்கள், மூச்சுக்கு மூச்சு விடும்போது வந்து மார்பு மேலே கீழே போய் வரணும். 2 முறை கூட இல்லை அப்படின்னா அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து சிபிஆர்னு சொல்கிற இந்த முதலுதவி சிகிச்சை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன், நீங்கள் சிபிஆர் சிகிச்சை கொடுக்கலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அழைத்து நீங்கள் வந்து சிபிஆர் சிகிச்சை கொடுக்கலாம். இல்லைன்னா 108 கால் பண்ணிவிட்டு அவங்களோட அட்வைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மற்றபடி நீங்கள் அவரை அந்த இடத்துலேருந்து வலுக்கட்டாயமாக புல் பண்ணவோ தூக்கவோ கூடாது. அவங்க கூடவே இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்ணியை போய் முகத்தில் அடிக்கிறது, சாப்பிட்றதுக்கு ஜூஸோ காஃபியோ ஏதோ கொடுக்குறது, அன்கான்ஷியஸாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக எதுவுமே வாய் வழியாக கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, சம்டைம்ஸ் எங்கேயாவது ப்ளீடிங் அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு, ரத்தப்போக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு க்ளீன் கிளாத் எடுத்துகிட்டு அந்த இடத்த வந்து ஒரு 5-10 நிமிஷம் கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கிறது வந்து ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணும். இதுவே நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான ஃபர்ஸ்ட் எய்டாக இருக்கும்.
1: ஓகே, இந்த ஸ்டெப்லாம் நம்ம வந்து இமிடியேட்டாக பண்ண வேண்டியது. டாக்டர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கும் போது ஸோ வீட்லேயே நம்ம என்னென்னலாம் செய்யலாம், இல்லை என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் டாக்டர்.
0: என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கைகளில் அந்த ஃபோர்ஆர்மில் எலும்பு முறிவு இருக்குது அப்படின்னா அது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா தாள முடியாத வலி இருக்கும், உங்களுக்கு அடிபட்ட அப்புறம் பெயின் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வீக்கம் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும். இன்னொன்று, அந்த பாட்டை அவங்களால அந்த கையை அசைக்க முடியாது. இதெல்லாம் தான் சயின்ஸ் தட் அங்கே ஃப்ராக்சருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்ரே பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த இடத்த அந்த உறுப்பை வந்து அசைக்கக்கூடாது, அதுக்கு சப்போர்ட் கொடுக்கணும். என்ன பண்ணலாம், என்னவா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் எது இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் இல்லை கார்ட்போர்டு இல்லை கொடை ஏதாவது ஒன்று வந்து ஒரு ஸ்ப்ளிண்ட் மாதிரி அந்த அடிப்பட்ட பகுதிக்கு கீழே வச்சுட்டு ஒரு சின்ன பேண்டேஜ் மட்டும் மேலே கட்டினாலே அது வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கும். இது தாண்டி காலரில் ஒரு கஃப் அண்ட் காலர் மாதிரி கூட போட்டால் இல்லை அவங்களுக்கு ஒரு துண்டை கட்டிட்டு பிடிச்சிக்கிட்டாலே போதுமானது, பாதி வலி கம்மியாகிடும். இன்னொன்று, ஃபர்தர் இன்ஜுரிஸும் ஏற்படாமல் இருக்கும். ரெண்டாவது, ஒரு ஐஸ் கியூப் எதாவது இருக்குது அப்படின்னா ஒரு க்ளீன் கிளாத்தில் போட்டுட்டு அந்த வலி வீக்கம் இருக்க இடத்துல ஒரு 10-20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இதுவும் கொஞ்சம் பெயின் கம்மி பண்ணும். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு லேட் ஆகணுக்குன்னா வலிக்கு பேராசிட்டமால் மாத்திரை ஒரு 650 mg டேப்லெட் வயதானவர்கள் இருந்தால் கொடுக்கலாம். 500 mg to 650 mg வலி கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக. உடனடியாக ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு ஆம்புலன்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நம்மளே வீட்லேயே வந்து எலும்பு கொஞ்சம் கோணலாக இருக்குங்கிறக்க நம்மளே பிடிச்சி சரி பண்ண பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அதே மாதிரி டைட்டாகவும் கட்டக்கூடாது. அந்த இடத்துல அந்த வீக்கம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு சில பேர் டைட்டாக கட்டிடுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே பண்ண

ஓகே டாக்டர். நேர்களே, இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். நேர்களே, உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கால் பண்ணலாம் FM ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2270. டாக்டர், ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: டாக்டர், இன்னொரு நேர் லைன்ல வந்திருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: அங்க பெரிய ஹாஸ்பிடல்ல ஜெயமுத்து பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார்.
2: எங்க மனைவி ஒரு 55 வயசு இருக்கு, முதுகுந்த கழுத்து எலும்பு தேஞ்சு போயிருக்காங்க டாக்டர். அந்த மயக்கம் வருதுன்றாங்க, வாந்தி வந்தது. அப்புறம் டாக்டர் போகும்போது செக் பண்ணிட்டு நரம்பு, மூளைக்கு போற நரம்பு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி சார், அது என்ன பண்ணும்?
3: இல்லை, இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஆர்த்தோபெடிஷன் பார்க்குறது தான் நல்லது, ஸ்பைன் சர்ஜனில் ஆர்த்தோபெடிஷன். இது வயதானவர்களுக்கு காமன், இந்த சர்விக்கல் ஸ்பாண்டிலிசம் சொல்லுவாங்க, டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் இந்த ஸ்பைன் இருக்கும். அது வந்து ரொம்ப ட்ரபிள் பண்ண, அதுக்கு வந்து சில எக்ஸசைசஸ் இதெல்லாம் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் போனீங்க அப்படின்னா அது வலி கம்மி பண்ணுறதுக்கு மருந்துகள் கொடுப்பாங்க. சில பேருக்கு எக்ஸசைசஸ், இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சில பேருக்கு சர்ஜரி தேவைப்படலாம். இத வந்து அவங்க டாக்டர் அசெஸ்
2: நரம்பு டாக்டர் பார்க்க சொல்றாங்க. அவங்க எலும்பு டாக்டர் போனா நரம்பு டாக்டர் பாருங்கனாங்களா?
3: பார்க்க வேண்டியது கண்டிப்பா
2: நல்லதுதான். மயக்கம் வருதுன்றாங்க, ஒரு நேரத்துல மயக்கமா இருக்குன்றாங்க, மூளைக்கு போற ரத்த ஓட்டம் குறையுதுன்றாங்க. அதனால
3: அதுக்கு தேவைப்பட்ட ஸ்கேன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பிரெயினுக்கு ரத்த ஓட்டம் கம்மியா
2: இருக்கானே
3: சிடி ஆஞ்சியோ ஏதாவது பண்ணுமான்னு பாக்கணும். அடிக்கடி மயக்கம் வருது அப்படின்னா ரத்த குழாயில அடைப்புகள் ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். அப்ப நீங்க ஒரு நியூரோலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது நல்லது.
1: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி.
1: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள் டாக்டர், அதே மாதிரி பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் பிறகு கழுத்து இல்ல முதுகு தண்டுவடத்தில் வந்து காயம் ஏற்பட்டிருக்குது, எப்படி நாமளே வந்து கண்டுபிடிக்கலாம் டாக்டர்?
3: முதியவர்களுக்கு வந்து இளைஞர்கள் கம்பேர் பண்ணும்போது வந்து இந்த தண்டுவடத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது கடந்த நேயர் பேசினபோது கூட அவருக்கு வந்து கழுத்து எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயது ஆக இந்த டீஜெனரேட்டிவ் டிசீஸ் ஆஃப் த ஸ்பைன் சொல்லுவாங்க. நம்ம ஸ்பைனல் கோடை சுற்றி இருக்க எலும்புகள், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே கொஞ்சம் தேய்மானம் ஏற்படும். இதனால் வந்து சின்ன இன்ஜுரிஸ் கூட வந்து மேஜர் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அடிப்பட்ட அப்புறம் வந்து உங்களுக்கு கழுத்து பகுதியிலையோ இல்லை முதுகு தண்டுவட பகுதியிலையோ வலி அதிகமாக இருக்கலாம். சில பேருக்கு கை கால்களை யூஸ் பண்ண முடியாமல் போகலாம். அந்த அடிப்பட்டப்புறம் வந்து கைகளையும் கால்களையும் அசைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பேராலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கலாம். சில பேருக்கு வந்து உணர்ச்சிகள் இல்லாமல் போகலாம். சில பேருக்கு வந்து தொடர உணர்ச்சியோ வலி உணர்ச்சியோ இல்லாமல் போகும். சில பேருக்கு வந்து யூரின் மோஷன் வர சென்சேஷன்ஸ் இல்லாமல் தெரியாமல் போகலாம். சில பேர் வந்து அடிப்பட்டு கான்ஷியஸ்னஸ் லூஸ் பண்ணிடுவாங்க. அதனால ஸ்பைனல் இன்ஜுரி இருக்கானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருக்குது. வலி, கை கால்களை வந்து யூஸ் பண்ண முடியாமல் போகிறது, யூரின் மோஷன் வரதே அவங்களுக்கே தெரியாமல் இருக்குது, இல்லைனா வந்து உணர்ச்சி வந்து வேறு மாதிரி இருக்குது, சுரணை இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஸ்பைனல் இன்ஜுரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து கழுத்து எலும்பில் நடந்திருக்கலாம், சர்விக்கல் ஸ்பைன் சொல்லுவோம், இல்லைனா வந்து முதுகு தண்டுவடத்துலையும் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களை வந்து எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாது. மெயினாக அவங்க கான்ஷியஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து தலையை ரெண்டு பக்கமும் அசைக்கக்கூடாது, தலையை தூக்கக்கூடாதுன்னு முதல்ல சொல்லிடணும். ஏன்னா சில சமயம் தலையை அசைக்கும் போது வந்து இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கலாம். இதுக்கு உடனே என்ன பண்ணணும்னா 108 கால் பண்ணணும். அவங்க வந்தாங்கன்னா அவங்க சர்விக்கல் காலன்னு ஒரு டிவைஸ் வச்சிருப்பாங்க, ஃபிலடெல்ஃபியா காலன்னு. அதை வச்சு என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனை வந்து
1: நீங்கள் நகர்த்த முடியாத
3: அளவுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி முதுகில் பாதிப்படுறதை கூட ஷிஃப்ட் பண்ணும்போது கூட அவங்க ஸ்பைன் போர்டுனு ஒரு டிவைஸ் வச்சு அது வழியாக அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளா நம்ம தூக்கி காரில் போடும்போதுங்கிறது இந்த இன்ஜுரிஸ் இன்னும் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சார்.
1: டாக்டர் தெளிவாக சொல்லுங்க டாக்டர். அதே மாதிரி வந்து ரத்தம் அதிகமாக வெளியாகிட்டு இருக்கு சொல்லும்போது, அதுக்கு முன்னாடி ஒரு நேர் வராங்க, பேசலாம்.

0: டாக்டர் வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார். சார் லைன்ல தான் இருக்கீங்க, டாக்டர் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் கேட்கலாம். வணக்கம் சார். உங்களோட சந்தேகம் இருந்தா டாக்டர்கிட்ட கேட்கலாம் சார். கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா சார்? சார் உடலாம் சொல்லுங்க சார்.
1: அவங்க இந்த மாதிரி ஸ்லிப் ஆகி வீட்டிலேயே விழுந்தேன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அவங்க ஏதோ இந்த ராட் எல்லாம் வச்சு பண்ணிடுறாங்க.
2: சொல்லுங்க சார்.
1: பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா அவங்களுக்கு மொபிலிட்டி இல்லாம போயிடுது. இது நான் ஃபேஸ் பண்ணதை சொல்லுறேன், ரெண்டு மூணு கேஸ் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். அதனால அதை சொல்லி உங்கள்ட்ட ரெமெடி கேட்கறேன். அது ஏன் அந்த மாதிரி நடக்குது? அப்போ அவங்களுக்கு மொபிலிட்டி போகும்போது அவங்களுக்கு என்ன இந்த மோஷன் யூரின்லாம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு அந்த பேம்பரு அப்புறம் பேக்ல வந்து ட்ரெயின் பண்ணி கனெக்ட் பண்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த சங்கடத்துல வந்து அந்த கழிவுகள அவங்களால ப்ராப்பரா நின்று போகுது. அதனால என்ன, ஒரு 1 வீக் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் லெவலுக்கு போயிடுறாங்க. இன்ஃபெக்ஷன் போய் அவங்களுக்கு அந்த மோர் தென் 80 இயர்ஸ் ஓல்டு பேஷண்ட்டுக்குலாம் என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகணும்னா ஃபீவர் வந்துடுது. அந்த ஃபீவர் வந்து கட்டுப்படுத்த முடியாம டைம்ல வரும்போது அந்த ப்ராப்பரா அந்த கூட சரியா இருக்க மாட்டேங்கிறாங்க. அட்டென்ஷன் கொடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை பேஷண்ட்டுக்கு 1.5க்கு மேல அந்த டிகிரி போய் அவங்க செத்து போயிடுறாங்க பார்த்தீங்க. ஸோ இதை வந்து எப்படி ஏன் வந்து இந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ் வந்து இதெல்லாம் தெரிஞ்சும் அவங்க வந்து ஏன் வந்து இதை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி பேஷண்ட வந்து ரெக்கவர் பண்ண வைக்க மாட்டேங்கிறாங்க? இதுதான் என்னுடைய க்வெஸ்சன்
2: சார். உங்கள் கேள்விக்கு பதில் என்னென்னா, இது வந்து உங்களோட யூஸ்ட் கேஸ் சினாரியோ, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறீங்க. பட் நம்ம ஓவரால் டேட்டா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நேரம் வந்து சர்ஜரி பண்ணாமலோ இல்லை மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ணாமலோ அந்த மொபிலிட்டி குறைஞ்சி அதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதாவது வயதாகும் போது இந்த சர்ஜரி பண்ணாலும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் இது பண்ணி
1: இல்லை சார், புரியல. நான் வந்து நான் என்ன கேட்குறேன்னா நார்மலாக இருந்தாங்க சார், நேற்று வரைக்கும் நார்மல், இன்னைக்கு வந்து ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க. உடனே நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்குறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. வித்தின் 2-1 டே வந்து 2 டேஸில் ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. ரெக்கவர் ஆக ஸ்டட்டு எல்லாத்தையும் ஸ்க்ரூவோ போட்டு ரெடி பண்ணிடுறாங்க. ஈவன் 3rd-4th டே அன்னைக்கு அவங்க வந்து வாக்கிங் ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்கு கூட ரெடி ஆகிறாங்க. ஆனால் வந்து இட் டேக்ஸ் டைம், அது வந்து ஒரு வாரத்துலலாம் சரியாகாது. ஆனால் அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுக்கு இந்த மோஷன் யூரின் ப்ராப்ளம்லாம் வந்து கட் ஆகுது. கட்டாகும் போது என்னதான் வந்து சாப்பாடும் சரியில்லாமல் சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த மோஷன் வெளியில போகாதுன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுது. இதையே வந்து அவங்க ஒரு அடிஷனலா ஒரு ப்ராப்பர் கேர் பண்ணாம விட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த நிமோனியா ஃபீவர், ப்ளூ ஃபீவர் அந்த மாதிரி அட்டாக் ஆகி கடைசியில அன்கன்ட்ரோலபுளா லைஃபே போயிடுது. அப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணி கூட அவங்களுக்கு அது பிரயோஜனம் எல்லாம் போயிடுது. அவ்வளோ காஸ்ட்லியா பே பண்ணி எல்லாம் பண்ணி கூட அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எதுக்கு ஏன் இந்த இதை வந்து அவங்க மற்றபடி அவங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்டா எதுவுமே இல்லை. இதே மாதிரி 2 elderly persons ரீசெண்டா நான் பார்த்து அவங்க இறந்துருக்காங்க. அதை வச்சுதான் உங்கள்ட்ட கேட்கறேன். ஏன்னா நீங்களும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா கிளியரா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நாங்க பர்சனலா ஃபீல் பண்றது என்னன்னா இந்த மாதிரி நார்மலா நமக்கே மோசம் போலன்னா கூட அது இன்ஃபெக்ஷன் ஆகும் உடம்பு பாடியில. அப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு அளவு சடன் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாரம் ஆப்ரேஷன் பண்ணி மொபிலிட்டி இல்லாமல் வச்சு மூவ்மெண்ட் இல்லாமல் வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அவங்க வந்து ஹேண்டில் பண்ண மாட்டேங்காங்க. அந்த கான்ஸ்டிபேஷன்லாம் வந்து டாய்லெட்லாம் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கப்போ அவங்க போக மாட்டேங்காங்க. பேஷண்டே வந்து அன்இசியாக இருக்கு அவங்களுக்கு. இந்த அன்இசினஸ் எல்லாம் வந்து அதை எப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணணும், அதுக்கு ஏன் வந்து அவங்க வந்து ஒரு அந்த நேரத்தில் பண்ணணும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.

0: தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நார்மலா இருக்கிற பர்சனே வந்து ஒரு நாலு நாள் டாய்லெட் போடுறதுனாலே நமக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் காய்ச்சல் வருது. அந்த வச்சு தான் நான் கேட்கறேன் டாக்டர், இதுக்கு என்ன அவங்க நார்மலா இந்த ஆபரேஷன் பண்ற டாக்டர்ஸ் ஏன் வந்து கொஞ்சம் வந்து இந்த இதை வந்து ரொம்ப சீரியஸா எடுக்க மாட்டேங்கிறாங்க? எடுக்கல, அதை வச்சுதான் நான் கேட்கறேன், எடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, எடுக்க மாட்டேங்கல, எடுக்கல.
1: சரிங்க சார், நீங்க உங்க சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க, டாக்டர் அதுக்கான பதில் இப்ப உங்களுக்கு கொடுப்பாங்க சார். கால் பண்ணுங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
2: ஸோ அந்த நேரோட கேள்வி வந்து ஏன் வந்து போஸ்ட் ஆப் ரெக்கவரி சரியா இல்லை அப்படின்னு, அவரோட கேஸ் நமக்கு என்னென்ன சொல்ல முடியாது, பட் ஐடியலாக ஒரு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர் போஸ்ட் ஆப் கேருங்கிறது முக்கியம். ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஐசியூவில் அவர் அட்மிட் பண்ணணும், மல்டிபிள் கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும். இதில் வந்து மல்டி டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்லுவாங்க, பல எக்ஸ்பர்ட்ஸோட கன்சல்டேஷன் வாங்கி ஒரு பேஷண்ட்டை ஹோலாக ட்ரீட் பண்ணும். நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்க மாதிரி இருக்கும், பட் அட்மிட் ஆனப்புறம் பார்த்தா சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்கும், பிளட் ப்ரெஷர் வந்து அன்கண்ட்ரோலாக இருக்கும், திடீர்னு இசிஜியில் சேஞ்சஸ் இருக்கும். இது எதுவுமே வந்து சில சமயம் மக்களுக்கு தெரியாது. இது ஒன்று ஒன்றா அட்ரஸ் பண்ணணும். இது பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கும் அதிகமாகிட்டே போகும், பட் டெஃபினட்டாக ஒரு நல்ல கிரிட்டிக்கல் கேர் போஸ்ட் ஆப் கொடுக்க முடிஞ்சதுன்னா அண்ட் ஏர்லி ரீஹபிலிட்டேஷன் பிளான் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வெளில வரதுக்கான சான்சஸ் அதிகம். ரேதர் தென் அவங்கள வந்து எதுவுமே ட்ரீட்மெண்ட்டே பண்ணாமல் லோக்கல் ரெமடிஸ் பண்ணுறதை விட டெஃபினட்டாக இன் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணணும் தான் நான் வந்து நினைக்கிறேன்.
1: டாக்டர், இன்னொரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம், சிஎன் பாளையம் தனபாணி.
1: தனபாணி சார், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம் சார்.
3: கேட்குறேன் சார், எனக்கு ஸ்டென்ட் வச்சு 11 வருஷம் ஆகுது.
2: சொல்லுங்க சார்.
3: எனக்கு ஸ்டென்ட் வச்சு 11 வருஷம் ஆகுது சார்.
1: ஓகே சார்.
3: கொஞ்சம் என்னன்னா இப்போ வந்து பம்பிங் ஹார்ட்பீட் பம்பிங் குறைஞ்சி போயிருக்கிறாங்க. ஏதாவது
1: ஹார்ட் பீட் பம்பிங் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க டாக்டர்.
2: ஆமாம், மறுபடியும் டாக்டரை பார்த்தீங்களா சார் நீங்கள்?
3: ஆ, பார்த்தேன் சார். பார்த்துட்டு முதல்ல 55 இருந்தது, இப்போ வந்து 45% தான் பம்பிங் வேலை செய்திருந்தது. அது எதனால சார்? அது
2: மாத்திரைங்க நீங்கள் ரெகுலராக எடுத்துட்டுருக்கீங்களா சார்?
3: ஆ, ரெகுலராக எடுத்துக்கிறேன் சார், ரெகுலராக எடுத்துக்கிறேன் சார்.
2: ஓகே, மறுபடியும் ஏதாவது செகண்ட் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது வந்ததா சார்?
3: இல்லை சார், அதெல்லாம் எதுவும் கிடையாது.
2: இல்லை. ஸோ இது நம்மளோட கார்டியாலஜிஸ்ட், பட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து நான் உங்களுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, 10 வருஷமாக இருக்கு இல்லையா, அது வயதாக ஹார்ட் ஃபங்க்ஷன் யூஸ்வலாக கொஞ்சம் கம்மி ஆகும். நீங்கள் ரெகுலராக மெடிக்கேஷன் எடுத்துகிட்ருக்கீங்க, கார்டியாலஜிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கன்னா அதுவே போதுமானதாக இருக்கும். மறுபடியும் நெஞ்சு வலியோ ஏதோ சில பேருக்கு வந்து செகண்ட் அட்டாக் எதாவது வந்திருக்கும், சில சமயம் நமக்கு தெரியாது, அந்த நாளே கூட ஃபங்க்ஷன் கம்மியாகலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டாக்டர் அசஸ் பண்ண முடியாது, ஒரு கார்டியாலஜிஸ்ட் அசஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். அண்ட் நாளடியில் ஏஜ் ரிலேட்டடாகவும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் கம்மியாகும். ஸோ உங்களோட சினாரியோவில் எக்ஸ்னால எக்ஸாக்டாக கம்மியாச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது அசஸ் பண்ணாமல். நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்குறது ரொம்ப நல்லது.
3: பார்த்தேன் சார், இப்போ 3 நாள் தான் சார் அப்படி எக்கோ எடுத்து தான் பார்த்தது, பிசிஜி எக்கோ எடுத்து பார்த்து எக்கோவில் இந்த மாதிரி கொஞ்சம் பம்பி குறைஞ்சிருக்கின்றேன்.
2: இல்லை அதுக்கு எதாவது உங்களுக்கு பண்ணணும்னு சொன்னாங்களா, இல்லை மாத்திரை மருந்துகளே கண்டினியூ?
3: இல்லை மாத்திரை வேறு எழுதி கொடுத்து, மெடிசன் வேறு மாற்றி எழுதி கொடுத்துருக்காங்க.
2: ஸோ அந்த சப்போர்ட் பண்ணுறதுக்கான மெடிக்கேஷன்ஸ் சேஞ்ச் கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க சார்.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 3:39 20 ஆயிட்டு. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சை துறை உதவி பேராசிரியர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். டாக்டர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் உரையாமல் இருக்கிறதுக்கு வந்து பிளட் தின்னர் சொல்லியிருந்தோம். ஸோ நேர் ஒருத்தங்க வராங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
2: சார், அரியாங்குப்பத்துல இருந்து பேசுறேன். இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். ஒரு பேஷண்ட், சீனியர் எல்டர்லி பேஷண்ட் வந்து ஒரு ஹிப்புல ஆபரேஷன் நடந்து மோஷன் போறதுக்கு முடியாம ஃபீவர் வந்து

0: அந்த ஃபீவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம கடைசியில் இறந்து போயிட்டாங்க.
1: சொல்லுங்க சார்.
0: அப்ப அதுக்கு நான் கேட்டேன், நீங்க டாக்டர் பதில் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில சிக்னல் கிடைக்கலன்னு உள்ள வரையில எனக்கு கட்டாய.
1: சரி ஓகே சார், இப்ப பேச டாக்டர் அதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு.
0: ஹலோ சார், எனக்கு சொல்ல சொல்லுங்க.
1: ஆ ஓகே சார், நீங்க இருங்க சார், பேசுவாங்க சார்.
2: சார், யூஸ்வலாக சர்ஜரிக்கு அப்புறம் ஒரு கிரிட்டிக்கல் கேர் டெஃபினட்டாக தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சொல்கிற போஸ்ட் ஆப் கேரும் தேவைப்படுது. இந்த கிரிட்டிக்கல் கேரில் வந்து மல்டிபிள் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த பேஷண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தான் ஓவரால் அவங்க ரெக்கவரி இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷனுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களால நார்மலாக நடக்க முடியும். இதில் நம்ம சில பேருக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது எதுவுமே பிரச்சனை இது வரைக்கும் இருந்ததில்ல, ஒரு அடிபட்டுருக்கு அதுக்கு தான் போகிறோங்கிற மாதிரி இருக்கும். பட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தா சுகர் லெவல்ஸ் ஹையாக இருக்கலாம், திடீர்னு பார்த்தா ஈசிஜியில் சில சேஞ்சஸ் இருக்கலாம், லங்கில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் தான் இருக்கலாம். சில சமயம் நமக்கு இடுப்பலம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்ரே பண்ணும்போது லங்லேயும் வந்து கன்ஃபியூஷன் சொல்கிற அடிபட்டதுனால இன்ஃபெக்ஷன் தான் வந்திருக்கலாம். ஸோ இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகும், இதுவுமே வந்து அந்த ரெக்கவரியை கம்மி பண்ணும். டெஃபினட்டாக ஒரு நல்ல போஸ்ட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் சப்போர்ட் கொடுத்துட்டு ரீஹாபிலிட்டேஷன் பிளான் பண்ணணும்னா உங்கள் சான்சஸ் ஆஃப் ரெக்கவரி பெட்டராக இருக்கும் சார். இதுதான் என்னோட கமெண்ட்.
0: இப்போ இல்லை டாக்டர், நான் நடந்ததை சொல்லிடுறேன். அன்றைக்கி அந்த ஒன் நாட் போய் தாண்டின உடனே நாங்கள் கொண்டு போய் சேர்த்த உடனே அது நல்ல எக்யூப்டு ஹாஸ்பிட்டல் தான். அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் அந்த ட்ரிப்ஸ்லேயே ஆன்டிபயோட்டிக் போடுறாங்க. டெம்பரேச்சர் 105 103 வருது, அதுக்கப்புறம் அப்படியே நிற்கிது. அப்போ நாங்கள் கேட்குறோம் இன்னும் கொஞ்சம் இன்னொரு டோஸை போட்டு கம்மி பண்ணலாமேன்னு கே சொன்னால் கம்மி பண்ணியிருந்தா அந்த பேஷண்ட் ரெக்கவர் ஆகிருப்பாங்க. ஆனால் அவங்க பண்ணலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் 4 hours கழிச்சு தான் நாங்கள் மறுபடியும் ஆன்டிபயோட்டிக் போட முடியும், தட் இஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 hoursக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க அந்த போடாததுனால.
2: ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, எந்த மருந்து எவ்வளோ டோஸ்ல எவ்வளோ இன்டர்வல்ல கொடுக்கணும்னு இருக்கு, அதுக்கு நடுவில் கொடுக்கக்கூடாது, அது ஓவர் டோஸ் ஆகலாம், அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். இப்போ ஒரு மருந்து வந்து 12 hours இன்டர்வல்ல கொடுக்கணும், அந்த இன்டர்வல்ல தான் கொடுக்க முடியும். சில மருந்துகள் 6 hours இல்லை 8 hours இன்டர்வல்ல கொடுக்க முடியும். இதுக்கு வந்து மெடிக்கல் கைட்லைன்ஸ் படி தான் பண்ண முடியும்.
0: புரியுது சார்,
2: ப்ரோட்டோகால்
0: இருக்குது, பட் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி நீங்க வந்து இன்டர்வல்ல வந்து மெயின்டைன் பண்றீங்களா இல்லை இன்டர்வலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட் வந்து நோம்போர் போது அதுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேர் இருக்கணும் இல்லையா, அது கொடுக்க மாட்டேங்களே.
2: இல்லை சார்,
0: நான் வந்து 4 hours கழிச்சு 4 hours கழிச்சு தான் ப்ரோட்டோகால் பிரகாரம் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த 2nd hour அவங்க இறந்துட்டாங்கன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன். தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல் இல்லையா, அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா, அது ஏன் வச்சுக்க மாட்டேங்காங்கன்னு அதுதான் என்னுடைய மேஜர் கன்சர்ன். ஏன் வந்து ஒரு எக்யூப்டு நல்ல வெல் எக்யூப்டு ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னால ஒரு பேஷண்டை வந்து ஆஃப்டர் ஸ்பெண்டிங் ஸோ மச் மணி அண்ட் கேர் டைம் கை நழுவி போயிடுறாங்க அப்படின்னு, அதுதான் எங்களுக்கு வருத்தம், வேற ஒன்றும் இல்லை. அதை தான், அதுக்கு வேற ஏதாவது இல்லையா, வேற வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருந்தால் பரவாயில்ல, சுகர் கிடையாது, ப்ரெஷர் இல்லை, மற்றபடி பொட்டாசியம் அதை எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெர்ஃபெக்டாக இருக்கும்போது ஜஸ்ட் ஒரு 1 day அது ஆஃப்டர் த ஆப்ரேஷன் 10 days கழிச்சு இது நடந்தது. இதே மாதிரி இன்னொரு இடத்துலயும் நடந்திருக்குது, அதை வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி தான் நான் உங்கள்கிட்ட இந்த க்வெஸ்சனை கேட்குறேன். அது எனக்கு தெரியல, நீங்க தான் சொல்லணும். சரிங்க டாக்டர், நான் உங்களை
1: ஓகே சார் கால் பண்ணி நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சார் டாக்டர், அதுக்கு முன்னாடி வந்து ரத்தம் உரியாமல் தடுக்கும் வந்து மருந்துகள் பிளட் தின்னர் சொல்லியிருந்தோம் டாக்டர். ஸோ அதை வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அவங்க வந்து ஆக்சிடென்ட்ல விபத்தில் ஏற்படும் போது ஸோ அதனால ஏதாவது இன்சிடென்ட் நடக்குமா டாக்டர்?
2: இது ரொம்ப முக்கியம். நிறைய ஹார்ட் பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளட் தின்னர்ஸ் எடுப்பாங்க, ஆஸ்பிரின், குளோபிடோக்கல் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து வார்ஃபரின், அபிக்சபென், ரிவராக்சபென் இந்த மாதிரி ஆன்டிகொயாகுலன்ஸ் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆன்டி பிளேட்லெட்ஸ், ஆன்டிகொயாகுலன்ஸ் இதை வந்து நம்ம பிளட் தின்னர்ஸ்னு சொல்லுவோம். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நார்மலாக நமக்கு வந்து ஒரு சின்ன காயம் ஏற்படுது, ரத்த கசிவு ஏற்படுதுன்னா 2-5 minutes அதுவே ஸ்டாப் ஆகிடும். இதுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த பேஷண்ட்ஸ் வந்து பிளட் தின்னர்ஸில் இருக்கிறதுனால இவங்களுக்கு சின்ன காயம் ஏற்பட்ட கூட அந்த ப்ளீடிங் நிற்காது. இதில் வெளியில் உடம்புக்கு காயம் ஏற்பட்டு வெளியில் ப்ளீடிங் இருக்குன்னா நம்மளால் அதை பார்க்க முடியும். பட் உள்காயம், இப்போ மூளைக்கு உள்ள ப்ளீடிங் ஆகிறனாலோ இல்லை வயிற்று பகுதியிலையோ இல்லை மார்பு பகுதியிலையோ ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா நமக்கு தெரியாது. அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் பண்ணி அவங்களுக்கு இந்த பிளட் டெஸ்ட்லாம் பண்ணால் தான் அவங்களோட என்ன இருக்குன்னு தெரிய முடியும். யூஸ்வலாக இந்த பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவசர சிகிச்சை பிரிவுக்கு அவங்களுக்கு உயிருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்ப்போம், லைஃப் த்ரெட்னிங் இன்ஜுரிஸ் எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதை அட்ரஸ் பண்ண பார்ப்போம். தென் லிம் த்ரெட்டிங் இன்ஜுரிஸ் இருக்கான்னு பார்ப்போம், அதை அட்ரஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஸ்கேன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். சில சமயம் ஈவன் சின்னதாக தலையில் அடிப்பட்டால் கூட இவங்களுக்கு வந்து சிடி ஸ்கேன் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும்.

0: சில பேர் அப்சர்வேஷனில் அட்மிஷனில் வச்சிருக்கணும். சில பேருக்கு இனிஷியலாக சிம்டம்ஸ் இருக்காது, பட் சில பேருக்கு லேட்டாக டெவலப் ஆகலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க வேர்சன் ஆகி வரதையும் பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட் டெஃபினட்டாக நிறைய பேர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, நார்மலாக இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடும், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். இன்னொன்று, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தலையில் அடிபட்டு மூளையிலையோ இல்லை வயிற்று பகுதியிலையோ இல்லை மார்பு பகுதியிலையோ ப்ளீடிங் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மருந்துகள் இருக்குது. இதை வந்து ரிவர்சல் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து FFP, PCC இந்த மாதிரி சில மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை சரியான டைமில் கொடுத்தோம்னா இந்த ப்ளீடிங் வரதையும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும், அவங்க உயிரையும் காக்க முடியும்.
1: டாக்டர் தெளிவாக சொல்லியிருந்தீங்க டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற இந்த நோய்கள் இருக்கும்போது இந்த விபத்து பிறகு காயத்திலிருந்து தீவிரத்தை இதுவும் கொஞ்சம் அதிகப்படுத்துமா டாக்டர்?
0: டெஃபினட்டாக அதிகப்படுத்தும். சர்க்கரைன்னு ஒரு பெரிய பிரச்சனை. ஒன்று என்ன அப்படின்னா, முதல்ல இந்த காயம், இந்த விபத்து எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கணும். அதுக்கும் இந்த நோய்கள் காரணமாக இருக்கலாம். சில சமயம் அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம். சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பட் சரியாக சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, சுகர் லெவல் ட்ராப் ஆகி அடிபடலாம். ஸோ இதுவே காரணமாகவும் இருக்கலாம். இதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷர் மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க, திடீர்னு பிளட்லேருந்து எந்திரிக்கும் போது ஒரு மயக்கம் தலைசுத்தில் வந்து விழுந்துருவாங்க. ஸோ இந்த டிசீசஸே இதுக்கு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, இந்த ஹீலிங் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படி குறைக்கும் அப்படின்னா, ஒன்று சர்க்கரை நோய் இருக்கும்போது வந்து நார்மலாக ஆறக்கூடிய காயம் கூட நாட்கள் அதிகமாகும். ஸோ இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ரொம்ப அதிகமாகும். இன்னொன்று, இந்த சர்க்கரை நோய் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து சென்சேஷன்ஸ்லாம் கை காலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனாலையும் ஈஸியாக வடிக்கி விழுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். பிளட் ப்ரெஷரும் அதே தான், அவங்க போடுற மாத்திரைகளாலேயோ இன்னொன்று அந்த மயக்கம் ஏற்பட்டு அதனால விடலாம். ஆஸ்டியோபோரோசிஸ் நான் சொன்ன மாதிரி வயதாக ஆக எலும்பு தேய்மானம் அதிகமாகுது. ஸோ இந்த சிம்பிள் ஃபால்ஸ்னால கூட அவங்களுக்கு வந்து மேஜர் ஃப்ராக்சர்ஸ் நடக்கலாம். இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு சில பேருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கலாம், கிட்னி பிரச்சனை இருக்கலாம், லங் ப்ராப்ளம் இருக்கலாம். இதுக்கெல்லாம் மருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. நிறைய முதியவர்கள் பார்த்தவங்களாம் 4-5 மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சில சமயம் என்ன பிரச்சனை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் டயபெட்டிஸ்க்காக ஒரு இடத்துல மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க, இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஹார்ட் பிரச்சனைக்காக மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க, இன்னொருத்திட்ட ஒரு மருந்து, இது எல்லாத்தையுமே சேர்ந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. சில சமயம் ஒரே மருந்து ரெண்டு முறை எடுக்கிறது கூட நம்ம பார்க்குறோம். ஸோ அட்வைசபிள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கிறவங்கலாம் வந்து கண்டிப்பாக வருஷமாக ஒரு தவணை வந்து ஆனுவல் செக்அப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அது கண்ட்ரோலில் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்கா, பிளட் ப்ரெஷர்னா சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்கா, இந்த மெடிக்கேஷன்ஸ் கரெக்டாக எடுக்கிறோமா, இதை சேஞ்ச் பண்ணணுமா இல்லை ஸ்டாப் பண்ணணுமா, இதை வந்து ஒரு ஃபேமிலி ஃபிசிஷியன்ட்ட அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது இந்த அட்வைஸ் எடுத்துகிட்டு அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியமானது.
1: தெளிவாக சொல்லுங்க டாக்டர். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: டாக்டர் நேயர் வந்திருக்காங்க டாக்டர், அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் சார், உங்களுக்கு சந்தேகம் டாக்டர்கிட்ட கேளுங்க சார்.
1: வணக்கம் சார், என் பேர் குமரவேலிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது டிராபிக் ரோடு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் அடிபட்டுறாங்க சார், அவங்க வந்து வெளியில தலையில வந்து லேசான காயம் தெரியுது, ஆனால் அவங்களால பேசினா சரியா பதில சொல்ல முடியல. அப்போ டாக்டர் கேட்கும் போது என்ன பண்ணாங்க, அவங்க லேசான அடிபடுறேன் சார், டாக்டர் சம்மந்த டாக்டர் பார்க்க முடியல, அங்கே இருக்கிற வார்ட் பாய் தான் சொல்றாங்க, வெளில இருக்கு உள்ள விட மாட்டாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வைத்தியம் பண்ணாங்கன்னா அமாக்சிடன் கொடுக்குறாங்க, பேராசிட்டமால் கொடுக்குறாங்க, இது மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க. சரி, அவங்க எப்போ சரியாகனாக்கா அவங்க சரியாயிடும்னு சொல்கிறாங்க, ஆனால் மூளையில் இப்போ கடைசியாக அவங்க இறந்துட்டு போகிறது தான் சொல்கிறாங்க, மூளையில் ரத்தக்கட்டு நாட்டு அவங்க இறந்துட்டாங்கன்றாங்க. ஏன் நீங்கள் முன்னாடியே சொல்லும் போது, ஏன்னாக்கா நீங்கள் வெளில வேற இடத்துல நீங்கள் எடுத்து போகிற சொன்னீங்க, அதுதான் நீங்கள் சொல்ல சொல்லிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு வாரம் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க சரியாக சொல்லிட்டு மாத்திரை கொடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வெறும் அந்த எதுவுமே இது இல்லை, வெறும் மாத்திரை கொடுத்த மாதிரி சீட்டை மாதிரி தான் கொடுக்குறாங்க, வேற எங்கேயும் போயிட்டு அவங்களை சேர்த்து பார்க்க முடியல. இந்த மாதிரி நோயாளிகள்லாம் எமர்ஜென்சினாக்கா வந்து டாக்டர் வந்து சம்மந்தப்பட்ட உறவினர்கிட்ட அவங்களுடைய நிலைமை சொல்லுவாங்க, போலீஸ்கார்ட்டு மட்டும்தான் தெரியப்பட்டுவாங்க.
0: என்னோட சந்தேகங்களை கேட்டிருக்கீங்க டாக்டர், டாக்டர் அதுக்கான ஆன்சர் சொல்லுவாங்க. கால் பண்ணதுக்கு நன்றி சார்.
2: சார், நீங்கள் கேட்டது பார்க்கப்போ அவருக்கு தலையில் அடிபட்டிருக்கு, அதுக்கப்புறம் வந்து சுயநலவு சரியாக இல்லை அப்படிங்கும் போது டெஃபினட்டாக அவருக்கு வந்து சிடி ஸ்கேன் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அட்மிட் பண்ணப்போ பண்ணியிருக்காங்களா, இல்லை இனிஷியல் சிடி ஸ்கேன் நார்மலாக, சில பேருக்கு லேட்டாக கூட பிளேட் ஆகலாம், அதுக்கப்புறம் வேர்சன் ஆகிறப்பறம் மறுபடியும் சிடி ஸ்கேன் பண்ணாங்களா, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தா தான் தெரியும். அவர் இன்னொரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன்

0: கேட்டார், அந்த பேஷண்ட் டீட்டெயில்ஸ் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க, வெறும் போலீஸ்கிட்ட மட்டும்தான் சொல்லுவாங்களா உறவினர்கள்கிட்ட சொல்லுவாங்களா அப்படின்னு. டெஃபினட்டாக வந்து உறவினர்கள்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்காங்கன்னா க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்காங்களோ வந்து எந்த மருத்துவராக இருந்தாலும் அவரோட பேஷண்ட்டோட கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இப்படி வந்து அடிபட்டு வந்திருக்கீங்க, இனிஷியல் ஸ்கேன் பண்ணியிருக்கோம், நார்மலாக இருக்குது, நம்ம வந்து ஐடியெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அப்சர்வ் பண்ணோம், இந்த மாத்திரைங்கள்லாம் செக் பண்ணிவிட்டு அதன் ஃபர்தர் பிளான் அப்போதைக்கு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே ஆகுது அப்டேட் பண்ண வேண்டியதுங்கிறது அவசியம். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட கேட்டால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க சார்.
1: டாக்டர், அதே மாதிரி வந்து இந்த முதியோர் அடிக்கடி கீழே விழுறதுக்கு வந்து பார்வை குறைபாடு, அந்த சமநிலை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் ஏதாவது மருந்துகள் எடுத்திருக்காங்க அதோட காரணமாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வீட்டில் இந்த மாதிரி முதியோர் கீழே விழுந்துட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை என்னென்னலாம் செய்யலாம் டாக்டர்?
0: ஒன்று வந்து சேஃப்டி மெஷர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம நாலு விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து பாடி, நம்ம பாடி ஃபிட் அண்ட் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா இன்ஜுரிஸ் அக்கரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து நம்ம ஃப்ரெயிலிட்டின்னு சொல்கிறோம். நம்ம யூஸ்வலாக போ வயசு ஆக ஆக என்ன ஆகிடுது அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒருத்தர் 75 வயசு முதியோர் ஒருத்தர் இருக்கார், இன்னொருத்தர் 75 வயசு முதியோர் இருக்கார். ஒருத்தர் வந்து அவரால் இப்போ நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியுது, வாக்கிங் போகிறாரு, காய்கறி வாங்குறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னொருத்தருக்கு வந்து டே டு டே ஆக்டிவிட்டி சாப்பிட்றதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கே சப்போர்ட் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அடிபட்டாலும் இந்த சப்போர்ட் தேவைப்படுறவருக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இதை தான் ஃப்ரைலட்டின்னு சொல்கிறோம். ஒரே ஏஜ் இருந்தாலும் அவங்க அந்த விபத்துக்கு முன்னாடி அவங்களோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபிட்னஸை எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் சிம்பிள் வாக்கிங் பண்ண முடிஞ்சாலே போதுமானது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் வந்து எக்ஸ்பர்ட் கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனில் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். இல்லைன்னா மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாக வாக்கிங் பண்ண முடிஞ்சால் பண்ணலாம், இல்லை சேர்லேருந்து உட்காந்து எழுதுறது, இந்த மாதிரி சில பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணிவிட்டு ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று, ரெகுலராக இயர்லி ஒன்ஸ் வந்து உங்கள் விஷன் செக் பண்ணிக்கோங்க, ஹியரிங் செக் பண்ணிக்கோங்க, ஒரு ஜென்ரல் ஃபேமிலி ஃபிசிஷியனை பார்த்துட்டு உங்களோட டயபெட்டிஸ் ஸ்டேட்டஸ், கார்டியாக் ஸ்டேட்டஸ் இதெல்லாமே என்ஷூர் பண்ணிக்கோங்க. இயர்லி ஒன்ஸ் விசிட், மெடிக்கேஷன் ரிவ்யூ, இது ரொம்ப முக்கியம். இது வந்து பாடி மெடிசன்ஸ் பேசியிருக்கோம். இன்னொன்று, வீட்டை எப்படி வந்து வயசானவங்களுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்னு.
1: அடுத்த கொஸ்டின் அதுதான் வச்சுருக்கு. இது மாதிரி குளியில் அந்த பாத்ரூம்ஸ், படிக்கட்டு, ஸோ அவங்க பெட்ரூமில் இங்கே என்னென்னலாம் சேஞ்சஸை கொண்டு வந்தால் இந்த விபத்துக்கெலாம் நம்ம தவிர்க்கலாம்ன்றது தான் கொஸ்டின்.
0: ஸோ ஃபஸ்ட்டு பாத்ரூம்லேருந்து ஆரம்பிப்போம். பாத்ரூமில் வந்து கிராப் ஹேண்டில்ஸ் இருக்கணும். அதாவது வயதானவங்க யூஸ் பண்ணுற பாத்ரூமில் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று, ஃப்ளோரிங் வந்து ரஃப் ஃப்ளோரிங் இருக்கணும். நிறைய நேரம் பார்க்குறோம் நம்ம கிரானைட்டு டைல்ஸ் போடுறாங்க, அது ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது.
1: கிரிப் டைல்ஸ்
0: போடணும். இன்னொன்று, அவங்க கைப்பிடி ஃபுல்லாக இருக்கணும். ஒரு பக்கம் வாலில் ஃபுல்லாக கைப்பிடி இருக்கணும். அவங்க நடந்து போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி வர அளவுக்கு கைப்பிடி கண்டிப்பாக இருக்கணும். முதியவர்கள் குளிக்கிறதுக்கு வந்து சில சமயம் சின்ன சேர் மாதிரி கூட இருக்குது, அவங்க நின்றுட்டே குளிக்கும் போது என்ன ஆகிடும்னா ஸ்லிப் ஆகி ஃபால் ஆகிடுவாங்க. ஸோ உட்காந்து குளிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸை நம்ம பண்ணி கொடுக்கணும். தேவைப்பட்டால் அண்ட் பாத்ரூம் டோர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும் அவங்க. ஏன்னா இதை அடிப்பட்டால் கூட நம்மளால் உடனடியாக போய், பெண்கள் இருக்காங்க அப்படின்னா உள்ளே போய் அவங்களை ஆக்சஸ் பண்ண முடியாது, நம்ம ஹெல்ப் கூப்பிடணும். ஸோ அவங்க வந்து லைட் ஆல்வேஸ் யூஸ் பண்ணணும், பாத்ரூம் டோர்ஸை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஹேண்ட் ரைலிங்ஸ் இதெல்லாமே பாத்ரூமில் கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டியது. தென் படிக்கட்டுகளை முடிஞ்ச வரைக்கும் அந்த கைப்பிடி உள்ள மாதிரி பண்ணணும். இப்போ நிறைய ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸில் நமக்கு அந்த கைப்பிடியே இல்லாமல் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பக்கமே கைப்பிடி இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியம். இன்னொன்று, படிக்கட்டுமே ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஒரு காலை வச்சு நடக்கிற அளவுக்கான அளவுகள் இருக்குது. ரொம்ப ஷார்ட் பண்ணிட்டாலும் கஷ்டம். இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி ஒட்டியிருப்பாங்க, ஃப்ளோரசன் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி படி எஜ்ஜில். ஸோ தட் அது எஜ்ஜின்னு அவங்களுக்கு தெரியும், வயசானவங்களுக்கு அது தொடங்கும்போதும் காலில் ஃபீல் பண்ண முடியும். இதனால் வந்து மாடிப்படியில் தவறி விழுறது இதெல்லாம் நம்ம கம்மி பண்ண முடியும். பெட்ரூமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட் ஹைட் வந்து ஃப்ளோர் லெவலில் இருக்குது முக்கியம். ஃப்ளோருக்கு அதாவது காலை கீழே வச்சாங்க அப்படின்னா கால் தரையில் பண்ணணும் பெட்லேருந்து. ரொம்ப ஹைட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இறங்க ட்ரை பண்ணும்போது சிலமே ஸ்லிப் ஆகி விழுந்துருவாங்க. இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னா, வயதானவர்கள் எஸ்பெஷலி நிறைய மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கவங்க, பிபிக்கு இந்த மாதிரி மாத்திரை எடுக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு பாத்ரூம் போனவங்க இருக்கா சடனாக எந்திரிச்சு பாத்ரூம் போங்க, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இது ஏன் அப்படின்னா, உடனே பிளட் ப்ரெஷர் ட்ராப் ஆகிடும். இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடியலாக ஃபஸ்ட்டு காலை கீழே தொங்க போட்டு காலை தரையில் வைக்கணும், ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு மறுபடியும் லைட்டாக சப்போர்ட் பண்ணி எந்திரிச்சு ஒரு 2 நிமிஷம் ஓகே ஆன அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறது முக்கியம். பெட்ரூம்லேயே அடிக்குவேட் லைட்டிங் இருக்கணும். வீட்லேயுமே வந்து அவங்க யூஸ் பண்ணுற ஏரியாஸில் வந்து அடிக்குவேட் லைட்டிங் இருக்கணும். சில சமயம் மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி சில சமயம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா தரையில் நிறைய பொருட்கள்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெரியவர்களும் குழந்தைங்களும் சேர்ந்து இருக்க வீட்டில் இந்த பிரச்சனை, இந்த இடத்துல தண்ணியை ஊற்றி வச்சிருப்பாங்க, நமக்கு டைல்ஸ் ரொம்ப தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் திங்ஸ் சார்.
1: தெளிவாக சொல்லுங்க டாக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிங் ஸ்டிக்கு இல்லைனா வந்து இந்த வாக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து, ஸோ இதை பயன்படுத்தும் போது ஏதாவது விபத்து ஏற்படுமா டாக்டர்?
0: பண்ணலாம் சார். இதுக்கு வந்து அவங்க சரியான டிவைஸ் யூஸ் பண்ணும், அது சரியான டெக்னிக் யூஸ் பண்ணும், சரியான லென்த் யூஸ் பண்ணும். அதுக்கு ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒரு மினிமம் ஹைட்னு ஒன்று இருக்குது. நார்மலாக ஒரு வாக்கிங் ஸ்டிக் வந்து ஒருத்தரோட மணிக்கட்டு அளவுக்கு இருக்கணும் அவர் நிற்கும் போது. அது வந்து ரொம்ப டாலாக இருந்தாலோ ஷார்ட்டாக இருந்தாலோ விபத்து ஏற்படலாம். இன்னொன்று, எந்த கையில் பிடிச்சி

0: நடக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இடது காலில் பிரச்சனைனா வலது கையில் தான் பிடிச்சி நடக்கணும். இது வந்து சிம்பிள் தம்ப் ரூல். சில சமயம் நாலடைவில் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது கீழே ஒரு ரப்பர் புஷ் இருக்கும், அது தேஞ்சு போயிடலாம். அது தேஞ்சு போகிறத நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது வலிக்கு மறுபடியும் விழுந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வாக்கிங் ஸ்டிக் இந்த மாதிரி டிவைசஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபிசியோதெரப்பியோட அட்வைஸோட கரெக்டான டிவைஸ் கரெக்டான டெக்னிக் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம்.
1: டாக்டர் தெளிவாக சொல்லிங்க. டாக்டர் ஷோட நிறைவு தரத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நிறைய நேர்கள் வந்து அவங்களோட சந்தேகங்களை வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதை நீங்கள் நிறைவாக நம்ம நேர்களுக்கு கொடுக்குற ஜென்ரலான அட்வைஸ் என்ன சொல்ல முடியும் டாக்டர்?
0: முக்கியம் என்னென்னா, நம்ம எல்லாருமே வந்து குழந்தைகளை வந்து பராமரிக்கிறதுல அதிக ஆர்வம் காட்டுறோம். இந்த முதியவர்களும் வந்து ஸ்பெஷல் பாப்புலேஷன் தான். நம்ம எமர்ஜென்சியில் என்ன சொல்லுவோம்னா, கர்ப்பிணி பெண்கள், ப்ரெக்னென்ட் விமன், குழந்தைகள் அண்ட் ஜிரியாட்ரிக் பாப்புலேஷன், இவங்களுமே ஸ்பெஷல் பாப்புலேஷன் சொல்லுவோம். ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்பட்ட கேரோட விட ரொட்டீன் கேர், இது வந்து இன்ஜுரிக்கு அப்புறம் அந்த டைம்லையும் போஸ்ட் இன்ஜுரியும் அதிகமான கேர் தேவைப்படுது. அண்ட் முதியவர்களுக்கு சின்ன இம்பேக்ட் எடுத்தால் கூட பெரிய அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுது. அது எதனாலும் நம்ம பார்த்தோம், அது போன் டென்சிட்டி கம்மியாகிறனால, அவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ்னால, அவங்க எடுக்கிற மாத்திரைகளால, இது எல்லாத்தினாலையுமே வந்து அவங்களுக்கு விபத்துனால ஏற்படுற காயங்கள் அதிகம். ஸோ டெஃபினட்டாக ஒரு முதியவருக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னா உடனடியாக பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் அணுகணும். அவங்க இன்னொன்று என்னென்னா, நிறைய முறை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவாங்க. அவங்க பசங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட என்ன மெடிசன் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியாது, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், அவங்க என்னென்ன மெடிசன்ஸ் எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பிகாஸ் ஏதாவது பிளட் டான் இருக்காங்கன்னா அப்போ தான் நம்மளால் ஆக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவங்க பேஷண்ட் வந்து அன்கான்ஷியஸாக இருப்பாங்க, இவங்க பதட்டத்தில் இதெல்லாம் விட்டு வந்துடுவாங்க. இது ரொம்ப முக்கியம், அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் மெடிசன்ஸை எடுத்துகிட்டு போங்க. டாக்டரோட அட்வைஸ் படி அவங்க ஸ்கேன் பண்ணுமா இல்லை அட்மிட் பண்ணுமான்னு சொன்னால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். சில சமயம் எலும்பு முறிவு இருக்குன்னா சர்ஜரி பண்ணுமா இல்லையாங்கிறது அந்த எக்ஸ்பர்ட் கிட்ட டிசைட் பண்ணுங்கள். அதை தாண்டி அந்த போஸ்ட் ஆஃப் ரெக்கவரி, ரீஹபிலிட்டேஷன் இதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணும். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக பழையபடி நடக்கிற அளவு கொண்டு வரமோ அதுதான் வந்து அவங்கள காப்பாற்றும். ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் இல்லை, நம்ம ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து முதியவர்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டையும் பண்ணும்போது நம்ம வந்து வெஸ்டர்ன் பாப்புலேஷன் அளவுக்கு நம்மளுடைய கேர் அண்ட் சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அவங்களோட சர்வைவல் சான்சஸ் ரெக்கவரியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
1: டாக்டர், இதுவரைக்கும் நேரோட கேள்விகளுக்கும் என்னோட கேள்விகளுக்கும் தெளிவாகவும் நிதானமும் பதில் சொன்னீங்க. நிலத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி டாக்டர். நன்றி டாக்டர்.
0: நன்றி சார்.
1: நீங்களே இதுவரை முதியோர்களுக்கான விபத்து காயங்கள் குறித்து விளக்கம் அளித்தாங்க. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் அவசர மருத்துவ மற்றும் விபத்து சிகிச்சைத்துறை உதவி பேரரசர் டாக்டர் அமராவதி உதயகுமார் அவர்கள். நன்றி சார்.
0: நன்றி சார்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நடிப்பு திறமைய கொட்ட போறீங்க, நாங்க அப்படியே அள்ளி அள்ளி எடுத்துட்டு போறோம். சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா நீங்க டயலாக்ஸ் எல்லாம் பேசுவீங்கன்னு நாங்க ரெண்டு பேரும் நம்புறோம். சோ நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு கால் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண்
2: 2271770.
1: அங்க நிக்கிறாரு ஜனானா, தமிழ்ல சொன்னா அவர் இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல சொன்னா நாங்க தமிழ், அந்த மாதிரி மாத்திப்போம். சோ ஓகே, இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். உங்களுக்கான கட்டை ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா அப்படின்னு?
2: கண்டிப்பா கட்டை போட்டதான் வந்து அவங்க என்ன கால் பண்ண ட்ரை பண்ண ரெடியா இருப்பாங்க. சோ வந்து நம்ம கட்டை ப்ளே பண்ணிடலாம்.
1: கண்டிப்பா, அதாவது ஒரு ஆக்டர், ஒரு ஹீரோ வந்து மத்த ஹீரோஸ் மாதிரி வந்து மிமிக்ரி பண்ற மாதிரி ஒரு டயலாக் தான் இது. அவர் வந்து பல குரல்ல பேசுவாரு, மிமிக்ரி ஆர்டிஸ்டா வந்துதான் அவர் ஹீரோவே ஆனார்.
2: பயங்கர பில்டப் இருக்காங்களே, யாருன்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு.
1: எனி கெஸ் சொல்லுங்க. இப்ப ரொம்ப ஃபேமஸான ஆக்டரா இருக்காரு அவரு, ஒரு காலத்துல ஸ்டேஜ் காமெடியன்.
3: வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15, அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தாண்டா.
1: சோ அந்த ஆக்டர் யாரு அப்படின்ட்டு நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பல குரல்ல பேச போறது யாரு அந்த காலர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்பவே வெயிட்டிங்ல இருக்கோம். சோ இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஜனா கேட்டுட்டு வந்துடலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: ரோலிங் நிகழ்ச்சியை வந்து வித் மீ ஆர்ஜே ஆஷா அண்ட் ஆர்ஜே ஜெனா வந்து ரெண்டு பேரும் இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை போட்டுட்டு மங்களகரமா நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அப்படின்னு சொன்னோம். இருந்தாலும் அப்படி இந்த பக்கம் போனை திரும்பி பார்த்தா நம்ம மக்கள்லாம் அடுத்தடுத்து போன் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ முதல் பாட்டுக்கு முக்கியத்துவம் இல்ல, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காலர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துடலாம்.
1: எஸ், யார் அந்த முதல் நேயர்?
0: அதிர்ஷ்டசாலி நேயர், ஹலோ வணக்கம்.
1: அதிர்ஷ்டசாலி யாருன்னு தெரியல, கால் கட் ஆயிடுச்சு.
0: நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கும் முன்னாடி ஏதோ ஒரு தடங்கள் வந்துச்சு வச்சுக்கே, அது வந்து ரொம்ப பிரமாதமா போகும்.
1: ஆமா, அடுத்த ஒரு மணி நேரம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், பிரமாதமா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாமா, யார் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே, இப்ப லைனா ரெண்டு கால் அடுத்தடுத்து வந்துச்சு, எடுத்த உடனே கால் கட் ஆயிடுச்சு.

0: சரி ஓகே
1: ஆஷா,
0: இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து நீங்க பேசி ஏதாவது ட்ரை பண்ணி அடைய மக்களை கவரலாமே.
1: என்னன்னா நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் செய்யணும்.
0: எஸ் நம்ம பேசுவோமா, பேசிடலாம். நம்ம காலர்ஸ்க்காக மட்டும் தான் டயலாக்ஸ்லாம் வச்சிருக்கோம். அவங்க வந்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணட்டும்.
1: ஓகே கொஞ்சம் சில் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சூப்பரான பீட்டான கில்லி படத்துல இருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வருது, கேட்டுட்டே கால் பண்ணுங்க.

0: பசங்களோட எண்ணிக்கை 15, அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தான்டா.
1: என்ன சார் கேட்டீங்களா?
2: மேடம் விஜய் சார் டைலாக்கு ஆனா ஒண்ணுமே கேட்கவே இல்ல மேடம். ஒரு ரூபாய் விட்டு விட்டு தான் கேட்டு
3: விட்டு விட்டு கேட்டுதா?
1: அது சத்தமா போட்டோம்.
3: ஆமா, சிவகார்த்திகேயன் சார் வந்து சூப்பரா சொல்லியிருப்பாரு.
1: இது மான் கராத்தையில வந்து அவர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்காக ஒரு செலக்ஷன் மாதிரி வச்சிருப்பாரு. அப்போ ஒவ்வொருத்தரா வந்து வந்து திருக்குறள் சொல்லணும். சோ குறள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இவர் நினைச்சுப்பாரு திருக்குறள் இல்ல, நம்ம ஏதோ மிமிக்ரி பண்ணணும்னு நினைச்சுட்டு ஒரு ஒரு வாய்ஸா பேசுவாரு. ஓகேவா? அந்த டைலாக் தான் இது. ஏதோ முடிஞ்ச அளவு கேட்ட வரைக்கும் ட்ரை பண்ணுங்க.
2: கேட்ட வரைக்கும் கூட ஒண்ணும் இல்ல. வேணா எனக்கு சொந்த டைலாக் வேணா, ரெண்டு டைலாக்
1: வேணா. ஓகே,
3: சொந்த டைலாக். ஓகே,
2: நீ வர வேணா படத்துல உள்ள டைலாக் சொல்றேன் மேடம்.
1: சொல்லுங்க சார்.
3: நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா சார்?
2: ஆமா சார், ஆமா சார்.
3: அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணா அப்படி இப்படி தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஃபுல் மார்க்கே நாங்க கொடுத்துறோம்.
1: ஓகேவா? நாங்க வேணா கொஞ்ச நேரம் காது முடிக்கிறோம். நீங்க யாருமே கேக்கல நினைச்சிட்டு பேசுங்க.
2: சரி.
1: ஓகே, ரெடி, கட், கேமரா
3: ரோலிங்.
2: பார்க்காம காதல், பார்த்து காதல். அதே மாதிரி சூரியன் போற திசை எல்லாம் பாத்துக்கிட்டு, சூரியகாந்தி பாத்துக்கிட்டே வாழ்ந்துருங்க. அதே மாதிரி
3: எனக்கு தெரிஞ்சு ஆஷா உங்களை பார்த்துதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன்.
1: போட்டு குடுக்கறீங்களா? அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த டயலாக் பேசுறாரு, யார்கிட்ட சொல்லிருப்பாருதான் தெரியல.
3: யார்கிட்ட சார் இது சொல்லி பிராக்டிஸ் பண்ணீங்க?
2: பொதுவா
3: எல்லாருக்கிட்டே சொல்லிருக்காரு. ஓகே ஓகே,
1: நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்.
3: ஆமா,
1: ஓகே, சூப்பர் சார், அழைப்புக்கு நன்றி.
3: நன்றிங்க சார, தொடர்ந்து கால் பண்ணுங்க சார் எஃப்எம் ரெயின்போக்கு.
1: ஓகே ஜனா, நெக்ஸ்ட் காலர் வந்துட்டாங்களோ. வணக்கம்.
4: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் மாலை வணக்கம்.
1: ஓகே,
3: மாலை வணக்கம்.
1: கலையரசு சார் சொல்லுங்க.
4: அப்படியே
3: நல்லா பாளையத்தை விட்டுட்டீங்க பாத்தீங்களா, அதான் அவருக்கு வந்து ஏக்கமா இருக்காரு இப்ப. நீங்க சொல்லுங்க சார், நீங்க உங்க ஃப்ளோல வாங்க சார்.
4: எல்லாருக்கும்
1: தெரியும். பேசுறதுக்கு
4: வைகை புயல் வடிவேலு பண்ண போவோம்.
3: ஓகே போலாம்.
4: என்ன அப்படி கும்பல வரணுமே, தண்ணி சாப்பிட்டு வரணுமே, யாரு பாத்துட்டு வரணும் தெரியல. இங்க யாருமே கண்டு கண்ட சொல்ல இல்ல, யாரும் தெரியல. நாம மட்டும் தான் இருக்கிறோம், நம்மளதான் தேடி வரான்ல. நின்னாலும் அடிச்சுட்டு வருவேன், படுத்தாலும்
3: அப்பா நல்லா பாளையத்தையே ரவுண்ட் கட்டின மாதிரி இருக்கு உங்க டைலாக்.
4: என்னமோ நினைச்ச, பரவாயில்ல தப்பிச்சுட்டோம். இது ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு நகைச்சுவை. இன்னொரு நகைச்சுவை சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
1: நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்காங்க, நம்ம மத்தவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா?
4: சுருக்கமா.
1: ஓகே சரி,
3: சொல்லுங்க சார்.
4: தலைவர் இன்னும் சந்தோஷம் உள்ள இருக்கிறீங்க. ஏய், இந்த கட்டத்தொரைய பார்த்த அழுகுற குழந்தை கூட வாயமுடும். என்ன என்னை எழுத்து வர கூட விலகி விலகி ஓடு
1: வாடுவேன்.
4: அண்ணே, யாரும் நம்மளை நம்மளை நோக்கிதானே வரானுவா? என்ன என்ன ஆவருது? ஏய் பாத்துக்கலண்டா, ஒன்னும் ஆகாதுடா. நம்ம 4 அடி அடிச்சோம்னா அவன் 1 அடி கூட தாங்க மாட்டான்டா. அண்ணே கிட்ட வந்துட்டானே என்ன டமார்
3: டமார் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வரேன்.
4: நீ ஒரு முகத்தை தான் பாத்துக்கிற, இன்னொரு முகத்தை நீ பார்த்தது இல்ல. நன்றி.
1: ஓகே சார்,
3: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: அதாவது லெந்தியா வந்து நிறைய டைலாக்ஸ் சொல்லி காமிச்சிட்டாரு, நல்லா சூப்பராவே. அவரோட ஸ்டைல்ல எப்படி சொல்லுங்க,
3: நான் வேற நடுவில் இன்டராக்ட் பண்றேன், அவர் ஒன்னும் முடிக்கலன்னு வேற நீங்க வந்து நடுவில் ஹைலைட் பண்ணிக்க பாத்தீங்களா.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட முதல் காலர் வந்துட்டாங்க ஜனா.
1: அந்த லக்கி காலர் மறுபடியும் வந்திருக்காரு. யார், எங்க இருந்து?
0: ஓகே, ஹலோ,
2: வணக்கம். வள்ளியூர்ல இருந்து ஆல்டன் மேடம்.
0: ஓகே சார், ரெடியா இருக்கீங்களா டயலாக் பேசுறதுக்கு? இந்த டயலாக் இன்னொரு தடவை போடணுமா?
2: போடுங்க மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக டயலாக் போடுறேன், கேளுங்க.
3: ஃபர்ஸ்ட் குரல்.
4: வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற

0: கேப் நீங்க ஃபில் பண்றீங்க. ஓகே சார், அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம், சொல்லுங்க, யாரிங்க பேசுறீங்க?
1: கடலூர் தேவனாம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
0: ஓகே சொல்லுங்க சார், நீங்க எந்த டயலாக் பேச போறீங்க?
1: அதான் நீங்க போட்டீங்களா மொத்தம் 15 பேருன்ட்டு.
2: அதேதான்.
0: சரி, ரெடியா போயிடலாமா இல்ல இன்னொரு தடவை கேக்குறீங்களா டயலாக்?
3: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
4: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
5: ஃபர்ஸ்ட் குரல்
6: வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவ 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவ 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவ நான் தாண்டா.
0: என்ன சார் டயலாக் கேட்டுட்டீங்களா?
2: இஸ்லாம்
0: கேமரா
2: ரோலிங்.
0: எனக்கு
2: வாசல் சொன்ன மாதிரி இல்ல, வாட்ஸ்அப் சொன்ன மாதிரி இருந்துச்சு.
0: ஓகே ரெடி ரெடி சார், ஃபர்ஸ்ட்ல இருந்து.
1: மொத்த பசங்க எண்ணிக்கை 15 பேரு, தீவிரவாதி மாதிரி இருக்கிறது 10 பசங்க, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க 4 பேரு, அதுல பர்சனாலிட்டியா இருக்க ஒருத்தரே ஒருத்தர் தான், அது நான் தான்.
2: நான் தான் அன்பர் பாஷா
0: சார்.
2: அப்படியா? ஓகே
0: ஓகே
1: வரவா போவா? அந்த பையன் கேப்பா வரவா போவா?
2: ஆமா
1: உள்ள வந்து உட்காருவா.
0: ஓகே, அந்த காலத்துல ஏதாவது டீச்சரோட நிலைமை அப்படிதான் இருந்தது இல்லையா? ஓகே நன்றி நன்றி
2: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.
0: ஓகே, நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு, அதாவது நம்ம டயலாக் போடுறோமோ இல்லையோ, அவங்க எல்லாரும் ஒரு டயலாக் வந்து ஸ்கிரிப்டோடய வந்துடுறாங்க போல இருக்கு.
2: அவங்களோட ஃபேமஸான டயலாக், அவங்களுக்கு பிடிச்ச டயலாக்.
0: நாங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி விழுந்து வாரி நாங்க டயலாக்லாம் எதெல்லாம் போகாம இருக்கிற டயலாக்கோ கண்டுபிடிச்சி ஒரு டயலாக் எடுத்துட்டு வந்து வச்சா அவங்க ஆல்ரெடி ஒரு டயலாக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க இல்லையா?
2: எஸ், அடுத்து யாரோ வர மாதிரி எனக்கு தெரியுது. பேசிடலாமா?
0: பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம்
2: வணக்கம். கள்ளக்குறிச்சில இருந்து ஹேமலதா மேடம், கரெக்டா?
7: சூப்பர் சார், எப்படி கண்டுபிடிச்சீங்க?
2: கண்டுபிடிச்சாச்சு
0: சொல்லுங்க. ஹேமலதா மேம்
7: அவ்வளவு ஃபேமிலியர் ஆயிடுச்சு.
2: ஆமா ஆமா கண்டிப்பா.
7: தேங்க்யூ தேங்க்யூ, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
0: ஓகே ஓகே மேம், எந்த டயலாக் பேச போறீங்க?
7: அத பர்சனாலிட்டி
0: பர்சனாலிட்டி
2: பர்சனாலிட்டி தான். வெயிட்.
0: ரெடி கட் கேமரா
2: ரோலிங்.
7: யாழினிய கரெக்ட் பண்ண, வாசல்ல 15 பேர் வந்திருக்காங்க, அதுல 10 பேரு தீவிரவாதி மாதிரி இருக்கிறான், 5 பேரு அக்ரோஸ்ட் மாதிரி இருக்கிறான், நீங்க இருக்கிறது ஒருத்தன் நான் மட்டும்தான், நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கேன்.
2: அது என்ன மேடம் டயலாக் டெலிவரி பண்ண நடுவுல நீங்களே சிரிச்சுக்கிறீங்க?
0: ஆக்சுவலா அவங்க மிரட்டறத பார்த்து நம்ம பயந்துடக்கூடாதுல்ல, அதனால அவங்க சிரிச்சு நம்ம சமாதானப்படுத்துறாங்க.
7: விஜயகாந்த்
0: வரல சிவகார்த்திகேயன், விஜயகாந்த் வரல சிவகார்த்திகேயன், வந்து வந்தாச்சு இல்லையா? ஓகே சூப்பர் சூப்பர், நல்ல ஒரு ஸ்மைலிங்
7: கொண்டு வந்திருக்கீங்க.
2: சொல்லுங்க.
7: அனைத்தும் அறிவேன் நான்.
2: அவ்வளவுதான் இருந்துதான். ஓகே
0: ஓகே சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்யூ தேங்க்யூ.

0: யூ சோ மச் ஃபார் காலிங்.
1: நெற்றிக்கண் சிறப்பினம் குற்றம் குற்றமே நக்கீரா.
2: அதேதான்.
1: சூப்பருங்க சார், சூப்பருங்க மேம். தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி நன்றி மேம்.
0: ஓகே ஜனா, மறுபடியும் அந்த விஜயகாந்த் டயலாக் இன்னொரு தடவை
2: ப்ளே பண்ணிடலாம். ஓகே,
0: போட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு பாட்டு போட்டுலாம். ஓகே, ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நம்மளோட காலரும் நம்மளும் வந்து அந்த கேப்ல கொஞ்சம் நம்மளும் ஃப்ரீ ஆகிக்கலாம்.
2: ஓகே
0: ஓகே,
3: ஃபர்ஸ்ட் குரல்
4: வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவன் 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவன் 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் நான் தான்டா.

0: ஃபர்ஸ்ட் குரல்
1: வாசல்ல யாழினிய கரெக்ட் பண்ணலாம் நிக்கிற மொத்த பசங்களோட எண்ணிக்கை 15. அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவ 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவ 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறவ நான் தாண்டா.
2: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில நானும் ஆர்ஜி ஜெனாவும் வந்து ரெண்டு பேரும் காம்போல வந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததா ஒரு நேயர் வந்துட்டாரு, பேசிடலாமா ஜெனா?
3: எஸ் பேசிடலாம்.
2: ஓகே, ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம். வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் எங்க இருந்துன்னு கேட்க மாட்டேன், எனக்கே கேட்டுடுச்சு. இளமங்கலம் முருகன் சார்.
4: ஆமாங்க சார்.
3: எல்லாருக்கும் நாம ஒரு டாஸ்க் கொடுத்தா இப்ப நேர்ல நமக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருவாங்க, ஏன் பேரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க போல. அந்த அளவுக்கு
4: ஒரு நேரம் வந்தாரு, ஆறு பேரை சொன்னீங்க.
2: ஓகே, இனிமேல் வர நேர்கள் பேர்லாம் நாங்களே சொல்றோம். இது நம்மளுக்கு
3: ஆமா டாஸ்க். ஆமா, டீல். ஓகே
2: ஓகே, சொல்லுங்க சார். டயலாக் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
4: ரெடி மேடம்.
2: ஓகே, கட் கேமரா
3: ரோலிங்.
4: இதுதான் ஃபர்ஸ்ட் குரல். வாசல்ல
2: ஆம்பளைய
4: பாக்க பாக்கத்தான் உங்களுக்கு பிடிக்கும்ப்பா, பாக்க பாக்கத்தான் உங்களை பிடிக்கும் பெண்களுக்கு.
2: அவசரத்துல அதையும்
4: மாத்திட்டாரு.
3: அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
2: அப்படியே குழம்பிட்டார் ரெண்டு பேரும். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சூப்பர்.
5: அதாவது
3: நாம எங்க பேரை தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு. அதனால நம்ம கரெக்டா சொல்லிடுவோமே.
2: சில பேருக்கு அவங்க பேர் அவங்க சொல்லிக்கிறது ஒரு சந்தோஷம் தெரியுமா.
3: வணக்கம், வெல்கம் டு தி ஷோ சார்.
5: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஜெனா சார். நீங்க பக்கத்துல என்ன சொல்றது, இந்த சைடு உட்காரமா அந்த சைடு உட்கார்ந்து இருக்கீங்க. மேம் போன் அட்டெண்ட் பண்றாங்க, கரெக்டா?
3: கரெக்ட் கரெக்ட்.
2: இல்ல, உள்ள என்ன நடக்குது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா அவருக்கு.
3: நம்ம ஸ்டுடியோ செட்டப் அப்படியே சொல்றாங்க.
5: எடுத்த நம்பரையே மேம் தான் ரெண்டு வாட்டி எடுப்பாங்க. அதனால ஜெனானா மாறி மாறி எடுப்பாரு.
3: பாத்தீங்களா,
2: வேற கோட் வேர்ட் வச்சிருக்கீங்களா?
3: எஸ் எஸ்
5: இல்ல மேம், கரெக்டா. இது ஒண்ணு அது ஒண்ணு எடுத்தா நல்லா இருக்கும். அரை மணி நேரம் போராடுறேன் அப்பா.
2: ஆக்சுவலா எடுக்கும் போது என்ன ஆகும், அதை எடுக்கும் போது அந்த லைன்
5: மொத்தம் வாசல நிக்கிறவங்க 15 பேரு, அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவங்க 10 பேரு, அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறவங்க 4 பேரு, பர்சனாலிட்டியா இருக்கிறது நான் ஒரே ஒத்ததான்.
2: வேலூர் காட்பாடியில இருந்து சந்திரசேகர் சார்.

0: சரி, அடுத்து இது வந்து வெவ்வேறு
1: மாடுலேஷன்.
0: கரெக்ட் பண்ண மொத்தம் வாசல 15 பேர் இருக்கிறாங்க, அதுல தீவிரவாதி மாதிரி 10 பேரும், அக்யூஸ் மாதிரி 4 பேரும், பர்சனாலிட்டியா இருக்கிறவன் ஒரே ஒருத்தன் தான்டா, அது நான் தான்டா.
2: அடுத்து
1: ஓகே,
0: அடுத்து பர்சனாலிட்டியா இருக்கிறது ஒரே ஒத்து தாண்டா, அது நான் தாண்டா.
1: இதுன்னு சிரிப்பும் அழுகையும் சேர்ந்து கலந்த ஒரு குரல் வருது.
0: இல்ல இல்ல, இது வந்து அழுகிற குரல்
1: தான்.
2: அழுது கடைசியா சிரிச்சு அழுதுட்டாரு. நெக்ஸ்ட்,
0: அடுத்து கோபமா
1: டெரரா.
0: யாழினிய கரெக்ட் பண்ணதுக்கு வாசல் இருக்கிறவங்க மட்டும் 15 பேரா, அதுல தீவிரவாதி மாதிரி இருக்கிறவங்க 10 பேரா, அக்யூஸ் மாதிரி இருக்கிறவங்க மொத்தம் 4 பேரா, பர்சனாலிட்டியா இருக்கிறவன் ஒரே ஒருத்தன் தாண்டா, அது நான் தாண்டா.
2: நான் கண்டிப்பா யாழ்னி உங்களுக்கு கேட்கறேன். இவ்வளவு அளவுக்கு எல்லாம் மிரட்டினீங்க, நாங்க யாழ்னி எப்படி பாதுகாக்கிறது?
0: அடுத்து நிறைவா ஒரு குட்டி குழந்தை.
1: ஓகே,
0: நம்ம
1: கெட்செட் கோ ப்ரோமோக்கு ஒரு குழந்தை வரும் தெரியுமா, தாத்தா தாத்தா, அது இந்த பாப்பாவா தான் இருக்கும் நினைக்கிறேன்.
2: என்ன ஜனா, இப்ப நம்ம வந்து டயலாக் மாத்திடுவோம், ஏன்னா எல்லாரும் பேசி டயலாக் இப்போ பழைய டயலாக் ஆயிடுச்சு.
1: ஓகே, இன்னொரு டயலாக் ப்ளே பண்ணலாம்.
2: நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு டயலாக் ஒன்னு குடுத்துருவோமா?
1: ஓகே, நேர்களே உங்களுக்கு விருப்பமான டயலாக் வந்து நீங்க பேசி காமிக்கலாம்.
2: ஓகே, இந்த டயலாக் பத்தி ஒரு சின்ன க்ளூ.
1: ஓகே,
2: அக்ஷுவலா என்ன பண்ணுவாங்க, ஒரு குரூப் ஓகேவா, அந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் வந்து தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க, அவர் தான் வேலை கொடுக்கறவரு, கீழே இருக்கிறவங்க எல்லாம் வேலை செய்யறவங்க. அவரு போய் ஒரு ஹோட்டல்ல கோத்து விட்டுட்டு மிச்சிருக்கிற 4 பேரை எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல இருக்கிற ஒரு
1: சொல்லும்போதே எனக்கு தெரியுது, இருந்தாலும் அதுதான் நான் கண்டுபிடிக்கிறேன்.
2: வந்து கையில வந்து அவங்க அப்பா படத்தை வச்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருப்பாரு, ஏதோ ஒன்னு தொலைச்சிடுவாங்க பணத்தை. சோ தேடுறதுக்காக அந்த மிச்சம் இருக்கிற எல்லாரும் போயிடுவாங்க. தலைவரை மட்டும் ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, சாப்பிட்டு முடியறதுக்குள்ள நாங்க வந்துடுறோம் அப்படின்னு இவங்க எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ ஏதாவது கெஸ் இருக்கா?
1: அதான் நம்ம சந்தானம் சார் பேசுவார்ல.
2: ஓகே சூப்பர், அதே டயலாக். சோ பட்டத்து யானை படத்துல இருந்து உங்களுக்காக அடுத்த டயலாக்.
3: என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும், இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
4: கிடைக்கும்.
3: அப்புறம் காஃபி அளவு இவ்வளவுதான் இருக்கணும், குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். 4 இட்லி, 4 வகை சட்னி. போ.
2: ஓகே, நீங்க கூட ஹோட்டல்ல போனா இப்படிதான் கேப்பீங்களா?
5: தண்டபாணி
1: சார் மாசா பண்ணுவாரே.
2: ஓகே தண்டபாணி சார், நாங்க வந்து டயலாக் மாத்திட்டோம்.
1: இல்ல பரவாயில்ல, டயலாக் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணீங்களோ அத வந்து எங்களுக்கு வந்து இப்ப சொல்லி காமிக்கலாம்.
5: முதல் டயலாக்கே பேசுறேன் சார்.
2: ஓகே, கட் கேமரா
1: ரோலிங்.
5: ஓ, யாழினிய கரெக்ட் பண்ணவங்களா யாரு? 15 பேரா?
1: யார் 15 பேரு?
5: யாரு 15 பேரு? அதுல 10 பேரு தீவிர மாதிரி இருக்காங்க, 4 பேரு அக்யூஸ்ட் மாதிரி இருக்கிறாங்க, அதுல ஒரு ஆளு நான் தான் பர்சனாலிட்டியா இருக்கிறேன்.
1: அவருதான் தண்டபாணி சார். ஆமா
2: சார், அந்த 4 பேர் நிக்கிறாங்களா சார்? அந்த ஜனவம் ஒருத்தர்.
1: ஆமா, அக்யூஸ் மாதிரி. அடுத்த டயலாக் இப்போ ஒண்ணு ப்ளே பண்ணுமே, அது கேட்டிங்களா?
5: என்ன சொல்லுங்க சார் அது?
2: அது வந்து ஆக்சுவலா சந்தானம் சார் வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போவார்,
1: ஆர்டர் பண்ணுவார் சாப்பிடுறதுக்கு.
2: சாப்பிடுறதுக்கு அப்ப வந்து ஹோட்டல் வந்து கேட்பாங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? அதுக்கு அவர் சொல்றது, அவர் என்னென்ன மெனு சொல்ற

0: என்ன
1: சாப்பிடுறீங்க?
2: நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதான்னு குழப்பற மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
1: கிடைக்கும்.
2: அப்புறம் அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நாலு இட்லி நாலு வகை சட்னி. போ
0: என்னங்க சார் டைலாக் கேட்டீங்களா?
3: நாலு
0: இட்லி நாலு வகை சட்னி. ஓகே ரெடி போயிடலாமா டைலாக்கு? கட் கேமரா
4: ரோலிங்.
3: என்ன சாப்பிடுறீங்க?
4: நாலு
3: இட்லி. அதாவது மல்லிகைப்பூ மாதிரி தலையில வைக்கலாமா இலையில வைக்கலாமான்னு யோசனை பண்ணணும். அந்த அளவுக்கு இருக்கணும். நாலு இட்லி நாலு விதமான சட்னி. அதுவும் நாலு சட்னி இந்த கட்டி சட்னியா இருக்கணும்.
0: நடுவுல காஃபி விட்டுட்டீங்களே. ஓ நீங்க காஃபியை கடைசியா குடிப்பீங்களா? ஓகே சூப்பர் சூப்பர். கடைசி நேரத்துல வந்தாச்சு டயலாக் கேட்டு எப்படியே சொல்லிட்டீங்க டெலிவரி பண்ணிட்டீங்க.
3: காபி சாப்பிட்டீங்களா சார்?
4: சாப்பிட்டோம் சாப்பிட்டோம்.
3: சாப்பிட்டீங்களா சார்?
4: சாப்பிட்டோம் சாப்பிட்டோம்.
0: காபி சாப்பிட்டீங்களா சார்?
4: டிஃபன் சாப்பிட்டீங்களா சார்?
0: இது ஒரு டயலாக் இருக்கு. ஓகே சூப்பர் சார். थैंक यू थैंक यू சோ மச்.
4: நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி சார்.
3: நன்றி.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: என்ன சாப்பிடுறீங்க?
2: நாலு இட்லி. இட்லி மல்லிகை பூ மாதிரி இருக்கணும். இலையில வைக்கிறதா இல்ல தலையில வைக்கிறதான்னு குழப்பறா மாதிரி இருக்கணும். கிடைக்கும்ல?
1: கிடைக்கும்.
2: அப்புறம் காஃபி அளவு இவ்வளவுதான் இருக்கணும். குடிச்சிட்டு வச்சா மாதிரி இருக்கணும். நாலு இட்லி நாலு வகை சட்னி. போ

0: நேர்களே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி.
1: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 4:43:33 ஆகுது. நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசலாமா?
1: வணக்கம்.
2: வணக்கம். புன்னகை நாயகன் ஜனாசாரிக்கும் நவரச நாயகி ஆஷா மேடத்துக்கும் மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன். நல்லா
0: இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் வெண்ணிலா மேடம். அதாவது வந்து ஏன் டக்குன்னு அவங்க பேர் சொல்ல வச்சுக்கோங்களேன், உங்களோட குரல் அதே மாதிரி வந்து செஞ்சு சிங்கவரம் அவங்களோட ஒரே மாதிரியே இருக்குமா? சரி, நாம முன்னாடியே சொல்லி பல்ப் வாங்க கூடாது அப்படின்னு
2: சொல்றாங்க.
0: சூப்பர் சூப்பர் மேம். என்ன டைலாக் பேச போறீங்க வெனிலா மேம்?
2: ஃபர்ஸ்ட் டைலாக் கேப்பேன். ஆனா அன்னைக்கு பாருங்க, முன்னா நேத்து போட்டிங்க பாருங்க, பாட்டு எல்லாமே சூப்பர் ஹிட் பாட்டு மேடம். அது வந்தாலே
0: வாசல்ல
2: யாழ்னிய பிக்கப் பண்றதுக்கு மொத்தம் 15 பசங்க வந்திருக்காங்க. 10 பேர் வந்து தீவிரவாதிகள், 4 பேரு அக்யூஸ்ட், ஒருத்தவங்க மட்டும் பர்சனாலிட்டி, நான் தான்.
1: எனக்கு வராது.
2: பேசவே இல்லையா சார், நீங்க பேசுவீங்கல்ல, கொஞ்சம் இடையில இடையில குடுப்பீங்க, அந்த இதெல்லாம் இப்ப குடுக்கவே இல்லையா?
1: அப்படியா? அது வந்து இல்ல, எனக்கும் பேச தெரியாது அதான்.
2: ஐயோ உங்களுக்கா?
1: ஆமா.
2: சரி, அடுத்த டைலாக் போறோம்.
0: அடுத்த டைலாக்
2: என்ன சாப்பிடுவீங்க?
0: என்ன சாப்பிடுறீங்க?
2: என்ன சாப்பிடுறீங்க? 4 இட்லி, மல்லிகைப்பூ மாரி இருக்கணும். தலையில இலையில வைக்கிறதா, தலையில வைக்கிறதா, குழப்பம் குழப்பமா குழப்பற மாதிரி இருக்கணும். குழப்பற மாரி இருக்கணும்.
1: அதேதான்,
2: குழப்பற மாரி இருக்கணும். காப்பி அழகா இருக்கணும். குடிச்சிட்டு வைக்கிற மாரி இருக்கணும்.
1: குடிச்சிட்டு வச்சிட்ட மாதிரி இருக்கணும்.
2: 4 இட்லிக்கு 4 வகை சட்னி, அவ்வளவுதான் வந்தது.
0: சூப்பர் சூப்பர்.
2: நான் ஒரு டைலாக் சொல்லிட்டு போயிடுறேன் மேடம்.

0: ஓகே சொல்லுங்க.
1: நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான, கைவிட மாட்டான். ஆனா கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், கைவிட்டுருவான் மேடம். ஒரு டைலாக். இன்னொன்னு சின்ன டைலாக் தான், தவசி துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி சொல் என்னைக்கும் மாறாது. சொன்னது சொன்னதுதான்.
2: இந்த டைலாக் எல்லாம் பேசுறீங்க, இந்த டைலாக் எல்லாம் சூப்பரா பேசுறீங்க. விஜயகாந்த் சார் மாதிரி பேச மாட்டீங்க.
0: அடுத்த வாட்டி நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு வருவாங்க. தேங்க்யூ சோ மச்.
1: ஓகே ஓகே ஓகே,
2: நன்றிமா கால் பண்ணதுக்கு.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: வெல்கம் பேக் FM Rainbow 102.8 ல கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம். வணக்கம் சார்.
2: வணக்கம். செஞ்சி சிங்கம்ல இருந்து கலைவாணி மேடம்.
1: ஓகே சார், செஞ்சி சிங்கவாரத்துல இருந்து கலைவாணி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்க மேம்.
0: ஓகே, என்ன எந்த டயலாக் பேச போறீங்க?
1: தீவிரவாதி மாதிரி இருக்கிறோம் 10 பேரு, மாதிரி இருக்கிறவன் 4 பேரு,
0: அப்படிதான்
1: இருக்கிறவன் நான் ஒருத்தன் மட்டும்தான்டா, நான் தாடா.
0: சாம சாம அப்படியே அந்த ஒரு ஒரு லைனும் மாறாம கரெக்டா வந்துச்சு. நான் பேப்பர் வச்சு செக் பண்ணிட்டே இருக்கிறேன்,
2: கவுண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு.
0: ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் டைலாக்.
1: என்ன சாப்பிடுறீங்க? இட்லி பாத்தீங்கன்னா மல்லிப்பு மாதிரி இருக்கணும். அந்த இட்லிய இலையில வைக்கிறதா இல்ல இவன் தலையில வைக்கிறதா, குழம்புற மாதிரி இருக்கணும். கிடைக்குங்களா? சரி, காசி அளவு இவ்வளவுதான், குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். அப்புறம் 4 இட்லி 4 வகை சட்னி எடுத்துட்டு வா போ.
0: சூப்பர் சூப்பர். எப்படி இப்படிலாம் எல்லாருக்கும் டஃப் குடுக்குறீங்க?
2: என்ன புகழாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்கும்.
0: என்னமோ சொல்றாங்க. என்னது
1: மேம்? ஏற்கனவே போட்ட டைலாக் தான் மேம் இது, அதனால கொஞ்சம் தெரியும் நல்லா.
2: ஐயோ, எங்களுக்கு புகழ்ச்சி, எங்களுக்கு புகழ்ச்சி பிடிக்காது.
1: போட்டுருக்காங்க மேம் அந்த டைலாக்.
0: சூப்பர் சூப்பர். ஓன் டைலாக்?
1: ஓன் டைலாக்கா? ஊ ஏரியாவா? அந்த ஏரியா, இந்த ஏரியா,
2: அந்த இடம், இந்த இடம்,
1: ஆல் ரவுண்ட் ஏரியாவில ஐயா கில்லிடா.
0: சூப்பர் சூப்பர்.
1: தேங்க் யூ மேம்.
0: தேங்க் யூ சோ மச் மேம்.
2: கால் பண்ணதுக்கு நன்றி மேடம்.
1: தேங்க் யூ சார்.
0: ஓகே, அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ, லைன்ல வந்துட்டீங்க?
2: வந்துட்டீங்க, வந்துட்டீங்க.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
0: ஆ வணக்கம், வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: கலா.
0: என்ன நடந்து?
2: கலா மேடம் தானே? கலைவாணி செஞ்சில இருந்து, இன்னொன்னு கடலூர்ல இருந்து வெண்ணிலா, இன்னொரு வாழப்பட்டாம்பாளையம்ல இருந்து கலா. கரெக்ட்டுங்களா? இவங்க மூணு பேரும் ஒன்னாவே, மூணு பேரும்
0: மூணு
2: பேரும் வருவாங்க, மூணு பேரும் கரெக்டா மாத்தி மாத்தி சொல்லுவேன், அதெல்லாம் மாட்டிப்பேன்.
1: அப்புறம்
0: கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க, வேற என்ன டைலாக் வச்சிருக்கீங்க?
4: ஃபர்ஸ்ட் டயலாக் நான் கேட்கல, நான் லிசனர்ஸ் பேசுறத வச்சு நான் சொல்றேன் மேம்.
0: ஓகே சூப்பர்.
2: ஓகே.

0: சொல்லுங்க. ரெடி.
1: யாழினி வீட்டு வாசல்ல இருக்கிறது 15 பேர், அதுல 10 பேர் தீவிரவாதிங்க, 4 பேர் அஸ்தி, ஒரு ஆள் தான் பர்சனல் சேர்ப்பா. அது நான் தான்டா.
2: நான் தான்டா அது.
0: கேட்டதை வச்சே சொல்றாங்க பாருங்க.
1: ஆமா மேம், நானு கொஞ்சம் தூங்கிட்டேன் மேம். இளமரங்கன் பேசினாங்கல்ல,
0: பேசும்போது
1: அது கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு லேட்டா எழுந்துட்டேன் மேம்.
2: நானு
0: சூப்பர் சூப்பர் மேம், தேங்க்யூ.
2: காப்பிடுங்க.
1: நன்றி. சூப்பரா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
2: நன்றி நன்றி மேடம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு தந்ததுக்கு வந்தாச்சு. என்ன ஜனா?
2: எஸ் நானும் இன்னைக்கு நேர்கள் பேசின டயலாக் எல்லாம் கேட்டு அப்படியே வந்து பிரமிப்பாயிட்டேன். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே டெலிவரி பண்ணாங்க.
1: ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்குமே வந்து எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவாக உங்களுக்காக சென்னை 28 படத்துல இருந்து பாடல் வருது,
2: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: பை பை சொல்லிக்கலாம்.
3: சரோஜா சாமானிக்கலாம்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 5:01 8 FM Rainbow 102.8 நேகல் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்க அஜேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். குட் ஈவினிங் மக்களே, நம்ம சுற்றி நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்சி வந்துட்டேன். நம்ம கூட
2: நானும் உங்க கூட இருக்கேன்.
1: ஓகே, சோ புவனேஷ், நம்ம இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் புவனேஷ்?
2: இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் என்னங்கன்னு பாத்தீங்கன்னா திருவக்கரை.
1: ஓகே, சோ சூப்பரான ஒரு ஊர் இல்ல?
2: ஆமா ஆமா.
1: ஓகே, நீங்க அவ்வளவு தூரம் நீங்களும் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க, நானும் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த திருவக்கரை என்னென்னா ஸ்பெஷல் அப்படின்றத நமக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம அங்க இருந்து பாண்டிச்சேரியில இருந்து நம்ம திருவக்கரைக்கு எவ்வளவு தூரம் இருந்தது அப்படின்றத நீங்க சொல்லுங்க.
2: அப்படி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25 கிலோமீட்டர் இருக்கு.
1: ஓகே, திருவக்கரை இல்லையா? ஓகே, இங்க நமக்கு வந்து தெரிஞ்சது பக்ரகாளி அம்மன் கோவில் இல்லையா? ஓகே, சோ அப்படி இருக்கும்போது நம்ம சுத்தி இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம், அப்புறம் நம்மள்கிட்ட பேச போறவங்கள்ட்ட நம்ம
2: பேசலாம்.
1: ஓகே, எனக்கு கண்ணுக்கு முன்னாடி பஜ்ஜி நல்லா சுத்த சுத்த சுத்த விட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா
2: அந்த சைடு பானிபூரி
1: அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிடற மாதிரியே நாங்க வந்து குடுக்கிறோம். நீங்க பாத்துக்கிட்டே அப்படியே இங்க இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்க போற மக்களே, நம்ம சுற்றி நிகழ்ச்சியில இன்னைக்கு திருவக்கரை அப்படிங்கிற ஒரு சூப்பரான வில்லேஜ்லதான், அதுவும் இல்லாம புகழ்பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஊர்ல இருந்தான் அந்த வகையில இந்த ஊரை பேசுறதா நம்ம குடும்பத்துக்கு பேசுறாங்க. அவங்க நம்ம
2: பேசிப்பா.
1: ஹாய், வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
1: ஹாய் பிரியா. பிரியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நாங்க கடை வச்சு நகரம்.
1: ஓகே ஓகே, பஜ்ஜி கடை இல்லையா? அதனாலதான் ஃபர்ஸ்ட் உங்க கடைக்கு வந்துடுறாங்க. ஓகே, ஒரே ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி ஓகே, சோ நீங்க சொல்லுங்க பிரியா, திருவக்கரை உங்க ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் தான் நீங்க சொல்லுங்க?
3: எங்க ஊரை பத்தி சொல்லலாம், அம்மன் வந்து ஃபேமஸ். அம்மன் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை தரும். கல்யாணமே ஆகாம ரொம்ப நாள் வேண்டுதல் இருக்கும். அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து அம்மனுக்கு வருவாங்க. அம்ம வீட்டு போன டைம்ல இன்னும் ஸ்பெஷலா தெரியும் உங்க ஊர் பாக்கிறதுக்கு. அதோட கல்மரப்பூங்க ஒண்ணு இருக்குது. மரம் வந்து கல்லாயிட்டு, அது வந்து கீமு உலே மரம் வந்து, அது இன்னும் ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஃபேமஸான இடம். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூடா இருக்கும். அதோட வந்து லைலா உடனே ஒண்ணு இருக்குது. லைலா உடகெல்லாம் பக்கத்திலே வந்தீங்கன்னா முருகர் கோயில் மயிலம். பாண்டிச்சேரி பீச்சு எல்லாமே இங்கேதான், எங்கேயும் போக தேவையில்ல,
1: எல்லாமே போய் பாத்துடலாம். ஆன்மீகமா சுற்றுலாவா ரெண்டுமே எங்க கிட்ட பக்கத்துல
3: பக்கத்துல பக்கத்துலயே இருக்கு.
1: உங்களுக்கு வந்து பாண்டிச்சேரி வந்து இங்க இருந்து 25 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீங்க பாண்டிச்சேரியில என்னென்ன ஏரியாவுக்கு எல்லாம் போயிருக்கீங்க அப்படின்றது?
3: நாங்க வந்து பீச்சுக்கு போயிரும், அதோட ஹோட்டல் மால் பார்க்கு
1: பாத்தீங்களா, பார்க்கு போயிட்டு எங்களுக்கு அந்த இடம் தான் விளையாட்டு இடம், அதனால எங்களுக்கு அதான் தெரியும். உங்க பேர் என்ன குட்டி?
4: என்ன
1: படிக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட். ஓகே, ரைம் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? உங்க ஊர் பேர் என்ன? சொல்லுங்க. சொல்லுங்க மேம், இப்ப வந்து திருவக்கரைய சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் என்னென்ன அப்படின்னு?
3: திருக்குன்னூரை
1: சுத்தி,
3: ஊரை சுத்தி தான் திருக்குன்னூரு. அப்படியே அந்த லைன் போனா பத்துக்கண்ணி, மேட்டுப்பாளையம், அப்படியே பாண்டிச்சேரி. அது இந்த சைடு இப்படி வந்தீங்க, திண்டிவனம் சைடு வந்தீங்கன்னா பெரும்பாக்கம், மயிலம், திண்டிவனம் எல்லாமே. இந்து 25 கிலோமீட்டர் தான், இது 25 கிலோமீட்டர் தான்.
1: இது எல்லாமே சுத்தி சுத்தி.

0: பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வில்லேஜ்
1: கிராமம் தான்.
0: அப்ப இங்க வந்து எல்லா வசதிகளுமே இருக்குங்களா?
1: எல்லா வசதிகளும் இருக்கு. மெயின் பாத்தீங்கன்னா மெயின் ரோடு பெருமாள் மேல வர ரோடு நல்லா இருக்கும். இது கீழே பார்த்த விட ரோடு நல்லா இருக்காது. இங்க கல்குவாரி இருக்கிறதுனால ரோடு வந்து நல்லா இருக்காது. போக்குவரத்துக்கு டிஸ்டர்பா இருக்கும். ரோடு சின்னதா இருக்கும். ரோடு அவ்வளவுதான். போக்குவரத்துக்கு தேவைப்படுது.
0: கல்குவாரி தான் இங்க அதிகமான தொழில் அப்படின்னு பார்த்தா அதுதான்
1: அதான் முக்காசி எல்லாரும் எங்களுக்கோட சாப்பாடு பார்த்தா கல்குவாரி தான்.
0: இப்ப கல்குவாரி வந்து என்னென்ன மாதிரியான பொருட்கள் அங்க எடுக்கிறாங்க?
1: அங்க வந்து எம் சண்டு பி சண்டு மணல் தான் வீடு கட்டுறதுக்கு
0: எல்லாமே.
1: ஆமா இங்க
0: மலை இருக்கு.
1: இந்த கல்லூர் வந்து அம்மன் சிலை எல்லாம் செதுக்குவாங்க.
0: ஓகே.

0: கோர்ஸ் எல்லாம் அங்க எடுக்கிறாங்க.
1: அவங்க வந்து எம்சண்டு பிசண்டு மணல் தான் வீடு கட்டுறதுக்கு
0: எல்லாமே இங்க.
1: ஆமா இங்க
0: மலை இருக்கு.
1: அம்மன் சிலை எல்லாம் செதுக்குவாங்க. அம்மன் சிலை எல்லாம் இந்த சைடு எல்லாம் போனீங்கன்னா அம்மன் சிலை தான் ஃபுல்லாவே செதுக்கு. டைரக்டா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ எப்படி வேணாலும் செதுக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த இன்ச்சு வேணுமோ செதுக்கி தருவோம் எங்க ஊர்ல.
0: சிலைகள் செதுக்கக்கூடிய இடமாவும் இந்த இடம்
1: சிலைகள் செதுப்பாங்க.
0: ஓகே மேம். ஸோ அப்போ ஊர் பத்தி இன்னும் நாங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்க வந்து என்ன திருவிழாக்கள்லாம் இங்க இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த நீங்க அம்மன் கோவில் திருவிழிலேயே இருக்கீங்கன்றதுனால திருவிழாக்களை பத்தி சொல்லுங்க.
1: எங்க ஊர்ல திருநா பாத்தீங்கன்னா அம்மனுக்கு சுத்துவாடல முக்காசு எல்லாருமே வந்து பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. காலிக்கு மேக்ஸிமம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு நச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க, பாலாபிஷேகம் கொடுப்பாங்க. முடிஞ்சு மறுநாள் வந்து நாங்க பாலபிஷேகம் 1008 பால் கொடுப்போம். நாங்க அம்மனுக்கு பாலபிஷேகம் கொடுப்போம். அம்மனுக்கு பார்த்தா இது
0: மட்டும்தான்,
1: அதோட பௌர்ணமி அமாவாசையில வந்து ஜோதி காட்டுவாங்க அம்மனுக்கு. அப்ப வந்து இன்னும் சூப்பரா இருக்கும். அம்மன் வந்து இன்னும் ஜொலிப்பா அழகா இருப்பாங்க. சந்தன காப்பிலே சந்தனத்திலே அம்மன் அலங்காரம் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும் பாக்கிறது.
0: கோவில் கிராமமா இருந்துச்சு. ஓகே மேம், ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உங்க பரபரப்பான இந்த வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டே எங்கள்கிட்ட பேசினதுக்கு. உங்க கடை பஜ்ஜி வந்து நல்லா இருக்குது, நாங்கள் வந்து அப்படியே அடுத்தது சாப்பிட்றோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி. ஏன் மக்களே நீங்களும் அப்படியே போயிட்டு சுத்த சுத்த பஜ்ஜி ஜஜ்ஜி அப்புறம் வந்துட்டு பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டே வாங்க. நாங்களும் இங்க கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அடுத்ததா யார்கிட்ட பேசலாம் அப்படின்றத யோசிக்கலாம். ஓகே மேம். ஓகே, இப்ப அடுத்தது அவர் வந்து தேடவும் ஆரம்பிச்சாரு யார்கிட்ட போய் நம்ம பேசலாம் அப்படின்னா அங்க இருந்து நம்ம அவரு ஆட்டோக்காரன் வேற குறுகுறுன்னு பாத்துட்டே இருக்காரு. என்ன பேசலாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்கள போய் பேசிடலாம்.
2: ஓகே
0: மக்களே, தொடர்ந்து இருங்கள்.
2: 102.8 நம்ம
0: சிஸ்டம்.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: நேயர்களே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி.

0: நேரம் 5:15 9 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்மை சுற்றி கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில. அடுத்ததா அன்பரசு என்ன சொல்றாங்க, ஆர்ஜே புவனேஷ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. இப்ப வந்து நம்ம ஆட்டோ கார் ஆனா நம்ம புடிச்சு வச்சாச்சு. இங்க வந்து ஒரே ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்க எல்லாம் போனோம், எல்லாரும் வந்து அவங்க பறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம என்னோட ஆட்டோ கார்
2: ரெடியா
1: இருக்க கேள்வி கேட்க போறது நம்ம ஆர்ஜே.
2: நான் வந்துட்டேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ கார் அண்ணன் கிட்ட நான் பேச போறோம்.
3: ஓகே. ஊர் பௌர்ணமி வகர கோயில் தான் ஃபேமஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொழில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் போகுது. விவசாயம் எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம் எல்லாம் இப்போதைக்கு வந்து மழை இல்லாததுனால நமக்கு இந்த குவாரி இதுதான்.

0: அடுத்து கோயில் பத்தி கேட்டீங்கன்னாக்கா, கோயில் பௌர்ணமி விசேஷம், அடுத்தது அமாவாசை.
1: ஓகே, பௌர்ணமி இப்ப ரொம்ப பெரிய நல்ல பெருசா நடக்குமா?
0: ஆமா ஆமா, அது
1: குறிப்பிட்ட
0: மக்கள்
1: கோயில் சுத்தி மட்டுமே இத்தனை பேர்.
0: ஆமா
1: ஓகே,
0: ஆட்டோ பாத்தீங்கன்னா ஒரு குடும்பம்.
1: ஓகே, நடந்து நாக்கம் பாட்டு தெரிஞ்சது.
0: அடுத்து
1: இங்க வந்து விவசாயம் பண்ணான்னு சொன்னீங்கல்ல, விவசாயம் பண்றப்போ என்னென்ன பர்டிகுலரா ஏதாவது பயிரிடுவாங்க, அது மாதிரினா
0: என்னென்ன? அப்ப ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடினாக்கா விவசாயம் எல்லாமே மல்லாட்டை மாதிரி எல்லாமே நடந்து, இப்ப மழை இல்லாத ஒரு காரணம்.
1: ஓகே, இப்ப குறைஞ்சதுனால
0: அது ஒண்ணு போக என்ன இந்த கிறிஸ்து ராய்க்கு எல்லாம் நிலம் எல்லாமே என்ன ஆயிருந்தாலும் எல்லாமே லீஸ் எடுத்து கிறிஸ்து மழை இல்லாதனால அந்த தொழில போயிட்டாங்க.
1: என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் பாக்குறீங்க? நிறைய மாறி இருக்கும்ல,
0: விவசாயம் அதிகமா கேட்டு போச்சு. ஆனா இப்ப வந்து குவாரி வந்து நிறைய இருந்துச்சு, அதுவும் இப்ப வந்து ஒரு சில குவாரி எல்லாம் வந்து பாத்துட்டாங்க. கிருஷ்ணர் மட்டும் ஒரு 50 கிருஷ்ணர் கிட்ட இருக்குது. அப்பெல்லாம் சேலத்துல இருந்து எல்லாம் வேலை செஞ்சாங்க. அவங்க எல்லாம் கிருஷ்ணரும் மலையை நின்றதுனால
1: அவங்க வந்து
0: அந்த தொழில வந்து வெளியில இருந்து ஜல்லி சட்டு வாங்கி வந்து அவங்க ஜல்லி
1: உடைக்கிறாங்க.
0: ரேட் அதிகமா
1: புரியுது. இப்ப
0: ஒரு 1500 ரூபா கொடுத்த ஜல்லி இன்னைக்கு 8500 ரூபா வெளியில இருந்து அவங்க வாங்கி பண்றதுனால இங்க வந்து ஆறு வந்து பாலத்துல சங்கராபரணி ஆறு
1: பக்கத்துல
0: சங்கராபரணி ஆறு புளி போல புளியெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் கோயில் வந்து இந்த நாட்டிக்கிழமைக்கு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி இது
1: வந்து எல்லாம் வந்து போவாங்க.
0: இது வந்து பௌர்ணமி அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நைட்டு 12 மணிக்கு ஜோதி காட்டுவாங்க. அந்த ஒரு நேரம் ரெண்டு நேரமா எல்லாம் கும்பல் வந்து ஒரு லட்சக்கணக்கு கும்பல் வரும்.
1: கூட்டம் கூட்டமா
0: ரெண்டு நேரத்துல யாரும் இருக்க மாட்டாங்க,
1: போயிடுவாங்க.
0: 3 மணிக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, கும்பிடுவாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு பகல் 12 மணிக்கு ஜோதி
1: காட்டுவாங்க.
0: அந்த ஜோதி பார்த்துட்டு உடனே அவங்களும் உடனே ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு 3 மணிக்கு 4 மணிக்கு
1: கிளம்பிடுவாங்க.
0: இது நேரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரதோஷம் அப்புறம் மற்ற நாள் நல்ல விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா அரைக்குதான் மேல இருக்கும். நீ பகை வந்து ஒரு 1 கிலோமீட்டர் அவ்வளவு அதே உனக்கு பயமா இருக்கும். அது ஒரு ஃபேமஸ் ஆயிப்பு கைலாவோட.
1: ஓகே,
0: ரெண்டாவது வந்து கல்மர பூங்கா. ஆதி காலத்துல வந்து
1: தேசிய
0: அளவுல வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாவே நடந்தோம். நிறைய ஸ்கூல்ல எஜுகேஷன் பண்ணி அதை வந்து ஒரு ஒரு பசங்க வந்து ஸ்கூல்ல வந்து டூரிஸ்ட் மாதிரி அனுப்பிச்சாங்க. டூரிஸ்ட் மாதிரி அனுப்பிச்சு அந்த கல்மர பூங்காவை பாக்க சொல்லுவாங்க. போய் எல்லாரும் வீட்டுல வந்து பாக்க சொல்லுவாங்க. அவங்க வந்து
2: வருஷத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம அந்த இது சொல்றாங்க, வந்து எப்படி சொல்றது, நெல் நடக்கும் அந்த மாதிரி
1: நல்லா
2: எரி குழம்பு அப்படின்னு சொல்றதுனால ஆதிகாலம் என்ன வருஷம் முன்னாடி சொல்றாங்க. இந்த அறிவியல் ஆராய்ச்சி எல்லாம் சொல்றது அது வெப்பத்தன்மையினால அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மரம் அவ்வளவு பூமியில பதிஞ்சு
1: அடைஞ்சு
2: ஆராய்ச்சி சொன்னது. இது ஆராய்ச்சி ஆன்மீக ரீதியா பார்த்தனாக்கா அது ஒரு கதை சொல்றோம். இதுதான் அதனுடைய
1: வரலாறு.
2: அது சொல்றது அதெல்லாம் அந்த நிலக்கரி இதெல்லாம் கூட இருக்கிறாங்க. இந்த சொன்ன வேண்டி
1: போட்டிருப்பாங்க
2: அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அது இப்போ டூரிஸ்ட் பார்க்கே பண்ணிட்டாங்க,
1: எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியாவில
2: நீங்க போன வந்து பார்க்கலாம். நிறைய பார்க்க
1: இதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா இந்த ஏரியால நீங்க
2: பாத்துக்கலாம். போகணும்னு இருக்கு.
1: அதாவது
2: ஆழ்ந்த மனிதர்கள் வந்து அது
1: பண்ணிருக்காங்க.
2: நிறைய

0: சுத்தி என்னென்ன ஏரியா இருக்கு டக் டக்னு போறதுக்கு அப்படின்னா?
1: பொருளாதாரம் வாங்க போனா திருப்பூர் தான் எல்லாமே மத்த எல்லாமே
0: சலுகையான
1: ஏரியா ஃபுல்லாவே திருக்கனூர் தான் வரும். ஏன்னா பாண்டிச்சேரி போவாங்க வருவாங்க. இந்த சுத்துப்பட்டு கோவில் வந்து மயிலம் கோவில், இங்க இருந்து வந்து 12 கிலோமீட்டர் மயிலம் கோவில். அப்புறம் வந்து பஞ்சவாடி, பஞ்சவாடி, அப்புறம் எல்லாம் ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேதான் பஞ்சவாடி சுத்திங்கிறா எல்லாமே கோவில்
0: வருஷத்துக்கு
1: முன்னாடி ராஜாவில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். ராதாபுரம் தூதி நிக்கிறாங்க இல்லையா, இந்த விஜய் கட்சியில அவங்க
2: அந்த அளவுக்கு ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கோவில் இல்லைங்களா? நம்மை சுற்றி அப்படின்னு சொல்ற ஒரு ஷோ நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உங்க ஊரை பத்தி பேசுறது ரெண்டு பேரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. வந்து வணங்கிட்டு போயிருக்காங்க. நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி எல்லாம் சொல்லீங்க இல்லைங்களா? எனக்கு வந்து தெரியணும், நீங்க வந்து தண்ணி வசதி ரொம்ப மழை கம்மியா இருக்கு அப்படின்றதுனால எங்க தண்ணி கிடைக்கிறதுக்கான இங்கவே பக்கத்துல
1: போகுது.
2: நீங்க அந்த சின்ன வயசுல நீங்க அங்கெல்லாம் வந்து மீன் பிடிச்சது நீங்க வந்து ஒரு 20 ஆட்டோஸ் மட்டும் இங்க போயிட்டு
1: இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க.
2: போக்குவரத்து அப்படிங்கறது இங்க கொஞ்சம்
1: விழுப்புரம் வண்டி வந்து மூணு சிங்கிள் நாலு சிங்கிள் தான் வரும். காலையில 8 மணிக்கு வரும், 11 மணிக்கு ஒண்ணு வரும். அப்புறம் வருமா வராதான்னு
2: தெரியாது.
1: 8 மணி சிங்கிள்
2: ஒரு சின்ன ஊர் இல்லைங்களா? இது சின்ன கிராமம், சுத்தியுமே வந்து நிறைய கிராமங்கள் தான் இருக்கு. அப்ப இந்த வாழ்வியல் முறை உங்களுக்கு எப்படி இருக்கு?
1: எங்க பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
2: ஒரு பக்கம் ஒரு வளர்ச்சி, ஒரு பக்கம் இன்னொரு ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஓகே, சோ ரொம்ப நன்றி அண்ணா, நிறைய விஷயங்கள் நீங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் அண்ணா. உங்க பேரு
1: அண்ணா?
2: பழனி வேலண்ணா. புனித வேலண்ணா. ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ சோ மச். சேஸ் மகளே, என்ன பயிற்சி விட்டு நிகழ்ச்சியில அடுத்து நம்ம சுத்தி என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம கூட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஸ்கூல் பசங்க மற்ற காலேஜ் பசங்க வெயிட் பண்ணிருக்காங்க.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்க

0: இன்னைக்கு நீ
1: நேரம் 5:32 11 மணிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம ஆர்ஜே அன்பர்சியும் ஆர்ஜே புவனேஷும் என்ன சொல்றாங்க திருவக்கரை பகுதியை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஹலோ, பாட்டு போட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. அருள்மிகு வடிவாம்பிகையுடைய சாந்திர மௌலீஸ்வரர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பெரிய பட்டாம்பூச்சி கூட்டங்கள் வந்து எங்க கொண்டு முன்னாடி இருக்காங்க. என்ன பண்றாங்களா, ஸ்கூல முடிச்சு அப்பாடா நாங்க அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு
3: என்ன
2: ஊர் இருக்கு வெளியில போனா? தெரிஞ்ச வரைக்கும் ஊர் பேர்லாம் சொல்லிட்டீங்கல்ல, ஆனா சுத்தி சுத்தி எங்க ஊர் தானே இருக்கீங்க? என்ன பேசணும் அப்படின்னு ஆட்டோஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்க ஊர்ல வந்து என்ன கொண்டாட்டங்கள்லாம் இருக்கும் அது பத்தி சொல்லுங்க. எப்படி இருக்கும் உங்க ஊரு? உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் என்னென்ன?
3: பிடிச்ச இடம்னா கல்மரப் பூங்கா இருக்கு, சட்னி தான், சந்திரமௌலீஸ்வரர்
2: கோயில். அங்க கோவில் இருக்கிற அம்மன் பேர் என்ன? வக்ரகாளி அம்மன். அம்மன் பேர் தான் கேட்டா கரெக்டா தான் சொல்லிருக்கேன். பேரை வச்சு இங்க வந்து திரு வக்ரகாளி அப்படின்றத திரு வக்ரகரை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க அப்படிதான் வந்திருக்கா? ஓகே. சோ அப்ப உங்க ஊர் பேரு, உங்க ஊரை சுத்தி இருக்கிற விஷயத்தான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிறீங்களா? ஓகே, அப்ப இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கல. அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கணும்னா எங்கெல்லாம் போவீங்க? இங்க என்னென்ன பொருள் எல்லாம் கிடைக்குது அது சொல்லுங்க. பானிபூரி இருக்கு, அப்புறம் சாப்பாடு பொருள் மட்டும்தான் இப்ப நல்லா சாப்பிடுறீங்க மட்டும் நல்லா தெரியுது. சரி ஓகே, வாங்க இந்த குரூப் கிட்ட கேட்கலாம். ஹாய் வணக்கம், உங்க பேரு? போயிருவீங்க. சரி, இப்ப உங்களுக்கு வந்து என்னவா ஆகணும்னு ஆசை ஜீவிதா?
3: என்னவா ஆகிறது?
2: என்னவா ஆகிறது? தேடலாம்,

0: பேசும்போதே கையில நடுங்குது தெரியல என்ன பேசலாம். இன்னுமா திருச்சி ஒரு கண்ணு போட்டோட பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து இருக்கிற மாதிரி எல்லாரும் செய்கை மட்டுமே கட்டிட்டு இருக்காங்க. உங்க ஊரை பத்தி நிறைய பேசுனதுக்கு ஆல் தி பெஸ்ட் உங்க ஃபியூச்சருக்கு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ எல்லாரும் சொல்லலாம். தேங்க்யூ சொல்லாமே எல்லாரும். ஓகே, தேங்க்யூ சோ மச் கர்ல்ஸ். தேங்க்யூ.
1: என்ன
0: நடக்குது திருவக்கரையில அப்படின்னா?

0: எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டு இருக்கீங்க நம்மை சுற்றி நிகழ்ச்சியில. நம்ம ஆர்ஜி அன்பரசியும் ஆர்ஜி புவனேஷும் திருவக்கரை பகுதியில இருந்து பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ நம்மை சுற்றி நிகழ்ச்சியில. எஸ், நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவக்கரையில நானும் ஆர்ஜி அன்பரசியும் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கடை இருக்கு. பாத்தீங்கன்னா பூக்கடை இருக்கு, மாலை கடை இருக்கு, ஏகப்பட்ட கடை விளக்கு, அப்படி நிறைய விஷயம் இருந்தோம். அங்க இருக்க ஒருத்தவங்க கிட்டதான் நம்ம பேச போறோம்.
2: காமிப்பாங்க அம்மாவாசியில பகல்ல எங்க போய் எந்த விசேஷம் நடக்கல. இங்க வந்தா நல்லா சீக்கிரமா விசேஷம்
1: நடக்கும்.
2: எல்லா விசேஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு, எல்லாத்துக்குமே இங்க வந்தா நல்லா விசேஷம் நடக்கும்.
1: இப்போ உங்ககிட்ட வந்து என்ன அடிக்கடி அதிகமா வாங்கிட்டு போற விஷயம்?
2: அதிகமா என்ன, தேங்காய் பழம் வாங்கிட்டு போவாங்க, மாலை வாங்கிட்டு இல்ல சாமி அப்படியே கும்பிடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாமே பணக்காரம் இல்லையா, எல்லாம் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, இருக்குப்பாட்டங்களும் இருக்கிறாங்க.
1: சரி, ஓகே. இந்த கோயில பத்தி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வரலாறுல
2: கோயிலுடைய வரலாறு கோயில் ஐயர்கிட்டதான் அதனுடைய விளக்கத்துல அவங்க சொல்லுவாங்க.
1: ஊரை பத்தி சொல்ல முடியுமா?
2: திருவுக்கார ஊர் பேரு அவ்வளவுதான். அதான்
1: எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர்
2: மாதிரி ஃபோன் பண்றேன்.
1: சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க அக்கா.
2: நல்ல ஊர் தான், கல்கு வரைய முக்கியமா இந்த ஊர்ல அமி ஊர்ல பேமஸ். எல்லாமே காளி சிவன் பெருமாள் வடிவேந்துக்கு. ஆனா ஊர் நடுவுல ஊரை சுத்தி கோயில், இது மாதிரி கவர்மெண்ட் கோயில், நீ இதெல்லாம் வந்து தனியா இருக்கு,
1: அவ்வளவுதான்.
2: அதோட கல்மர பூங்கா இருக்கு, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாக்குறாங்க. எங்கேயுமே கல்மர பூங்கா கிடையாது இந்த ஊர்ல
1: மட்டும்.
2: அது வந்து அந்த பக்கம் அந்த சைட் தான், அதுவும் பக்கத்துல கல்மர பூங்கால இருந்து அது அப்படி போகணும். அது
1: இருக்குதான். சொல்லிட்டீங்க. நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கோயிலுக்கு எதிரில இருக்க பூ கடையில இருக்கிற ஒரு அக்கா கிட்டதான் நம்ம பேசணும். அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டாங்க. அடுத்து நம்ம வேற யார்கிட்ட பேச போறோம்? இப்ப தொடர்ந்து தொடர்ந்து கேட்டு இருக்கேன். 102.8 இது நம்ம சுத்தி நிகழ்ச்சி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 5:51:32 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. நம்மை சுட்டி நிகழ்ச்சியில அடுத்து யார்கிட்ட பேச ரெடியா இருக்காங்க?

0: வரிசையும் புவனேஷும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஏரியாவில இப்ப நம்ம நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சொல்றதுக்கும் இந்த ஊரை பத்தி சொல்றதுக்கும் நம்ம கூட இணைந்து இருக்கிறாங்க ஒரு பெரியவங்க, ஒரு ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா.
1: உங்க பெயர் சொல்லுங்க ஐயா.
2: மோகன்.
1: திருவக்கரை மோகன் ஐயா. ஓகே சொல்லுங்க ஐயா, நீங்க உங்க ஊரை பத்தி எங்ககிட்ட நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லுங்க.
2: திருவக்கரையே ஒரு கோவில் இருந்திருக்கு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால வரையப்பட்ட கோயில். என்னுடைய கருத்து தெரிஞ்சு சாதாரணமா இருந்த கோயில் தான், சாதாரணமா இருந்த கோயில் தான். நாளடைவுல சுத்துப்பட்டுல இருக்கிற ஒரு பெரிய கீர்த்தர்களா வந்து இதை ஒரு பராமரிப்பு பண்ணி இந்த கோயிலுக்கு ஒன்று உண்டால செஞ்சு அவங்க வரையறது கொஞ்சம் மனமேன்மை ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாளடைவுல ஊர் திருவிழாவா மரங்கள் நிறைய இருந்ததுங்க. அப்புறம் கவர்மெண்ட்டினுடைய சென்ட்ரல் கவர்மெண்டோட அந்த காலத்திலேயே புவியியல் ஆராய்ச்சியில வந்து ஒரு வேலி போட்டிருக்காங்க. அது வந்து நிலக்கரியால இருக்கு. அதுல வந்து 1000-2000 ஆண்டுக்கு முன்னாடி மரங்கள் காடுகளா இருந்ததுனால அந்த மரம் வந்து கல்லாக்கப்பட்டது. மரம் வந்து நல்லா கிட்ட ஒரு 20 நீட்ல 10 நீட்ல ஒரு கல்லா இருக்கு. என்ன பண்றாங்க அந்த அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு அது இந்த வக்ராசுரன் சமாரம்பங்கனால அதோட அவங்களுடைய எலும்புன்ற மாதிரி ஒரு வரையறுக்கப்பட்டாங்க. வக்ராசுரன் சமாரம்பங்கனால எலும்புன்ற மாதிரி வரையறுக்கப்பட்டாங்க. இது ஆக்சுவலா வந்து அது மரம் கல்லாக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பாதுகாப்புல இருக்குங்க. கல்மர பூங்காங்கிறது நல்ல ஃபேமஸ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து கோவில் வந்து பௌர்ணமி திருவிழா வந்து எனக்கு கருத்து எரிஞ்சு சிறியதா செஞ்சு ஊருக்கோரங்க பெருசாக்கி இன்னைக்கு பிரம்மாண்டமான நேஷனல் லெவல்ல
1: எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க. சீதா ஆரம்பிச்சு பிரம்மாண்டமான
2: வேர்ல்ட் லெவல்ல சொல்ல மாதிரி ஸ்டேட் லெவல் இருக்கீங்களா, ஸ்டேட் லெவல்ல
1: போய்
2: பெற்ற ஊரா போய் வெளியில இருந்து விஐபிகள் நிறைய வர ஆரம்பிச்சாங்க. பெரியாள் வந்து வக்ரதோஷ நிவர்த்தினால வக்ராசுவரன் சமாரம் பண்ணதுனால ராகுவால பூஜைய மெயினா
1: பண்றாங்க.
2: வக்ரம்னா ஒரு எதிர்மறையானது, எதிர்மறையானது. அதனால இது வந்து ஒரு ஊரே வந்து ஒரு வக்ரமா தான் இருக்கு. தெரு வந்து நாலும் வக்ரமா கோயிலுக்கு மாறுகளாதான் இருக்கும். கோயிலுக்கு மாறுதலாகவே இருக்கும். மாமி அதே மாதிரி அதே கோயில் உள்ள இருந்து வெளியில வந்தீங்கன்னா எல்லாமே மாறுதலாதான் இருக்கும். அதுதான் பெரிய
1: இயல்பை விட மாற்றமாவே
2: இருக்கும்.
1: அதுதான்
2: காலத்துல
1: எடுத்துக்காட்டுகள் எங்களுக்காக
2: முகம் சந்திரமழுசர திருவக்கரையில வந்து சந்திரமழுசர் வந்து 3 முகம் லிங்கத்துக்கு 3 முகம் அமைப்பு. அவங்களுக்கு வடிவாம்பிகை அம்மன் பெருமாள் வந்து 6 உயரத்துல மேற்க பார்த்திருப்பாங்க. மேற்க பார்த்து எங்கேயுமே கிழக்க பார்த்திருப்பாங்க, மேற்க பார்த்திருப்பாங்க. அது விசேஷமானது. பத்திரை அதை விட்டு குண்டலி மாமொழி வந்து ஒரு ரிஷி இங்க வந்து சமாதி ஆயிருக்க, அது ஒரு முக்கியமான ஒரு
1: நிறைய விஷயங்கள்
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கு.
1: உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்லையா. நீங்க உங்களுடைய வயசுக்கு இந்த ஊர் வந்து முன்னாடி எப்படி இருந்தது, இப்ப என்ன மாறி?
2: முன்னாடி சிலவங்க இருந்தாங்க, வசதி வாய்ப்புகள் கம்மியா தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கூரை வீடு தெருவுகள் வந்து ஓடை இந்த மாதிரி எல்லாம் சுத்தப்பட்டம் இல்லாம அன்னைய காலகட்டத்துல ஒரு ஓரளவுக்கு நார்மலா இருந்தது.
1: இன்னைய
2: காலகட்டத்துல 4 வீதியும் முறையான சிமெண்ட் ரோடு, வாய்க்கா சுத்துப்பட்டுல வந்து எங்க கிராமத்துக்குள்ளான ஈபி கரண்டருடைய இது பாலங்கள் நிறைய பண்ணி
1: கொடுத்துருக்காங்க.
2: சங்கராபரணி 6 அன்னைய காலகட்டத்துல இதான் இருந்தது. சாதாரணமா 6 இருந்தது. அதை தாண்டிதான் நாங்க வந்து மணல் மேரியலதான் போகணும். இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 500 மீட்டர் அளவுக்கு பாலத்தை கட்டி மேம்பாலம் கட்டி எங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
1: அந்த காலத்துல எல்லாம் வந்து என்னென்ன பயிரெல்லாம் வச்சீங்க, நீர்நிலைகள் எப்படி இருக்கு?
2: நீர்நிலைகள் அன்னைக்கு எனக்கு கருத்து தெரிஞ்சு மழை முறையாக பெஞ்சது, ஏரியில பாசனம் இருந்திருக்கு, அந்த பாசனத்தை பயன்படுத்தணும். மாணவரியா மல்லாட்டை வெளியிலா போட்டோம் நெல்லு.

0: பத்து வருஷம், கொள்ளு வருஷம், கம்பு வருஷம், அத்தனையும் நாங்க வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. ஆடு மாடுகள் இருந்தது அனைத்தும் ஏறு ஏறு ஓட்டு மாட்டாலை உழவு ஓட்டி பயன்படுத்திருக்கோம். நல்ல விதமா தான் இருந்திருக்கு. இப்போ எங்களுக்கு விழுப்புரத்துல இருந்து 30 கிலோமீட்டர் அதுல இருந்து எங்களுக்கு கவர்மெண்ட்ல வண்டி விட்டுருக்காங்க. அதே வந்து திண்டிவனத்துல இருந்து 30 கிலோமீட்டர் திருவக்கரை, அது
1: சென்ட்ரல் 30 கிலோமீட்டர்
0: அதுவும் சென்ட்ரல் இருக்கு. பாண்டிச்சேரியில இருந்து 9:30 இப்ப கவர்மெண்ட் வந்து வண்டி வருது. அது எப்படி விழுப்புரத்துல இருந்து திருவக்கரை வழியாக திண்டிவனம் போய் மெட்ராஸ் போகுது. பௌர்ணமி அன்னைக்கு கவர்மெண்ட் உதவியினால வண்டிகள் எங்களுக்கு சிறப்பு வண்டி
1: விட்டுருக்காங்க. நீங்க சொல்லுங்க, சின்ன வயசுல வந்து இந்த ஆத்து எல்லாம் தாண்டி போறது கடினப்பட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க கல்வி நிலையங்களுக்கு எல்லாம் எங்க போனீங்க?
0: திருவக்கரையில எங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல 8th வரைக்கும் எங்களுக்கு இருந்திருக்கு.
1: ஒரு பாசத்தோட மக்கள் வந்து நம்மள அணுகிறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம ஒரு வெளிப்படையான மனிதர்கள் நம்ம இங்க நிறைய பார்க்க முடியுது. ரொம்ப அன்பா நேசமா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாங்க, நாங்க அடுத்ததா போய் டீ சாப்பிட்டு வந்துடும். நீங்க தொடர்ந்து இணைந்திருங்க நம்ம சுற்றி நிகழ்ச்சியோட. நம்ம அடுத்ததா யார்கிட்ட பேசலாம் அப்படிங்கறத நாங்க போய் தேடிட்டு வந்துடும்.
2: நேஹிலே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நம்மை சுற்றி நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம கிட்ட ஆர்ஜே அன்பரசியும் ஆர்ஜே புவனேஷும் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு ஆர்ஜே அன்பரசி.
1: நாங்க மீண்டும் வந்துட்டோம். இப்ப நாங்க டீ கடைக்கு வரும் போதே ஒரு நாலு பேர் வந்து கோவிலுக்கு உள்ள போயிட்டு டீ சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. எப்படி அவங்கள நம்ம விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேசுங்க சார், பேசுங்க மேம் அப்படின்னும், ஓகேமா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதான் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேமும் சாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
1: உங்க பேரு?
2: சரஸ்வதி.
1: சரஸ்வதி, ஓகே. பேருக்கு ஏத்த மாதிரி கியூட்டா இருக்கிறீங்க பாக்கவே. ஓகே சார், உங்க பேரு சார்? பாஸ்கரன் சார். ஓகே, காமல் தெய்வமா இருக்கீங்க. ஓகே நைஸ். உங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க வந்து இங்க திருவக்கரைங்களா உங்க சொந்த ஊரு? ஓ சென்னையா? நீங்க அங்க இருந்து இங்க இப்போ உங்க திருவக்கரைக்கு வந்திருக்கீங்க. ஓகே, அப்ப இந்த ஊரை உங்களுக்கு எப்படி தெரியும்? அடிக்கடி இங்க வருவீங்களா?
2: நிறைய முறை வந்திருக்கோம்.
1: ஓகே,
2: எங்க கிட்டி தான் இந்த கோயில் எனக்கு
1: அறிமுகப்படுத்திருக்காங்க. ஓகே, என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க?
2: நான் சின்ன

0: பொண்ணா இருந்த எயிட் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த அம்மா ரொம்ப விசேஷமானவங்க, ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு ஒரு
1: வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு
0: சொன்னாங்க. சரி அப்பா வந்து போனேன், அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி கிடைக்குங்க நாங்க வந்து
1: போயிருக்கோம்.
0: அந்த மூணு பொண்ணுக்கும் நீங்க வந்து நல்லபடியா கல்யாணம்
1: திருமணம் ஆயிடுச்சு. ஓகே, அதனால உங்களுக்கு அந்த கான்பிடன்ட்டும் நம்பிக்கையும் உங்களுக்கு நல்லா வந்துருக்கு இல்லைங்களா? ஓகே சார், உங்களோட
2: ஒப்பீனியன்
1: அதேதான். நீங்க வந்து சென்னையில இருந்து இங்க வரீங்க அப்படின்னும் போது உங்க நம்பிக்கை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது
2: ஒண்ணு. மூணு பொண்ணு படிக்க வச்சிருக்கோம், மூணு பொண்ணு, ஒரு பொண்ணு எம்பிஏ பண்ணிருக்காங்க, ரெண்டு பொண்ணு அட்வொகேட்டா இருக்காங்க.
1: சூப்பர். அப்ப சமூகம் பெரிய இடம் தான். இப்ப வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஹோப் வந்து இந்த ஊரை பத்தி சொல்லுங்க, திருவக்கரை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு?
0: ஆனா இந்த திருவக்கரை வந்து
1: என்னென்ன சிலைகள்லாம் நீங்க பாத்துருக்கீங்க?
0: என்ன அம்மன் சிலையும் பாத்துருக்கேன்
1: செய்யறாங்க. அப்புறம் இங்க வந்து இந்த கல்லுல இந்த ஆட்டுக்கல் அந்த மாதிரி வாங்கிருக்கீங்க? ஓகே ஓகே, ஸோ அதெல்லாம் இங்க இருந்துதான் பார்த்தோம் சென்னைக்கு. ஓகே ஓகே சார். சார் இங்க இந்த கோவில்ல உங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் நீங்க பார்த்து ரசிச்சீங்க அப்படின்றது?
0: இங்க வந்து பிரம்மா விஷ்ணு,
2: பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் ஒரே வடிவத்துல
1: இருக்கிறோம். ஓகே,
2: லிங்க வடிவத்துல இருக்கிறாங்க.
1: ஸோ அதுதான் அந்த முகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. மூன்று முகம்
0: கண்டிப்பா அந்த இடத்துல
1: கோவிலுக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரியே இருக்கு எனக்கு. நீங்க வந்து சொல்றீங்க, நான்
0: சொல்றேன்.
1: உங்களோட நம்பிக்கையா நீங்க வந்து மத்தவங்களுக்கும் கடத்தணும் அப்படின்னு இங்க வந்துட்டு மரங்கள் பாத்தேன்னு சொன்னீங்களா, வன்னி மரம் பாத்தீங்கன்னு சொல்லியா, அப்ப வேற என்னென்ன மரங்கள் எல்லாம் இருக்குங்க?
0: ஆமா கிட்டத்தட்ட
1: மாமரம்
0: ஒரு
1: 50
0: வருஷத்துக்கு, எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா
1: இருக்கு.
0: நான் வந்தப்ப 8 படிக்கும் போது வந்தேன், அந்த மரம் நல்லா வளர்ச்சியா இருந்தது.
1: அப்படியா, ரொம்ப பெரிய மரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே மேம், தேங்க்யூ சோ மச். சென்னைக்கு போற அந்த பரபரப்புல எங்க கிட்ட பேசுனது. தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். இப்போ நம்மை சுற்றி நிகழ்ச்சியில திருவக்கரை அப்படிங்கிற இந்த ஊரை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. சோ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அடுத்துதான் நம்ம வந்து இந்த ஊரை பத்தி இன்னும் வேற என்ன விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் சார். ஓகே வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியலவா, நான் ஓடினே தப்புச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு இல்லையா மௌனே?
2: டைம் போனதே தெரியலன்னு சொல்லலாம்.
1: நம்ம நம்மளோட ஆஸ்தான டைலாக் வந்து நம்ம எப்பயுமே
2: இன்னைக்கு நிஜமாலே ரொம்ப நேரம் போன மாதிரியே தெரியும்.
1: நிறைய விஷயங்கள் தெரிஞ்சோம், நிறைய பேர் கிட்ட பேசணும்.
2: குட்டி பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பேசணும் சொல்லலாம்.
1: அப்புறமா என்ன சொல்லணும்னா, இந்த திருவக்கரையை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு ஆஃப்லைன்லயே நடக்கும்.
2: நிறைய விஷயம் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனாவே நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு சொல்லலாம்.
1: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிறோம் மக்களே. இன்னைக்கு நம்ம கேட்டு நீங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை. இதோட கடையை காலி பண்ணி கிளம்புறோம் திருவக்கரையில இருந்து.
2: அன்பரசி,
1: தேங்க்யூ.

0: நேர்களை இன்னும் சில நொடியில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுடெல்லியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் விக்சித் சங்கல்ப் சபா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஒரு காலத்தில் கொள்கை முடக்குவாத நாடாக கருதப்பட்ட இந்தியா தற்போது வலுவிற்கும் நெகிழ்வு தன்மைக்கும் பெயர் பெற்ற நாடாக மேம்பட்டுள்ளதாக கூறினார். முன்பு இறக்குமதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஏற்றுமதி துறையில் புது புது இலக்குகளை இந்தியா தாண்டி வருவதாகவும், கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி விடுதலைக்கு பின்னர் முன் எப்போதும் காணப்பட்டதில்லை என்றும் அவர் கூறினார். சரியான எண்ணமும் சரியான கொள்கைகளும் இருந்தால் எதுவுமே சாத்தியம்தான் என்பதற்கு இம்மாற்றங்களே சான்றாகும் என்பதால் இந்தியாவின் வளர்ச்சிக்கு இன்னும் பெரிய இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டிய தருணம் இது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி மேலும் குறிப்பிட்டார். பிரதமரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: 25 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே நாளில் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற போது இன்றைய மைல்கல் வரும் என தாம் எண்ணக்கூட இல்லை என்றும், தொடர்ச்சியாக 25 ஆண்டு மக்கள்

0: சேவை என்ற சாதனைக்கு மக்களின் ஆதரவும் ஆசைகளுமே காரணம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். இதற்கென ஜனநாயக பற்றுடன் கூடிய அனைத்து மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அரசியல் சகாக்களுக்கும் தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 25 ஆண்டுகளாக தாம் ஈட்டியுள்ள மக்களின் நம்பிக்கையும் மக்கள் சேவை அனுபவங்களுமே தமது மிகப்பெரிய சொத்துக்கள் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். இன்று காலை விநாயகர் கோவிலுக்கு தாம் சென்று 140 கோடி இந்தியர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும், அல்லும் பகலும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை புரிவதற்கான கூடுதல் ஆற்றலை அருள எல்லாம் வல்ல இறைவனை தாம் வேண்டிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
1: பிரதமர் கலந்து கொண்ட விக்சித் பாரத் சங்கல்ப சபா நிகழ்ச்சியில் பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் பேசுகையில், மக்கள் சேவையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கை குறிக்கோள் என்றும், மக்களுக்கு சேவை புரிவதற்கான கருவியாகவே அரசியலை அவர் காண்பதாகவும் கூறினார். நாட்டின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை மற்றும் சுயமரியாதையை மேம்படுத்த கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பாடுபட்டு வருவதாகவும், உலக அளவிலான பல சவால்களுக்கு இடையிலும் ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் நல மேம்பாட்டிற்கே திரு நரேந்திர மோடி முக்கியத்துவம் அளித்து வந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும் வேறு பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலக தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானிய பிரதமர் திருமதி சானே டகாச்சி, பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டி வேவேர், நைஜீரியா அதிபர் திரு போலோ அகமது ரினிபு, பூட்டான் பிரதமர் திரு ஷெரிங் டோப்கே, டொமினிகா பிரதமர் திரு ரூஸ்வெல் ஸ்கிரிக்ட் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை புதுடெல்லியில் யசோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை முறைப்படி தொடக்கி வைக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், 900 நிபுணர்கள் மற்றும் 500 கண்காட்சியாளர்களும் இந்த 4 நாள் நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். எல்லையற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்மாநாடு தொலைத்தொடர்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் தொழில்நுட்ப புதுமைகளில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றத்திற்கு உலகிற்கு எடுத்துக்காட்டும் மேடையாகவும், இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பு, முதலீடு மற்றும் அறிவு பரிமாற்ற ஒப்பந்தங்களை எட்டுவதற்கான களமாகவும் அமைகிறது. ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% 25 அடிப்படை புள்ளிகள் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பிரதான வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது சுமார் 3.5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் இதுவே முதல் முறையாகும். உலக அளவிலான புவி அரசியல் காரணங்களால் பணவீக்கம் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை குழு ஏகமனதாக இம்முடிவை மேற்கொண்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா செய்தியாளரிடம் இதை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 7.1% வளர்ச்சி அடையும் என்றும் ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் பணவீக்கம் குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு 5.2% உயர்த்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் 60 லட்சம் விவசாயிகள் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டுள்ளதாகவும், வயலில் இவர்கள் விளைவிக்கும் பருத்தியே நூற்பாலை, நெசவாலை, ஆடை உற்பத்தி ஆலை உட்பட ஜவுளித்துறையின் பொருள் விநியோக சங்கிலி முழுவதிலும் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாகவும் வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். பருத்தி அடிப்படையிலான பல கோடி கைத்தறி விவசாயிகள் தற்போது ஏற்றுமதி துறையிலும் முன்னேறி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டி பாராட்டினார். உலகளவில் பருத்தியின் சமூக பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 7ஆம் தேதி உலக பருத்தி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராது உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட்டதால் நாட்டில் தொன்மையான கலாச்சார மரபுகள் குறித்து மறுமலர்ச்சி ஏற்பட்டிருப்பது குறித்து இன்று சேவா சங்கல் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
0: அயோத்தியில் ராமர் அவதரித்த பூமியை மீட்க 500 ஆண்டுகளாக இந்துக்கள் காத்திருந்தனர். ராம ஜென்ம பூமி நாட்டின் எத்தனையோ இடங்களில் ஒன்றாக ஒருபோதும் இருந்ததில்லை. மாறாக பல கோடி மக்கள்

0: மக்களின் நம்பிக்கை மையமாகவே திகழும் ராமஜென்ம பூமியில் கோவில் கட்டப்படும் என்ற வாக்குறுதி நீண்ட காலமாக நீடித்த நிலையிலும் பல தலைமுறைகள் இக்கனவு நனவாவதை காணாமலேயே மடிந்து போயின. நீதிமன்றத்தில் இதுகுறித்த வழக்கு 70 ஆண்டுகளாக நிலுவையிலேயே இருந்தது. இந்த சிக்கலுக்கு தீர்வு காணும் வகையில் அரசு வாக்குவாதம் புரிவதை விடுத்து அடிப்படை சூழலை தயார்படுத்தும் அணுகுமுறையை மேற்கொண்டது. நீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்க வேண்டும் என்றும் வன்முறைகளை தவிர்த்து அமைதியை பராமரிக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. 2019 ஆம் ஆண்டு நவம்பரில் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நிலத்தை கோவில் கட்டுமானத்திற்கு ஒதுக்கி ஏகமனதாக தீர்ப்பு வெளியிட்ட போது அனைவரும் அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டதைக் கண்டு ஒவ்வொருவரும் வியப்படைந்தனர். தீர்ப்பை தொடர்ந்து வன்முறை எதுவும் இல்லாத நிலையில் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்கான பிராண பிரதிஷ்டை 2024 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. 2024 ஜனவரி 24ஆம் தேதி நடைபெற்றது. கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடைந்து 2025 நவம்பரில் கொடியேற்ற வைபவம் நடத்தப்பட்டது.
1: புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் 80.81% வாக்கள் பதிவாகியுள்ளன. ஏற்கனவே நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலின் போது இத்தொகுதியில் பதிவான வாக்குப்பகுதி சதவீதத்தை விட இது 6.29% குறைவாகும். நேற்றைய வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணிக்கை மையமான மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் உள்ள வலுவறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 9ஆம் தேதி நடைபெறும். காரைக்காலில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை மையங்கள், மருத்துவக் கழிவுகளை பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டினால் தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மருத்துவக் கழிவுகளை அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிடம் மட்டுமே வழங்கி அதற்கான உரிமங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் கடலோரப் பகுதிகள் மற்றும் நீலகிரி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெற்ற 45வது தேசிய சப் ஜூனியர் பால் பேட்மிண்டன் போட்டித் தொடரில் புதுச்சேரி 3 பதக்கங்களை வென்றுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் தங்கப்பதக்கமும், மகளிர் பிரிவில் வெள்ளி மற்றும் ஆடவர் பிரிவில் வெங்கலப் பதக்கமும் புதுச்சேரிக்கு கிடைத்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுடெல்லியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% உயர்த்தப்பட்டுள்ளது. உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:21:26. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடியது

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பி.வி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.

0: நேர்களே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் பற்றிய அறிவிப்பு. மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறவுள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மகால், தவளக்குப்பம், புதுச்சேரி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.

0: அண்ட் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனோரஞ்சன நிகழ்ச்சியில் அடுத்ததாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய பாடல்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
7: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
6: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
8: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
1: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா தூக்கிடுவாங்க. நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
1: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
1: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோம்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேரம் 6:50, 3:00. நேர்களே, நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன்சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நமது முதன்மை அலைவரிசையில் இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:00 முதல் 7:15 வரை திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு கிராம உழவர் ஏ கேசவன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். எட்டு மணி முதல் 8:10 வரையிலும் மீண்டும் 8:38 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. இதனிடையே 8:10 இந்திய விமானப்படையின் 94வது ஆண்டு விமானப்படை தினத்தை ஒட்டிய இந்திய விமானப்படையின் தலைமை அதிகாரி சீஃப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் அவர்கள் விடுக்கும் செய்தி நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் இன்று நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் உரையாற்றிய கருத்துக்களின் தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 மணிக்கு நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சிகள், வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இனி எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தாண்டும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்காசோளத்தில் படைப்பு மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும். இதில் இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேரலையில் விளக்கமளிக்கிறார் கண் மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் சி டி வெண்மாள் தேவி அவர்கள். 3:00 முதல் 3:30 மணி வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 மணி முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. மாலை 4:00 சந்தேஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர் ஜே பாரதி மற்றும் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். வானிலை அறிக்கை. 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேர்லியினி முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்புலா. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரை தகவல் தளம். 9:00 அரங்கிசை என் விஜயலட்சுமி அவர்களின் வீண இசை கேட்கலாம். காரக்குறிச்சி என் மோகன ராமன் அவர்கள் மிருதங்கம். டி ஹெச் வி உமாசங்கர் அவர்கள் கடம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 நேயர் நேரம். தலைப்பு சூழல் காப்பதில் காடுகளின் பங்கு. நெறிப்படுத்துகிறார் மலர்விழி அவர்கள். 12:00 வளமான பாரதம். பி எம் சூரியகர் பாரத பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாடியுள்ள திருஞான சம்பந்தர் தேவாரம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர் ஜி சிவகங்காவதி. 2:15 என்றும் இணைவே. 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரர் கத்ரி கோபால்நாத் அவர்களின் சாக்ஸபோன் கேட்கலாம். 4:00 நீயா திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ். கதை ராஜேந்திர சிங் ஆதேஷ். திரைக்கதை வசனம் கலைமணி. இயக்கம் துறை. 5:00 பொன்மாலை பொழுது எண்கள் எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. லாபம் தரும் காளான் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் திருவள்ளூர் மாவட்டம் பாலபுரம் ஏ பாரி அவர்கள். 8:00 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். நாடகம் எழுதியவர் மணமேல்குடி கவி வெண்ணிலவன். அமைப்பு விஜயலட்சுமி ராம்குமார் எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சிகள் வானிலை அறிக்கை. 11:10 சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

இளஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையில் இளஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: இனி தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானிய பிரதமர், பெல்ஜியம் பிரதமர், நைஜீரிய அதிபர், பூட்டான் பிரதமர், டொமினிகா பிரதமர் உள்ளிட்டோர் இதில் அடங்குவர். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உட்பட பல்வேறு மத்திய அமைச்சர்களும், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உட்பட வேறு பல தலைவர்களும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விக்சித் சங்கல்ப சபா நிகழ்ச்சியில் பேசுகையில், 25 ஆண்டு மக்கள் சேவை என்ற சாதனைக்கு மக்களின் ஆதரவும் ஆசிகளுமே காரணம் என்றார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக மேம்படும் இலக்கை தொலைநோக்கு கொள்கைகள் மற்றும் கடின உழைப்பு மூலம் இந்தியா நிச்சயமாக எட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி இதர வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் 5.5% 25 அடிப்படை புள்ளிகள் அளவிற்கு உயர்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் பிரதான வட்டி விகிதம் உயர்த்தப்படுவது சுமார் 3.5 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் இதுவே முதல் முறையாகும். உலக பருத்தி தினமான இன்று பருத்தி விவசாயிகள் உட்பட துறை சார்ந்த அனைவருக்கும் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வயலில் விவசாயிகள் விளைவிக்கும் பருத்தியை ஜவுளித்துறையின் பொருள் விநியோக சங்கிலி முழுவதிலும் கோடிக்கணக்கிலான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வருவதாக வீடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நேற்று தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 9ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. 80.81% பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையமான மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. காரைக்காலில் மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் பரிசோதனை மையங்கள், மருத்துவக் கழிவுகளை பொது இடங்கள் மற்றும் நீர்நிலைகளில் கொட்டினால் தொழில் உரிமம் ரத்து செய்யப்படும் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாயில் நடைபெற்ற 45வது தேசிய சப் ஜூனியர் பால் மேட்மிண்டன் போட்டித் தொடரில் புதுச்சேரி 3 பதக்கங்களை வென்றுள்ளது. புதுச்சேரி வீரர் டி சாஸ்திரி, ஏனாமை சேர்ந்த சிவபிரசாத் ஆகியோர் சிறந்த வீரர் விருதுகளை பெற்றுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: வணக்கம் நேர்களே, டைம் கரெக்டா 7:20 ஆகுது. FM ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே வித் மீ ஆர்ஜே ஆஷா அண்ட் மனசுக்கு பிடிச்சிருக்க பாட்டை நீங்க இந்த நிகழ்ச்சியில கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க டயல் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 2271770. சோ நீங்க செல்போன் இல்ல வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. என்ன ஜனா, ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணிடலாமா?
1: எஸ்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
0: ஓகே, நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: எல்லாமே

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதே நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு கேட்டிடலாம் மச்சனா?
2: எஸ் வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் ஜனாவுக்கும் ஆஷாவுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் கணேஷ் ராஜா பேசுறேன்.
2: கணேஷ் ராஜா சார், டைம் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து பாடல் வேணும்?
3: படம் வந்து சின்ன தம்பி.
2: ஓகே,
3: பாடல் வந்து போவாமா ஊர்வலம்.
2: அதேதான் சார், போயிட்டு வாங்க ஊர்வலம். இங்க பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி நன்றி.
3: ஆமா, தேனிக்கு போல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க உங்க நிலையத்துல.
1: நன்றி
3: நன்றி
1: சார்.
3: நன்றி நன்றி
2: நன்றி சார்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டு கால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையின் தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகள் பூர்த்தி செய்துள்ளதை அடுத்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பான் பிரதமர் திருமதி சனே டகைச்சி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு வெகுவாக அதிகரித்துள்ளதற்கு திரு நரேந்திர மோடியின் தலைமை பண்பே காரணம் என்று கூறியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பர்ட் டி வீவர் விடுத்துள்ள செய்தியில் 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அரசு நிர்வாக தலைமை பொறுப்பை வகித்து வரும் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது ஜனநாயக நடைமுறையில் மிகப்பெரிய சாதனை என்று நைஜீரிய அதிபர் திரு போலா அகமது தினுபு கூறியுள்ளார். டொமினிகா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மக்களின் நன்மதிப்பை பெற்றதன் காரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகளாக அரசு நிர்வாகத்தில் தலைமை பொறுப்பை வகித்து வருவதாக தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்கள் 2000 முதல் 2014 வரை குஜராத் மாநிலத்தினுடைய முதல்வராகவும், அதன் பின்னர் 2014 இப்பொழுது வரை அவர் வந்து இந்தியாவினுடைய பிரதமராகவும் விளங்கி வருகிறார். உண்மையில் இந்த 25 ஆண்டு கால ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் பயணம் என்பது பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறது. என்னவென்றால், மக்களுடைய பேராதரவு, அவர் மக்களை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறாரோ அவ்வளவு தூரம் மக்கள் அவருடைய பங்களிப்பை, அவருடைய உழைப்பை, அவர் சாதனையை அங்கீகரிக்கிறார்கள் என்பதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்த தொடர்ச்சியான ஒரு அரசியல் பங்களிப்பாக நாம்

0: பார்க்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளனாகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனாகவும் பிரதமர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்நிலையில் இந்நாளையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் சேவை ஜோதி யாத்திரை நடைபெற்றது. மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற அனைத்து நாடுகளும் ஒத்துழைக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் வலியுறுத்தியுள்ளார். அரசுமுறை பயணமாக ஃபிஜி சென்றுள்ள அவர் இது தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். பாரிஸ் ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை களைவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். இன்று பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவை எதிர்க்கட்சி பொறுப்பை காங்கிரஸ் முறையாக நிறைவேற்றவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். தேவையற்ற பிரச்சினைகளை எழுப்பி மக்கள் நலனில் அக்கறையின்றி காங்கிரஸ் செயல்படுவதாகவும் திரு குமாரசாமி தெரிவித்தார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஹென்றி ககன், ஜப்பானைச் சேர்ந்த கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் மற்றும் விவசாய பொருட்களுக்கான உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலக்கூறுகளை துல்லியமாக உருவாக்க உதவிடும் வகையிலான இவர்களது கண்டுபிடிப்புகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் இரு நாடுகளின் உயரதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தீவிரவாதத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் இரு நாடுகளும் கூட்டாக தெரிவித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி. 2015 ஆண்டு நவம்பர் மாதம் சுற்றுச்சூழல் தொடர்பான உச்சி மாநாட்டில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து சர்வதேச சூரிய கூட்டணியை அறிவித்தன. பாரிஸில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, சூரிய மின்சக்தியை குறைந்த செலவில் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தற்போது இந்த சூரிய சக்தி கூட்டணியில் 129 நாடுகள் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளன. தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்வதிலும் சூரிய மின்சக்திக்கான உபகரணங்களை உற்பத்தி செய்வதிலும் இந்நாடுகள் ஒத்துழைப்பை நல்கி வருகின்றன. தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிப்பதோடு எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் இந்த கூட்டணி முக்கிய பங்கு வகித்து வருவதாக கூறுகிறார் அதன் தலைமை இயக்குநர் திரு ஆஷிஷ் கண்ணா. சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கான இந்த நடவடிக்கையில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றால் அது மிகை அல்ல. ஆண்டு ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான உரிமையை பெறுவது தொடர்பான திட்டத்தை சமர்ப்பிக்குமாறு இந்தியா உள்பட 7 நாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இம்மாத இறுதியில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் இதனை தாக்கல் செய்யுமாறு இந்தியா, ஜெர்மனி, கத்தார், துருக்கி, ஹங்கேரி, கொரியா, தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சர்வதேச ஒலிம்பிக் குழுமத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் போட்டிகளை நடத்துவதற்கான இறுதி முடிவு 2021 2019 நடைபெறவுள்ள சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் முழு அமர்வில் இறுதி செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஒலிம்பிக் போட்டிகளை அகமதாபாத்தில் நடத்தும் வகையில் சர்வதேச

0: சர்வதேச ஒலிம்பிக் குழுவிடம் திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இந்நிலையில் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வதே தமது இலக்கு என்று ஜப்பானில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 3 பதக்கங்களை வென்ற வித்யா ராம்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த இவருக்கு சென்னை அருகே நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: ஏசியன் கேம்ஸ்ல ஜப்பான்ல 3 மெடல் வின் பண்ணிருக்கேன். பிடி உஷா மேம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருந்தது. அது வந்து லாஸ்ட் நாங்க 4x4 உமன்ஸ் ரிலே வின் பண்ணிட்டு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அப்ரோச் வேற மாதிரி இருந்தது. அது நேஷனல் ஆந்தம் இயர் பண்ணும்போது அது ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேடியமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏசியன் லெவல்ல நம்ம ஹாப்பியா இருக்கோம் இந்தியன் டீம் கம்பேர் பண்ணும்போது. பட் வேர்ல்டுல டாப் அத்லெட்ஸ் நம்ம இன்னும் வளராம இருப்போம். ஈவன் ஒலிம்பிக்ஸ்ல இன்னும் டிராக்ல வந்து மெடல்ஸ் கிடைக்க கிடையாது ஆஃப்டர் நீரஜ் சோப்ரா. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வேர்ல்டு டாப்ல போகணும்னா 52nd வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம 52 seconds கிட்ட போனாதான் நம்ம வேர்ல்ட்ல ஃபைனல்ஸ் போக முடியும். ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் டார்கெட் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நாங்க அந்த 53 seconds போகலாம்னு ஒரு எண்ணம்.
0: மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மியான்மரில் நடைபெற்ற இப்போட்டியில் தலால்மோன் காங்டே, கைதார், கம்கோ டாங்கல், ரிஷிகேஷ் சரண் ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா அணிவகுப்பில் இந்தியாவின் தேசிய கொடியை பிரமோத் பகத் மற்றும் பவினா பட்டேல் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டிகள் ஜப்பானில் வரும் 18ஆம் தேதி தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ச்சியாக 25 ஆண்டுகால பொது சேவை தலைமை பொறுப்பு வகித்து வருவதற்கு பல்வேறு நாடுகள் வாழ்த்து தெரிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு எதிராக காங்கிரஸ் நடத்தி வரும் போராட்டங்கள் கண்டிக்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு குமாரசாமி கூறியுள்ளார். வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்சின் ஹென்றி ககன், ஜப்பானின் கென்சோ சோய் ஆகியோருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஒருங்கிணைந்து செயல்படுவது என இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. மியான்மருக்கு எதிரான 17 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
2: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
1: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 7:26 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவை. உங்களுக்கு பிடித்த பாடல நீங்களும் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
4: கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றும் ஒரு எண் 2271760. வெளியூர் நேரா இருந்தீங்கன்னா 0413 என்ற புதுவியோட முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
3: சோ நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ,
4: வணக்கம்.
5: வணக்கம் மேடம். வணக்கம் சார், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேன்.
3: ஓகேங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: படம் வந்து சூரல சித்திரம், பாடல் வந்து காதல் வைபோகமே, அந்த பாடல் மேடம்.
4: ஓகே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். நன்றிங்க சார் கால் பண்ணதுக்கு.
3: நன்றி,
5: ரொம்ப நன்றிங்க. நன்றி.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்க நம்ம மரம் விரும்புதே ஷோவோட அடுத்த
2: நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: எஃப்எம் ரெயின்போக்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் அன்பான இமயங்கள், அதாவது ஜனா மற்றும் ஆசா இரண்டெழுத்து மந்திரங்கள் கலக்கி கொண்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை
2: சொல்லிக்கிறேன். அப்பா, இந்த மாதிரிலாம் வரும்போதுதான் போர் அடிக்காம இருக்கு. அப்படியே சூப்பரா இருக்கு.
3: நிச்சயமா, நீ அதாவது வந்து தனித்தனியா வந்து கலக்குவீங்க, நீங்க சேர்ந்து கலக்கிட்டு இருக்கீங்க, எங்களால முடியல எங்களுக்கு.
0: அப்படிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சொல்லுங்க, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க, உங்க பேர் சொல்லவே இல்ல.
3: திருவாரூர் மாவட்டம் முடிக்கால் பாளையத்துல இருந்து சாகுல் அமித ராஜனுடைய பெயர்.
0: ஓகேங்க சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து ஒரு அழகான பாடல், என்னோட ஃபேவரட் பாடல், அதாவது வந்து மேட்டு படத்துல இருந்து அடியாரது யாரது அங்கே என் காதல் தேவதையாம், போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா என்ற ஒரு அழகான பாடலை கொடுங்க.
0: சரி,
2: சூப்பரா பாடுங்க. இந்த பாட்டு ஏன் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
0: நன்றி.

0: நேயர்களே, சூரிய மின்சக்தி சேவா விழிப்புணர்வு முகாம் மத்திய மாநில அரசின் நிதியுதவி திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர் அறிந்து கொள்ளும் வகையில் புதுச்சேரி மின்துறை சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நாளை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். இடம் தனியார் மஹால், தவளக்குப்பம், புதுச்சேரி.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
4: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
5: என்றென்றும் கைராசி காலம் காலமாய். ராம் என்றால் ராசி. தங்கம் வாங்க ராம் தங்க நகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல மனம் விரும்புதை ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க.
3: எஸ், அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
3: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
4: இரவு வணக்கம்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல்
4: சார்? மேடம், முதல் சதுரத்திலிருந்து எட்டு படிப்பு சேல அந்த பாட்டு கொஞ்சம் கொடுங்க மேடம்.
1: ஓகேங்க சார்,
3: அந்த பாட்டை போட்டுடலாமா?
4: கண்டிப்பா போடுங்க சார். ரெண்டு பேருக்கு வாய்ப்புக்கு நன்றி சார்.
3: நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
4: வாய்ப்பு

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க.
3: எஸ், நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்கிருந்து?
4: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் முன்னேற வணக்கம்.
2: வணக்கம்.
3: வணக்கம். என்ன படத்தை பாடல் வேணும் சார்?
4: கலையரசு நல்லா பாளையம்.
2: ஓகேங்க சார், என்ன பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
4: அமர தோட்ட பூபதியும் பாடல் வழியே வருகிறார்கள்.
3: வருகிறார்கள். யூத் திரைப்படத்தில் இருந்து
4: கூடி போனாலும் கூட இளைஞராக ஒரு கற்பனை.
3: ஓகே,
4: படத்திலிருந்து பாடல்.
2: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: ஒரு சுழலான பாடல் இதுவரை இது நேரு விருப்பத்துல கேட்காத பாடல். நன்றி.
2: ஓகே, நன்றி, நன்றி சார்.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: இதனால எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
2: சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாதவர லிங்க தொடவே தொடாதீங்க.
3: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
3: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
3: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
3: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்புதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 7:49 ஆகுது. என்ன ஜனா, அடுத்ததா யார் எங்கன்னு கேட்டலாமா?
4: எஸ், நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் எங்க இருந்து?
5: முன்னிரவு வணக்கம் இருவருக்கும்.
0: ஓகே, வணக்கம், சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
5: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
4: ஓகே, என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
5: படம் ராஜாதி ராஜா.
4: ராஜாதி ராஜா, ஓகே.
6: மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்க

0: நேயர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய்வாட நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மனம் விரும்பதே ஷோவோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. என்ன ஜனா?
2: எஸ், நிறைவா வரும் லக்கி காலர். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: ஏழுமலை
4: ஏழுமலை சார், என்ன ஊர்ல இருந்து கால் பண்றீங்க?
3: கல்லூர் மாவட்டம்.
2: ஓகே, மஞ்சக்குப்பம் கடவுள் மாவட்டம். என்ன பாட்டு வேணும்?
3: கிழக்கே போகும் ரயில்.
2: கிழக்கே போகும் ரயில் இருந்து என்ன பாட்டு?
3: பூவரசம்பு பூத்தாச்சு, பொண்ணுக்கு
2: சரி. ஓகே, சரி, பூவும் பூத்தாச்சு. ஓகேவா, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு தலைமையில் அரசு நிர்வாகத்தினால் ஓடினால் சரி என்ற மனோபாவம் மாறி எதையும் மாற்ற முடியும் என்ற எண்ணம் உருவாகியிருப்பது குறித்து முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கட்டுரை ஒன்று எழுதியுள்ளார். மக்களிடையே சேவை, துணிச்சல் மற்றும் கடமைப்பற்று மேம்பட்டு இருப்பது குறித்து ஆன்மீக குரு கமலேஷ் பட்டேல், தொழில், தொழில் முனைவு மற்றும் உற்பத்தி அதிகரிப்பது குறித்து கோட்டக் மகேந்திரா வங்கியின் தலைவர் திரு உதய் கோட்டக், வேளாண் துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது குறித்து வேளாண் பொருளாதார வல்லுநர் திரு அசோக் குலாத்தி ஆகியோரும் கட்டுரை எழுதியுள்ளனர். இக்கட்டுரைகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மொபைல் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு இடையிலான GSMA உலக கூட்டமைப்பின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து பேசினார். புதிய தொழில்நுட்பங்களை அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சிக்கான கருவியாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வளரும் நாடுகளில் முக்கிய மாற்றங்களை கொண்டுவரும் ஆற்றல் டிஜிட்டல் பொது வசதிகளுக்கு இருப்பதாக அவர் தெரிவித்தார். டிஜிட்டல் மோசடிகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை புதுடெல்லி யசோ பூமியில் 10வது இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டை முறைப்படி தொடக்கி வைக்கிறார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 600 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும், 900 நிபுணர்கள் மற்றும் 500 கண்காட்சியாளர்களும் இந்த 4 நாள் நிகழ்வில் பங்கேற்கிறார்கள். வீட்டு வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு இடையிலான தேசிய மாநாட்டை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி புதுடெல்லி இன்று தொடக்கி வைத்தார். பெண்களின் பாதுகாப்பும் அதிகார பங்கேற்பும் மேம்பட்டால் மட்டுமே முன்னேறிய இந்தியா எனும் இலக்கை எட்ட முடியும் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் நேற்று தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்படவுள்ளன. 80.81% வாக்குகள் பதிவாகியுள்ளன. வாக்கு எண்ணிக்கை மையமான மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: ஹலோ ஹலோ ஹலோ, குட் ஈவினிங் அண்ட் வெல்கம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 6 மினிட்ஸ் பாஸ்ட் 8 ஆன் அ பியூட்டிஃபுல் வெனஸ்டே ஈவினிங் அண்ட் யூ ஹவ் டியூன்ட் இன் டு மியூசிக் பை த பே ஃப்ரம் த ஸ்டுடியோஸ் ஆஃப் எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹியர் இன் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ் இன் புதுச்சேரி ஆர் லிஸ்னிங் டு அஸ் வயா எஃப்எம் ரெயின்போ 102.8 அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஹவ் டியூன்ட் இன் வயா 103 எஃப்எம். குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு மியூசிக் பை த பே வித் மீ ஷிஃபாலி. As always, some amazing English music is what we are going to be listening to till 9 p.m. If you have a song request, then you can head on to facebook.com/rainbowfm and comment on the post that you that I have put out there. You can also log on to tinyurl.com/airmysong. Fill up that simple form with your song request, with your name. And in case if you have any messages for us, you can do that also and send it in so we know what you want to listen to. You can call me on 044-298-6003. 38 or 044-295-20554 and I'm going to say good evening.
1: Good evening Shifali and bonsoir. Rajaleela special service. Visesham is exciting and romantic word. Rajaleela traditional service. Let common sense prevail.
0: Okay, thank you sir. Your track is cute.
1: Okay.
0: All right, thank you for calling. So that was Mr. Srikant and from our tiny URL page, Colonel Sivakumar, good evening and welcome. He has tuned in from Secunderabad and he wants any track, any latest track by Taylor Swift. Okay, we will play a lovely number for you by Taylor Swift. And I think I have one more caller. Good evening.
2: Hello, once again, good evening, madam. I'm Chandrasekhar and calling from Vasara.
0: Yes, sir.
2: Can you please play for me Heartbreak in Silhouette or The Old Kalahari by Jim Reeves?
0: I'm going to play an interesting song for you from the list that you have given to me, sir. A little bit of a surprise for you.
2: Okay.
0: Okay, sir. Thank you for calling. So that was Mr. Chandrasekhar. One more call.

0: லெட் மீ சி வாட் ஐ கேன் பிளே ஃபார் யூ. சிவ்தாஸ் சார் வெல்கம் பேக், அம்பி சிவா சார் வெல்கம் பேக், சசிகாந்த் ஜெயந்த் சார் வெல்கம் பேக், ஹாப்பி டு ஹாவ் ஆல் ஆஃப் யூ டியூன்ட் இன். ஆல்சோ சத்யபிரியா மேம் வெல்கம் டு த ஷோ, தேங்க் யூ ஃபார் யோர் மெசேஜ். ஸோ டு சத்யபிரியா மேம் சேஸ் டுடே இஸ் தி இன்டர்நேஷ்னல் வாக் டு ஸ்கூல் டே செலிப்ரேட்டட் குளோபலி டிபிக்கலி ஆன் த ஃபர்ஸ்ட் வென்ஸ்டே ஆஃப் அக்டோபர், ப்ரமோட்டிங் ஃபிசிக்கல் ஹெல்த், பெடிஸ்ட்ரியன் ரோட் சேஃப்டி அண்ட் ரெடியூசிங் லோக்கல் வெஹிக்குலர் எமிஷன்ஸ் அரவுண்ட் ஸ்கூல்ஸ். தேங்க் யூ ஃபார் தட் ட்ரிவியா சத்யபிரியா மேம், வீல் ஹாவ் அ லவ்லி ட்ராக் கம்மிங் யோர் வே. ஆல் ரைட், ஐ திங்க் ஐ ஹாவ் அ காலர். குட் ஈவினிங்.
1: குட் ஈவினிங் ஷிஃபாலி, திஸ் இஸ் ஃப்ரான்சிஸ்கா.
0: ஹாய் ஃப்ரான்சிஸ்கா, ஹவ் ஆர் யூ?
1: I'm fine, how are you?
0: Very well, thank you for asking. What's happening, Francisca?
1: Yeah, just going on, time is passing so fast. By the time it's morning, it's night.
0: Right, and even before we know, it's going to be Happy New Year 2027.
1: Yes, so fast. It was like just it's Jan 2026 and now we are going to go on to Jan 2027, right?
0: Absolutely.
1: So, yeah, too fast.
0: Right.
1: Yes, so today I want to make a special dedication.
0: Okay.
1: Okay, this is to my mom's junior.
0: Okay.
1: And more than junior, he's like a brother, really like blood, like a blood relative only.
0: Okay.
1: Okay, so even though he's not biologically, but he is more than a family. He's with my mom for the past 23 years, from 2003.
0: Wow. Okay, wonderful.
1: Yeah, so till 2026, till today. And okay. In fact, he's listening to this program.
0: Wonderful.
1: So I want you to say a big hi to him. His name is Vinod.
0: Okay.
1: So, yeah, and I would like to dedicate a song, Backstreet Boys, with Show Me the Meaning. He loves this song.
0: Okay, Show Me the Meaning.
1: Yes.
0: All right. A big hello going out to Mr. Vinod. Thank you for tuning in, first of all, and thank you for being such a great friend to Francisca mom, Francesca's mom. Super thrilled to, of course, know this little bit of information. Thank you for that, Francisca. And Show Me the Meaning of Being Lonely by the Backstreet Boys will go out to Mr. Vinod, to you, of course, and to your mom in just a little bit.
1: Yes, and to everybody else also. I'll tune in.
0: All right, super stuff. Thank you.
1: Thank you so much, Shefali. Thank
0: Take
1: you. Take care.
0: You too.
1: Yes,
0: bye-bye. So that was Francesca. Super nice to speak with her as always. All right, so with that, what we will do is play the next song for Gautam. Gautam, I hope you tuned in. Here comes Bumblebee by Bambi. I hope you enjoy this, and we are going to follow this up with Mr. Ganesan's request for Lonely by Imagine Dragons. But before I play the next couple of tracks, Mr. Kirtan Puri Goswami, Lakshmin Devi Goswami, Meenakshi Goswami, happy to have you all join us once again. Good to see your message. Ganesan sir, like I just said, your track has been queued. Sindhu from Kotagiri and Mailesh, good evening and welcome to the show. Happy to see your message. Hiramani Verma from Chhattisgarh wants to listen to On the Floor by Jennifer Lopez. Okay, Mr. Hiramani Verma, we'll try and do your track in just a little bit. Mr. BK Hitendra Das from Assam, good to see your message as always. And Mr. C. Balasubramanyam from Thoothukudi, thank you, sir, for tuning in. I have one more caller. Good evening. Okay. No worries. So here come the next couple of tracks. Up first for Gautam, Bumblebee by Bambi, followed by Lonely by Imagine Dragons for Mr. Ganesan.

0: More great music will come your way, but before that, it is time for this message.
1: இன்று முதல் நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் வழங்கும் ஆளுமை சிறக்க தரமான சிகிச்சை அனைவருக்குமான சேவை.

0: headlines once again. Prime Minister Narendra Modi says India will definitely fulfill its dream of becoming a developed nation by 2047 through visionary policies and hard work. Completes 25 years of continuous public service as head of government. India condemns attacks on commercial shipping in Black Sea region, says New Delhi engaging Moscow and Kiev to bring peace. Russia expresses gratitude to India for its readiness to contribute to resolving the Ukraine conflict. RBI raises repo rate by 25 basis points to 5.5% in nearly 4 years, also projects GDP growth rate at 7.1% for current financial year. Prime Minister to inaugurate India Mobile Congress in New Delhi tomorrow. French-Japanese scientist duo win 2026 Nobel Prize in Chemistry. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் தொடங்கி 12 ஆண்டுகளை கடந்து சாதனை படைத்திருக்கிறது. இந்த இயக்கம் வாயிலாக என்ன மாதிரியான நன்மைகள் நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு, இது பற்றி சொல்லுங்க சார்.
4: அநேகமாக சுதந்திர இந்தியாவில் நிறைவேற்றப்பட்ட மிக நல்ல சிறப்பான திட்டங்கள் இது ஒன்று. என்னென்ன, இந்த 12 ஆண்டுகளில் ஒரு 27 துறைகளில் பட்டிருக்கும். 15 உற்பத்தி துறைகள், அப்புறம் 12 சேவை துறைகள். இத்தனையும் அடக்கி ஒரு 27 துறைகளில் இந்த மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா, முதல்ல மேக் ஃபார் இந்தியா தான் இருந்தது. இந்தியர்களுக்கு வேண்டியதை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்குச்சு. ஆனால் அப்புறம் போக போக போக பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது மேக் இன் இந்தியா ஃபார் தி என்டையர் வேர்ல்டு அந்த
3: மாதிரி.
4: ஆமாம், இப்போ எல்லாருக்குமான ஆச்சு. அப்போ இந்தியர்களுக்காக உற்பத்தி செய்வோம் அப்படிங்கிறது தொடங்கி இப்போ உலக மக்களுக்காக நாம் உற்பத்தி செய்து அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம் வச்சுக்கலாம். அது ஒரு அளப்பரிய சாதனை தான். எனக்கு பொறுத்தவரையில் 2-3 மிக முக்கியமான சாதனைகள் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த 12 ஆண்டுகளில் இது ஒன்று. எப்படி நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் எக்கானமியை கொண்டு வர முடிந்ததோ அதற்கு இணையாக இந்த மேக் இன் இந்தியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலேயே வந்தது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது அவர் சொல்லக்கூடிய இந்த 15 உற்பத்தி துறைகள், அப்புறம் 12 சேவை துறைகள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க எதையெல்லாம் நீங்கள் முக்கியமான துறைகள்னு சொல்லியிருக்கலோ அதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கிச்சு. தேவையற்ற துறைகள்லாம் இல்லை, மிக முக்கியமான துறைகள். இப்போ நீங்கள் பார்த்து உற்பத்தி துறைகள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இருக்குது தானே, அதில் இருக்கு. ஆட்டோமேட்டிக் செக்டர் மேக் இன் இந்தியாக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிகல்ஸ் அதுக்குள்ளே வந்தது, டெக்ஸ்டைல்ஸ் அதுக்குள்ளே வந்தது, டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே வந்தது. வேளாண் துறை அல்லாத உற்பத்தி துறையில் எதெல்லாம் முக்கியமான துறைகளாக இருக்கணும் அத்தனை துறைகளும் உள்ளடக்கியது. அதுவும் 15 துறைகளும் இருக்குது. சேவை துறைகள் பாருங்கள், சேவை துறை எதெல்லாம் முக்கியமானது தெரியும். ஒன்று இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது தகவல் தொழில்நுட்பம், அது முக்கியமாக உள்ள இருக்குது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அது அதுக்குள்ளே முற்றிலுமாக வந்திருக்கிறது. அப்புறம் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அது அதுக்குள்ளே வந்திருக்கு. அப்புறம் மருத்துவ சேவை அதுக்குள்ளே மருத்துவ சேவை மிக பிரமாதமாக இருக்கிறது. பல அண்டை நாடுகள் இங்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள், குறிப்பாக மருத்துவ சுற்றுலா அதிகமாக இருக்கிறது. அப்போ இதற்கென்று ஒரு வழிமுறையை இந்திய அரசாங்கம் வகுத்தது 12 ஆண்டுகளுக்கு முன்பு. அதெல்லாம் மிக சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதுனாலதான் இன்னைக்கு மேக் இன் இந்தியா பார்த்தீங்கன்னாக்க அநேகமா எல்லா துறையிலுமே 8% 30% வரை வளர்ச்சி கண்டிருக்கும் 12 ஆண்டுகள்ல. அப்போ இது மாதிரியான ஒரு வளர்ச்சியை நம்மால் காண முடியும் சொல்றது தான் மேக் இன் இந்தியாவோட இலக்காக இருந்தது. அந்த இலக்கையை நம்மால் எட்ட முடிந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அதைத்தான் இந்திய அரசாங்கம் உண்மையை பெருமிதமாக சொல்லிக் கொள்ளலாம். அவர் கொண்டு வந்த அந்த ஒரு திட்டம்ங்கிறது அது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு திட்டமாக இருந்தது, அது ஒரு சாமானியருக்கான திட்டமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய மிகப்பெரிய வெற்றி.
3: அதாவது நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு வெற்றி அடைந்த ஒரு திட்டம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம் சார். என்ன அப்படின்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமை
5: தலைமையிலான மத்திய அரசு ஒவ்வொரு திட்டத்தையும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அப்படின்ற ஒரு பார்வையோட தான் வந்து கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட வகையில கொண்டு வரப்பட்ட இந்த சுயசார்பு இந்தியா இயக்கம் அப்படின்றது முதல்ல ரொம்ப சாதாரணமா வந்து தொடங்கப்பட்டாலும் கூட, கோவிட் பெருந்தொற்று மாதிரியான ஒரு கடினமான காலகட்டத்தை நாம அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு அப்படின்ற இந்தியா வந்து எளிதா கடந்து செல்ல வந்து

0: இந்த இயக்கம் உதவுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். உங்களுடைய பார்வை
1: என்ன? இப்போ நீங்கள் சொன்னாங்க அந்த சுயசார்பு இந்தியா, சொன்ன ஆத்ம நிர்பார் பாரத், அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இரண்டு விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருந்தோம் நம்ம. இந்தியாவுடைய பொருளாதாரம் எங்கே இருக்கிறது அப்படின்னா அது வந்து சுயசார்பு பொருளாதாரம், அது மிக முக்கியமாக உள்நாட்டு பொருளாதாரம். ஏன் பல நாடுகள் கோவிட் சமயத்தில் அது வந்து வெளிவர முடியாமல் திணறினேன், ஆனால் இந்தியா அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய பொருளாதார வலிமைங்கிறது வெளியிலிருந்து வந்தது இல்லை, இண்டிஜினஸ். அதனால நீங்க பார்த்தீங்க உள்நாட்டு பொருளாதாரத்தில் குறிப்பாக இரண்டு மூன்று விஷயம் சொல்லலாம். நம்முடைய வேளாண்மை பாதிக்கப்படவில்லை, மீன்வளம் பாதிக்கப்படவில்லை, அநேகமாக கைத்தறி நெசவுகள் பாதிக்கப்படவில்லை, உள்ளூர் தொழில்கள் பாதிக்கப்படவில்லை. இதெல்லாம் நம்முடைய உள்நாட்டு தொழில்கள், உள்நாட்டு பொருளாதாரம். இப்போ உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய எதுவுமே வந்து கோவிட்னால பெரிய பாதிப்புக்குள்ளாகவில்லை. என்ன காரணம்னா நமக்கு புரிஞ்சிருந்தது நம்முடைய வலிமை இங்கே தான் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து வைத்துக் கொண்டோம். இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னாக்க வேளாண் பொருட்கள் என்று மட்டும் நூற்றுக்கணக்கில் இருக்கு. நெல் கோதுமையில் ஆரம்பிச்சு பயறு வகைகள் வரையில பூக்கள் வந்து காய்கறிகள் இருந்து பழங்கள் அத்தனையும் இருக்கு. உணவுப் பொருட்கள் மட்டுமே நீங்க பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் என்று பார்க்க போனா கனரக தொழிற்சாலைகள் ஆரம்பித்து நீங்கள் வந்து மென்பொருள் தொழிற்சாலை வரையில அத்தனையும் இருக்கின்றன. உங்களுக்கு ஒரு பரந்துபட்ட ஒரு பொருளாதாரம் இங்க இருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஆத்ம நிர்பாரம் ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா எல்லாமே இங்க இருக்கே, ஏன் நம்ம அப்புறம் சுயசார்பு இந்தியாவும் இருக்கக்கூடாது? அதுதான் என்னுடைய எண்ணம். அதை வைத்துக் கொண்டுதான் அடுத்த படிக்கு முன்னேறியது இந்தியா. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க, இந்த கோவிட் சமயத்துல இப்படி இருந்தது, அப்போது கூட நம்ம வந்து சுயசார்பு நம்ம கொண்டு வர முடிஞ்சது
0: என்னன்னா, அதுல நான் ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். என்ன அப்படின்னா, உற்பத்தி செய்யறோம் நமக்கு தேவையான பொருட்களை அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா வந்து இல்ல, ஆனா உலகமே வந்து பார்த்து பயந்த அந்த கோவிடுக்கான தடுப்பு மருந்தையும் நாமளே வந்து உற்பத்தி செய்தோம், பல நாடுகளுக்கும் நம்ம கொடுத்தோம். இதெல்லாம் வந்து எதனால சாத்தியமாயிற்று அப்படின்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் அதற்கு அடிப்படையா இருந்த அந்த சுயசார்பு அப்படின்ற கொள்கை இதெல்லாம் தான் அதற்கு அடிப்படையா இருந்தது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
1: அது என்னன்னா ஒரு மிக முக்கியமான அரசு நடவடிக்கை நம்ம கவனத்துல கொள்ளணும். என்ன கோவிட் 2019 வரும் போது பல நாடு அரசுகளும் பல நாட்டு பொருளாதாரங்களும் முடங்கி கிடந்தன, ஆனால் இந்தியாவில் தான் அரசும் சரி பொருளாதாரமும் சரி முடுக்கிவிடப்பட்டது. முடங்கி கிடந்தது வேறு, முடுக்கி விடப்பட்டதுங்க வேறு. இங்கே தான் முடுக்கி விடப்பட்டது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க COVID-19 வருது, அது வந்து முழுமையான ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகிறது 2020 பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில். உடனடியாக இந்திய அரசாங்கம் என்ன செய்கிறது, முதல்ல 1,600,000 கோடி ரூபாய் அளவுக்கு உடனடியாக எல்லா நிவாரணங்களும் வழங்க ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு மீண்டும் அதை 2,00,000 கோடியாக உயர்த்தினார்கள். எந்த அரசாங்கப்படி இருக்கா பாருங்களேன், எதுவுமே இல்லை, எல்லாமே முடங்கி கிடைக்கிறதுங்கிற போது அரசாங்கம் முன் வந்து 2,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணம், 80 கோடி குடும்பங்களுக்கு
0: இலவச உணவு தானியம்,
1: இலவச உணவு தானியங்கள். அப்போ இரண்டு விஷயம், ஒன்னு வந்து அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் உறுதி செய்யப்படுகிறதுங்கிறது ஒன்று,
0: உற்பத்தி இருந்தாலும்
1: பண்ண முடியும். ஆமா பிரமாதம் பிடிச்சீங்க, அதுதான். இத்தனை பேருக்கு உங்களுக்கு அங்க வந்து சந்தை இல்லையே, நீங்க கவலைப்படாதீங்க, அரசாங்கம் கொள்முதல் செய்து கொள்ளும், அரசாங்கம் உங்களுக்கு வழங்கும். அப்போ இங்கே உணவுப் பொருள் உற்பத்தி தேவையான சந்தையும் நாம் ஏற்படுத்தி விட்டோம். அதே சமயத்தில் ஏதோ வாழ்க்கையும் முடங்கி போயிருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 20 கிலோ உணவுப் பொருட்கள் நாங்கள் தருகிறோம் அப்படிங்கிற போது அப்போ ரெண்டு எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ண பாருங்க. இங்கதான் ஒரு ஒரு பொறுப்பு மிக்க ஒரு அரசாங்கம் தேவைப்படுகிறது. அதனால நீங்க கேட்டீங்க இல்லையா, ஆத்ம நிர்பார் பாரத் எப்படி வந்து கோவிட்ல கூட பிரமாதம் வர முடியும் அப்படின்னா, அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது, நாங்க பாத்துக்கிறோம், அது நடந்தது. அதனால உணவுப் பொருள் உற்பத்தியிலே நம்ம எந்த அளவுக்கு நம்ம சரியவே இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு சாமானிய குடும்பமும் வறுமை கோட்டு கீழே தள்ளப்படவில்லை, இரண்டிலுமே சரி செய்யப்பட்டதுங்கிற போது அப்போ அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும்னா சுயசார்பு தான். அப்போ இத்தனை குடும்பங்களுக்கு தேவையானது ஒன்று எங்க போக முடியும், அப்போ இங்கே இருந்தாலும் உற்பத்தி செய்யாக வேண்டும், அது நம்ம செய்தோம். அப்போ உள்நாட்டு பொருளாதாரம் வலுவடைந்தது, அப்பதான் மிகப்பெரிய அளவு வலுப்பெற்றது. ஆத்ம நிர்பார் பாரத்ங்கிறது எங்கே வெற்றி பெற்றது அப்படின்னா, இனிமேல் உலகை நம்பி பயன் இல்லை, நம்ம நாமே பாதுகாத்துக் கொள்வோம்ங்கிற அந்த ஒரு உணர்வு, அது ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி தானே, அது
0: நம்முடைய திறனை நமக்கு உணர்த்திச்சு அப்படின்னு.
1: ஆமா அதுதான், அதுதான் பண்றது. COVID-19 மட்டும் வரலன்னா நமக்கு இதுக்கான தேவை வந்திருக்காது, இதை நம்ம உணராமல் போயிருப்போம்.
0: இல்ல அது வரைக்கும் வந்து நாமளே உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருந்திருக்காது.
1: முன்னதாக இந்திய அரசாங்கம் இது முன்னெடுத்து
0: இருந்தாலும் கூட அந்த சூழல் வந்து நிறைய உற்பத்தியாளர்களை வந்து
1: உருவாக்கிச்சு. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படிங்கிற விஷயமே அப்பதான் பெரிய அளவில் வந்தது. அதுலேயே நீங்க பார்த்தீங்கன்னா யூனிகான் ஒன்று இருக்கு, அதாவது $100 பில்லியன் மேல டவுன் ஒரு வருஷத்துல இருந்ததுனா அது யூனிகான், 130 யூனிகான் கொடுத்தது இந்தியா. அதாவது இந்த மேக் இன் இந்தியா வருகிற போது இல்லை ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்ல வருகிற போதுலாம் இதெல்லாம் சாத்தியமா இந்தியாவில் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் போக, யூனிகான் 130 மேல வந்து இந்தியான்னு ஒன்று எல்லாரும் வியப்புடன் பார்க்க ஆரம்பித்தாங்க, இப்படிலாம் முடியுமா அப்படின்னு. ஏன்னா அதுக்கு பின்னால் அந்த ஒரு சொல் தான் சுயசார்பு இந்தியா, ஆத்ம நிர்பார் பாரத் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அது வந்து இட் வாஸ் சோ கேட்சி. ஆனால் அந்த பொருளாதார சுயசார்பு என்பது

0: நம்மால் தக்க வைத்துக் கொள்ள முடியும், அதை சாதிக்க முடியும் அப்படிங்கறத இந்திய அரசு மிக வலுவாக எடுத்து சென்றது. அந்த செய்தி மக்களுக்கு பிடித்து இருந்தது. அப்போ மக்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க சேவைத்துறையில் பங்களிப்பு இருப்பது என்பது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உற்பத்தி துறையிலே வளர்ச்சிங்கிறது மிக அபாரமான ஒரு வளர்ச்சி. மக்களுக்கு அந்த ஒரு நம்பிக்கையை கொடுத்தது இல்லையா, அந்த மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகனா தான் அதை நான் பாக்குறேன்.
1: நிறைய இளம் தொழில் முனைவோர்களையும் நிறைய மகளிர் தொழில் முனைவோர்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த புத்தொழில் இயக்கம் வந்து இருக்கு. அப்போ இதெல்லாமே வந்து இந்த மேக் இன் இந்தியா அப்படின்றது இன்னொரு அம்சமா தான் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறைய உற்பத்தியாளர்களை உருவாக்க காரணமா இருந்த இந்த ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அதுவும் மேக் இன் இந்தியாவோட ஒரு சாரமா பார்க்கும்போது இதெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க குறிப்பிட்டீங்களா அந்த 15 துறைகள் அதுல எந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படுத்துச்சு சார்?
0: குறிப்பாக 2-3 ஆட்டோமேட்டிவாக இருக்கட்டும், அல்லது ஏரோஸ்பேஸாக இருக்கட்டும், நீங்க சொன்ன ரயில்வேயாக இருக்கட்டும், அயர்ன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், டெக்ஸ்டைல்ஸாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வெறுமனே உற்பத்தி மட்டும் அதிகமாகவில்லை. 2 விஷயங்கள் நடந்தது. 1, தரம் உயர்த்தப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு ஓடிய ரயில்களும் இப்ப இருக்கிற ரயில்களும் வேற.
1: நிறைய டெக்னாலஜி பழகிட்டாங்க மக்கள்.
0: ஆமா, இப்போ அக்ரிகல்ச்சர்ல எங்க ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வரீங்கல்ல?
1: ஆமா,
0: அப்ப வந்தது தானே இது. வேளாண் துறையில உங்களால் ட்ரோன் டெக்னாலஜி கொண்டு வர முடியுங்கிறது உலகத்துல வந்து அநேகமாக இஸ்ரேலுக்கு அப்புறம் இந்தியா தான் பண்ணிச்சு.
1: அந்த ட்ரோன் இன்னைக்கு நாமளே தயாரிக்கிறோம் இந்தியா.
0: அதுதான் அடுத்தது. அப்போ ட்ரோன் டெக்னாலஜி நமக்கு தேவை என்று வருகிற போது நமக்கு ட்ரோன் தேவையாகிறது. ட்ரோன் தேவைங்கிற ஒரு போது நமக்கு உற்பத்தியும் அதிகரிக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்க மிக முக்கியமான ட்ரோன் டெக்னாலஜி பத்தி பேசணும். அடுத்து நீங்க பாருங்க, இப்போ சமீபத்தில் கடந்த சில வாரங்களாக மிகவும் விறுவிறுப்பாக பேசக்கூடிய பரபரப்பாக பேசக்கூடக்கூடியது வந்து செமிகண்டக்டர்ஸ். இது எப்ப சொன்னாங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய பிரதமர் சொல்றாரு, செயற்கை நுண்ணறிவின் தலைமையகமாக இந்தியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அது பற்றி ஒரு கட்டுரை ஒன்று, பாரத பிரதமர் எங்கெல்லாம் போனாலும் அங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப பெருசா
1: யாரும்
0: அதுக்கப்புறம் பிரமாதமான ஒரு பூதாகாரமாக ஒரு விசுரூபம் எடுத்தது இந்தியாவில். அதுக்கு என்ன காரணம்னு இதெல்லாம் தான் நீங்க சொன்னீங்களா, எந்த ஒரு துறை நமக்கு பெரிதாக வளர்ச்சி அடைந்தது அது பல மடங்கு அதிகரித்தது. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வரக்கூடிய செய்தியின்படி என்னன்னா, அநேகமாக செமிகண்டக்டர் உற்பத்தியில இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு கடந்த சில வாரங்களாக. அப்போ அது பாருங்களேன், இதெல்லாம் என்ன அப்படின்னா, 2 விஷயங்கள்ல இந்திய அரசு மிக தெளிவாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, இன்னோவேஷன் அதுவும் ரொம்ப தருவாங்க. 2வது, இன்வெஸ்ட்மெண்ட். பல துறைகளில் இன்னைக்கு வந்து 100% FDI கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா. பாதுகாப்பு துறைகள் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது சென்சிட்டிவ் துறைகளாக இருக்கா அங்கே மட்டும் மட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது கொண்டு வரும் போது பல பேர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நம்மால் இதை வடிவமைக்க முடியும், செயல்படுத்த முடியும், ஆனால் அதற்கான முதலீடு தேவைப்படுகிறது அப்படிங்கிற போது தான் நம்ம கதவுகளை திறந்து விட்டோம். கதவை திறந்துக்கோ பார்த்தீங்கன்னா, இப்போ FDI எல்லாம் எங்கெல்லாம் 100% இருந்தோ அங்கெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த சுமார் 5 ஆண்டுகளில் பார்க்கும்போது உலக அளவில் வேற எந்த நாட்டுக்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வெளிநாட்டு முதலீடுகள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. என்ன காரணம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் கிளைமேட் நான் சொல்றது. அப்போ தொழில்துறை சார்ந்த அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னாக்க, மிகவும் நேர்மறையான ஒரு எண்ணத்தை தரக்கூடிய விஷயமா ஒரு இடத்துல. அப்போ உங்களுக்கு மிக நிச்சயமாக வளர்த்தான் செய்யும். இப்படிதான் எல்லாமே வந்துருக்கு. ஒவ்வொரு துறையுமே நீங்க கேட்டீங்க, ஒவ்வொரு துறையா நீங்க பாத்தீங்கன்னாக்க, ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரி 8.7% என்னவோச்சு. அப்புறம் டெக்ஸ்டைல் பொறுத்தவரையில் அதுவும் 8% மேல வந்தது. அயர்ன் ஸ்டீல 10% வரைக்கும் நம்ம உயர்ந்தோம். ஒரு விதத்துல வந்து இந்திய அரசாங்கம் மிக கடுமையான ஒரு விஷயம் பண்ணிச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பொருட்களை வெளிநாட்டில் தயாரித்து இங்கே கொண்டு வந்து சந்தையில் விற்காதீர்கள், இங்கேயே உற்பத்தி வைத்துக் கொண்டு இங்கேயே உற்பத்தி செய்து எங்கள் சந்தையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிங்களா. உற்பத்தி செய்யறது வேற இடத்துல, சந்தையை மட்டும் இங்கே பயன்படுத்தினா முடியாதுன்னு சொல்லிச்சு இல்லையா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாரடிகம் ஷிஃப்ட், கொள்கை அளவில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லையா. அது நமக்கு பெரிய அளவில் உதவி செய்தது. அப்போ மேக் இந்தியாவில் பொறுத்தவரையில் 4-5 துறைகள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்ததுன்னு பார்க்குற போது, மிக முக்கியமாக ஆட்டோமேட்டிவ், 2வது நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல் இண்டஸ்ட்ரி நிறையா வந்தது. சேவை துறைகளை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக செயற்கை நுழைவுசார்ந்த துறைகளை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்கணும். எல்லா துறைகளுமே பொதுவாக சராசரியாக சொல்லிக்கணும், இந்த பக்கம் 15 துறைகள், இந்த பக்கம் 12 துறைகள், சராசரியாக 8% மேலாக வளர்ச்சி கொண்டிருக்கிறது. 8% வளர்ச்சிகள் மிக அதிகமானது. ஒரு ஆண்டுக்கு 8% 12 ஆண்டுகளில் டபுள் ஆகிட்டு இருக்கும்.
1: நேயர்களே, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 2வது பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 9:30 45 நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நீங்க கேட்க போற இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் ஆர்ஜே ஆஷா. நிகழ்ச்சியில தொடக்கமா நீங்க கேட்க போற பாடல் பூவிழி வாசலிலே படத்துல இருந்த. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அந்த டைம்லே வந்து, அதாவது 1987 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்லே 4 மொழிகளில் இந்த படத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃபாசில் இயக்கத்தில் இந்த படம் வந்து வெளிவந்துச்சு. இந்த படத்தில் குறிப்பாக சொல்ல போடுனா, இளையராஜாவோட இசை வந்து இந்த ஃபுல் படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் அவரோட பிஜிஎம் இருக்கு இல்லையா, அது வந்து சான்ஸே இல்லை. அந்த காலத்திலே வந்து த்ரில்லராக வெளியான படம் இது. ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த குழந்தையை எப்படி காப்பாத்துறாங்க, ஒரு வாய் பேச முடியாத குழந்தைய அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும். இந்த படத்தில் நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து சத்யராஜ் வந்து இதில் வந்து ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் அந்த குழந்தை அப்பாவை காப்பாத்துற சீனாக இருக்கட்டும், இல்லை அந்த வில்லன் வர சீனாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து இளையராஜா பயன்படுத்தியிருப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட இந்த படத்திலிருந்து தான் முதல் பாடலை நீங்கள் கேட்க போறீங்க. பூவிழி வாசலிலே படத்திலிருந்து ஒரு கிளியின் அப்படின்ற பாடல் KG யேசுதாஸும் சித்ராவும் இணைந்து பாடியது.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் ராம் என்றால் ராசி. தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்துதான் நீங்க கேட்க போற பாடல், இந்த படம் பேரை சொன்ன உடனே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான படம் இது, ரெட்டை வால் குருவி. இந்த படத்துல இருந்து தான் பாடல கேட்க போறீங்க. சோ அந்த டைம்ல, அதாவது 1987 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த டைம்ல வந்து இரண்டு திருமணங்கள் ஆன ஒரு கதை வந்து ரொம்ப ரேர் அந்த டைம்ல. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீரியட்ல இந்த படம் வந்து ஒருத்தர் வந்து ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி டிராவல் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையுமா இருக்கும். சோ ரெண்டு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க, இவங்களுக்கு தெரியாம அவங்க, அவங்களுக்கு தெரியாம இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு தண்டவாளத்துல இருக்கிற ரெண்டு டிராக் மாதிரி ரெண்டுமே வந்து அட் அ டைம் வந்து டிராவல் ஆகிற மாதிரியே இருக்கும் இந்த கதை ஃபுல்லா. எடுத்திருப்பாங்க பாலு மகேந்திரா அவர் வந்து

படம் எடுத்தாருன்னா அவருக்கே உரிய பாணியில தான் அந்த படம் இருக்கும். ஸோ அவர் எப்பவுமே எடுக்கிற அந்த ஆஸ் யூஷுவல் படத்துலேருந்து இது விலகி இது வந்து வேற மாதிரி ஒரு ஜேர்னலில் எடுத்திருப்பார் இந்த படத்தை. ஸோ இந்த படம் வந்த பிறகு வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி இரண்டு மனைவியோட அந்த மாதிரி டிராவல் பண்ணுற கதைகள்லாம் அப்புறம் அப்புறம் வந்தது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கோபுரங்கள் சாய்வதில்லை, சின்ன வீடு, மறுபடியும் சதிலீலாவதி, இந்த மாதிரி அடுத்தடுத்து வந்து நிறைய படங்கள் வந்து இதை தொடர்ச்சியா வந்து வெளியாச்சு. ஸோ இரண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எவ்வளோ சிக்கல்களை அனுபவிப்பாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப நகைச்சுவையாகவும் கொண்டிருப்பாரு. அதே மாதிரி இதுலேருந்து ஒரு கருத்து சொல்ற மாதிரியும் இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உருவான படம் தான் இந்த படம். இந்த படத்துல வந்து ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு பாடல் வந்து கேஜி யேசுதாஸ் வந்து ரொம்ப அழகா பாடியிருப்பார் அந்த ஏற்ற இறக்கத்தோட. ஸோ சான்ஸே இல்லை, மூ மேத்தாவோட வரிகளில் இந்த பாடல் இன்னமும் வந்து அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கும். இந்த பாடல் வந்து கீரவாணி அப்படின்ற ராகத்தில் அமைஞ்சிருக்கும். ஸோ அந்த பாடலை தான் இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க.

0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.
0: வாணம் நிகழ்ச்சியில அடுத்துதான் நீங்க கேட்க போற பாடல் சின்ன தம்பி பெரிய தம்பி படத்துல இருந்து. சோ இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, அண்ணன் தம்பி இந்த கேரக்டர்ல வந்து ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், சத்யராஜன் பிரபு வந்து அண்ணன் தம்பியா நடிச்சிருப்பாங்க. சோ 1987 மணிவண்ணன் சாரோட இயக்கத்துல வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து நதியா வந்து ஹீரோயின் ரோல் பண்ணிருப்பாங்க. சோ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து தாய் மாமா பொண்ணு தான் வந்து நதியாவா இருப்பாங்க. சோ அவங்க ஒரு பணக்கார ஒரு வீட்டுல இருப்பாங்க, ஒரு நல்ல ஒரு சிட்டி லைஃப், நல்ல ஒரு மாடர்ன் கேர்ள். சோ அப்படியே அவங்க அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறக்க அவங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுது. சோ மறுபடியும் அவங்க பாசத்தை தேடி அவங்க மாமா ஊருக்கே வராங்க. சோ இதுல அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வந்து நதியாவை லவ் பண்ணுவாங்க. சோ யாரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்னதான் வந்து ஒரு நல்ல ஒரு லீடான லைஃப்ல இருந்தாலும், சோ பணம் புகழ் எல்லாம் போயிட்டு அவங்க லாஸ்டா பாசம் வந்து நிக்குது கடைசியா. சோ இந்த கதையில வந்து அப்படிதான், எல்லாமே வந்து இருந்தாலும் ஒரு டைம்ல எல்லாம் இல்லாம போய் உறவுகள் மட்டும்தான் கூட சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. சோ ரொம்ப இதுல வந்து ரொம்ப அழகாவே அந்த கதையை வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க.

சோ நிகழ்ச்சியில அடுத்ததா இந்த படத்துல இருந்து தான் பாடல கேட்க போறீங்க. ஒரு காதல் என்பது அப்படின்ற ஒரு லவ் டூயட் சாங் எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இணைந்து பாடியிருப்பாங்க. வைரமுத்து அவர்கள் வந்து வரிகள் எழுதியிருப்பாங்க. சோ அந்த பாடல் உங்களுக்காக.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேர்களே, விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: அவசர நேரத்தில் உங்கள் நம்பிக்கை விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், புதுச்சேரி.

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்க வாங்க ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: FM Rainbow 102.8 ல கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்துதான் நீங்க கேட்க போற பாடல் எங்க சின்ன ராசா படத்துல இருந்து. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ஒரு கிராமத்துல ரொம்ப வெகுளியா இருக்கிற ஒருத்தரை பத்தின கதை தான்.

ஸோ இவருக்கு வந்து அம்மா கிடையாது. ஸோ மாற்றான் தாயோட பிள்ளையாக தான் இவர் வளர்வார். இருக்கிறவங்களாலையும் அம்மாவாலையும் இவர் வந்து ஏமாற்றப்படுவார். ஸோ அப்போ ஹீரோயினாக வந்து ராதா வந்து என்ட்ரி. ஸோ பாக்யராஜ் வந்து சொல்லவே தேவையில்லை, நடிப்புலேயும் இயக்கத்துலேயும் வந்து பூந்து வந்து நிறைய ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ சொல்லவே தேவையில்லை, அந்த அளவுக்கு ஒரு வெக்லி கேரக்டரை வந்து ஏற்று இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு. ராதா வந்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லி அவரை வந்து திருத்தணும், எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சு எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வராங்க. கடைசியாக மாற்றான் தாயே வில்லியாக இருப்பாங்க இவங்களுக்கு, ஆனால் கடைசியாக இவங்களே எப்படி மனம் மாறுறாங்க. ஒரு உண்மையான ஒரு பிள்ளையோட பாசம் ஒரு கெட்டவங்களை கூட எப்படி நல்லவங்களா மாத்துது அப்படின்றது தான் அந்த கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு கிராம ஃபீலில் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து இந்த பாடலுக்கு சங்கர் கணேஷ் வந்து இசையமைச்சிருப்பாரு. ஸோ வாலி அவர்கள் வந்து ரொம்ப அழகாகவே வரிகள் எழுதியிருப்பாரு. ஸோ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி இணைந்து பாடியது.

நேரம் சரியாக 10:04 18 நொடிகள். தேவானம் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி ஆஷா தான் பேசிட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல் பாடநிலாவே படத்துல இருந்து. சோ இந்த படத்தை சொன்ன உடனே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இதுல வந்து மோகன் அண்ட் நதியா வந்து ஹீரோ ஹீரோயின் ரோல் பண்ணிருப்பாங்க. நதியா வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நல்ல சிங்கரா இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு கிராமத்துக்கு வராங்க. ஸோ அந்த கிராமத்துக்கு வரும்போது தான் தெரியுது நதியாவோட தீவிர ஃபேன் வந்து மோகன். ஸோ நம்ம நடிகர் மோகன். ஸோ அவர் வந்து மீட் பண்ண போறாரு, ஆனால் பயங்கரமா இவங்க அவாய்ட் பண்றாங்க. ஸோ ஆரம்பத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து விலகி போற மாதிரி தான் வந்து காட்சிகள் எல்லாமே இருக்கும். ஸோ படிப்படியா வந்து நதியா வந்து மோகன் பாடுற பாட்டெல்லாம் கேட்டு அவங்க மேல ஒரு விருப்பம் வராது. ஸோ என்னதான் நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை அவாய்ட் பண்ணாங்க, இவங்க ஒரு பெரிய சிங்கர்னு ஒரு ஹெட்வைட்டு, ஸோ அதனால நம்மளை அவாய்ட் பண்ணிட்டாங்க, அவங்களை எப்படியாச்சும் வந்து இவங்கள விட நம்ம ஒரு பெரிய ஆளாகி இவங்களை பழி வாங்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் என்ன ஆனாங்க அப்படின்றது தான் வந்து பேலன்ஸ் கதையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த படத்துலேருந்து நீங்கள் நினைக்கிற பாடல் தான் மலையோரம் வீசும் காற்று உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க.

தேன் சிந்தை பாடும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்துதான் நீங்க கேட்க போற பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு படத்துல இருந்து. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இதுல வந்து ராம்கி வந்து ஹீரோ ரோல் பண்ணிருப்பாரு, கூடவே வந்து பிரபுவும் வந்து நடிச்சிருப்பாரு. சோ வந்து ராம்கி இதுல வந்து ஹீரோயின் வந்து நர்மதா அப்படின்றவங்க பண்ணிருப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்லூரி காலத்துல ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டா போட்டி ஏற்படுது, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து மோதல்ல தானே காதல் வரும். சோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ள வந்து காதல் மலருது. சோ முன்னாடி பிரபு வந்து லவ் பண்ண ஒரு பொண்ணு வந்து, அதாவது நம்ம ஆக்டர் பிரபு லவ் பண்ண பொண்ணு, ஏதோ ஒரு பிரச்சனையால அவங்க அப்பா வந்து காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இதுல வந்து பிரபுவோட ஹீரோயின் வந்து இறந்து போயிடுறாங்க. சோ கடைசியா இவரு அந்த காதல் தோல்வியிலே இருக்கிறாரு. சோ அவர் வந்து இந்த ஜோடியை எப்படி சேர்த்து வைக்கிறாரு அப்படின்றதுதான் மீதி கதை. சோ இந்த படத்துக்கு வந்து எஸ் ஏ ராஜ்குமார் வந்து இசையமைச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மூலமா தான் வந்து ராம்கி, நர்மதா, இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் இவங்க எல்லாமே வந்து சினிமாவுக்கு வந்து நியூ என்ட்ரினே சொல்லலாம். சோ இப்ப நீங்க கேட்க போற பாடல பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருப்பாரு. சோ உங்களுக்காக அந்த பாடல்

நிகழ்ச்சியில அடுத்ததா எங்க ஊரு பாட்டுக்காரன் படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா ராமராஜன் வந்து ஹீரோவா பண்ணிருப்பாரு. ஸோ இன்னொரு ரெண்டு ஹீரோயின்ஸ் வந்து இந்த படத்துல இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரேகா, இன்னொருத்தவங்க வந்து நிஷாந்தி அப்படின்றவங்க. ஸோ ராமராஜன் வந்து சொல்ல தேவையில்லை, இந்த படத்துல வந்து ரொம்ப அவருக்கு கேரக்டரே வந்து அந்த அளவுக்கு ஒரு பொருந்தி போற ஒரு கேரக்டர் தான். ஸோ இவர் வந்து ஒரு பால் கறக்குறவரா இருப்பாரு. மாடு வந்து எந்த மாடுமே இவருக்கு வந்து பணியும், இவர் பாடுற பாட்டிலே வந்து அந்த மாட்டை வந்து பணிய வச்சிருவார் ஒரு அன்பால. ஸோ அந்த மாதிரி வந்து கதை போகும். ஸோ அப்ப வந்து இவங்களுக்கும் நிஷாந்தினி ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து காதல் வருது. ஸோ ஹீரோயினோட அப்பா வந்து இதுக்கு ஒத்துக்காம வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றாரு. ஸோ அதனால அவங்க தவறான முடிவு எடுத்துடுறாங்க. ஸோ அந்த இழப்பை தாங்க முடியாம இருக்கிற ராமராஜனை ரேகா வந்து கல்யாணம் பண்றாங்க. ஸோ எப்படி வந்து ராமராஜனை அதுல இருந்து வெளியே கொண்டு வந்தாங்க அப்படின்றது தான் மற்ற கதை. ஸோ இந்த பாடல் கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ், அதாவது கல்யாணம் ஆயும் வீட்டுக்காரோட சேர்ந்து வாழ முடியலையே, அவர் நம்மளை புரிஞ்சுக்கலையே, அவரை எப்படி அதுலேருந்து மீண்டு கொண்டு வர்றது அப்படின்ற ஒரு உணர்வு பூர்வமான பாடல் தான் இது. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்ததா செண்பகமே பாடல் காத்துட்ருக்கு, கேட்டுட்டு வாங்க.

வானம் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஆஷாவோட. நிகழ்ச்சியில அடுத்ததா நீங்க கேட்க போற பாடல் சங்கர் கணேஷ் இசையில வாலி வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் ஊர்காவலன் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

சராசரியாக 10:32 நொடிகள். நிகழ்ச்சியில் அடுத்ததா புலிமொழிப்பித்தன் வரிகள்ல மனோ கே எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் நாயகன் படத்திலிருந்து வருது, கேட்டுட்டு வாங்க.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கா சோளத்தில் படைப்புழு மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம்தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இதில் இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோயின் சிகிச்சைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் இனிய நேரம். தலைப்பு வாழ்க்கை பயணத்தில் தேடல் சுகமா சுமையா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள் மார்க்சின் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் கண் மருத்துவத்துறை மூத்த ஆலோசகர் டாக்டர் சி டி வெண்மாள் தேவி அவர்கள். 3:00 முதல் 3:30 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 3:30 முதல் 4:00 வரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்குவோர் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுச்சேரி. 4:00 சந்தீஷ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர் ஜே பாரதி மற்றும் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00

0: 1986 Nobel Prize in Chemistry has been awarded to French chemist Henry B. Kagan and Japanese chemist Kenzo Sohai for their pioneering discoveries of nonlinear effects and autocatalysis in asymmetric organic synthesis. The Royal Swedish Academy of Sciences today said Kagan and Sohai solved a century-old mystery of how molecular asymmetry or homochirality can emerge spontaneously in nature. And that is the end of this news bulletin.
1: நேரம் 11:10 3 நொடிகள். நேர்களை, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.